இணைந்திருக்கும் பொழுதுதான் அந்த தண்ணீரை பசலையை பெற்று அந்த கொடிகளில கனி வருகிறது. அதே போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவரில் இணையும் பொழுது நாங்களும் மிகுந்த கனிகளை கொடுப்போம். பாருங்கள், மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்பை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், இச்சி அடக்கத்தை கொடுக்க வேண்டும், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய விசுவாசம், இப்படியான 9 விதமான நல்ல குணங்களை நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசேடமாக நாங்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இப்படியான கனிகளை கொடுக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு மதத்தில் வாழுகிற மக்கள் அவர்கள் சரீர பிரகாரமாகத்தான் அவர்கள் வாழுகிறார்கள். வெளிப்படத்தில் அவர்களுக்கு தேவை உணவு, உணவு தான் மெயின் தேவையாக இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனை அறிந்தவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய ராஜ்யம். இந்த உலகத்துக்கு பின்பு நாங்கள் வாழ்வோரும் வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு தேவனோட வாழுகிற வாழ்வு. அவர் எங்களுக்கு அனைத்து தேவைகளையும் சந்தித்து வாழுகிற வாழ்வு, அதுதான் நாங்கள் இந்த எங்களை படைத்த எங்களுடைய தேவனோட வாழுகிற வாழ்வு. நாங்கள் பிறக்கும் பொழுது பாவத்தில பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம், இப்படியான மாம்சத்தின் கிரிகைகளில பிறக்கிறோம். பாருங்கள், மாம்சத்தின் கிரிகளோடு சரீர பிரகாரமாக இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்களை, மதங்களை அவர்கள் இன்றைக்கு மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தின் மூலமாக மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இவையாவன பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிடிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படியான சரீர பிரகாரமான காரியங்கள், கண்களின் இச்சைக்கூடாக, மாம்சத்தின் இச்சைக்கூடாக, ஜீவனத்தின் பெருமைக்கூடாக இன்றைக்கு மனிதர்கள் எப்படி வாழுகிறார்களோ அதே போலத்தான் தாங்கள் கைகளால் உருவாக்கப்பட்ட மதங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தேவன் உள்ளான மனிதனில, எங்களுடைய இருதயத்தில எங்களுடைய தேவன் எல்லாரிடத்திலையும் ஒரு எழுதி வச்சிருக்கிறார், கன்சஸ் மைண்டை. இது சரி, இது பிழை என்று எங்களுடைய இருதயத்தில தேவன் சதியான பலகையில எழுதி இருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கட்டளைகளை, 10 கற்பனைகளை மோசே கூடாக கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் இருதயத்தில எல்லாருடைய இருதயங்களிலேயும் அந்த கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவனுடைய இருதயத்தில உணர்த்தும், இது தவறு, ஒரு மனிதனுக்கு விரோதமாக நாங்கள் செய்கிறோம் என்பதை அந்த மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இருதயத்தில் அவனுக்கு எங்களை படைத்த தேவன் அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் எழுதி வைத்திருக்கிறார். தவறு செய்யும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது எங்களுடைய பரம எருசலேம் பரலோகத்தில் இருக்கிறது. எங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை நாங்கள் பெறுகிறோம். பாருங்க, நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் யோவான் 3:3 முதலாவது நாங்கள் தாயின் வயிற்றில முதலாவது பிறக்கிறோம், மாம்சத்துல பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து 1 பீட்டர் 2:12 பரலோகத்தில இருந்து பெற்ற பரிசுத்த ஆவியினால ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். நாங்கள் அவருடைய தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அதே போலதான் பரம எருசலேமும் பரலோகத்தில இருந்து இங்கு இறங்கி வருகிறதாக இருக்கிறது. நாங்கள் ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்
பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு

மலைகளின் மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாருங்கள், எருசலேமில் இருந்துதான் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளார் ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. பாருங்கள், அவருடைய ராஜ்யம் வரும் பொழுது பாருங்கள், இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளும் யுத்த ஆயுதங்களை தயாரிக்கிற நாடுகளாக இருக்கிறது. ஒரு நாடின் ஒரு நாட்டோடு நாட்டு மக்களோடு யுத்தத்தை கலகத்தை ஏற்படுத்துகிற நாடுகளாக இருக்கிறது. ஆனால் இயேசுடைய ராஜ்யத்தில் பாருங்கள், இந்த யுத்த உபகரணங்கள் எல்லாம் தங்கள் பட்டயங்களை மண்பட்டிகளாகவும் தம் வீட்டுகளை அருவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. பரங்குடைய தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஈரான் யுத்தம், இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம், இப்படியான யுத்தங்கள் எங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துல யுத்தம் இல்லாத ராஜ்யம், கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத ராஜ்யம் அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது. நாங்கள் யூதா முதலாம் அதிகாரம் 15வது வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, யூதா 1:15 தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். பாருங்கள், தேவன் வருகிறது. இன்றைக்கு இயேசுவுக்காக நீங்கள் படுகிற பாடுகளுக்கு ஒரு தீர்வு தருவதற்காக எங்களுடைய தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை கண்டிக்கிறதற்காக இன்னைக்கு மதங்களுக்கூடாக இப்படியாக கண்டிக்கிறவர்களுக்கு அவர் தண்டிக்கிறதற்கும் ஒரு காரணமாக அவர் வருகிறார். எங்களுக்கு எங்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க அப்படியாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராக ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு வருகிறார். நாங்கள் 1 Thessalonians 4 பார்க்கும் பொழுது கால சத்தத்தோடும் பெரிய முழக்கத்தோடும் அவர் சேனைகளின் தூதரோடும் அவர் வருகிறவராக இருக்கிறார். நாங்கள் 1 Peter 3:16 வசனத்திலையும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல்மல சாட்சி உடையவர்களாக இருங்கள். பாருங்க, நாங்கள் நன்மை செய்ய இயேசு விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட நாங்கள் 4:23 வசனத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். எங்களையும் நன்மை செய்கிறவராக வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். 1 Peter 3:17 வசனத்திலே தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் நன்மை செய்யும் பொழுது எங்களுக்கு தீமைகள் வரும். இயேசுவுக்கு எதிராக பலர் எழும்பினார்கள். ஆனால் தேவ இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார், நன்மை செய்து பாட அனுபவிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தருகிறார். 1 Peter 3:18 வசனத்திலே ஏனெனில் கிறிஸ்தவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மல்கியா 3:14 வசனத்திலே பார்க்கும் பொழுது மல்கியா 3:13-14 வசனத்திலே பார்க்கும் பொழுது
நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உனக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக இன்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக இன்றைக்கு இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் கடினமாயிருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். எங்களை படைத்த தேவனை நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், தோத்திரிக்க வேண்டும், இயேசுவை உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கும் பொழுது சாம்ஸ் 41:4 கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன். நாங்கள் ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக தீமையை வெறித்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதினால் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

மதத்திலும் வாழுகிற மக்களுக்கு, பாவத்திலும் வாழுகிற மக்களுக்கு மரணத்துக்கு பிறகு என்ன நடப்பதென்று தெரியாதவர்களாக பிசாசின் பிடியில் அகப்பட்டு நரகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது எமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து எங்களுடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து வந்து எங்களை மீண்டும் அழைத்து செல்கிறவராக இருக்கிறார்.

0: இந்த வாழ்வு ஒரு நிலையற்ற வாழ்வாக இருக்கிறது. ஒரு பூவானது காலையில மலர்ந்து மாலையில மறைந்து போகிற வாழ்வு, ஒரு நாள் வாழ்வு. ஆண்டவரே, இந்த வாழ்வு தான் இந்த உலகத்தின் மனிதருடைய வாழ்வாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மோடு வாழுகிற வாழ்வு மரணம் இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, நித்திய நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு. மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்தில் ஒரு 80-100 ஆண்டுகள் மட்டும் ஒரு மனிதனால வாழ முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில 33.5 வருடங்கள் வாழ்ந்த அந்த வாலிப வயதில எங்களுக்காக, மனு குலத்திற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மடித்து உயிர்த்தெழுந்து மரணத்தையும், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் மரணத்தினால வெற்றி சிறந்து மீண்டும் எங்களை வந்து அந்த நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. யோவான் 17:3 வசனத்தின்படி, ஒன்றானமை தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். இந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்ள, தீமைகள் இந்த தேசங்களை நகர்ந்து போக உம்முடைய நீ கற்றுத்தந்த ஜபத்தின்படி உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. எங்கள் அனுதின எங்களுக்கு அழித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனைகளிலே விழவிடாத தீமைகள் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, அல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர்கள் எங்கள் கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உச்சத்திலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஊற்று வீராக ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைவார்களாக. பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், இயேசுதான் ஒரே தெய்வம் என்பதையும், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம் என்பதையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து மனம் திரும்பி பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய நித்திய வாழ்வை, மறுபடியும் பிறந்த வாழ்வை ஒவ்வொரு மக்களும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடாக பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த நித்திய வாழ்வில் இணைந்து கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன், பட்சவாதம் இல்லாத தேவன், மார்த்தாள் மரியாள் லாசரஸ் மூவரையும் ஒன்றாக ஒரே அளவில் நேசித்த தேவன், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நேசியும் ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்ளும் மனம் திரும்புதலுக்கான கனியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றியருளும். துதி கன மகிமை ஒன்றான அமைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க. கத்தரும் உங்க கூட இருந்து உங்களோட ஊழியத்துல இருந்து அதிகமாக அவரை வெளிப்படுத்தலை கொடுத்து எங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you பாஸ்டர். நன்றி, நன்றி.
0: God bless you sister Dolly. God bless you நேயர்களே. ஆமீன்,
1: ஆமீன். ஜெபிக்கவா?
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்றைய நாளே உண்மையிலே தேவ செய்தியில் என்னை ஆசீர்வாதத்தோடு இந்த தேவ செய்திகள் எல்லாம் மறு உழைப்பிலே போகும்போது அன்னையர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். முடிஞ்ச தேர்டுங்கம்மா.
1: ஆமே, நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே அப்பா.

0: அம்மனப்பா, அலை போகும் உலகினிலே அப்பா ஆறுதல் தர வேண்டும். நீரே எங்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தின் தேவனும் அப்பா. எந்த விதமான தீமையிலிருந்து காத்து எங்களை வழி நடத்துற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களே மாண்டவரே, உங்களுடைய அன்பின் கருத்தினால நீ அதிகமாக அனைத்து உங்களுக்குள்ள நாங்கள் சிந்தித்து ஆவிக்குரியவர்களை சிந்தித்து உங்களுடைய வரங்களின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய கருத்துல கொடுக்குற சிஸ்டர் கிரேஸ் அப்பா, கிரேஸ் கிரேசுக்காண்டி வருகிற அவங்க செய்த துதி பாடல் ஆராதனையிலும் தேவ ஞானத்தையும் எடுத்து வந்த தேவ தியானத்தையும் எடுத்து வந்த கிருபேலுக்கு நன்றி செலுத்துற அவள் செய்யற ஒவ்வொரு ஊழியங்கள் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்க கூட அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசு, நன்றி மைந்தன் ஐயா. ஆண்டவே, இரவும் பகலும் பார்க்காமைக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள ஆண்டவரே நிலைத்திருந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்திருப்பதற்கு ஆண்டவரே கொடுத்த இந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களுடைய அன்பினாலே நான் அனைத்து அவர்களை அப்பா பாதுகாத்து உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நானும் ஊழியக்காரர்களுக்காக ஜபித்து எங்களை அப்பா என்னை அதிகமாக உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் நிலைத்து வைத்திருக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. தேவ செய்தியை கொடுத்த சிஸ்டர் ஷியானிக்காண்டி வருகிற நன்றி அப்பா. அருமையான செய்தியை கொடுத்தார்கள் ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நாங்க இந்த இடத்துல ஆண்டவரே உமது இதயத்துக்கு ஏற்றவர்களாக ஆண்டவரே நாங்க இன்னும் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு நீங்க அழைத்த அழைப்பு நாங்க இப்படிப்பட்டதான் அந்த பெரிதான அழைப்பை கொடுத்து அப்பா எங்களை பாதுகாத்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நாங்க உங்களுக்குள்ள இந்த எந்த இடத்துல நாங்க எப்படி இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு தந்தந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். ஆமீன் அப்பா. நாங்க வி ஹேவ் டு பி ஐடென்டி ஆஃப் காட். எப்படி அவர்களை நாங்க ஐடென்டியா இருக்க வேண்டும் என்று நிலைத்திருக்க வேண்டும் என்று கத்து தந்த கிருபைகளுக்கு நன்றி. அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்க அவர்களை உன்னதமான மறைவில் மறைத்திருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் ஜெயராஜுக்காண்டி வருகிற அவங்க கொடுத்த செய்தியாளர்களுக்கான நன்றி செலுத்துறேன். அவங்களோட ஊழியத்திலே மாண்டவரே கூட இருந்து எங்களுக்கு என்று பகிர்ந்து கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உங்களுக்குள்ள ஒவ்வொரு புதிதான வார்த்தைகளை பெற்று எங்களை ஆசீர்வதித்து கொடுக்குற பாஸ்டர்களை நான் ஆசீர்வதித்து அவங்க குடும்பத்தாரையும் கூட இருந்து ஊழியத்துக்கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. பாஸ்டர் ஜெயநாத் ராஜநாயகத்துக்காண்டி வருகிற ஆண்டவரே அருமையான வார்த்தையை கொடுத்தாங்க. எப்படி குடும்பத்தாரோட அப்பா நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்தினப்பா. நேற்று பின்னும் மாறாதரி இன்னும் அப்பா உங்களுக்கு நீங்க அவர்களுக்கு அறியக்கூடியதாக அவங்களை நீங்க வழி நடத்தி வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி. அந்த பாஸ்டருக்காண்டி நீங்க கொடுக்குற அந்த கிருபையும் உங்களோட அன்பும் உங்களோட தெளிந்த புத்திக்கான நன்றி புத்திக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த விருது அந்த வெளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. பாஸ்டர் தாழ்மையாக உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். அவர்களின் அதிகமாக ஆசீர்வதிங்க. குடும்பத்து கூட இருங்க. இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுதலை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவை, நன்றி பாஸ்டர் நன்றன் ராசன். நான் இஸ்லாம் வருகிறேன் ஆண்டவரே. அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஜபிக்க வைத்தீங்க. ஆண்டவர் ஜபித்து ஆசீர்வதிக்க வைத்தீங்க. அதுக்கு நன்றி செலுத்த யாரு கொட்டைக்கெல்லாம் மறுத்து வைங்க அப்பா. விசேஷமாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க இது கொடுத்து அவர்களுக்கு கொடுத்த பெரிதான வெளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாராலையும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த அவங்களை நீங்க அப்பா அவங்களுடைய ஐடியன்டிட்டியை கொடுத்து அவர்களை இன்னும் உங்களுக்குள்ள நிலைத்து நிலைத்து வைத்து அவங்களை பாதுகாக்கும்படியா ஜபிக்கணும் அப்பா. அவங்க பிள்ளைகள் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் மகனையும் யாவரையும் உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. இந்த இங்கு மனுக்காத வண்ணமாக்க இந்த ஊழியத்தை நடத்துறவர்களுக்கு ஆண்டவரே நீங்க அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற அபிசேஷ ஊழியத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. அன்பினால் அழைத்து புதிதான அபிஷேகத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அநேகரை கொண்டு வந்து நான் அநேக உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபி ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுக்கு திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்கு உகந்த இருதயம் உள்ளவர்களாக எங்களை மாற்றி உங்களோட வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக எங்களை அப்பா இன அதிகமாக உடனடிபடியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஊழியக்காரர்கள் விசேஷமானவர்களாக நீங்கள் தெரிந்து கொண்டவர்களே, இன அதிகமாக உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுடைய உள்ளங்களையும் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல யாவரையும் பரிசுத்தமாக்கி நான் அதிகமாக உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமேன்.
0: வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க.
1: நாங்கள் இன்றைக்கு அவருடைய வருகை ரப்சர்ல எங்களை எடுத்துக் கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டுமாக எங்களை வந்து நீர் அழைத்து செல்கிறது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறீர்.
2: கர்த்தருடைய வார்த்தையை
1: நீர் முதல் முறை வரும்பொழுது ரட்சிப்புக்காக வந்தீர். ஆண்டவரே, இந்த முறை வரும்பொழுது மீண்டுமாக நீர் வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறீர். நீர் வரும்பொழுது நாங்கள் ஆயத்தமாயிருக்க உம்முடைய வருகையில நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட உம்மோட வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியின் தைரியத்தை, ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை தைரியப்படுத்தி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல கேட்கிற காதுகளை, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து சத்துருக்களின் கிடிகைகள் தடைப்படுகிற மதங்களுக்கு கூடாக பாவ சாப பிசாசுகளுக்கு கூடாக நடக்கிற அவர்கள் அவருடைய கண்களை குருடாக்கின பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்தில இருந்தும் அகன்று போவதாக. மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஒவ்வொருவரை புறப்படுக்கும்படியாக கர்த்தருடைய தூதன் தீமையான ஆவிகளை அகற்றி உம்முடைய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் உதவி செய்வீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை நோக்கி நாங்கள் இருக்க வருகையை நோக்கி பார்த்து வருகையை நோக்கி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பல இடங்கள்ல கட்டளை இருக்கிறார். விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் வருங்கள் அன்று சீடர்கள் கூட ஆயத்தப்பட்டிருந்தார்கள் தங்களுடைய காலத்துல வருவேன் என்று. ஆனால் அது எங்களுடைய காலத்துல தான் அவர் வரப்போகிறார். இதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். வேலையாட்களோ குறைவு அறுவடையோ மிகுதி, அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான். அந்த காலத்துக்குள்ள நாங்கள் அவருடைய வேலையை செய்வதற்கு எல்லா கண்டங்களிலேயும் இன்றைக்கு இயேசுவை அறிகிற அறிவை நோக்கி போகிறார்கள். அந்த எழுப்புதலோடு, அந்த ரட்சிப்போடு ஒரு எல்லா தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலின் தீ பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அந்தந்த தேசங்களில ஆயத்தப்பட்டு ஆயத்தப்பட வேண்டும். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இயேசு முதலாவது வருகையில அவன் ஆயத்தப்படுத்தினான். அதே போல இரண்டாவது வருகைக்கு இந்த கடைசி காலத்துல வாழுகிற நான் இன்னையும் உங்களையும் தான் இயேசு எதிர்பார்த்திருக்கிறார். நாங்கள் தான் இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது, இயேசுடைய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மதம் ஒரு வழி அல்ல, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கு இருக்கிறார். அவரை அல்லாமல் யாரும் இந்த உலகத்துல ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அவரிடத்துல இந்த ரட்சிப்பை பெற்று அவருக்கு பிரியமாக அவருக்கு சாட்சி சொல்லலாம், அவருக்காக ஊழியங்களை செய்யலாம், ஜபிக்கலாம், மற்றவர்களை கெடுத்து ஆயத்தப்படுத்தலாம். ஒவ்வொரு சபைகளும் இந்த காலங்களை நாங்கள் அவருடைய வருகைக்கு ஏற்ப நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற 10 கன்னிகைகளில 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள், எண்ணெயோடு இருந்தார்கள், அபிஷேக தைலத்தோடு. அதே போல நாங்களும் அபிஷேகத்தில நிறைந்திருக்கும் பொழுது அவர் வருகையில நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அபிஷேகத்தோடு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், கதவு பூட்டப்பட்டால் அதற்கு பின்பு இயேசு திறக்க மாட்டார். பாருங்கள், நோவாவின் கப்பலில நோவா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளம் வரப்போகிறது, நீங்கள் அழிய போகிறீர்கள் என்று அவன் சொல்லியிருப்பான். யாரும் கேட்கவில்லை. இப்படியாக அவனும் அந்த அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது போல இந்த கடைசி காலத்திலேயும் வேதாக எச்சரித்து சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில நடந்ததுபடியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில நடக்கும். இன்றைக்கு நாங்கள் பலவிதமான உள்ள பெருக்குகள், அழிவுகள் எல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அவருக்கு ஆயத்தமாக இருந்து விழித்திருந்து ஜபித்திருக்கிறவர்களுக்கு தேவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில வாழுகிற வாழ்வை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர இருக்கிறார். 2 பாதைகள் தான் இருக்கிறது. 1 பரலோகம், மறுபக்கம் நரகம். இந்த நரகம் மத்தேயு 25 பார்க்கும் பொழுது அது பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். பாருங்கள், தூதர்களை தான் தேவன் முதலில் படைத்தான். அவர்கள் விழுந்து போன தூதர்களுக்காக ஏற்பட்ட இடம்தான் பிசா ஹெல்லாக இருக்கிறது. ஆனால் அந்த பிசாசு மனிதனையும் இழுத்து செல்ல வேண்டும். பாருங்கள், மனுஷனையும் அவனுடைய ஆத்மாவை திருடி விட வேண்டும். அவனுடைய ஆத்மா உணவாக இந்த வேதாகமத்தை உட்கொள்ளாத பண்டிக்கு தடையை ஏற்படுத்த வேண்டும். பலவிதமான சுமைகளை அவனில போட வேண்டும். அதனால இந்த கடைசி காலத்துல நீங்கள் இவற்றுக்கெல்லாம் இப்படியான எபிரேயர் 12 அதிகாரத்தில் இப்படியான பாரமான சுமைகளை எல்லாவற்றையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கிய ஓட்டத்தில நாங்கள் பொறுமையோடு ஓட கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சுமையோடு நாங்கள் ஓட முடியாது. பலவிதமான சுமைகளை தாங்கி கொண்டு இதனுடைய வருகை கூட முடியாது. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை போல நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்து மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக விழித்திருந்து ஜெபித்திருந்து நாங்கள் இந்த கடைசி கால ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். பாருங்கள், மத்தேயு 6:19 வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கு பூஜ்யம் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பாருங்கள், பரலோகத்தில திருடர் இல்லை, பிசாஸ் இல்லை, இந்த பொருட்கள் எல்லாம் பழுதாக போகாது. இப்படியான ஒரு ராஜ்யத்தில் அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூஜ்யாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இறுதியம் இருக்கு. இங்கே அதிக அளவு பொக்கிஷங்களை நீங்கள் உலக பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தீர்களாக இருந்தால் அங்குதான் உங்களுடைய இறுதியம் இருக்கு. உங்களுடைய இறுதியம் இயேசுவோடு இருக்க மாட்டாது. அதனால தான் பாருங்கள், சகைவனுடைய இருதயத்தை மாற்றும் பொழுது என்னுடைய ஆஸ்திகளில் அரைவாசி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இன்னும் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்துக்கிறேன். இயேசுடைய ஆவியும் இயேசுடைய பரிசுத்த ஆவி வரும் பொழுது இருதயம் மாறுகிறது. அந்த மனிதனுடைய ஆவிகள் குணங்கள் எல்லாம் மாறுகிறது. பாருங்களும், நாங்களும் பாவத்தில தான் பிறந்தோம். ஆனால் இயேசுடைய பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்த பொழுது எங்களுடைய வாழ்வு மாறுகிறது. அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி எங்களுக்கு உள்ள வந்தது. இதனால பிசாசினுடைய ஆவிகள் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பாவம் செய்வது போன்ற காரியங்கள் எல்லாம் அகன்று போய்விட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைய கடைசி காலத்துல பாருங்கள், மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நாங்கள் பிறக்கும் பொழுது ஒரு பாவத்தில பிறக்கிறோம், பாவ சரீரத்தோடு. இன்றைக்கு மதங்களில எப்படி மனிதர்கள் பிறக்கிறார்கள் அதே போலதான் பிறக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில பாவத்தில பிறக்கிறோம். இதனாலதான் நாங்கள் எல்லோருமே ரோமர் 3:23 சொல்லுகிறது, நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், அவருடைய ஆவி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்த பொழுது எங்களுடைய அந்த தீய ஆவிகள் பாவ ஆவிகள் எல்லாம் அகன்று போனது. திருடுற ஆவி, கொல்லுற ஆவி, அழிக்கிற ஆவி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற அத்தனை ஆவிகளும் அகன்று அன்பின் ஆவியங்களுக்கு முதல் கனியாகி அன்பின் ஆவியங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த ஒன்றானமை தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, மனதை மாற்றிக்கொள்வது. நாங்கள் இயேசுடைய சிந்தையை எங்களுடைய சிந்தையாக மாற்றிக்கொள்வது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு ஜெபித்து துதித்து இயேசுவை அறிவித்து, இயேசுதான் ஒரே வழி, வேறு வழி இல்லை, மதங்கள் ஒரு வழி அல்ல. இன்னைக்கு பலர் மதங்களுக்கு ஊடாக சரீர பிரகாரமாகத்தான் மதங்கள் தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றன, சரீர பிரகாரமாக. ஆனால் எங்களுடைய தேவன் உள்ளான எங்களுடைய ஆவியோடு இணைகிறவர். நாங்கள் யோவான் 15 பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், எண்ணில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அந்த பரிசுத்த ஆவியின் கனிகளை நாங்கள் கொடுத்து மற்ற மக்கள் எங்களில் இயேசுவை காண 9 கனிகளையும் 9 வரங்களையும் கொடுத்து நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் இயேசு எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து நீங்கள் பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால் சினிமா சீரியல் இப்படியாக 1 Corinthians 6:10 பார்க்கும் பொழுது திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்கள், இப்படியாக நாங்களும் இப்படியான பாவங்களை செய்து வாழ்ந்தோம், ஆனால் இயேசுவினுடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்படுகிறது. ஒன்று யோவான் 1:8 அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி விடும் என்று கேட்கும் பொழுது இருதயபூர்வமாக கேட்க வேண்டும். நீங்கள் உதட்டில மட்டும் கூட பேசக்கூடாது, இறுதிய உணர்வுள்ள இறுதியத்தோடு அந்த தேவனை தேட வேண்டும். பாருங்கள், அவர் அப்புறம் போகிறவர் போலதான் காணப்படுவார், இன்னும் உங்களிடத்துல வராதவர் போலதான் சில வேடுகளில் காணப்படுவார். ஆனால் அவரை விட்டு விடக்கூடாது. அவர் உங்களுக்கு விஷன் தருவார், உங்களுக்கு உங்கள் தான் தான் மெய்யான தெய்வம் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை தியானிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை இப்படிதான் இயேசு வாழ்ந்தார். நாங்கள் மாம்சமான நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று வார்த்தையை படிக்கும் பொழுது அது ஒரு அமுதமாக இருக்கிறது, தேனிலும் இனிமையான வார்த்தையாக இருக்கிறது, சுகந்தரில மெடிசினாக இருக்கிறது. இப்படியான வார்த்தையினால நீங்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, பாவத்தை வெறுத்து தள்ளும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சிந்தையை நீங்கள் இயேசுடைய சிந்தையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பண்டைய பாவ சிந்தையில வாழக்கூடாது. நீங்கள் தான் அவருடைய வசனங்களை தியானித்து தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாங்கள் விழுந்து போகும் பொழுது அந்த அப்படியே தேவனுடைய வசனத்தின் ஊடாக நாங்கள் எழுந்து நிற்க வேண்டும். பாருங்கள், இந்த இயேசு நாங்கள் தொடர்ந்து பேப்பஸாக விழுந்து விடக்கூடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் விழுந்து விடுவீர்களாக இருந்தால் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ள தேவன், கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். பாருங்கள், இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இறுதிய புறமாக பாருங்கள், அந்த திருடன் இயேசுவிடத்துல கேட்டான், இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், இன்றைக்கு சிலுவையில தொங்குகிறார், நாங்களோ பாவம் செய்தோம் என்று உரிமையோடு உணர்வோடு அவரிடத்துல பேசும் பொழுது அவர் மனதுடுகிற தேவன், இரக்கத்தை காண்பிக்கிற தேவன், அவர் மக்கள் மேல நேசத்தை நேசிக்கிறவர். நீங்கள் எந்த இன மதமாக இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அறியாமல் அவர்கள் வாழுகிறார்கள் என்றுதான் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு கடமையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எல்லோரும் பாவிகளாக இருக்கிறார்கள், சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். அதன் பின்பு உங்களுடைய முடிவை நீங்க உங்களிடத்துல தான் அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏவாளின் பாவத்தின் பின்பாக உரிமையை, முடிவெடுக்கும் உரிமையை உங்களிடத்துல தந்திருக்கிறார். நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், பிசாசை தெரிந்து கொண்டால், விக்கிரகங்களை தெரிந்து கொண்டால், மதத்தை தெரிந்து கொண்டால், அந்த பாதை நரக பாதையாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டால், அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தவரை தெரிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்து ரட்சகரை தெரிந்து கொண்டால், உங்களுடைய வாழ்வு பரலோக பாகத்தையாக இருக்கிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பாருங்கள், யோசுவா இப்படித்தான் சொன்னான், உண்மையோடு உத்தமத்தோடும் இருந்தான். யோசுவா காலே புத்தமத்தோடு இருந்தான். பாருங்கள், காலேப்பும் யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அந்த சுதந்திர கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அதே போல இந்த கடைசி காலத்துல நாங்கள் போற தேசம்தான் பரம கானான் தேசம், நித்திய நித்தியமான நிழலான தேசத்தை தான் பழைய ஏற்பாட்டில காட்டப்பட்டிருக்கிறது. நிழலான தேசம் இந்த உலகத்துல காட்டப்பட்ட, ஆனால் எங்களுக்கு ஒரு நிஜமான பரம கானான் தேசத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறார். எங்களை ராஜாவின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அவரோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் யாரும் இழந்து விடக்கூடாது. மதங்களுடைய வஞ்சக தன்மை கூடாக, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கூடாக, இந்த வானமண்டலத்தில் உள்ள துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் வேதாகம வசனத்தின் படிதான் எங்களுக்கு போராட்டம் வேண்டும். எங்களுடைய மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் ஜெபிக்கும் பொழுது, பல மக்கள் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, அந்த தேசத்தில மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் அந்த தேசத்தில இருக்கிற இப்படியான துரைத்தின் ஆவிகள், அதிகார ஆவிகள், மத வழிபாடு உள்ள ஆவிகளை எல்லாம் அகற்றி அந்த ஏஞ்சல்ஸ், எங்களுடைய ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு புரொட்டெக்ஷன் தருகிறது. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைகளில நீங்கள் நன்றாக ஜெபிக்க கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அநேகமான சபைகளில தேவனுக்கு பிரியமான காரியங்களை மக்கள் செய்து கொண்டிருப்பார்கள். சில நாட்களில மத வழிபாடுகள் உள்ள காலத்துல பிசாசுகளின் ஆதிக்கங்கள் இருக்கும். இதற்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், சவுத் கொரியாவில 24 மணி நேரமும் பிரே மவுண்டில போய் ஜெபிப்பார்கள். அந்த அப்படியான இடத்துல ஒரு தேசங்களையும் உருவாக வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரே மவுண்டில் 24 hours எங்களுடைய மெய்யான தேவனை உயர்த்தும் பொழுது அவர் அந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1:10 அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறார்கள். பாருங்கள், கோபாக்கினை வரப்போகிறது. நினைக்கிறீங்க மதத்துல தொடர்ந்து வாழைவீர்களாக இருந்தால், இந்த பைபிள் தேவன் தான் மெய்யான தேவன், அவருடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பாவத்தில, அந்த நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனிதர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படியான பாவ சாப வாழ்வில வாழும் பொழுது இப்படியாக கோபாக்கினியை அவர் ஜட்ஜ்மெண்ட் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு படிப்பினையாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் வாழுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் அந்த மெய்யான தேவனோடு உறவாடி உண்மையோடு முத்தமத்தோடும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், அன்புதான் அவருடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொம்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லாம் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. இப்படியாக நாங்கள் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிள்ளையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பருகங்களை தேவன் சீர்படுத்துவார். நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது எங்களுடைய தவறுகளை, அவருடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னிப்பு கேட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரிடத்துல வரும் பொழுது அவர் சீர்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இயேசு பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இப்படி நாங்கள் எங்களுடைய ஓப்பனாக அவரிடத்துல சொல்லிவிட வேண்டும். பாருங்கள், தாவீது பாவம் செய்த பொழுது கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு தேவனிடத்தில் தான் விழுந்து விட வேண்டும். இயேசுவிடத்தில், இயேசுவின் நாமத்தில எங்களுக்காக இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏறிக்கொண்டார். 33.5 வயசுல எந்த மதங்களிலே இப்படியான ஒரு ஒரு உண்மை தத்துவம் எந்த மதங்களிலேயும் இல்லை. எல்லாம் மனிதர்களை ஏமாற்றுகிற பிசாசனுடைய வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது. இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை கண்டுகொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது ஒன்று தெசலோனிக்கேயர் 5:2 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், அவர் நிச்சயமாக வருவார் வருவார். அவர் ஒரு சொல்லே சொல்லாமல் தான் வருவார். திருடன் எப்படி ஒரு வீட்டில கண்ணப்பட்டு எப்படி அந்த எந்த நேரத்துல வருவான் என்று சொல்லாமல் வருவது போலதான் அவர் திருடன் அல்ல. இந்த உலகத்தை படைத்த மெய்யான தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. நீங்கள் எல்லாரும் 1 Thessalonians 5:5 பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இயேசுவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. பாருங்கள், நாங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் எங்களை அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார். இன்னைக்கு மதத்தில் உள்ள மக்கள், பாவத்தில தொடர்ந்து பாவத்தில செய்கிற மக்கள் எல்லாம் இருளின் பிள்ளைகள். பாருங்கள், இருளின் பிள்ளைகள் பிசாசு தான் அவர்களை அவர்களுடைய வாசற்படியில படுத்து விடும். அந்த குடிப்பழக்கம், பாவ பழக்கம், மாம்ச சிந்தைகள் எல்லாம் இந்த மாம்ச சிந்தைகள்ல தான் இந்த பாவம் பெறுகிறது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பிரிவை. எல்லா மதங்களும் இந்த சரீரத்துக்குடாக பாவத்தை செய்வார்கள், தங்களுடைய தேவனை தேடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது, மெய்யான தேவனை தேடும் பொழுது பாவத்தை எங்களுக்கு உணர்வை தருவார். பாவம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தருவார். பாவத்தை கழுவி விடுவார். அதன் பின்புதான் அவர் எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். அப்ப நாங்கள் தான் அவரிடத்துல எனக்கு பாவம் செய்யக்கூடாது என்று உணர்வை தருவார். நீங்கள் உத்தமமாக உண்மையாக தேடும் பொழுது உங்களை பகலின் பிள்ளைகளாக மாற்றுவார். தொடர்ந்து சினிமா சீரியல்ல வாழ்ந்தீர்களாக இருந்தால் நீங்கள் இருளின் பிள்ளைகளாக பிசாசு உங்களை கட்டி வைத்திருப்பான். உங்களுக்கு தோற்சை தருவான், பாவ தோற்சை. பாருங்கள், எங்களுடைய இயேசு தருகிற தோட்ஸ் வேதாகமத்தின்படி உங்களுக்கு தோட்சை தருவார். உங்களுக்கு நீங்கள் வேதாகமத்தை அனுதினமும் வாசித்து ஜெபித்து துதித்து இருக்கும் பொழுது, அதிகாலையில் எழும்பும் பொழுது உங்களுக்கு அந்த தோட்சை தருவார். வசனத்தின் ஊடாக உங்களை பேசுவார். பாருங்கள், தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பாருங்கள், என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே ராக்காலம் இல்லாத ராஜ்யமாக இருக்கிறது. 1 Thessalonians 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மான் கவசத்தையும், ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைச்சிராயையும் தரித்து கொள்ள வேண்டும். ஃபெய்த், அவர் தான் ஒரே ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும். அவருடைய சிந்தை தான், அவரை போல நாங்கள் வாழ வேண்டும். இதற்காகத்தான் அவர் எங்களை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், 1 Thessalonians 5:9 நியமிக்காமல், இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்றே எம்மை நியமித்தார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான தேவன் பாருங்கள் எப்படி எங்களை எடுத்துக் கொள்ள போகிறார் என்றால், 1 Thessalonians 4:13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நித்திரிய வேதாகமத்தில சொல்லப்படுகிற நித்திரை அடைந்தவர்கள் என்பது அந்த தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள், நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், லாசரசு மரித்திருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், லாசரசு நித்திரையாய் இருக்கிறார், அவனை நான் எழுப்ப போகிறேன். இப்படி எழுப்பினவர் தான் எங்களுடைய இயேசு. எங்களையும் அதே போல எங்களை உயிர்த்தள வைத்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். ஒரு தெசலோனிக்கே 4:14 வசனத்திலேயும் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம், அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாருங்கள், பரிசுத்தவான்களோடு அவருக்காக மரித்தவர்களோடு மீண்டுமாக வருவார்கள். தேவன் தான் இயேசு, இயேசுதான் தேவன், இயேசுதான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவிதான் தேவன். இன்றைக்கு அவர்தான் எங்களுக்குள்ள இருக்கிறார். கொழுந்து சிலவைக்க 4:15 கத்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கத்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. பாருங்கள், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ள மறித்தவர்கள் யார் யார்? பழைய ஏற்பாடு காலத்திலிருந்து இன்று வரைக்கும் யார் யார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் முழு மறித்தவர்கள், அவர்கள் தான் நித்திரடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மிருகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். பாருங்கள், 14:14 நான் ஒரு சலத்தை ஆயத்தம் பண்ண முன்பு பின்பு நான் இருக்கிடத்துல உங்களை அழைத்து செல்வேன். பாருங்கள், அதுதான் உண்மை, சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும். ஆகியால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இதுதான் எங்களை நாங்கள் ஒன்றாக பரலோகத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க போகிறோம். பரலோக பிரஜைகளாக அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. யோவான் ஸ்நானகரை போல நாங்களும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும்.

வருகிறார் இனி கொண்டு செல்வோ. நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். மரங்கள் வாழ்கிற மகனே, இவரு பாவத்தில் வாழ்கிற மகனே, நீ அந்த கோபாக்கிரைகள போகக்கூடாது. நீ மனம் திரும்புவதற்கு இயேசுபடி அழைக்கிறார். அவருடைய சாவிலாக படைக்கப்பட்ட மனிதன் சுவாசத்தை கொடுத்த அந்த மனிதனை அழைக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் கோ

0: மக்களுக்காக ஜபிக்கிறேன். அந்த மக்கள் தண்டிக்காதபடி உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த மதங்களில வாழுகிற மக்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்க முடியாது, மனம் திருப்புதலுக்குரிய சந்தர்ப்பம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் என்று ரப்பும்படியாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக நாங்களும் அறியாமல் வாழ்ந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், எங்களின் பிள்ளைகளாக இருந்தோம், எங்களை ஒள்ளியின் பிள்ளைகளாக மாற்றினீர். உங்களுடைய அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவியானவரை பரலோகத்திலிருந்து அனுப்பி எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை பரிசுத்தமாக வாழ உங்களுடைய ஆவியை தந்தங்களை வழி நடத்துகிறவரே. இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், நரகம் பொல்லாதது, போனால் திரும்பி வர முடியாது, அக்கிரியும் கந்த மெதிக்கிற கடலில புள்ளு துடிப்பது போல துடிக்கிற வாழ்வு, அந்த வாழ்வில் அவர்கள் போய் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனை நாங்கள் நேசிக்கிறோம். அவர்கள் மதத்தில் அறியாமல் வாழ்கிறார்கள், அறியாமல் இருக்கிற காலங்களை மன்னிக்கிற தேவன் அல்லவா, இரக்கத்தை காண்பிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் ஆவியை உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி அந்த அன்பின் ஆவியை கொண்டு உம்மை அறிகிற அறிவை கொண்டிருப்பீராக. அவர்களை பிடித்திருக்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்தில கட்டி ஜெபிக்கிறேன். மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்தந்த இடங்களில் அனுப்பும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை என்று ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு அந்த இடத்துல செயற்படுகிற அந்த துணைத்தினத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் ஆவிகளை துரத்தி விடும்படியாக மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளை என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ஏஞ்சல்ஸை அனுப்பினதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடைப்படுகிறதற்காக நன்றி, பரிசுத்த ஆவியினால் நிரப்புறதற்காக நன்றி. இன்றைக்கே ரட்சணியனால் ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து அவர்கள் உம்முடைய வேதாகமத்தில் நிலைத்திருக்க, வசனத்தில நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை உன்னான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகனுமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ரஞ்சினி, எது சொல்ல போறீங்களா?
2: நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாதன். நீங்கள் எப்பொழுதும் உங்களோட வார்த்தையை கொண்டு வரும் பொழுது எனக்கு உணர்றது, என் ஸ்பிரிட்டுக்குள்ள நான் போதும் கவனிக்கிறேன். நான் உங்களோட இவாஞ்சலிஸ்கல் ஸ்பிரிட், உங்களோட இவாஞ்சலிக்கல், உங்களோட எந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆத்மாவின் அந்த ஆத்மாவுக்குரிய அந்த வாஞ்சதால உங்களுக்கு தந்ததால தான் அந்த வார்த்தை உங்களின் மூலமாக எப்பொழுதும் நீங்கள் அதுக்கேத்த வார்த்தையை, ரட்சிப்புக்குரிய வார்த்தையே கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால எத்தனையோ பேர் பெண்ணடைந்து அதிலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்று ரட்சிப்புக்குள் வருகிறார்கள் என்று நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அது கத்தர் உங்களுக்கு கட்டாயம் அந்த காலை கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்புகளை கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ ரஞ்சினி சிஸ்டர், காட் பிளஸ் யூ எவ்ரிபடி.

0: அஸ்தே அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். அம்மா, என் கர்த்தரோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோமோ என்றதுதான் பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஏன்னா நாங்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், எங்களோட பெயர்கள் ஜீவ புஸ்தத்தில் எழுதி வச்சிருக்கும் பொழுது அவர் எவ்வளவு எங்களை பரிசுத்தமாக்கி அவரை போல எங்களை ஆக்குவதற்கு தந்த கிரிகளுக்கு நன்றி செலுத்தி நீங்க உங்களை ஊழியக்காரர்களை இப்படி அனுப்பி எங்களுக்கு இன்னும் அதிகமாக அவரோட ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். நீங்க கொடுத்த வெளிப்படுதலுக்கும் எங்களை ஆசீர்வதித்ததுக்கும் நான் நன்றி செலுத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் யாவரேன் கர்த்தன் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், அது அருமையான வார்த்தை. என்னையும் தொட்டது. தேவ பயத்தோடு நாங்கள் வாழ்றது முக்கியம். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென் பாஸ்டர். காட் பிளஸ்
1: ஆமென். காட் பிளஸ் யூ டாலி. காட் பிளஸ் யூ நேயர்களே. ஆமென்
0: ஆமென் ஆமென். பேசலாம் இந்திரையா.
2: ஆமென். எனக்கு என்னென்றால் இந்த பாஸ்டர் ஆண்டன் எப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்கிறார் என்னுடைய கேள்வி. நாங்கள் செய்து ரெண்டு மூணு நாள் வேணும் புரட்டி ஒட்டி இருக்க. நாளும் செய்து கொடுக்கறா எப்படி கொடுக்க என்பதை என்னுடைய கேள்வியா இருக்கு. ஊழியரை ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்காக நன்றி சொல்றேன் கர்த்தர். பாஸ்டர் ரெண்டு நாள் தலைப்பாராக
1: உங்களுக்கு தெரிவிக்கிறோம். God bless you மகேந்திரன் ஐயா.
2: பாடலும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு அது
1: கத்தர்.
0: கால ஜெபத்திலும் ஸ்ரீலங்கா ஜெபம் கால நேரத்திலும் வந்து ஜெபித்து எங்களை ஆசீர்வதிக்கிறார் மகேந்திரன் ஐயா. நன்றி. ஆமேன்.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.
0: நன்றி எஸ்அப்பா. நன்றி அப்பா, உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இப்படி அருமையான வார்த்தைகளை கேட்டு நாங்க இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள ஆண்டவரே வாழ்வதற்கும் பரிசுத்தமாக இருப்பதற்கும் அழைத்து வந்த ஊழியக்காரர் யாவரே எங்களோட கரத்துல மறுபடியாக ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய பிரசனத்தை உங்களோட சமூகம் அவர்களுக்கு முன்பாக போய் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நாங்க பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே நாங்க ஏனோ தானோ மாறி இருக்காமைக்கு ஆண்டவரே அந்த வார்த்தையிலே சிந்தித்து அதிகமாக எங்களுக்குள்ள ஒரு ஜப்ப ஆவியை ஆண்டவரே கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எழுப்புதல தேசங்கள்ல கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். சபைகள் எல்லாம் தூய்மையாக்கி சாட்சியாக வாழ வேண்டும் ஐயா. அப்பா உங்களுக்கென்று ஆண்டவரே வாழுகிற ஒரு புதிதான கூட்டத்தாரே புதிதான ஊழியக்காரர்களை கட்டி எழுப்பும்படியாக ஜபிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க வந்தவரே இனிமேலும் ஆண்டவரே இந்த பாவிகள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்து இருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை ஆண்டவரே உங்கண்டிலே காந்தம் போல உங்களோட மகிமையும் அற்புதத்தையும் செய்கிறவரே உங்களோட வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால எங்களை மீட்டுக்கொண்டது போல இந்த மக்களை மீட்டுக்கொண்டு பாவிகளை எழுச்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்ப வந்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆண்டவரே சிஸ்டர் கருணா காண்டி ஜபிக்கிறனானவரே அவங்க கூட இருந்த இவ்வளவு நேரம் இருந்தாண்டவரே அவங்க எங்க இருந்தாலும் உங்களோட வார்த்தையில் நிலைத்து நிற்பதற்கு

0: ஆண்டவரே, அவர்களை நாம் கூட உன்னதத்தின் கிருபையின் மூலமாக உன்னதத்தின் அப்பா உன்னதத்துல உங்களோட சிறங்குல மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே. சிஸ்டர் கவிதாக்காண்டி வருகிறேன், அவர்களையும் கூட இருந்த ஆண்டவரே நீங்க சிஸ்டர் அருந்ததி அவருக்காண்டி வருகிறேன். அவங்க கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா சிஸ்டர் ரஞ்சினிக்காண்டி வருகிறேன், அவங்க ஜெப வேடுதல் எடுத்து கேட்டுக்கொண்டிருந்தவருக்காண்டி ஜபித்தார்கள். அவருக்காண்டி அவங்க குடும்பத்தாரையும் ஆண்டவரே அதிகமாக உங்களுக்குள்ள நிலைத்திருப்பதற்கு எல்லா சிஸ்டர்ஸையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா சிஸ்டரும் கடவுளுக்கு மறைந்திருந்து உங்களோட வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தக்கதாக இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள அனைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி சிஸ்டர். எங்களோட குடும்பத்தாருக்கும் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கணனாரும் இன்னும் அதிகமாக உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மகனுக்காம் ஜபிக்கிறேன் அன்றே. அவன போக்கிலும் வேறத்திலும் ஆட்டோவாலை இப்ப இருக்கிறான், எங்கே இருந்தாலும் ஆண்டவரே உங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களோட தேவ பயத்தோடு அவங்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா சிஸ்டர் அருந்ததி காண்டி கொடுத்த அருமையான செய்திக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. யாவரும் கர்த்தருடைய வருகை பற்றி இன்றே அதிகமாக ஜபித்தார்கள், எல்லாமே செய்தி கொடுத்தார்கள் ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் சாமுவேல் ராஜாவுக்காண்டி வருகிறேன், அவங்களை ஆண்டவரே எவ்வளவு அதிகமாக அந்த ஞானத்தை அந்த வெளிப்படுத்தல கொடுத்தவங்களை ஆசீர்வதித்தீங்க. அவங்களே அவங்களோட குடும்பத்திலையும் ஊழியங்களையும் இருந்து அவங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஸ்பெஷல் சிஸ்டர் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா காண்டி ஜபிக்கிறேன். அப்பா அபிஷேக ஊழியத்தை திறந்து கொடுத்து நீங்க அவர்களை அழைத்து அந்த அழைப்பின்படி ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் அதிகமான இரகசியங்களையும் வெளிப்படுத்தலையும் கொடுத்து அப்பா அந்த அவங்களோட பிள்ளைகளும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவங்களை ஆசீர்வதி உங்களுக்குள்ள மறைத்து வைத்து உட வருகையில நாங்கள் யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு யாவரையும் உங்களுடைய இயேசு நாதனை பார்க்கக்கூடியதாக யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிரிவலுக்கு நன்றி செலுத்துறேன். பொதுவாக சிஸ்டர் மகேந்திரன் யாக்கவும் எனக்கு கூட இருந்து கற்பித்து அப்பா உங்களோட வார்த்தையில் நிலைத்திருந்து அப்பா இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து அப்பா என்கரேஜ் பண்ணி எங்களையும் உங்களோட வார்த்தையை பயந்து கொடுத்த கிரிபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரையும் உங்களோட சிறு கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தின் கொட்டில் மறைத்து வைங்க அப்பா. உங்களோட அவர்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் உங்களோட ரத்தம் தெளிக்கப்படுவதாக அப்பா. உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் மகன் மகளிர் அந்த மறைந்து இருந்து அந்தவரே உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிரிபைகளுக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி. எஸ் நன்றி சிஸ்டர் ரீட்டா மறைவில் செய்யற ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துறேன் இயேசு நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி. எஸ் நன்றி. ஆமேன் ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர் அவருடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வைத்திருக்கிறபடியா நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன்
1: நன்றி சிஸ்டர் டாலி. இன்று நாளே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை தொடக்கம் முதல் முடியும் வரை நன்றாக ஆசிரியமாக நடத்தினீர்கள், அதுக்காக நன்றி சொல்றேன். நாளைய தினத்திலையும் சங்கம் வானொலியும் உபவாச துதி ஆராதனை தேவ நிகழ்ச்சியில வந்து இந்த ராஜாவை பார்த்தால் போதும் பாடலை பாட வேணும் மறந்துடா வந்துருங்கோ. அத்தர் உங்களையும் ஆசிரியப்பாராக. இன்றைய நாளே தேவசீதெல்லாம் மிக ஆசீர்வாதம் இருந்தது. குறிப்பாக பாசல் ராமாஜி செய்தி அருமையா இருந்தது. கற்ற ஒவ்வொரு செய்தியும் ஆசீர்வதித்த எனவே நாளைய தினத்திலே உங்களை எல்லோரையும் சந்திப்போம். யார் யார் நாளைய தினத்தில முதல் வாரார்களோ அவர்களுக்கு தான் முதலிடம், முதல் ஆறாருக்கு முதலிடம். எனவே ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோம், மைக் ஓன் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, என் ஆத்மாவை சொல்லுவோம், என்
0: ஆத்மாவே
1: நாளிலே சங்கம் வானொலி மகிழ்ச்சி கூட கொண்டாடுகிறார். காரணம் அவருடைய வீட்டில ஜனத்தினுடைய மகளும் இருக்கிறார்கள். எனவே நல்ல கதையெல்லாம் போய்கொண்டிருக்கும் விசுவாசிக்கிறேன், சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் அழைப்போம்.
2: ஆமேன்.

0: நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கிறீர்கள். வழிநடத்துவாராக கத்துங்க.
1: ரஷ்யா இப்படியா உலக தேசத்திலே எந்தெந்த இடத்துல இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையுடன் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலை கட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பின ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பினை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் இடுத்து ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கத்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கத்தாவே அவயங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்தும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம் தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கத்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செவிக்கிறேன். அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன். அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கத்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கத்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கத்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கத்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க கத்தாவே. தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கத்தரலாமே பாதுகாப்பீராக, கத்த காத்துக் கொள்வீராக நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தேசமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க, இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் உம்மை

0: நாங்கள் செவிக்கிறோம், தேசம் மலிந்து விடாத படிக்க கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை என்ன அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம், பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் என்றாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு தேசங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்புவீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசி பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவ தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேன சிஸ்டனுக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோதரம் தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவே வாஞ்ச உள்ள ஜெப குறிப்புகளோடு திறப்பு வாசலில் நிற்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவரும் ஆளுக செய்து கர்த்தாவே தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்குமா இருந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட. ஆமென்.
0: தேங்க்யூ. அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார்.
1: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்று கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓ பண்ணி நீங்கள் நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜெபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக

0: கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. பெருக்கத்திலும் சத்துருவின் கிரியையிலும் இருக்கிற மக்கள் மக்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கள். இதில் இருந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று கோவில இருக்கு.
1: ஆண்டவரே கத்தாவே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஆண்டவரே இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக ஆண்டவரே அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும் அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்க பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே. உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி நன்றி தகப்பனி. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர். நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிற எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன்ப்பா. பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்து உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கிறதுக்காக நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கிற பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர். ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க அப்பா உண்மை நோக்கி ஜெபம் கேட்கிற ஆண்டவரே அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா அவங்க உள்ளத்தை நீங்க வாங்கியாய் செய்யறதுக்கு அவங்கள் நேசிக்க உங்களை நேசிக்க ஆண்டவரே நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்கிற தேவன் என்றும் எங்களுக்காக மறித்தவர் என்றும் எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும் எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் பட்டவர்கள் அப்பா ரசிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே உண்மை இழுக்கி பிடித்துக் கொள்ளும்படி ஆண்டவரே அப்பா இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்திருக்கும் படி நேரங்களை கொடுக்கிற ஆண்டவரே உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே நீங்க அங்க மழைய வரப்பண்றதுக்காக அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா உங்ககிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராப்பனே எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலியெல்லாம் இதுல கொண்டு வந்து விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அந்த ஜன சிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய ஜபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா சுத்தி வளைச்சு ஆண்டவரே பாத்தி கட்டி அவளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களையும் ஆண்டவரே அவங்க செய்யற ஊழியங்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அவங்களுடைய அந்த கரட பயணத்துல நீங்க கூட இருங்க. போயிட்டும் வரைக்கையும் ஆண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே அந்த புத்தகங்கள் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே அற்புதம் செய்யறதுக்காக அப்பா அந்த ஜனசிஸ்டர் நீங்க கண்டாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே அப்பா, அதுக்காக நன்றி சொல்லுறேன். உங்களோட அற்புதங்களுக்காக அப்பா இந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடைக்கு விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர் இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க இறங்குங்கப்பா. நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பாக இருக்கிறதுக்காக ஆண்டவரே, நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா. அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராய் இருக்கிறீங்க நல்ல பிதாவே ஆண்டவரே. கத்தாவே நீரப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே இந்த இதுல வந்திருக்கிற பிரதரையும் ஆண்டவரே, உங்க சங்கம வானிலையை நடத்துறவர்களை ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா இரவும் பகலும் கண்ணுறங்கி நீர் பார்த்து காவலா இருக்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி. இவங்களோட ஊழியங்களை ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சௌரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தலையிலையும் உங்க ரத்தத்தை எல்லவா நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாதென்று சொன்னவர் அல்லவா. நான் உங்கூட இருக்கிறமென்று எங்களுக்கு ஆண்டவரே உபாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலையும் ஆண்டவரே, ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தறியதுக்காக ஆண்டவரே, வினோ சிஸ்டரின் கல்யாண பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. நீங்க அந்த பிள்ளையோட அந்த தாயோட தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இணைத்ததை மனசை பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து அந்த கல்யாண விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பெள்ளத்தை கொடுங்க. உம்ம விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பெள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதுல வந்து அன்று பிரதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே, அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா நவமி சிஸ்டரை, நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே, எயின் சிஸ்டரை, ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அந்த சங்கம வாழ்நிலை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருவரையும் உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா. எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
0: இனங்கள் ஜபங்களை கேட்டது மனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரா. சொரியவத்தோடு கூட வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்திலும் அன்றைய நாளிலும் ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு கத்தாவே இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவில் இருந்து விலக்கி இரட்சியும் ஆண்டவரே. அப்பா எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம் சங்கவானலில் எஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும் அவர்கள் செய்கிற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே. ஆசீர்வதியும் கத்தாவையுமே பொறுப்பேறும் கத்தாவே. ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் கத்தாவே உடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்
2: ஆமேன். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை தந்தவரே எங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே தெய்வ சமூகத்திலே எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளும் சாதரி ஜனத்துக்காய் அவளுடைய பிரயாண காரியங்களுக்காய் உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட், அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே அனுப்ப கிடக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, சகோதரி பயணம் செய்ய போகின்ற ஒரு வாகனங்களையும் உங்களை கரத்திலே ஒப்பு கிடக்கிறேன். அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் வார்த்தைகள் வழிபாடுகள் ஒன்றுக்காய் நன்றியப்பா. அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி மெய்யான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக கத்தாவே இந்த தேசத்திலும் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சாதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய இந்த திருமண காரியத்தை எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் சாதரி ரதிபால சிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா அவருடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இந்த இயேசு சுவாமி இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலே ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் இந்த ஜப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய பிசினஸ் காரியங்கள் அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பிரத கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளில் தகப்பனே அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்திய வேத திருத்த பைபாஸ் சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா, பாசையில் சாலோகனுக்காய் நன்றி. குடும்ப தாராவுகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம், பிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளை மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்தை எந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வேதாகம கேள்வி பதிலே இணைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே தேவ ஊழியர் சிசாகி செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றியப்பா. இன்னமாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம், பிள்ளையோடு கூட இருந்து ஏசப்பா. இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்ல தேவ ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்கவனுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா, இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா, அதே போல ஆண்டவரே சகோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் அந்த இருக்கிற தேசத்துக்காய் சகோதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல சகோதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து சப்பா இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைகருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் சோத்திரம். அதே போல குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவுபடாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே. அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே எல்லோருடையும் கூட இருக்க ஜப ஊழியர் சுவிசேஷ ரெட்வின் பானரிய அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள், அவர் தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஒழியர் சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவர் இருக்கிற தேசத்துக்காய், இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த பிரான்ஸ் தேசத்திலே மேற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே, அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேணுமாய். அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே இயேசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய். மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் தகப்பனே சுவாமி. அதே போல சதுர டாலிசிஸ்களுக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர ரஞ்சினி அலங்காரம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி. சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசாயன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே, துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள், வாக்கு தத்தங்க வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்க மம்பானொலி சாவகர் தேவ ஊழியர் லாசி எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை எங்களுடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த நாள் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய். இவர்களோடு அந்த வேலையிடத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய். எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலையிடத்திலே அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா அமரியா குடும்பத்தாரை எங்களை கரத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷ்யா அம்மாவையும் ஐயாவையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். அவளுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
3: ஆமீன். ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் அவர் ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்தர்லாமே அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய ஒளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர்தாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.

கத்தருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சையை காண்கிறார். கத்தர்தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து, அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சைகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த ஒருவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்தில் இணைந்த சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரே அவருடைய ஊழிய வாஞ்சியையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் மேகலா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அதை ஒரு பாருங்கள். பார்த்துட்டதுக்கு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமானால் நீங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் ஒரு மணி தியானத்திலே இணைகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி தியானமாக வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானட், சௌரம் மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூமிலே வர முடியும். சூழ்நிலை வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழிநடத்த

0: தந்துவிட்டவாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடுவோம். ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே போயிட்டோம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். சேவ ஊழியர் சகோதரி, சேவ ஊழியர் சகோதரி மாணி வெங்கட் அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
1: ஒலிபரப்பு.
0: ஒருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை சேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட்டவர்கள் போனி உத்தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெவ வேலை கூடாக சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமீன்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கம் அடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம், துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கிட்ட யாக்கோபு, நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும், பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சில சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும், கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும், புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நித்திய நித்தியமாக தமது மகிமையில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே, அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடம்பிடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கேற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும் விசுவாசிகளாகவும் பலமுள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடையத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும், அவருக்காக பாடுகளை சகிக்கவும், அவருக்கேட்டு பாத்திரங்களாக வழிமுக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30 தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122:7. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது, நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. 2வது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே கொடுக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வழியிலே இந்த சரீரம் சுகமா இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த நாட்களிலே 122 சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த ரெண்டு காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நம்ம கற்றுத்தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களில் சுகத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களில் நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாரா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள் இந்த நாட்களிலே சமாதானம்

இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்களில் சுகத்தை கொடுக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளையும் அரண்மனைக்குள்ளையும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதி. அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வழியிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளே இந்த நாட்களில் சுகத்தையும் தந்து இந்த நாட்களில் தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார்.

0: இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.
1: ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் சகோதரி ஆயிரின் அவர்கள் இலங்கை மண்ணில் அனுப்பி தந்த தீபம் அண்ணா, அதே வேளையிலே ஊழியர் சகோதரி வாணி வங்கட் அவர்கள் பூனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த தீப வார்த்தை, அத்தோடு சேவ ஊழியர் சுசேவரேட்டின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்திரதாமே ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே அனுப்பி தந்த ஊழியர்களையும் கத்திரதாமே ஆசீர்வித்து வழி நடத்துவாராக.
2: ஆமீன்.
1: இந்த வேளையிலும் ஊழியர் இணைந்திருக்கிறார் எங்களுடன். ஊழியர் மிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவில் இருந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசுவோட்டம்மா. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும், மறுபடியும் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் ஒப்பிக்கிறோம். வழி நடத்துங்கள் அம்மா. காட் பிளஸ் யூ.
3: ஆமென். சோத்ரம் அப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா. அந்த காலை உழைக்கா, அந்த காலை உழைக்கா, அந்த ஜப உழைக்கா, ஜப உழைக்கா. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா. கோடி நாவுகள் போதாதப்பா. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்றங்களை சரை மட்டும்தான் தூரும் சுவாமி. நன்றி சொல்லுறோம் அப்பா. உங்களோட பாதபடியில் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை அப்பா, அப்பா கிருபை கிருபை கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. சரியற்ற எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை தான் அப்பா, உங்களோட கிருபை தான் அப்பா. தாங்குறது, வழி நடத்துறது, சுமக்கிறது எல்லாம் உங்களோட கிருபையா. கிருபை கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்பா. அபிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு தந்தவரே ஐயா, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம். நீங்க படைத்த சூரியனை சந்திரனை பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவனை மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் சுவாமி, மாத்திரம் ஆண்டவரே. உங்களோட மகிமையப்பா, உங்களோட மகத்துவம் அப்பா, உங்களோட வல்லமையப்பா எல்லாம் ஆண்டவரே. மேலானதப்பா, மேலானது மேலானது. ஆனங்கொள்ளாதவரே, பூமி கொள்ளாதவரே. சுத்தவாங்கள் மத்தியில் கேராபியங்கள் சேராபியங்கள் மத்தியில் ஆசன் செய்யறவரே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. நிறைய உங்களிடத்தில் ஆண்டவரே மன்னிப்புகளுக்காம், இலக்கங்களுக்காம், கிருமைகளுக்காம் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கூட காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. காலத்தில் கடைசி நாட்கள் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நீங்க காண்கிறது சுவாமி. காண்கிறது எங்க பார்த்தாலும் அமைதி இல்லையப்பா. பாவங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே ஆண்டவ மாறிக்கொண்டிருக்கிற சுவாமி. இனங்களோ நருள்ளாதவர்களாய் ஆண்டவரே போய்கொண்டிரு மக்களாய் வாழ்கிறார் சுவாமி. இந்த இனங்களுக்கு ஒரு நருள்ள இருதயம் காலங்களிலாவது உண்டாகட்டும் சுவாமி. உண்டாகட்டும், உண்டாகட்டும். வேதத்துக்கு கீழ்படியட்டும். சத்தியத்தை கேட்கிறவளாய், அதன்படியாய் ஆண்டவரை நடக்கிறவளாய் இந்த மனிதர்கள் மாற வேண்டும் அனுபவிக்கிறோம் சுவாமி. உங்களோட வழி ஒன்றுதானப்பா வழி ஆண்டவரே. வேறு வழியில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமியும் கிடையாது. எங்களை ஒவ்வொருவரையும் காண்கின்றீங்க, ஒவ்வொருடைய மனிதனுடைய செயல்களையும் பாக்குறீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. தகப்பனே நீங்க விடுதலை ஆக்கினாலும் யாரே விடுதலை ஆவார்கள், மெய்யாகவே விடுதலை ஆவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே எங்களுடைய எல்லாவித சிறையிருப்பு கடன் அப்பா மாறி ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எனக்குக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சாமி. கிருபை செங்கப்பா, கிருபை கிருபை அப்பா, மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா. மன்னிப்போல இரங்களும் கூட சில இரக்கங்களும் தாராளமாயிருந்து சுவாமி. மன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, இரக்கம் செய்யற தேவன் சுவாமி. தகப்பனே நாட்களை விசேல் மக்களை அந்த எத்தனையோ முறை நீங்க மன்னிச்சு சுவாமி. எவ்வளவாய் அவர்களுக்கு மேல் அன்பு கொந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஒரு விஷயாண்டவரை இறங்குங்கப்பா, அந்த ஜனங்கள் மீது இறங்குங்கப்பா, அதே நாட்களில் அந்த மக்கள் மீது இறங்குங்கப்பா. திருப்பி கொண்டு வாங்கப்பா இருவை செய்யப்படுகிற இறுதியும் கல்லான இறுதியம் எல்லாம் நீங்க சரியான இறுதிகளுக்கு உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும் இருவையப்பா. இருவைதானப்பா எல்லாம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தம் நீங்க, நடத்துகிற கத்தம் நீங்க, மனுஷராக ஒன்றும் ஆகாதப்பா, ஆகாதப்பா. ஆண்டவரே நீங்க தேவனப்பா, தேவனாயிருக்கிறீங்க, எல்லாருக்கும் தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக வேண்டிங்களப்பா ஆண்டவரே, ஜனங்குடி கண்ணீரப்பா, உயிரிழப்பா, பாதாதாரங்களை வந்து அலைகிற மக்களப்பா, தவிக்கிற மக்களப்பா, அங்கு போவதென்று தெரியாத நிலையில் இருக்கிற மக்களப்பா. இறக்கம் செய்யுங்க பயக்கம் உங்களோட வழிகளை நோக்கி பார்க்க. நீங்க தான் வழி நடத்துற தேவன், நீங்க தான் சமாதானத்தின் தேவன், நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை நோக்கி பார்ப்பார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களுக்கு உதவி செய்யற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர், நீங்க ஒருவர் மாத்திரம். யார் விட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டி கல்லூரம் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் இருக்கிறார்கள் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிடுங்கப்பா. நீங்க தான் அப்பா அந்த ஆசீர்வாதம், வேறேதும் தான் அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதம். தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கல்லூரம் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம் அப்பா. அப்பாஸ்தர்களையா வியாதியஸ்தர்களுக்கு அந்நீர் கூக்குற அந்தவரே நாட்களில் தெரிவிக்கொண்டே போகிறது சுவாமி. வியாதியஸ்தர்களை காண்கிற தேவன் நீங்க, முழுமாய் வந்த வியாதியஸ்தர்களை நீங்க தொட்டு குணமாக்குன தேவன். ஒரு விசானம் வெறுமையா போனதில்லை சுவாமி. அதே தேவன் அப்பா நீங்க இருக்கிறீங்க, அந்த பிரகாரங்களை நோக்கி கூப்பிட்டு வரச்சு சுவாமி. நீங்க தான் பரிகாரியாய கத்தன், நீங்க தான் சோமளிக்கிற கத்தன், நீங்க தான் சுமந்திரித்த கத்தர் ஆண்டவரே. இவர்கள் தங்களை தாத்தி தங்களை தாத்தி மூலமாய் திரும்பி சுகத்தை பெறுவார்களா. கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த அப்பனே சுகத்தை கட்டளையிடுற தேவன் நீங்க ஆண்டவரே. வியாதிகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். மரணத்தருவால் இருப்பவர்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, என்னுடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, மீட்கப்பட வேணும். சப்பு கொடுப்பார்களால் அப்பு கொடுப்பார். இந்த வியாதிகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கேட்டாவே அப்பா முதியோர்கள் ஆண்டவரே, பயாதிப்படுக்கையில் முதியோர்கள் அநாதரவா இருக்கிற முதியோர், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே தவிக்கிற முதியோர்கள் பாருங்கப்பா, பாருங்கப்பா அப்பா. இவர்களுக்க நோக்கி பாருங்கப்பா. வைத்தியசாலைகள் விரும்புகிற சுவாமி, எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் காண்கிற தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய ஆறு தூரத்தாத சுகம் நீங்க தான் சுவாமி. இவர்களுக்காக உதவி செய்யுங்கப்பா, இவர்களை நடத்துங்கப்பா, ஆகத்துக்குப்பா வழி நடத்துங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. தகப்பனே கடைசி நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. உங்களிடமா எப்ப கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனையே வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி கிருபையப்பா, கிருபையப்பா ஆண்டவரே, இந்த வியாதியஸ்தரே கூப்பிடுதல் இவர்களுடைய சத்தம் ஆண்டவர் எங்களுடைய சமூகத்தில் துறபடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றதுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சகப்பனையே தைரியம் ஆண்டவரே, சமுதாமே தேசத்தை ஆண்டு கொண்டுற தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆண்டவரே உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. சகப்பனே தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆளுகிற தலைமைத்துவமா இருக்கட்டும் அப்பா. அங்கு பார்த்தாலும் தலைவர் மத்தியில் உண்மையில் குழப்பங்களும் ஆண்டவரே, போராட்டங்களும் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. சகப்பனே இவருடைய வழிகளை எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தேவபாயம் ஆண்டவர தேவநீதி இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே தேசங்கள் மக்கள் ஆண்டவரே நீதி புரட்டப்பட்ட நீதியினாலும் ஆண்டவரே அறிந்து தெரிகிற மக்கள் அப்பா, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்யற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்ய நீதிக்கு எதுவாகவே தலைமைத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது சுவாமி. அதை அவர்கள் அதன்படி நாள் ஆளக்கிருபை செய்யுப்பா. இப்படியாக என்ன அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாகவே கொடுத்த அதிகாரங்கள் சுவாமி, எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும். நன்மைக்கு எதுவாக இருந்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுடைய காரியங்களுக்கு இப்படி உண்டாகட்டும். இவருடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், நம்முடைய வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றேன் அப்பனே, இவர்களுக்காக வேண்டி தேசத்துல நிற்கிற ஆண்டவர் ஆனவர் இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம், வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் நிற்கிறார் அந்த இடங்களில் ஆண்டவர் நாட்டை காக்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே நிற்கத்தக்கதாக இவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே, இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தவன் உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே, அதை ஆண்டவரை பொறுப்போடு செய்யத்தக்கதாய் ஐயா அந்த ஆனவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய காலங்கள் எல்லாம் அவங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி அப்பா, நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி ஆண்டவரே, அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நான் தேசங்களை எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, தேசங்களில் எல்லாம் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதார கஷ்டம் அப்பா, சனங்கள் கூக்குறப்பா, பசியப்பா, போராட்டம் அப்பா.

ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கத்தாவே நோக்கி கூப்பிடட்டும். அப்பா நீங்க சொல்லிருந்தீங்க என்னை நோக்கி கூப்பிடும், நான் அறியாத மட்டாத காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்படியான தேவன் நீங்க, அப்படியாவே நீங்க ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற தேவன் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒரு நேரம் நம்ம இல்லாமல் தவிக்கிற மக்களப்பா, நீரப்பா பசி கொடுமையப்பா, குழந்தைகளப்பா தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா, ஆண்டவரே பசியினால் என்னத்தை காணோம் என்று சொல்லி அங்கும் எங்கும் ஆண்டவரே அழுகிற மக்களப்பா, இவர்கள் நீரங்க அப்பா, இவனுள்ளோர் எல்லோரும் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. கொடுக்கிற தேவன் நீங்க நான் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. நீங்க மாறுவதில்லை, மாறுவதில்லை, மாறுவதில்லை அப்பா. எங்களுக்கு பூசிங்கப்பா, எனக்குரிய குற்றங்கள் குறுகள்தான் சாபங்கள்தான் நீங்க அதாவது கட்டளையிடுங்க சுவாமி. வேண்டிக்கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா, இவர்களுக்கு வேண்டியிருக்கு பெரிய உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்பா. இந்த நாட்கள் எனக்கு ஊழியக்காரர்களுக்காக கடைசி நாட்கள் எனக்கு ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்தவரை அசதியா நிக்காதபடி தாகம் உள்ளவர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர் நிற்கிறவர்களாய் மாறட்டும். கூடிய தெருமையாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு செயல்களாய் மாறட்டும். பலப்படுத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. எல்லா போராட்டங்களும் இந்த கடைசி நாட்களில் சத்ருவான போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து தாங்கக்கூடியதா தகவனையும் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். என்னை சகப்பனே விழுந்து கொண்டு ஓர் ஊழியர்கள் ஆண்டவரே தகப்பனே வஞ்சிக்கப்பட்டு ஐயா விழுந்து போய் கொண்டிருந்த ஊழியர்கள் ஆண்டவர் பெருகி கொண்டே போறோம் சுவாமி, பெருகி கொண்டே போறோம் ஐயா. ஆரம்பம் ஆண்டவரே அப்பா, ஆரம்பத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா, அவர் ஊழியத்தை திரும்பமாய் கட்டுகிறவளாய் நிலை நிற்கிறவளாய் திரும்பி கொண்டு வாங்க, முழுவாமத்தை மாமை பொறுத்திரவளாய் இவர்களை திருப்பி கொண்டு வாங்க. எந்த சூழ்நிலையில் விழுந்தார்களோ சுவாமி, அதிலிருந்து தக்க பலனை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க. சத்துருவாயிலிருந்து விட்டுதலை ஆக்குங்க சுவாமி. இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் ஆண்டவரே, விசுவாசத்தை மறுதளித்து ஆண்டவரே ரட்சிப்பை அற்பமன்று எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை, அதன் மகத்துவம், அதன் விலை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. இதை ஆண்டவர் இவர்களை அற்பமன்று மதித்து ஐயாவிட்டு போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக்க மனந்திரும் பட்டும் சுவாமி. மனந்திரும் பட்டபடியே அவர்கள் போய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். திரும்பமாய் ஆண்டவர் லட்சியத்தின் சந்தோஷத்தை பெற்று இவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் முடிவிக்கிறோம் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா சபைகளும் தலைவராய் நீங்க இருக்கிறீங்க, கொடுத்தவர்களே அதிகமாண்டவரே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த சபைகளை ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் பாதாளத்தின் வாசல் நிற்கொள்ளாதபடி காத்துக்கொண்டிருவதற்கு கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையும் பரிமாற்றமாக நிலை நிற்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. எல்லாம் கிருபை தான் அப்பா. நீங்க வரும் போது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாக, மனவாட்சி சபையா, பரிசுத்தமுள்ள சபை, ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே. இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களோட வருகை ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய், ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும். ஒரு மனமும் அன்பும் நயம் இருக்க

இருக்கட்டும் சுவாமி, அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளை கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அவள் கேட்டு அதன்படி நடக்கிறவளாய் ஆண்டவரே ஒரு சமயம் ஆசீர்வதிக்கப்படட்டு. ஆசீர்வதிக்க நடத்துற போதும் அவர்களுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சகோதரனே இவர்களை சாங்குங்கப்பா, நல்லமை பெறலாம், சாட்சி உள்ளவர்களாக சபையை நடத்துகிறவர்களாக அவர்களை பலப்படுத்தி சுதப்படுத்தி சபையால் போதர்மாறுகிற ஊழியர்களையும் அவரது குடும்பங்களை அந்த நாளுக்கு சாட்சி உள்ளவர்களாய் இதை நிறுத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே, வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா உங்களோட சுவிசேஷம் சகல தேசங்களில் அறிவிக்கப்படுபவர்களால் நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிக்கும். அப்படியான நல்ல தேவன் சுவாமி, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அந்தந்த காலத்தில் எல்லாவற்றையும் நீத்தியாக நீங்க நடப்பிக்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே. இன்றைய நாட்கள் இந்த டெக்னாலஜி வளர்ந்து கூட விவாதத்தை எவ்வளவு வேகமா செல்லக்கூடியதாக ஆண்டவரே காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இதை நடத்துகிறவர்களும் ஆண்டவரே ரொம்ப அண்மையோடு தாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்தவர்களாக இருக்க அவருடைய குடும்பங்கள் தேவைகளும் ஒன்றை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம். எல்லா இடங்களும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவோம் நான் உண்டு அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே என்ன போது ஆசப்பா சொல்லாதப்பா ஆண்டவரே, இது சொன்னகரம் ஆண்டவரே அறுவடைக்கு மக்கள் போதாதென்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அப்படியான காலம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஊழியர் செலவுகளாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். குஸ்காங்கிறவர்களுக்கு நம்முடைய அன்பை சொல்லுகிறவர்களாய் ஒரு வார்த்தையாவது சொல்லத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி. அவருடைய தாழ்மன பாடின பயமெல்லாம் நீங்கி கத்தர் நல்லவர், அவர்தான் ரசிக்கிறவர், அவர்தான் ரசிக்கிறவர் உண்டாவது சொல்லட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். என்னமாய் ஆண்டவர் எத்தனையோ தேசங்கள் கிராமங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்த கிராமங்கள் எல்லாம் ஆண்டவர் இதே நாட்களில் இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்தை காண்கிறான் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட மண்டலங்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சகோபனே தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அந்த இடங்களில் இருக்கிற எல்லா வித பாடுகளையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே அவர்கள் தாங்கத்தக்க வேலனை கொடுங்க சுவாமி. கண்ணீரை தொடங்கி சுவாமி அப்பா அவர்களுக்காக வேண்டிக்கணும். அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே சுசேஷத்தை கேட்டு கீழ்படுகிறவளாய் ரசிக்கப்படுவாய் அவர்களும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படுத்து சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தான் அப்பா. நன்றி தலைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. எத்தனையோதா உடையக்காரர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் தலைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. இவருடைய தலைகளை சந்திக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி, ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, விசாரிக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க. இந்த நாட்களில் தேவையாண்டவர் தேவையாண்டவரே உலகத்துக்குரியது ஒன்றும் இல்லை என்பதை உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே ஊழியங்களை தாங்குறவர்களாய் மாறட்டும், மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த விளையினோம் ஆண்டவரே இந்த நாட்களில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்றோம் அப்பா. அந்த நாட்களில் இருக்கிற மக்கள் அன்பு தனிந்து போன காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வரும், எத்தனையோ கொடிய காலங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே இந்த காலங்கள் நடக்கிற ஆண்டவரே கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே அப்பா. ஒரு விஷயம் கூட அன்பினால் இருப்புங்கப்பா. ஜனங்கள் அன்புக்குள்ளாக வந்து நன்மையானதை செய்யட்டும் சுவாமி. இரக்கமுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி.
ஜனங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சார். உங்களோட அன்புதான் அப்பா வெண்மாரியா ஊற்றப்படும், வெண்மாரியா ஊற்றப்படும் அப்பா. குடும்பங்கள் குடும்பங்கள் உறவுகள் ஆண்டவரே அன்பில்லை அன்பில்லை. ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறவர்களாய், பகைக்கிறவர்களாய், கொலை செய்தவர்களாய், ஏமாற்றுகிறவர்களாய் அப்பனே அன்பில்லாமல் ஆண்டவரே காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களாய் இருக்கிறவர் சுவாமி. அன்பினால் நிறப்புங்க அப்பா, உங்களோட அன்புதான் அப்பா சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் உங்களோட அன்பு நீதி செய்யும் தகப்பனே. ஒரு விசை நிறப்புங்கப்பா வரைக்கு முன்பாவது ஜனங்கள் மீது அந்தவரே பரிசுத்தாரியானவரே பின்மாறியாக நம்முடைய அன்பினாய் ஊற்றுமுறையா உண்டு. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டோம். குடும்பங்கள் இந்த அன்னையை துடைக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே இறுதியில் நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க தானப்பா அன்பு உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களோட வார்த்தைகளை கேட்கட்டும் அப்பா. அவர்களுக்காக வந்துக்கும் ஆலய பிள்ளைகளுக்காக வந்து ஐயா அந்த ஆலய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே ஆலய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மட்டும்தானப்பா அந்த ஆலய பிள்ளைகளை கொண்டு வர முடியும் தகப்பனே, கொண்டு வர முடியுமாப்பா. இவைகளெல்லாம் பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, சத்ருவானந்தன் வலையில் போட்டு ஆண்டவரே இவர்களை அழித்து விடாதபடி எந்த தகப்பனே வயலுக்கு கொண்டு வாங்கப்பா. இந்த ஆலய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கவர்களை பெற்றோர்களுக்காக நிற்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. ஜபத்தை கேட்டு சுவாமி வாலிப பிள்ளைகளுக்கு செய்யப்பா. உங்களோட இல்லாமல் ஒன்றும் மனசபதன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அறியானவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே, இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும் அப்பனே.

0: Recording in progress.
1: அமையின் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது வேதாக மக்கள் அளிப்பது நிகழ்ச்சி பைபிள் குயிஸ். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கத்தர்தாமே இந்த வேதாக மக்கள் அளிப்பது நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராம் கூடாக இணைய முடியும், வைபர் கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவார்களானால் இலவசமாக இணைய முடியும். அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஜூம் கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வயலை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் டாட் சங்கமம் தமிழ் கிறிஸ்து ரேடியோ டாட் காம் கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையிலே சௌதி ஜானட் அருட்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியர் வானர் அவர்கள் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌதி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பேசலோடமா
2: பேசலோட்டண்ணா.
1: ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: எங்களுக்காக மகேந்திரமண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவநீராண்டோரே, ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ற பிள்ளைகள் மறுபடி கேட்கிற பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து நமக்கு அளித்த சிஸ்டர் ஜாட்டை நினைவு கூறுறோம். அது மட்டுமல்ல, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆசீர்வாத நாளாக அனைவர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமத்துக்காவே. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். கேட்டதாம எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை நோடி வரை நடத்தி தருவாராக. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
2: சொல்லுங்கள்.
1: சிறகு இல்லை, சட்டை இல்லை. சரியா? இது புது கேள்வி. சிறகு இல்லை, சட்டை இல்லை, வானத்திலே பறக்கிறது, அது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
2: கொண்டிருக்கீங்க.
1: கனடா நாட்டில யூரோப்பிலே பார்த்தா தெரியும் மேகம். இலங்கை இந்தியால உணவு எல்லாம் புழுவாயிருக்கும்.
3: சந்திரன்
1: எல்லா கிரகங்களும் அங்கு சிறகு இல்லை, சட்டை இல்லை, பயங்கர ஸ்பீட்ல சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி நன்றி
2: அருமையாக. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்? இல்லை,
1: காணையில்
4: போயிட்டு ஓடியா
2: சுவாமி. கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவள் யார்?
0: யெகோவா ஷாலோம்.
1: யெகோவா ஜீரே என்று கேட்ட மாதிரி கிடக்கும் முதல்ல
2: இல்ல, யெகோவா ஜீரே என்று இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
1: சொன்னேனா? யெகோவா ஷாலோம்.
0: நியாயாதிபதி 6:24 ஐயா, அது நான் நினைக்கிறேன். என்ன பேரு? கிதியோனா இருக்கும். நியாயாதிபதி 6:24. சரி, ஓகே,
3: தேங்க்யூ. விட சரியில்லை.
0: ஏன் ஐயா? மறக்க முடியாத
2: சம்பவம்
0: செய்யல, மைண்டுக்கு வர மாட்டேன்றதா? சரியா,
2: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?
3: நீதிமன்றங்கள்ல இருக்கு.
2: இல்லை,
0: பிரச்சனை கொடுக்கறோம் தான் கவிழ்த்து போடுறோம்.
1: ஹலோ, போறீங்களா?
4: இல்ல, நான் இன்னும் இதுல வரையில, இன்னைக்கு ராவிக்கு தான் வர்றோம். அந்த மண்டே நீங்க என்ன எடுக்க சொல்றீங்களா? மார்னிங் கிளாஸ், அந்த மார்னிங் ஜெனட்.
1: ஆமா சிஸ்டர் ஜெனட், அம்மா கனடாக்கு வரா புக் ரிலீஸுக்கு. வர்ற டைம்ல திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை நீங்க ஜெனட் தொகுப்பு வாங்க. திங்கள், செவ்வாய்,
4: வெள்ளி,
1: போறாங்க. ஜானட் அவர்கள் கனடாவில் இருக்கிற நேரத்தில் சகோதரி டோலியும் சகோதரி மகளா வாசம் செய்ய இருக்கிறார்கள் காலை நேர பிரியரை. ஆமேன், ஆமேன். என்ன கேள்வியம்மா?
2: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?

0: ஐயா அவங்க யாரும் இருக்கீங்க அப்படி செய்யறார்கள்.
1: அநியாயக்காரர்
0: வரும் அப்படி வருமா?
2: இல்ல
1: புதிய ஏற்பாட்டில்
3: வருதா? அப்ப நீதிமொழி அப்படி என்று சொல்லி சொன்னால் புதுக்குள் பேசிய

0: பழைய பழைய பேர்லான
1: இல்ல இல்ல புதிய ஏற்பாடு ஐயா
0: புதிய ஏற்பாடா புதிய ஏற்பாடுயா அப்படி சொன்னாங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க
2: கண்டுபிடிக்க மாட்டீங்க அடியில நடக்குது பசுனத்தின் அடியில நடக்கு
1: அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பாத்து பிடிக்கலாம் தானே.

0: எந்த அதிகாரத்துல இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது.
2: அது தீத்து 1:11 சரியா?
1: 1:10, 1:11 இருக்கு.
2: 1:11 கவுழ்த்து போடு, முழு குடும்பங்களையும் கவுழ்த்து போடு.
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே, தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்?
0: சுன்னார்கள்.
1: இல்ல, பைபிள், பைபிளின் படி
0: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி மட்டுமில்லாமல்
1: இல்லை.

0: தலை திருப்பி கழுவும்.
1: தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவன் யார்?
0: சங்கீதம் பயனாவது பார்த்தா
1: இல்லை.

0: அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்டு முடியும். அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி
1: வேதத்தில்
2: அது சங்கிலத்தில் வருது சரியா
1: இல்ல
0: அப்சலோம்
1: இல்ல
0: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான்
1: என்ன
0: பேர் சொன்னீங்களம்மா
2: அதாவது இறைமையான வசனமா சொல்லுது
1: இல்லை
2: இறைமையாலதான் வருகுது அவன் நாவு கூர்மையான அம்பு அது கபடம் பேசுகிறது
1: இல்ல கபடஸ்தன் இருக்குது அவன் யார்
2: அவன் கபடஸ்தன்
1: எப்படிப்பட்டவன் அல்லது
0: அப்படி வாரீங்களா

0: கபடஸ்தன் யாருன்றது அங்க இருக்கிறீங்களோ யாருன்னு கேட்கல. கபடஸ்தன் என்ன
1: அவன் அப்படிப்பட்டவன்
2: கபடஸ்தன் சொன்னால் மல்கியா உண்டு பதினாறா
1: யா
2: பலியிட கபடஸ்தன் அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் அப்படியா
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்
2: விற்று
1: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்
0: ஜவுல்
1: இல்லை இல்லை
0: பவுல் இல்லையா
1: இல்லை

0: சோ அப்பொழுது யூதர் கிரேக்கரும்
1: யூதாவையும் குமாரரையுமா
2: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சி யார்? நானே அதுக்கு பதில் போடுங்க. பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதர்சிகள் யார்?
1: எல்லா
0: இடத்துலயும்
1: சொன்ன
2: இல்ல
1: எஸ்ஐயா.

0: சகரியா யோவேல் ஆமோஸ்.
1: யோபு சொல்லிருக்கிறார்,
0: யோபு இல்ல, யோவேல்.
2: ஏசாயாவை சொல்லிருக்கு,
3: யோவேல், யோவேல், யோவேல்.
2: ஆமோஸ்ன்னு சொல்லிருக்கு.

0: யோபுல சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா?
1: இல்ல, ஆதிகாமம் இல்ல. ஆதிகாமத்துல நியாயத்தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீர்க்க தரிசனம் சொல்லேன். ஒரு தனம்
0: பூமி அதிர்ச்சி தானே?
1: பூமி அதிர்ச்சி குறித்து
0: தீர்க்க தரிசனம் 1:09 வருது நினைக்கிறேன். அதுக்குள்ள எர்த் சொல்லி போட்டுருக்காங்க.
1: இல்ல, அதுக்குள்ள வராதான்.
0: ஆனா
1: அது பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம். ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசன முறை.
0: மல்கியா சொல்லி இருக்கிற, மல்கியா சகரியாலாம் சொல்லி இருக்கிற, சரிதானே?
1: மல்கியா இல்ல, சகரியா.
0: சகரியாவா? அப்ப மல்கியா 1 நாள்ல என்ன சொல்ல போகுது? வாரம் பாத்துருவோம் இருக்கேன்.

0: அதேதோமியர் நாம் எளிமையாக்க எளிமைப்பட்டோம், ஆனாலும் பழைய பாலானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே
1: மல்கியா உண்டுனா இல்லையா? பூமியை சென்று மாதிரிதான் இதுல போட்டுக்கான என்னது என்னது எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ இனியா ஏதோ உண்மையான ஆனால் பல கிடக்கிறவர்கள் திரும்ப கட்டுவேன், கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவார், எல்லை துன்மார்க்கு எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சின்னம் வைக்கிறார் சொல்லுகிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது முக்கியமானது, அது என்ன?
1: என்ன ஆதி முதல் டபுளாங்க எனக்கு
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று எங்களுக்கு மனுஷராகிய எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், அது
2: என்ன?
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தீத்து ஒன்று மூன்றில
1: இருக்கு சொல்லப்பட்டிருக்கு.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீதம் 107 வருது. ஆனால் யாரை குறித்து சொல்ல போனா சங்கீதம் பத்தி எடுத்தா தான் தெரியும். சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா,
1: சத்தத்தை காணல எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க, யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு என்று சொல்லப்படுது.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
3: சங்கீதம் 107 இருக்கா?
1: தங்கள் ஆபத்தை கர்த்தர் நோக்கி கூப்பிடுவார்கள், அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை ஆசிரிப்பதில் சொல்லுங்க தங்கச்சிருவா சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?

0: ஆபத்திலே நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
0: சரியா,
2: 19வது வசனம்
3: கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர் நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம்பெற்ற வசனம் அல்லது இடம் எது? இல்ல
0: இல்ல இல்ல, பழைய ஏற்பாட்டில் வருது. என்ன? நானே உன் பரிகாரியாக கத்தர், அதை சொல்றீங்க?
3: இல்ல,
0: யாத்ராவது
3: வைத்தியர் என்று இருக்குது.
0: வைத்தியர் என்று இருக்கா?
2: தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
0: நாட்டு வைத்தியர். ஆதிகாமத்துல வருது. சரியா?
3: ஆதிகாமத்துல வருது.
0: 52 வருது.
3: 52 அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு
0: என்ன?
3: தீவுகளில் மிகவும் அழகானது
0: பத்மோஸ் எங்க இருக்குது? பத்மு தீவு எங்க இருக்குது?
3: தீபு தீவு அத சொல்றது
0: கிரீஸ்ல. கிரீஸ்ல கிரீஸ்ல எக்கச்சக்கமான தீவு இருக்கு, அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மோஸ் தீவு. கிறிஸ்தவ சம்பந்தமாக அரவாசி கடல் பக்கம் எரிஞ்சிட்டு குடியெல்லாம் செத்து போச்சனும். பிரான்ஸ்ல ஒரு பக்கம்
3: போயிட்டு
0: இடம் போகுது. ஜெர்மன்ல எரியுற நிலைமைக்கு வந்துருக்கு. இப்ப 42
3: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
0: அழகான தீவு என்ன
3: பைபிள
0: வச்சு கேக்குறேன்? உண்மையம்படி பாக்க வச்சிருப்பா மாலதீவு எடுக்கலாம். அழகான தீவு
3: அழகான தீவு
2: அழகான தீவு இல்லைங்க.
0: சமுத்திர
2: கடற்கரையிலே குடியிருந்து அநேக தீவுகளின் ஜனங்களோடு விசாரம் பண்ணுற தீவு நோக்கி கத்திராய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே நீ
0: உன்னை ஐயா இந்த தீருவை குறித்து சொல்லப்படுது. ஐயா தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவார் சொல்லி ஐயா இருக்கா?
2: பூரண சௌந்தர்யவதி
0: அதான் தீரு குமாரத்தை காணிக்க கொண்டு வரான்னு சொல்லி இது பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீரு என்று சொல்றது அந்த இடத்தான் குடிக்கும் தீட்டு தீவத்தம் அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது, செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவுன்னு சொல்லி. கடலின் நடு மைய பயத்திலே தாவரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். நான் நினைக்கிறேன் எங்க வர போ சைப்ரஸ் அதற்கிட்ட வருமா? சைப்ரஸ் பாப்போம். சரி அடுத்த வாங்க.
3: சேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது 14 சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
2: ஆசியா
3: இல்ல,
2: ஆசியா
1: இல்ல இல்ல, சிரியா
3: என்னன்னா,
1: சிரியா சிரியா
3: இல்ல.
4: எடுத்து வரும் வானொலி
1: என்ன கேள்வி?
0: என்ன கேள்வி சொல்லட்டா? பெனிக்கே நாடு, சீப்ரு, அந்தியோகியா, பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார். சரியா?
3: அப்போ சில 11 ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
0: அரை நிமிஷமும் அரை மணிச்சேரம் கொண்டு வருது.
1: 3 மணி நேரம்.
0: நேனே அப்படி வராதையா?
2: 3 நாட்கள்.
0: வரும்போது
2: 3 நாட்கள்
3: இல்ல
0: அப்படி வராதையா? அது குறையா? ஏழாம் திரை
2: வாரங்களா?
3: இல்லை.
0: வாரம் பொருங்க, பயவுள்ள வாத்திரம் ஏழாம் நித்ரா கிட்டது இத்தனை நிமிஷம் சொல்லி சொல்லி இருந்தேன் பாத்தன.
3: கடற்கரை பகுதி
0: அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன்.
3: அதுக்கு பேர் சூர் என்று சொல்றதா?
0: பழைய ஏற்பாட்டுல மருது சூர் இடத்துக்கு. ஏழாம் முத்திரையா சொன்னீங்க? சரி, இதுல வந்து ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே பூமியின் 4 திசைகளில்
3: சொன்னீங்க தானே?
0: என்ன
3: வெளிப்படுத்தல் 8-1 இருக்குது.
0: வெளிப்படுத்தல் 1 இருக்குது.
3: அரை
0: மணி நேரம் சொன்னேன். அரை மணி நேரம் சொல்லி போட படிப்ப கன்ஃபர்மேஷன் செய்யல. ஒரு 3 மணி குழப்பமா போயிருக்கேன். படிச்சது வெளிப்படுத்தல்
3: ஆபிராமுக்கு 1000 வெள்ளி காசு
1: கொடுத்தவன்
3: ஆபிராமுக்கு 1000 வெள்ளி காசு
1: கொடுத்தவன் கொண்டு
3: அபிமேலேக்கு.
0: அபிமேலேக்கு
1: அபிமேலேக்கு அபிமேலேக்கு
3: வராததனால் சபிக்கப்பட்டவன்

0: ಆಗುಲ್ಲ
1: ಇಲ್ಲ
0: என்ன கேள்வி
1: கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்
2: கத்துடைய வேலை அசதியாக செய்வோனா
1: இல்ல
0: மோரோசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கத்தருடைய தூதரானவர் சொல்லுகிறார். அவர்கள் பட்சத்தில் துணை நிக்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கத்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவே இல்லை.
2: என்ன
0: நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா ஆளுக்கா
1: ஆளுக்கு
0: அதன் குடிகள்
2: இந்த இதுல ஆங்கில வேதாம சொல்லுது சீரூஸ் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா செட் த ஏஞ்சல் ஆஃப் லார்ட் ரெண்டு தான் அந்த வசனத்துல வருது ஐயா ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்கு வருது M-O-R-M-E-R-O-Z வருது
0: இந்த வசனம்
2: 23 என்று கத்தர் தூதரானவர் சொல்லுகிறார். அவர் கத்தருடைய பட்டணத்திற்கு வரவில்லை இருக்கலாம் அப்படி என்ன பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கத்தருடைய பட்சத்தை துணை நிக்க வரவில்லை சரிதானே ஐயா அப்படின்னா தனிப்பட்ட மரசனம் தான் சொல்லப்படுது ஐயா
1: முதலாவது சொல்லப்படுது மோரோஸ் என்று இரண்டாவதா சொல்லப்படுது
0: நாடண்டு அதன் குடிகளும்
1: குடிகளும் மோரோஸும் அவன் குடிகளும்
0: இங்க இருக்கு மோரோஸ் இஸ் எ சிட்டி மென்ஷன்ட் இன் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபாலிங் டு எயிட் ஃபெயிலிங் டு எயிட் இஸ்ரேல் மோரோஸ் இஸ் எ சிட்டியா
2: நான்
0: இங்கிலீஷ்ல எல்லாம் பார்த்துட்டு இப்ப கூகுள்ல பார்க்க மோரோஸ்
2: கூகுள்ல பாக்குறீங்களா
0: அதன் குடிகளும் ஏதோ சொல்லி இருக்காங்க அது
2: வரும் பொருங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா
0: அந்த சிசராவோட யுத்தம் பண்ண உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள்
2: நியாயாதிபதிகள் தானே என்ன
0: ஆமா அந்த he is noted for
2: his
0: Israelites. സിറ്റിന്റെ പേരാണ്, ആളിന്റെ പേരില്ല. മോറോസ് ബിബ്ലിക്കൽ സിറ്റി എന്ന് എഴുതി.
2: எலியாவின்
1: பலிபீடத்தில் மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது?
0: போட்டது நீங்களா?
1: நண்ணா
0: பேஸ்புக்ல ஒரு கேள்வி போட்டிருந்த, எலியா எத்தனை குடம் தண்ணி என்ன? 50 குடமா?
1: இல்லை இல்லை,
3: 7 குடம்.
1: இல்லை,
0: 450 குடமா?
1: இல்லை.
0: அந்த கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த பேஸ்புக்ல, எத்தனை குடம் உண்டு? 3 குடம், 7 குடம், 50 குடம், ஏதோ ஒன்று எல்லாம் போட்டிருந்தது.
2: பார்க்க பார்த்து சொல்றேன் நானுக்கு.

0: 2000 கூடமா?
1: இல்லை, ஒன்று ராஜாக்கள் 18, 33 to 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், இரண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
0: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாக தகவல் மேல் ஊற்றுங்கள், பின்பு இரண்டாந்திரம் ஊற்றுங்கள் என்றார்கள். இரண்டாந்திரம் ஊற்றினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊற்றுங்கள். 4, 3, 12 சரி, ஓகே.
2: 34 மேலையும் ஒவ்வொன்றும் வித்தியாசம் மேல கூப்பிடுறதா இருக்கு. 12 இல்ல
0: ஐயா, இது சரியா? அந்த மகேந்திரம் அந்த வசனத்தை பாருங்க ஐயா.

0: என்ன
1: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன் சொல்லுங்கோ.
2: என்ன
0: பதினெட்டு
1: மனிதருடைய கை முளத்தின் படியோ 9 முள நீளமும் 4 முள அகலவுமா இருந்தது. அவன் அம்மோ, அது அம்மோன் புத்தருடைய ராபா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முள எத்தனை அடி? 9 முதல நீளமும் 4 முள அகலம்.
2: 9 முளம்
1: எத்தனை
2: அடி
1: ஐயா?
0: எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பான்? கடைசி நாட்களில் என்ன சொல்லி அனைகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
1: அதாவது இயேசு அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு, இங்க இருக்கிறான்னு. ஆப்பிரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடைசி போனான்னு. சரியா?
0: கடைசி ஆண்டவர் வந்துடுவார் என்ன?
1: இப்ப அதான் இப்ப வந்து அங்க பார்த்தா அங்க அந்த அபிஷேக ஊழியக்காரர் இருக்கிறாண்ட ஆப்பிரிக்கா கூடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்காங்க. பேசா கதவை புட்டிப்பட்டு முழங்கால் பட்டி அரைக்கா ஜெபம் பண்ணா சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
2: ஐயா, தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே இன்னும் கூட ஓடி போயிடும்.
1: பழைய ஏற்பாடு அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம் குறி சொல்லப்பட்டது. ஏன்னா வந்து தீர்க்கதரிசி என்று

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: என்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3 அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் வலைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களில் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மர வேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேரூபின்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேரூபினுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேரூபினின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. மற்ற கேரூபினும் 10 முழமாய் இருந்தது. இரண்டு கேரூபின்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேரூபின் 10 முழ உயரமாயிருந்தது, மற்ற கேரூபினும் அப்படியே இருந்தது. அந்த கேரூபின்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேரூபின்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேரூபின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேரூபினின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேரூபின்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேரூபின்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4/1 அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்து சித்திரங்களுக்கு சரியாய் செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4 வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11 வருஷம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்ட திட்டத்தின்படியே 1 குறையாமல் கட்டி தீர்ந்தது.
1: எரேமியா 32 நேபுகாத்நேச்சாரின் 18 வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10 வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடே பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும், அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமெயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையே கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து பென்யமின் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசில நிறுத்து கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும், கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும், காவற்சாலையின் உச்சத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும், அதை மாசேயாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாரூக்கினிடத்தில் கொடுத்து, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்தில் வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கின் இடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும், பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும், அவனவனுடைய கிரிகைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரி எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி, இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாய் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீ சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலை கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான வழிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும் படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் பறிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் போலேகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னும் உடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை
0: மார்க்கு 6 அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். இவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்டபொழுது, அவன் நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னதின் நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவன் காத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் விட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தாளத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்தில் அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்திரமான ஒரு இடத்தில் தன்னித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேக சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கினவுடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித் திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். வெளிப்படுத்தல் 5:9-10. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நித்தியத்திலும் கூட நினைவு கூர்ந்து நன்றியினால் நிரம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார்கள். பரலோக தேவன் எமக்காக பூமியில் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் அது எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது விலையேற பெற்ற இரத்தம் என்று பேதுருவும் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை அண்டை வந்து பயபக்தியோடும் ஜெபத்தோடும் நாம் நிற்க வேண்டும். எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் இரத்தம் கடந்து சென்று கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கட்டும் என்று நாள் முழுவதும் நினைவு கூறுவது நல்லது. இன்றைய நாளிலும் நாம் இந்த இரத்தத்தின் வல்லமையில் நிரம்பி வாழ எங்களை ஒப்புக் கொடுப்போம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கெத்செமனேயின் இரத்தம் என்னுடைய உள்ளத்தில் விழும் என்றால் அந்த ஜெப ஆவி என் இருதயத்தை இன்னும் பற்றி எறிய வைக்கும். அத்தோடு விண்ணப்பத்தின் ஆவியையும் மத்தியஸ்த ஜெப ஆவியையும் எனக்குள் கொண்டு வரும். கிறிஸ்து எமக்காக சிலுவை மரத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. குற்றமற்ற மாசற்ற இரத்தம் எங்களுக்கு நித்தியத்தை காண வைத்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 35:10. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய்ப்ப இல்லாத, இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியில் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசீர்வதித்துக் கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு மங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள். தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கத்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:14 சொல்லுகிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை சொல்லப்பட்டது, இந்த வாக்கு தத்துவம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே எருசலேமை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். எருசலேமிலே இந்த நாட்களிலே அங்கே தான் சமாதானத்தை இந்த நாட்களை கட்டளையிடுவன் என்றும், அதே வேளையிலே பாருங்கள், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அந்த தேற்றுதலையும் அந்த ஆற்றுதலையும் நான் சேர்த்து கொள்ளுகிற அந்த காரியத்தையும் நீங்கள் காணும் போது உங்கள் இருதயம் தினாக்களில் என்ன செய்யுமாம், மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் தினாக்களை செழிக்குமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தினாக்களை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் இந்த நாட்களிலே அறியப்படும். நடுவு பிள்ளைகளே, ரெண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய ஊழியக்காரரிடத்திலே இந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அறியப்படும் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய கரம் அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்படியாக ஊழியக்காரிடத்திலே கூட இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களில் அங்கே அறியக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், மோசேயை ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உம்மை உம்முடைய சமூகத்தை உம்மை நான் காண வேண்டும் என்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னண்டையிலே ஒரு கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் கரத்தால் மூடி இந்த நாட்களிலே நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கரம் ஆண்டவருடைய கரம். அந்த கரம் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே கடந்து செல்லும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் இந்த நாட்களிலே அறியக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினம் அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சினம் இந்த நாட்களே சத்ருக்களை இந்த நாட்களை என்ன செய்யுமாம், சங்காரம் பண்ணுமாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அரும பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் நம்முடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சியையும் நம்முடைய எலும்புகளை இந்த நாட்களே பசும் புல்லை போல் இந்த நாட்களிலே அங்கே அப்படியாக இந்த நாட்களிலே அதாவது செழிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நடத்துவதை கூட உணரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே சில வேளைகளில் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த ஆண்டவருடைய கரம் இருக்கிற வேளையிலே தான் அந்த உபத்திரவங்கள் அந்த நெருக்கங்கள் எல்லாம் லேசாக இந்த நாட்களை நம்மை விட்டு அகன்று போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லேசான உபத்திரவம் இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் இந்த நாட்களிலே நீங்கிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் அவர்களோடு இருக்கிறபடியால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு லேசான உபத்திரவம் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை இந்த நாட்களில் ஒரு பெரிசாக இந்த நாட்களே எண்ணவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும், அணு தினமும் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கிற வேளையிலே நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களிலே அந்த கரம் கூட இருந்த இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த வெடிப்பில் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து மோசையை மூடி பாதுகாத்தது போல நம்மையும் மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை கடந்து செல்லும். இந்த வாக்கு தத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளேயும் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளேயும் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
3: Recording stopped.

തീയതി ഓഗസ്റ്റ് മാസം 2026 திங்கட்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வழியிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரர்கள் சுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், கத்தர் தருகின்ற வசனம், சாந்த குடம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கத்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 Kings 4:5, எரேமியா 31, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மார்க்கு 5 அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளிலே அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் நேற்றைய நாளிலே அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வழியில் இன்றைய நாளுக்கானவற்றை காலையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். புதிய வாரத்தையும் கத்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த உதவி செய்வாராக. அவர் வழி நடத்துவார் தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். கத்தருடைய கருத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் குண்ணபாலன் அவர்கள்

0: அவர் சனிக்கிழமை அவர் புத்தக வெளியீட்டில் அருமையாக வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியான அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நஹோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்க கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். ப்ளீஸ் லோட்டம்மா. ஆமீன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவரை பாராச்சா தகப்பனே. தகப்பன் தன் பிள்ளைகளை ஆண்டவரே தேவை தகப்பனே தூக்கி சுமக்கிறது போல எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் தெய்வமே உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாத பாராச்சா தகப்பனே. சர்ப்பங்களையும் திகழ்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சொன்ன தேவனே. அப்பா, இந்த நாளிலும் உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. யோசுவா 1:8 சொல்லப்பட்டதன்படி ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தின் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தியானம் செய்யும்படி. ஹல்லேலூயா. அப்பொழுது புத்திமானாக நீ விளங்குவாய், அங்கே எல்லா காரியங்களிலும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, வேதத்தை நாங்கள் மெடிடேட் பண்ணும்படி தேவனங்களை ஹல்லேலூயா அழைக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயம் பாருங்கள், நல்ல நிலம். இருதயம் என்பது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போல. அங்கே நாங்கள் வேதத்தை, வேத வசனங்களை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி எங்களுடைய களஞ்சியங்கள் எங்கள் பேங்க் அக்கவுண்ட்களிலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறோம், அதுபோல இந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆகிய அந்த இருதயத்திலே நாங்கள் சேமித்து வைக்கின்ற நல்ல வார்த்தைகள் சந்தர்ப்ப நேரங்களிலே சந்தர்ப்ப சமயங்களிலே அந்த வார்த்தை வெளியிலே துள்ளி கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏசாயா 55 சொல்லப்பட்டதன் பிரகாரம் அந்த வார்த்தைகள் வெறுமனவே திரும்புவதில்லை. ஹல்லேலூயா. அங்கே காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வாழ்க்கைகள் மாற்றப்படும். அதனுடைய ராம் முழுவதும் நான் தியானம் செய்த அந்த வார்த்தை போன வாரத்திலும் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே இருளின் ராஜ்யம், அங்கே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ரெண்டு ராஜ்யங்கள் உண்டு. இருளின் அதிகாரம் உள்ள ராஜ்யம். ஹல்லேலூயா. இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அது இருளைத்தான் வெளிப்படுத்தும். ஆனா அன்பின் குமாரோட ராஜ்யம் அன்பை வெளிப்படுத்தும், வெளிச்சத்தை வெளிப்படுத்தும், நன்மைகளை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் இருளுக்கும் அங்கே இருளின் ராஜ்யத்துக்கும் உரியவர்கள் அல்லன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார். இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி, ஒரு காலத்திலே இருளிலே இருந்தோம். ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் இயேசு என்கிற ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட வேளையிலே அந்த இருள் விலகி போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் அன்பின் ராஜ்யத்திலே இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனப்படின்னா அந்த வார்த்தைகளை நாங்கள் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, இருள் போன்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த இருளுக்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல, அந்த இருளின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள் அல்ல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ராம் முழுவதும் இந்த வசனத்தையே நான் தூங்குற நேரம் எல்லாம் விழிக்கிற நேரம் எல்லாம் இந்த வசனத்தையே தியானித்துக் கொண்டிருந்தேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. இருளின் அதிகாரத்தை நேரங்கள் வாழ்க்கையில நீக்கிவிட்டேன். அதில் அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது சல்வேஷன் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களில் சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அதெல்லாம் இருளின் ராஜ்யம்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னணியா இருப்பது அந்த இருளின் ராஜ்யம்தான். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, அருமையான சௌரன் சொன்னது போல அந்த வசனத்தை போன வாரம் முழுவதும் நான் தியானம் செய்தேன். சார்ந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான் போன வாரத்திலே மெடிடேட் பண்ணியது சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹாலேலூயா, ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, நீ காலடி மிதிக்கும் இவ்விடத்தை உனக்கு நான் சொந்தமாக்கிறேன். இங்கே சொல்லப்படுகிறது சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், சார்ந்த உள்ளவர்கள் அங்கே புசித்து திருப்தி அடைவார்கள். ஹாலேலூயா. பிரச்சனை, வேதனை, கண்ணீர், சண்டைகள் இது இருக்குமாக இருந்தால் புசிப்பும் குடிப்பும் நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் சார்ந்த குணம் ஆய் நாங்கள் எதையும் எதிர்நோக்குகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, புசிப்பு இன்பமாயிருக்கும், குடிப்பு இன்பமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை எடுத்து இந்த நாட்களிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் ராஜ்யம் அல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பெரியுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, ராஜா இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் மனனம் செய்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை நாங்கள் மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, சோத்திரம் ஐயா, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் சபைகளிலே இருள் அகன்று போகிறது ஐயா, வெளிச்சம் வருகிறதப்பா ராஜா. இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தைகளை தியானம் செய்ய எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவராகிய தகப்பினே, உமக்கு சூத்திரம், எங்கள் சிந்தன மண்டங்கள் எங்கள் உங்களுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே.

நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அன்புள்ள ஆண்டவரே, அப்பா இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்களை இருதயம் நோக்கி பார்க்கிறத பாராச்சா, ஆண்டவரே இங்கு செய்த நன்மைகளை நினைக்கிறதப்பா, ராம் முழுவதும் தேவரீர், எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, சுகவிலன் ஆரோக்கியத்தை தந்தீர் அப்பா ராஜா, பிள்ளைகளை காத்து கொண்டீர் ஆண்டவரே, சபையை காத்து கொண்டீர் ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறபடி ஆளுமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா, இரக்கத்தின் தெய்வமே கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியே நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, நம்மை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா, சர்வத்திலே கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்மை நினைக்கின்ற நினைவை கொடுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை உட்படுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரே தேவனே, எங்களை ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஐயா ராஜா. ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களால் மணி

எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை

எங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார், நாங்கள் காண செய்தார், இன்று அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, இந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா, ஆண்டவரே துதிக்கிறோம், அப்பாவை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், மகாதேவனே துதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா, ஆறுதல் தருகிறவரே துதிக்கிறோம் ஐயா, எங்களை பெருகம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறீர், சரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஆண்டவராய தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆண்டவரே முக சோத்திரம் ஐயா, சர்வத்தில நல்ல பிடம் தந்த ஐயா, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய தேவனே தடைகளை நீக்கிவிடும் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே பேதுரு விரித்த வலையிலே ஐயா மீன்கள் தானாய் வந்து குவிந்ததப்பா ராஜா, அதே போல நாங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரே உம்முடைய மீன்களை கொண்டு வந்து

கேட்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்ப உதவி செய்யும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உமக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே, அந்த கிருபியை தாரும், அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயம்.

உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, எங்கள் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம்

ஒடுக்கப்படும் ஓர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உமாதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் ஆதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் உமாக்கும் ஆண்டவரே உம்மூலமாக உமக்கு உப்புரவாக்கி கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிட்டு பாராஜா. ஆண்டவரே தேவனே, பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ரட்சியும் ஆண்டவரே, எங்க சொந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, அப்பா ஸ்காப்ரோ தேசம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே, இந்த சொந்தோ தேசம் ஆண்டவரே தேவனே, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதாக ராஜா. தகப்பனே, எங்கள் தமிழ் ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, உமை ஸ்தோத்தரிக்கிறோமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீர் ஐயா. கரித்திரனுக்கு ஆண்டவரே பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவரே எங்களை கிருபதரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தகப்பினையும் துதிக்கிறேன் ஐயா. எழுந்தருளும் எந்த ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும், எழுந்தருளும் எந்த ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும், எதிரி

பாருங்கள், நம்பிக்கை வீண் போகாது. கத்தரையை பற்றி கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்துடு, சோர்ந்து போகாதே, தளர்ந்து

எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே, அன்பு நாடையாகணும், பங்குகள் மறைந்து போகணும், சோர்ந்து போகாதே, கலர்ந்து விட்டு விடாதே, குனிந்து நீயோடு துடித்து தினம் பாடு. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், கத்தரின் திரு இருதயம் களி கூறும்.

தினம் பாடு ஹாலேலூயா. ஆண்டவரே மெய் சோத்திரிக்கிறோம் ஐயா, நல்லவரே மெய் சோத்திரிக்கிறோம் ஐயா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்தை உட்படுத்தியிருக்கிற பிதாவே சோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள், நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோம், நாங்கள் சார்ந்த குணமுள்ளவர்கள், புசித்து திருப்தி அடைகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் சபைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ராஜா. ஆண்டவராகிய தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆத்து மாதாயம் செய்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவ கிருபி அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே தேவனே சகல அதிகாரம் உள்ளங்கள் நல்ல தகப்பனையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. துரத்தரங்கள் அதிகாரங்களுக்கு மேலானவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஆவி மண்டலங்களில் இருக்க சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வைத்திருக்கிறவரையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பாழான ஸ்தலங்களை பைநிலமாக மாற்றுகிறார்கள், மறுபடி கட்டுகிறவர்களா இருக்கிறார்கள். அதற்காக சூத்திரம் ஐயா. இந்த அகப்பெரிய இருளின் அதிகாரம் ஆண்டவர் எங்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் திருச்சப மக்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கப்பட்டது அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. பரலோக தேவனே

இந்த அகிலத்தை ஆழ்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆழ்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லையே.

പരാക്രമമുള്ളവരേ പരലോകദേവനേ പരാക്രമമുള്ളവരേ ഇന്ദാഖില

உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கூட ஆண்டவரே உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள். என் ஆவியானவரே அவருடைய சரீரத்திலே அசவாடுவீராக ராஜா. சத்துருவின் வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. அற்புதமான ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா. உம்மை விட்டால் ஆண்டவரே எங்களுக்கு வேறு வழி இல்லையப்பா ராஜா. தகப்பனாய தேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே.

0: இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மையும் நம் குடும்பங்களை நம் பிள்ளைகளை நம் திருச்சபையின் பிள்ளைகளை எங்களோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவரே இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தியிருக்கிற பிதாவே சோத்திரம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்தின பிதாவே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இருளின் அதிகாரம் எங்களை விட்டு நீங்கப்பட்டதப்பா ஆண்டவரே. ஜோபுவை அவனை சுற்றி ஆண்டவரே தேவனே அப்பா ரத்தத்தினால் வேலி எடுத்து பாதுகாத்த தகப்பனே அவருடைய சம்பத்து பெருகிச்சப்பா ராஜா. ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே முன்னிலைமையை விட பின்னிலைமையை ரெண்டு மடங்கு ஆசீர்வித்த தேவனே. நாங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஓரபக்கருவரபரபக்கருமே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே இந்த நாள் முழுவதும் கிருபை கூட இருப்பதாக இந்த நாளின் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களப்பா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே அப்பா என் பேரப்பிள்ளைக்காக செபிக்கிறேன் கத்தாவே. என் மூத்த மகளுக்காக செபிக்கிறேன் கத்தா. அவருடைய பிறந்த நாட்கள் ஆண்டவரே தேவனே அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு என்று ஊழியம் செய்ய ஆண்டவரே அவர்களை நீர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். உடைய ரத்தத்தை எடுத்து என் பேரப்பிள்ளை மேல் தெளிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தை எடுத்து என் மகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. சத்துடைய வல்ல மகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக தகப்பனே. அவர்கள் உமக்கென்று ஊழியம் செய்ய உம்முடைய நாமத்தை மயமப்படுத்த ஆண்டவரே கிருப தரும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே என் பேரம்பிள்ள வளருகின்ற வேளையில் ஐயா உம்முடைய கிருபை அவனோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே நல்ல நண்பர்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனே உம்முடைய இரக்கம் கூட இருந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஆண்டவரே யார் யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் வருங்கால சந்ததிகளப்பா ராஜா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆண்டவரே தேவனே என் உம்முடைய ஆவியை ஊற்றிவிடப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் பேரப்பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தரித்துக் கொள்வார்கள். தாங்கள் கர்த்தருடையவர்களும் கையெழுத்து போட்டுமே தொழுது கொள்வார்கள். தகப்பினே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் இயேசுவின் நாமத்தை நான் சாட்சி வைக்கிறேன் தகப்பனே. நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய வார்த்தை வெறுமனவே திரும்பாதப்பா. அது செய்ய வேண்டியதை செய்துவிட்டு திரும்பும் என்ற வாக்கு தத்தத்தின் படி ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் கத்தருடைய நாமத்தை உயர்த்துகிறீர்கள். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மா தயத்துக்காகவும் எடுத்து வந்து வேதித்திருக்கிறீர்கள். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பவும் நாளை காலை வழியிலே கத்தரி சித்தமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். போக்கலும் வரத்திலும் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி வசரமா. இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பாடல்கள் கூடாக, துதிகள் கூடாக, அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நிகழ்ச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெப வேளை இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜெப வேளையிலே இணைந்திருக்கிறோம். அந்த வேளையிலே கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆவணி மாதம் 2026 அன்று திங்கட்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரின் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இதே நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26 கூறப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், அவரை துதிக்கின்ற பொழுது அவர் எங்களை புசித்து திருப்தி ஆக்க வைக்கிறார். அதே வேளையிலே அன்பு என்ற ஒன்று சார்ந்த குணத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1 Kings 4:5, எரேமியா 31 பழைய ஏற்பாளிருந்தும் புதிய ஏற்பாளிருந்தும் 5வது அதிகாரம் என்று நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இன்றைய நாளுக்கான காரியங்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலே வரவேற்போம். எங்களுடன் காலை வேளையிலே சவரன் குணவாதன் அவர்கள் லண்டனும் டேரியோலிருந்து இணைந்திருக்கிறார். பாசர் அன்றன் ஆசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். மீதியான ஊழியர்கள் இணையும் பொழுதும் அவர்களை வரவேற்போம். நேற்றைய நாளிலே மன்னிக்க வேண்டும், சனிக்கிழமை நாங்கள் புத்தக வெளியிட்டு கடந்து சென்றோம். சௌரி ஜனட் அவருடைய புத்தக வழியோடு அருமையாக வழி நடத்தப்பட்டோம். அதனுக்கான புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது, அனுப்பித்தர உங்களுடைய விலாசங்களை தருவீர்களானால் நாங்கள் அனுப்பி தருவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். கூட அருமையான செய்தி எடுத்து வந்தார், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவருக்கு அந்த சுகம் பலன் வழி நடத்துவாராக, பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். ஒரு செய்தி, அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து விமானத்திலே புறப்படுகின்ற பொழுது அந்த விமானத்திலே அவர்கள் பொம்மை வைத்து விட்டார்கள். அதனாலே அவர்கள் 4 மணித்தியாலம் அந்த பொம்முக்காக கழிய பண்ணி அந்த பொம்மை எடுத்து அந்த பொம்மை வைத்த ஒரு பெண் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதனாலே கர்த்தர் அவருடைய பாதுகாப்பு, வருகையின் பாதுகாப்பை வழி நடத்தினார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக இங்கு வந்து கூட்டி வந்து அந்த புத்தக வெளியீட்டை செய்கிற மிகுந்த நோக்கத்துக்காக கத்திருந்த பொம் காரியத்தை கண்டுபிடிக்க உதவி செய்தார். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி டோலியிடம் அப்படைப்போம். அதிகால வேளையிலே சௌரி இணைந்திருக்கிறார். பேசலோட்டமா?
2: யாவர்க்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க போற இந்த நாளுக்காணி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவரானபடியா நீங்க அடைக்கலமா இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை செவி கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக கொடுத்து அப்பா பிரதர் பாஸ்டர் பானவர் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த அனிவர்சரியை கொண்டாடுவதற்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிங்க. வரப்போற ஒவ்வொருத்தரும் உங்கள் ரத்த கோட்டைகளை வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமை பட வேண்டும் என்று கூறி இந்த ஜெப வேண்டுதலுக்கு எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடியாக உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடன் இடத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவரது வல்லமையும் கிருபையும் கொடுத்து புதிதான கிருபையின் மூலமாக இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற நாளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவி, நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களை வரவழைப்புமாக பிரைஸ்டார் பாஸ்டர் நீங்க இந்த காலை நேரம் இந்த தேவனோட அன்பு நாங்க ஊழியக்காரர்களா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் அது கொஞ்சம் மங்கி கொண்டு போறது என்னென்ன இந்த பிரச்சனையில இந்த உலகத்து வருஷத்துக்கு தரிக்காமைக்கு கத்தருக்குள்ள நாங்க அதிகமாக வேறென்று நிற்பதற்கு எல்லா ஊழியர்களுக்கானும் இலங்கை தேசத்துல உள்ள ஊழியர்களுக்கானும் வானொலி சங்கம் வானொலியில வானொலி சங்கம் வானொலியில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அந்த அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மங்கி போகாத வேண்டுமாக கர்த்தர்கள் அதிகமாக வேறென்று நிற்பதற்காக ஒரு ஜெபாவியை கொடுக்கும்படியா ஜெபிங்க பாஸ்டர்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே உம்மை போன்ற அன்பை எங்களுக்கு தரும்படியாக ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சில வேடுகளில் நாங்கள் வேறு வேறு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய அன்பில நாங்கள் குறையாதபடிக்கு நாங்கள் வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மில நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க பரிசுத்த ஆவியானவரில் நாங்கள் இணைந்திருக்க இலங்கையில் உள்ள ஊழியக்காரர்கள் இந்தியா ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய பூரண அன்பை கொடுக்கும்படியாக. நீர் சம்பூரண அன்புள்ளவர், நம்முடைய அன்பு அகல ஆழ உயரமில்லாத அன்பு. அந்த அன்பில நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மை போன்று வாழ நீர் எப்படி எல்லா மக்களையும் நேசித்தீரோ, மார்த்தா மரியாள் லாசரஸ் மூன்று பேரையும் ஒரே மாதிரி நேசித்தது போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் நேசிக்க எந்த மத இனமாக இருந்தாலும் எங்களுடைய மாம்ச கிரியைகள் அந்த இடங்கள்ல செயற்படாதபடி உம்முடைய ஆவியின் கனிகலங்களில செயற்பட நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய யோவான் 15 அதிகாரத்தின் படி என்ன நிலைத்திருங்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உம்முடைய கனிகளை கொடுக்க அன்பை கொடுக்க பிரதானமான கனியாக அன்பு, சமாதானம், சந்தோஷம், இக்கியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இந்த கனிகளை எங்களை காண்கிற மக்கள் உங்களை நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கடைசி காலங்களில் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்ச சங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருந்தவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இன்னும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஊடகம் கிடைக்கக்கூடிய ஊடகம் எல்லா தேசங்களுக்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்கள் அத்தனை தேசங்களுக்கும் போக நீர் உதவி செய்யும்படியாக தொழில்நுட்பத்தில அவருக்கு ஞானம் புத்தி அறிவை அதிகரித்து கொடுத்து இந்த தொழில்நுட்பத்தை கூட கடைசி நாட்களில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரே அந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து எல்லா தேசங்களுக்கும் உம்முடைய வசனம் விதைக்க இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஞான புத்தி அறிவை கொண்டு வழிநடத்தப்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் புத்தக வெளியீட்டுக்காக முறையில் நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அன்பில் இவர்கள் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அன்பில வாழ கிருபை செய்வீராக, அன்பில நிலைத்திருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதிகன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
2: நன்றி நன்றி பாஸ்டர், உங்களையும் கர்த்தரின் மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். இப்பொழுது மறுபடியும் பிரதர் அர்ஜுனா அவர்களை வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க ஸ்ரீலங்காவில் உள்ள அரசாங்கத்துக்குள் இருக்க மக்கள் அதிபதிகளுக்காக வேண்டி ஜெபிங்க. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு சிறைச்சாலை உள்ளவர்களுக்கு பெரிய போராட்டம் சண்டைகளும் நடந்துகிட்டு இருக்கிறது. நிகம்புல அது அந்த அங்க உள்ள அங்க கத்த பெரியதான ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிங்க.
4: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அன்பராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த காலை வேளை காணத்து இந்த கிருபைகளுக்காய் உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம். இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஸ்ரீலங்கா தேசத்துல அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துல சட்ட திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது கர்த்தாவே. அந்த தேசத்துல இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு இந்த அதிகாரிகள் யாவரும் கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரசாங்கத்துல ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளிலும் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்களை தண்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, நீங்க ஏற்படுத்தின இந்த அதிகாரிகள் ஆண்டவரே அந்த தேசத்தின் சட்டங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஒழுக்கங்களுக்கும் தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துணிகரமாய் தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, மாம்சத்துல தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு முன்னோர்களின் ஆண்டவரே தகப்பனே அறிவுகளுக்கு தக்கதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களின்படி அவர்கள் தங்களை மாற்றி கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தை ஒழுங்காய் நடத்த நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேண்டாத காரியங்களையும் தங்களுடைய அதிகாரங்களையும் தவறாக பயன்படுத்தி ஜனங்களுக்குள்ளே கலகங்களை உண்டு பண்ணி ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே போராட்டங்களை எழுப்பிவிட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் செய்கிற துணிகரமான பாவங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே விளங்காமல் இந்த காரியங்களை செய்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபக்கத்தில் இருந்தும் ஆண்டவரே தாங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே தகப்பனே ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மனித உயிர்கள் பறிக்கப்பட்டது, எத்தனையோ மனித உயிர்கள் அழிக்கப்பட்டது ஆண்டவரே, எத்தனையோ கொடூர சம்பவங்கள் அங்கு நிகழ்த்தப்பட்டது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் இருக்கிறவர்கள் காக்கப்படத்தக்கதாக தகப்பனே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே அந்த தேசத்துல நல்ல சூழல்களை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்து பார்த்து எல்லா மக்களையும் சரிசமமான ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா மக்களுடைய வாழ்வியல்களையும் கவனித்து அவர்களுடைய போராட்டங்களை கவனித்து இதோ அந்த தேசத்துல நல்ல சூழல்களையும் நல்ல சமாதான நிலைமைகளையும் கொண்டு வர அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களை கொடுங்கப்பா. தகப்பனே ஒருமனப்பட்டு செயல்பட கத்தர் உதவி செய்யுங்க. நல்ல அறிவுள்ளவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை குடும்பத்துக்காக அவர்கள் ஆண்டவரே தாங்கள் வேலை செய்யாமல் எல்லா மக்களுக்காகவும் தாங்கள் வேலை செய்கிறோம். எல்லா மக்களும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எல்லா மக்களுடைய வாழ்வையும் தாங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டென்று ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே கவனித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆயுதங்களை தூக்கினவர்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டு ஆண்டவே இந்த அரச பணிகளில் இராணுவங்களாய் இருக்கட்டும், காவல்துறைகளா இருக்கட்டும், கடற்படைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தாவே அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு ஆண்டவரே காரியங்களை கண்டறிந்து திருத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும், சுதந்திரமான ஆண்டவரே வாழ்க்கைகள் அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக தீமைகளை தேசங்களில விட்டு அகற்றி கர்த்தரை அறிகிற அறிவுகள் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக இணைந்து ஆண்டவரே தேவ ஊழியங்களை செய்து வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி உம்முடைய சத்தியத்துல அவர்கள் ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்த ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணம் கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஊடகத்துக்கு கலங்க படிக்கு தவறான ஊழியம் என்று சொல்லாத படிக்கு எல்லாரும் நல்ல ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணன் குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாம் அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு வேண்டிய ஆண்டவரே பக்க பலன்களையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஜேனர் சிஸ்டர் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் இருக்கிற இடங்களில பாதுகாத்து வெகு சீக்கிரத்தில் அவங்களையும் இந்த இணைப்பு இணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்கள் சமாதானங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமென், ஆமென். அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டார், அதுக்கு நன்றி செலுத்துவோம். மறுபடியாக இப்பொழுது சிஸ்டர் டெபோரா பேசுறா. சிஸ்டர் நீங்க ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கான ஜபிங்க புள்ளிகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுக்குள்ள கத்த பெரிதான அற்புதங்களை இந்த கடைசி காலத்துல இரட்சிப்பை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று கூறி அவர்களுக்கான ஜபிக்கிறேன், ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி.
5: அன்பரபர்லோக பிதாவே, தந்தையப்பா, சோதரன் சோதரம் தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. பிதாவையப்பா, இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரையப்பா, வாலிபர்கள் அப்பா தாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறார்களோ தங்களோடு சேருகிற நண்பர்களையும் அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரவும், அவர்கள் செல்லுகிற இடத்திலே அப்பா தந்தையின் பாதத்தில் தந்தையின் வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்கவும் அப்பா. வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அப்பா எந்த தேசத்துக்கு போனாலும் அப்பா அவர்கள் சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, கட்டளைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும் அப்பா. தந்தையப்பா, அதிகாலையில் அப்பா எழுந்தப்பா அப்பாவின் பாதத்திலே இருந்து யோகம் பண்ணி அப்பா எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இடைப்படுங்கப்பா. வாலிபர்களை அப்பா நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா. தந்தையப்பா, அப்பாவின் பாதத்தில இருக்கின்ற குடும்பங்களுக்கு, ஊழியக்கார குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பா நீடிய சமாதானத்தை கொடுங்கப்பா. தந்தையப்பா, கோபங்களை எடுத்து போடுங்க. அமைதியான பிள்ளைகள், நல்ல நல்ல மக பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. தந்தைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க அப்பா. தகப்பனையப்பா, செல்லும் இடமெல்லாம் அப்பா அப்பா உங்கள் கரம் அப்பா அவர்களோடு கூட இருக்கிறேன் அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் தந்தையப்பா உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தந்தைய எல்லா வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். அப்பா அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் உதவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா அப்பா ஊழியக்காரரை அப்பாவின் பாதத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். அப்பா இந்த கடைசி காலத்திலே அப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட இணைந்து ஊழியங்களை செய்ய அப்பா ஒவ்வொருத்தரோடு நீங்கள் இடைப்படும்படியாய் சொல்லிக்கிறேன். அப்பா ஒற்றுமையா அப்பா தகப்பனே ஒற்றுமையோடு அப்பா எல்லாரும் கைகோர்த்து எல்லாருமே அப்பா அன்போடு இருக்க கிருபை செய்யுங்க. அப்பா அப்பா எங்களாலே அப்பா ஒரு ஆத்மாவும் விலகி போகக்கூடாது என்று ஒவ்வொரு ஊழியர்களும் அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தரும் அப்பா இணைந்து செயல்பட கிருபை செய்யுங்க. அப்பா தனித்து செயல்படாதபடிக்கு அப்பா தகப்பனே கட்டி எழுப்புகின்ற எனமாய் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா குழப்பத்தின் ஆவிகள் அப்பா எரிச்சல் ஆவிகள் பொறாமை ஆவிகள் அப்பா எல்லா ஆவிகளையும் அப்பா குடும்ப எல்லா ஏவல் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அகற்றி போடுகிறான் தந்தையப்பா. குடும்பங்களுக்குள்ள அப்பா தகவலே சபைகளுக்குள்ள எந்த சத்துருக்களும் அப்பா செயல்படாதபடிக்கு தந்தையே நீங்கள் அப்பாவின் வார்த்தை மாத்திரம் அப்பா நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. அப்பா வார்த்தையின் படியப்பா தகப்பிரேப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன். அப்பா ஒவ்வொருத்தரை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பொல்லாத மனித கண்கள்ல இருந்தும் அப்பா இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா தகப்பிரேப்பா ஊழியங்களுக்கு செல்லும் போது மனித கண்கள்ல தயவிரக்கத்தை கொடுங்க. அப்பா தகப்பிரேப்பா அன்பாக இவர்களோடு பேச கிருபை செய்யுங்க தந்தையப்பா. தந்தையப்பா எத்தனையோ இடங்களுக்கு போக விடாமல் அப்பா தடுத்து தடைகளை போடும்படியா சுவிக்கிறேன். அப்பா எல்லா தடை தந்தையே எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
2: நன்றி சிஸ்டர். ஜெபித்திருக்க கத்தங்களின் விண்ணப்பங்களை கேட்டார். அவரங்களை யாவரையும் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென். இப்ப பாஸ்டர் போயிட்டு ஓகே. நான் ஜபிக்கிறேன் ஊழியர்களுக்கு அங்க உள்ள இலங்கை தேசத்திலும் நோய் நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவளே நீங்க அனைவரும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அந்த நோய்களில் இருந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்குள்ள ஒரு பிரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்பா நோய்களை குணமாக்குற தகப்பனா இருக்கப்படியா நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிரிகைகளை காண்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கூறிய வாக்குத்தத்தின்படி உங்களுடைய அதிசயமான காரியங்களையும் மறைவில் இருக்கிற அதிசயமான இரகசியங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆகையால் ஆண்டவரே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அப்பா உங்களுடைய கிருபையினால நீங்க முடிசூட்டி நடத்தி அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவர்கள் ஒரு காலம் உங்களுக்கு முன்பாக சாட்சியா இருப்பதற்கு அவர்கள் யாவரையும் அப்பா உங்கள் திருக்கரத்தினால தொட்டு உங்கள் ரத்தத்தினால உங்களை ரத்தத்தை தெளிச்சு அங்குள்ள நாடுகள் கிராமங்கள் அப்பா எல்லா இடத்துலயும் உங்கள் ரத்தங்களை தெளித்து அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். டெபரா நீங்க இப்பொழுது அங்க பொருள் ஆராதனைக்குள்ள அந்த பொருள்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறபடியா மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். ஜெபிக்க முடியுமா டெபோரா? திருப்பி ஒருக்கா ஜெபிக்க முடியுமா? ஓ எமி
5: சொல்லுங்க திருப்பி
2: கொஞ்சம் பாருங்க பிரதர். எமி வந்திருக்காங்களா?
1: எமி நிக்கிறா.
2: ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர். நம்ம கிளினிக்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு இருந்தாலும் நன்றி சிஸ்டர், நன்றி பிரதர். ஓகே கொஞ்சம் போறீங்க, நான் இந்த சிஸ்டர் எமிக்கு கொடுத்து விட்டு நீங்க அது அப்புறம் ஜபிங்க. நன்றி சிஸ்டர் எமி.
6: பேசலாம் சிஸ்டர்.
2: நீங்க வந்து அங்க உள்ள அந்த பொருளாதாரர்கள் எல்லாம் கூடி கூடிக்கொண்டே போற என்று மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு கத்தம் ரெண்டு மீனே அஞ்சு அப்பங்களை ஆசீர்வதித்து கொடுத்த கத்தன் அதிகமாக அவங்களோட குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுக்க வேண்டும் சொல்லி ஜெபிங்க சிஸ்டர். ஆமென் ஆமென். நன்றி நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக உங்களையும் உங்களோட குடும்பத்தாரே. நன்றி சிஸ்டர். ஆமென். தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இப்பொழுது சிஸ்டர் டெபோரா பிரேசலா நீங்க சிஸ்டர் சுபா அவர்களுடைய கணவனருக்காகவும் அங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதியாக படுக்கையில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன்.
5: அன்பான பரலோக பிதாவே அப்பா, தகப்பனே மீண்டுமா இந்த விண்ணப்பத்தை அப்பா அவங்களை திருக்கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரேப்பா சுபாசிஸ்டர் ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா என்ன பிரச்சனை நாம் அறியாம அப்பா, நீங்கள் அறிந்திருக்கிற தேவாதி தேவன் அப்பா பிதாவே அப்பா, எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லா தகப்பனே பொல்லாத மனிதர்களே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக தகப்பனே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அவர்கள் எங்க செல்லுகிறார்களோ அப்பா செல்லும் இடமெல்லாம் என் தந்தையை நீங்கள் தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அப்பா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் நீங்கள் அப்பா. தந்தையப்பா மனிதர்கள் அப்பா உங்களால முடியாது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க என்று சொன்னாலப்பா நீங்கள் அப்பா நல்லா சுருவே அப்பா நாலு நாளப்பா மறித்து நாலா நாள் எழும்பி வர செய்த தகப்பனப்பா நீங்கள் உயிரோடு எழுப்பின தேவாதி தேவனப்பா. தந்தையப்பா எந்த மனிதர்கள் கைவிட்டாலும் அப்பா விடாத தேவனப்பா. படுக்கையில இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் எழுப்பி நடந்து வர சொல்லுங்கப்பா. அப்பா உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா கர்த்தனருக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணியன் காயங்களை ஆக்கினார் ஏசாயா 30:17 வார்த்தை அப்பா. ஒவ்வொரு படுக்கையில இருக்கிற நோயாளர்களையும் அப்பா தொட்டு கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இந்த வார்த்தை அப்பா ஒவ்வொருதையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே கல்வாரி ரத்தம் அப்பா உமக்காக எங்கள் நோய்களை நீங்கள் சுமந்தப்பா உமக்காய் சிந்தின ரத்தம் அப்பா நோயிலே படுக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இறங்கி அற்புத சுகத்தை கெடுங்கப்பா. தகப்பனே அப்பா அவர்கள் நோய் என்று இல்லை எனக்கு அப்பா இயேசப்பா எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்ல தகுதாக அப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் தொடுங்க அப்பா. இஸ்திரியானவளப்பா தந்தையே 12 வருடமாக அப்பா எல்லாராலே முதுக்கப்பட்டப்பா இருந்த ஒரு ஸ்திரியானவள் அப்பா, தந்தையின் வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை தொட்டப்பா அற்புத சுகமடைந்தது போலே அப்பா. எல்லா நோயாளர்களையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு அற்புத சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நீங்கள் நிறுத்த போறதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருதரே நீங்கள் கரம் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. அனைத்து நோயாளர்களை அப்பா நீங்கள் எழும்ப செய்யுங்கப்பா. தந்தையப்பா சிறு குழந்தை உட்பட அப்பா படுக்கையிலே அப்பா 3 வருடங்களாக 2 வருடமாக அப்பா எழும்பி இருக்க முடியாமல் தலை நிமித்த முடியாமல் படுத்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் தொடுங்க அப்பா. இன்றைக்கு அப்பா பிள்ளைகளை எழுந்து உற்சாகமாக பாடசாலைக்கு செல்ல சண்டே ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுடைய ஆசைகள் கனவெல்லாத்தையும் நீங்கள் மாற்றுங்க அப்பா. எல்லா நோய்களையும் இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. எந்தெந்த தேசத்துல எந்த மாவட்டத்துல எந்த கிராமத்துல இருக்கிறார்களோ அப்பா அந்த இடத்துல அவர்களை சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்க அப்பா. இந்த பிள்ளைகளூடாக கைவிடப்பட்ட ஆண்டவரே இப்படியான நோயில இருக்கிறவர்களை இன்றைக்கே நீங்கள் எழுப்புற போறதற்காய் நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி தந்தையப்பா. ஒவ்வொருவரையும் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி தந்தையப்பா. அப்பா அவ்வருதர்கள் வாக்கு மாறலாம், என் தந்தை வாக்கு மாறாத தேவன். அப்பா ஒரு வாக்கை கொடுத்தால் தாமதமானாலும் அதை நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன் தந்தை அப்பா. அப்பா ஒவ்வொருதரையும் அப்பா நீங்க சுகப்படுத்துங்கப்பா. ஒளிம்பி நடக்க செய்யுங்கப்பா. என் தந்தை அப்பா அப்பாவின் பாதத்திலே அப்பாவின் கரம் பிடித்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவில்லையே அப்பா. அப்பா தந்தையே அப்பா நீங்கள் ஒவ்வொருதரையும் தொடுங்க அப்பா. இன்றைக்கு அப்பா அற்புதமாய் நடத்துங்க அப்பா. தந்தையப்பா இதுல யோபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது அப்பா நோயில இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு அப்பா நீங்கள் அற்புத சுகத்தை கொடுங்க அப்பா. இந்த நிமிஷமே அவர்கள் எழும்பி அப்பா எனக்கு ஒன்றுமில்லை என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அப்பா. தந்தையே நீங்கள் அப்பா சுகம் கொடுங்க அப்பா. ஒவ்வொருதரையும் அப்பா செட்டைகளாரை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்கள் பாதுகாக்கிறதற்காக நன்றி தந்தையப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அப்பா நீங்கள் அப்பாவின் முதுகிலே உள்ள தள்ளும்பினாலே அப்பா அப்பாவின் அந்த தள்ளும்பு மாறாத வடுவாய் இருக்கிறது அப்பா. அந்த தழும்பு அப்பா காண்பிக்கிறார் அப்பா. அந்த தழும்பு போல எல்லா நோயாளரையும் நான் சுகப்படுத்துவேன் என்று அப்பா சொல்லுகிறீங்கள் அப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி தந்தையப்பா. எல்லாரையும் அற்புத சுகம் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
2: வார்த்தை ஒரு போதும் வீணா போகாது. அவருடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்ற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர் காப்ளேசியோ. ஆமே உங்களை உங்களை கூட கத்தர் இருந்து உங்களோட தேவையை சந்தித்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி நன்றி. ஆமே இப்பொழுது எல்லாரும் விடுதலையில் இருக்கிறபடியால் இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமும் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்களை உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கிறேன்ப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்கள் ஆண்டவரே இந்த வானொலியை திறந்து கொடுத்து உங்களுக்கு உங்களோட மகிமையை அப்பா உங்களோட ரட்சிப்பை ஆண்டவரே அடங்கி வருவதற்கு அழைத்து வந்த ஊழியர்களுக்காண்டு ஜெபிக்கிறப்பா. யாவரையும் உங்களோட திருக்கரத்துல வச்சு ஆண்டவரே ஒரு தடையும் இல்லாத வண்ணமாக அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்களையும் அப்பா அந்த பிள்ளைகளையும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து வழிநடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெனட்டு காண்டி வருகிற ஆண்டவரே அவர்கள் தூரமாயிருந்து வந்திருந்த பொழுதும் போக்கிலும் வருத்தலும் இருந்து அவர்கள் செய்யப்பட்ட அந்த புஸ்தகத்தின் வெளிப்படுத்துதலுக்காக அப்ப புத்தகத்தின் அந்த அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவதற்கு வந்து அப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்ப அந்த புஸ்தகத்தில் ஆண்டவரே வெளிப்பட போகிற ஒவ்வொரு மக்களும் அதை எடுக்கும் பொழுது உங்களோட வார்த்தை அவர்களை காண உங்களோட ஜீவன் உள்ள தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்ப. அப்பா உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மறுபடியும் திரும்பி போகும் பொழுது உங்களோட அப்பா உங்களோட பிரசனத்தை அப்பா முன்பாக நீங்க என்று கூறியபடி உங்களோட பிரசனத்தை ஆண்டவரே அவர்கள் காணக்கூடியதாக ஒவ்வொரு நேரத்திலும் அவங்க கூட இருந்து அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நமக்கு அடைக்கலம் பெல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அவரே எங்களுக்கு துணை. அப்படியே அவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர் பாஸ்டர் நோமி லோகனுக்கான ஜெபிக்கிறேன். காலை நேரம் எழுந்து வந்து ஆண்டவரே அவர்களுக்கு மாலையா இருந்தாலும் அப்ப அவர்கள் டொரண்டோல இருந்துதான் இருக்கிறார்கள். அவர்களும் காலையில ஒரு ஏர்லி மார்னிங் வந்து ஆண்டவரே ஆராதனை செய்து ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி. அவருடைய ஊழியங்கள் கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே அநேகருக்கு நீங்க ஒளியை கொடுத்து உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் எங்களுக்குள்ள இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் எல்லாற்றிலும் எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே நீங்க தான் வழி நடத்துறீங்க. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ள ஒரு புதிதான வல்லமையை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக படுவதற்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். வருகிற ஆண்டவரே மட்டும் நான் கூற முடியாமல் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து அவருக்கு அவருடைய தேவையையும் சந்தித்து அவருக்கு புது பலனை கொடுத்து இன்றொரு பெரிதான ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் கணவனுக்கா ஜெபிக்கிறேன். அவர்கள் பலவீனத்துல உங்களோட பலன் கூட இருந்து போக்கில் வரத்தில் நீங்க கூட இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு நாமம் இனிதான நாமம் உங்களை நாங்க உயர்த்தும் பொழுது நாங்க பலவீனத்துல எங்களுக்கு பலனை கொடுக்கிற நண்பரா எங்களுக்கு நண்பரம் அப்பா எங்களை அப்ப தகப்பனமா இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த இந்த காலை நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்குள்ள நாங்க மக்கள்ந்து அப்பா உங்களுக்குள்ள நாங்க பலனா இருப்பதற்கு அப்பா எங்களுக்கு நீங்க செய்யற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். அப்பா எல்லா தீமையானவைகளையும் நன்மையாக செய்து முடிக்கிறதகப்பனா இருக்கப்படியா நன்றி. வாக்கு தத்தம் செய்தவரே ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாத வண்ணமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக ஆண்டவரே அநேக வராம இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் வழி நடத்தி உங்களை கத்தலாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சௌர் ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களை எடுத்து வருவார். எங்களுடைய நாளிலே விசேடமாக பாஸ்வானர் அவர்கள் தனது தனது வெய்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌதரி ஜானட்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் கனடாவில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட ஆக வழி நடத்துங்கள். சௌதரி ஏமி ஆமேன்
6: நன்றி சொல்லுறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவரே எங்களை துதிக்கிறோம் உங்களை சோதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை எங்களை பாதத்தில் ஏற்பணிக்கிறோம். சாதரி ஜனட்டுக்காய் ஆண்டவரே கனடாவில இருக்கிற இந்த நேரங்களை பொருட்படுத்தி அந்த புத்தகங்களை வாங்குகிறவர்கள் கர்த்தாவே சுவாமி அந்த புத்தகங்களில் உள்ள வார்த்தைகள் வசனங்களை வாசித்து அவற்றை ஏற்றுக்கொண்டு இயேசப்பா உங்களுடைய பிள்ளைகளா எங்களுக்கு சாட்சியா அவரை ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவை சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். திரும்பமாக அந்த ஜெர்மனி தேசத்துக்கு ஆண்டவரே சுவப்பல ஆரோக்கியத்தை அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியர் சுசேஷரை தின்வானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வெடிங் அனுவசரிக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுறோம். ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காய் சோத்திரம். அநேகம் ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் அவர்களோடு அநேக வருஷங்கள் கூட இருந்து பண்பனை போல காத்து அவர்களை நடத்தினது

திட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, சந்ததியை காத்துக் கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடசாலை மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுத்து இவர்களுடைய தேவைகளும் பந்திலும் கூட இருக்க வேணுமாய். அந்த குடும்பத்திலோ பொருளாதார சரிவுகளோ பொருளாதார நெருக்கடிகளோ வந்து விடாமல் நீங்கள் தாங்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஜபங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாருக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் அநேக சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படும்படியாய், அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சௌதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றியப்பா. ஜெசிமாவுடைய இந்த திருமண காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திருமணத்தில் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேலை இடத்திலும் ஜசிமாவை பாதுகாக்க வேணுமாய். ஆண்டவரே, குடும்பத்தையும் ஆண்டவரே நன்றாக நடத்த நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த வேணுமாய். உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி ராதி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளும் சாத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசையில் சாலோகனுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பாச பவர் லூயிஸ்வரனுக்காய் சோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களிலும் இளைக்கர் பயங்கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரனம்மா, இவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து இந்த தாய்மாரோடு உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாதரி சுபாலங்கவுக்கா ஜபிக்கிறோம். கணவருக்கா ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கணவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சரீர பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலைக்காய் ஆண்டவரே சகோதரியுடைய ஊழிய பாதையை ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுத்து சகோதரி சுபாவுக்கும் ஆண்டவரே நல்ல தேவ சமாதானத்துக்காய் மன ஆறுதலுக்காய் ஆண்டவரே உங்களை நோக்கி ஜபிக்கிறோம். அந்த மகனுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்தில் இந்த நாளிலே இணைய போகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் வருகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சாதரன் மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் ஆண்டவரே ஏற்பட்டிருக்க அந்த எமர்ஜென்சி காரியங்கள், அந்த ஆண்டவரே அந்த ஃபயர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை அந்த மக்களுக்கு கட்டளையிட வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடம் பெயர்ந்த மக்களையும் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா? ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா? எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே நின்றுமாக சுவாச பிரச்சனையோடு இருக்கிறவர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, அதே போல ஆண்டவரே இன்னும் சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வரப்போன்ற ஊழியர்கள், வார்த்தையோடு வருகின்றவர்கள், பாடல்களை பாடுகின்றவர்கள், இன்னுமாக துதிகள் ஆராதனைகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள், வசனங்கள் வாக்கு தத்தங்கள் சிந்தனை துளிகளை எடுத்து வருகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி ஐரினை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி கான்சிக்காய் சோத்திரம் அப்பா. ஊழிய பாதை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். அதே போல சாதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அருமையாக தந்த இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தோ ஊழியர்களாசி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை தந்து ஜபிக்கிறோம். பிற குழந்தைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னுமாக அந்த வேலையிட ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே அதிகாரிகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலிடத்திலே இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகளையும் குடும்பமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு ரட்சிப்பு வர வேணுமா? எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தைகளை அநேகர் கேட்க வேணுமா? எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வீடுகளிலும் கிரியை செய்ய வேணுமா? உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம்.

0: தங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்துடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கத்துடைய கரம் பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வழியிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. குட் பிளஸ். ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு நேரமும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார்கள். சகோதரி டோலி அவர்கள் தொகுத்து வழங்கினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மீது ஆராய்ச்சி கூட கடந்து

0: ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசம் அணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமிழவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றுவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக, கிருபைகளுக்காக, பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொழிலாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வகையான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற சரீர பலனை கொடுத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள பணியாளர்களாக, மனிதனுக்கென்று பணியை செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும், அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருவீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ராஜா, தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தொழில் செய்து களைத்து வரும்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கிற அன்பிற்காக, ஐக்கியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனின் கடினமான உழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு செயல்படாமல் இருக்கிற சகோதரிகள் யாராவது இருப்பார்கள் என்றால், தங்கள் கணவனுடைய முக்கியமான பணியை உணர்ந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தலும். அன்றுவரே, தொழிலின் நிமித்தமாக பல்வேறு நேரங்களிலே தூரமான இடங்களுக்கு பயணம் செய்து குடும்பத்தோடு செலவு செய்யும் நேரங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நேரங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும், குடும்பத்தை விட்டு தூரமாய் தொழிலாளர்கள் செல்வதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, பிள்ளைகள் வளர்ப்பிலே கஷ்டமில்லாதபடியும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான சிறுவர் சேவை மையங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே குடும்பத்தோடு வாழ முடியாத சூழ்நிலையிலே கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நல்ல இல்லங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று முதல் பல்வேறு இடங்களிலே ஆரம்பமாகும் விடுமுறை வேதாம பள்ளிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, ஆசிரியர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திலே தங்கள் பள்ளியிலே வந்து சேரவும், தங்கள் கடமைகளை சரியான ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு நிறைவேற்றவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தலும். அப்படியே எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறையிலே அவர்கள் கற்றுக் கொள்கிற பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே வளரும் நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, வியாதி விக்னங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதா இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பெரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 1 யோவான் 4 முதலாம் வசனத்தை சிந்தித்தோம். அங்கே நான் வாசித்தது என்ன கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான ஆவிகளை குறித்து இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலத்திலேயும், இயற்கைக்கு மாறான காரியங்களை மக்கள் எதிர்பார்க்காத இந்த காலத்திலேயும் பிசாசின் வணக்கத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவர் அறிவிலே குறைந்தவர் என்று கணக்கெடுக்கும் காலம் மாறி அநேகர் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலே தீமையான காரியங்களுக்குள் சென்று விட்டார்கள். யோவான் நிருபத்திலே யோவான் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார், ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்வதோடு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 9 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்பு என்பது சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். இது நம்மை ஏமாற்றக்கூடியது. எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். பிலிப்பியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஆராதனைக்கு பின்னர் இருந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அநேகர் இருந்தார்கள். ஒருவர் மட்டும் நான் போதகரைத்தான் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார். எனவே போதகரும் அவருக்கு நேரம் கொடுத்து அவரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து மிக உற்சாகமாய் அவர் காணப்பட்டார். எந்த வசனத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எடுத்து வாசித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்றும், ஒரு லாட்ஜிலே பெட்டியை வைத்திருப்பதாகவும், லாட்ஜை காலி செய்வதற்கு இன்னமும் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் பெட்டியை எடுக்க முடியும் என்று கூறினார். போதகரும் அவன் மேலே இறக்கப்பட்டு 300 ரூபாய் கொடுத்தார். பின்னர் வெளியே காத்திருந்த மனைவியிடத்திலேயும் உற்சாகமாக தனது உதவியை குறித்து அவர் பேசினார். 2 வாரங்கள் உருண்டு ஓடியது. அன்று அவர் எந்த மனிதனோடு பேசினாரோ அந்த மனிதனின் புகைப்படம் செய்தித்தாளிலே வந்தது. அவன் காவல் அதிகாரிகளாலே கைது செய்யப்பட்டிருந்தான். அது மட்டுமல்ல, 6 மாத காலமாக பல ஆலயங்களிலே சென்று இவ்வாறு போதகர்களை ஏமாற்றி பணம் பறித்ததாகவும் ஒத்துக்கொண்டான். இதை குறித்து வயது முதிர்ந்த மற்றும் ஒரு போதகரிடத்திலே இந்த போதகர் கேட்டபொழுது, நான் அதிக காலமாக இந்த பட்டணத்திலே இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை பொதுவாக நான் இனம் கண்டுகொள்வேன் என்று கூறினார். ஆமர்மையானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யோவான் கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். இந்த அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கள்ள போதகர்கள். 1 கொரிந்தியர் 14:3 பாருங்கள், தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த அநேகர் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்று பலர் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே வேத புத்தகம் கூறாத அநேக காரியங்களை கூறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதனாலே நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் கட்டுவிரியனை விட ஆபத்தான ஒரு மனிதனாய் இருக்கிறான். தவறான போதனை செய்பவனாயும் இருக்கிறான். தன் கரத்திலே ஒரு பெரிய வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறான். 1 யோவான் 4:2 பாருங்கள், தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெத்லேமிலேதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவ குமாரனா இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் கல்வாரியும் தோட்டத்தில் உள்ள திறந்த கல்லறையும் அர்த்தமற்றதாகிவிடும். கள்ள போதகர்களை கண்டுகொள்ளும் ஒரு வழி, அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். இப்படி நான் கூறுவதால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதல்ல. இயேசு ஒரு அருமையான வாலிபர் என்றும் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே சிறந்தவர் என்றும் சொல்வார்கள். இயேசு தனது கொள்கைகளிலே சிறந்தவர் என்றும் கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்றும் சொல்வார்கள். எந்த மனிதனை காட்டிலும் கடவுளை பற்றி அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதனாய் வந்த தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோவான் தனது சுவிசேஷத்திலே வார்த்தையை குறித்து சொல்கிறார். வார்த்தையாய் இருந்தது யார்? அவர்தான் தேவன். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே மனு உரு எடுத்தார். இங்கே பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறுதளிக்கிறவர்கள் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததையும் மறுதளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதிலேதான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பல நல்ல பெயர்களை சூட்டி பேசுகிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிறார்கள். இது அநேக இடங்களிலே இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவர் என்னை கண்டவன், பிதாவை கண்டவன் என்று கூறியிருக்கிறார். யோவான் குறிப்பாக ஸ்தோயிக்கர்களின் வேத பொருட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய கொள்கை என்ன? இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்ததாகவும் கல்வாரியிலே கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இவ்வாறு போதிக்கவில்லை. பெத்லேமிலே பிறந்த இயேசு பாலனே வெறும் குழந்தையை விட வித்தியாசமானவர். சிலுவையிலே அவர் மரித்தது சாதாரண மரணம் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 பவுல் சொல்லுகிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருக்கிறார். இயேசு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியவர். அப்பொழுது சில மெய்ப்பொருளும் சில ஞானிகளும் அவரை தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள். விலையேறப்பட்ட ஒரு குழந்தையை விட அவர் மேலானவர், அவர் சமாதான பிரபு. சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே யுத்த வெறி நிரம்பிய இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் கள்ள போதகம் செய்கிறானா இல்லையா என்பதற்கு இதுதான் அடையாளம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது 1 Yohana 4:3 பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இங்கே 3வது முறையாக யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவது யோவான் மட்டும்தான். அதுவும் இந்த நிருபத்திலே தான் பேசுகிறார். 1 Yohana 2:18 சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்கிறார். பின்னர் 1 Yohana 2:22 வரும்பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி 2 வழக்கங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மற்றொன்று, அவன் கிறிஸ்துவை போல போலியானவன். மத்தேயு 24:5 இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. பிரியமானோர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய 2 மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக, ஒரு அரசியல் தலைவராக அவன் வருவான், உலகத்தை ஆள வரும் அந்தி கிறிஸ்து. 2வதாக, கள்ள தீர்க்கதரிசியாக சமய ஆளுநராக வருகிறவர். இந்த 2வது நபர் 1வது அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாய் உலகத்தை தூண்டுவான். அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்திய ஓநாய் போல இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து ஏமாற்றுகிறவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த 2 நபர்கள் தான் நிறைவேற்றப் போகிறார்கள். 1 Yohana 2:18 பாருங்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர்கள் கள்ள போதகர்கள். இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்து வரும் நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். 1 Yohana 4:1-6 ஒரு சிவப்பு விளக்கை, ஒரு எச்சரிப்பு ஸ்தம்பத்தை யோவான் ஆட்டுகிறார். நில், பார், கவனி என்னும் விளக்கை அங்கே எரியவிடுகிறார். அன்பானது நியாயத்தோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கள்ள போதகர்களாய் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை குறித்து நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தவறான போதனைகளை செய்யும் கள்ள போதகர்கள் இருப்பதனாலே ஆவிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை நிராகரித்த கொள்கையுடைய மக்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு வினோதமான, வித்தியாசமான தனி மனிதனாக காட்ட முயற்சித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எதையும் நம்பும் மனிதர்களாக எளிதாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் ஏடி ராபர்ட்சன் சொல்வது போல, இந்த அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய உலகத்திலே வரும் ஏமாற்றுக்காரர்களை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை மறுக்கும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, கன்னியின் பிறப்பு அத்தனை முக்கியமானது அல்ல என்று நீங்கள் கூறாதிருங்கள். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதளித்து ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுக்கிறவன் கள்ள போதகனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் சரீரத்தோடு உயிரோடு எழும்பியதையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசங்கள். இந்த காரியங்களை நிராகரிக்கும் மனிதனே கள்ள போதகன். யோவான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் கள்ள போதகர்களால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. தொடர்ந்து ஒன்றியவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் பிசாசின் போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் கூறினான், நான் ஒரு திருச்சபையில இருந்தேன், அங்கே நல்ல பதவியில இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றேன். அவர் என் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் நான் இருப்பது தவறான இடம் என்பதை அறிந்து அங்கே இருந்து வெளியேறினேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கவர்களாய் இருந்தார்கள். இந்த சகோதரன் இவ்வாறு வெளிவர காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அவருக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே கள்ள போதகர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவனோடு நல்ல ஐக்கியமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட ஒரு சகோதரி ஆரம்ப காலங்களிலே அதை குறித்து குறை கூறினார்கள். அந்நாட்களிலே அவர்கள் தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாட்டை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே வேத ஆராய்ச்சியிலே கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் அங்கே அவர்கள் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களுக்கு முரண்பாடாய் தோன்றியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஒவ்வொன்றாய் பரீட்சை செய்து பார்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தவறான ஒரு கூட்டத்தோடு இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே தவறான போதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். Romans 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. Romans 5 பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பின் இக்காலத்து விளைவை குறித்து சொல்கிறார். கவனிங்கள் Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1 Corinthians 6:19 நாம் வாசிக்கிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே வாழும் ஒரு பரிசுத்தவானாகவா இதை எழுதுகிறார்? இல்லை பிரியமானவர்களே, அவர் கொரிந்து திருச்சபையிலே உள்ள மக்களுக்குத்தான் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலே எளிதிலே இழுப்புண்டு போகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். கொரிந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்கள் காணப்பட்டன. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இருந்தார். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இன்று இரவிலே ஒரு தேவதூதன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் கர்த்தருடைய வசனங்களை எடுத்தே நமக்கு போதிக்கிறார். வேத வசனங்களை புறக்கணித்துவிட்டு அதை குறித்த அறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்ய முற்படுவது என்ன? எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களிலே எளிதாக கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க முடியும். மிகவும் கேடான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறான போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சொல்லும் காரியம் என்ன? எந்த ஒரு போதனையையும் நாம் பரிசோதிக்கலாம். இந்த பரிசோதனை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கரைசலானது அமிலமா காரமா என்பதை கண்டறிய லிட்மஸ் பேப்பரை நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதை போல என்று சொல்கிறார். இது தெளிவாக காட்டிவிடும். ஒரு போதனை தேவன் மனிதனானார் என்பதை நிராகரிக்கும் என்றால் இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. பொதுவாகவே இந்த கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு இவர்களை சோதிக்கும் பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 யோவான் 4:5 பார்ப்போம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கள்ள போதனை செய்கிறவர்களுக்கும் ஒரு கூட்ட மக்கள் பின் செல்கிறார்கள். கிறிஸ்தவ சமயம் வளர்வதை விட கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாடுகளை உடையவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், மாம்சத்துக்கடுத்த காரியங்களை வசீகரிக்கும் காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவ்வாறு இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அழிந்து போகிற மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டத்தை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் முறைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு கூட்ட மக்கள் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் செய்தி முக்கியம். பெரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்கள் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதா? அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். கேள்வி என்னவென்றால், உங்கள் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகிறதா? திருச்சபைக்கு வரும் மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்கிறார்களா? அருமையானவர்களே, ஒரு தொழிற்சாலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அதன் தலைவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக உங்கள் பணத்தை அங்கே முதலீடு செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள் இல்லையா? எங்கே நமக்கு வருமானம் வருகிறதோ, விளைவு இருக்கிறதோ, அங்குதான் நம் பணத்தை நாம் போடுவோம். நமது சமய கொள்கை குறித்து யோசிக்கும் பொழுதும் சரியான மனநிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. காயின் ஆவேல் உதாரணத்தை குறித்து 3 அதிகாரத்திலே யோவான் சொல்லும் பொழுது, காயின் நீதிமானாக இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். காயின் சமயத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல முடியாது. காயின் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், உண்மைதான். சொல்ல வேண்டுமென்றால் காயினுடைய காணிக்கை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆபேலின் காணிக்கை இரத்தமாய், சில மக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் அது இருந்திருக்கும். ஆனால் ஆபேலின் காணிக்கையை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது மனிதனுடைய பாவ தன்மையை குறித்தும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறதா இருந்தது. இந்த சத்தியத்தை காயின் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சமானது தன்னில் தானே சார்ந்திருக்கிறதே தவிர கர்த்தரை சார்ந்திருப்பதில்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதுவே ஒரு போதனை சரியானதா தவறானதா என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. சரி, 1 யோவான் 4:6 பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பூமியிலே யுரேனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க ஒரு சிறு கருவி உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது அது எங்கே இருக்கிறது, எங்கே இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அதே போல ஒரு கூட்டத்திலே வேத புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்கள், பதில் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் வசனத்திற்கு பதில் சொல்லுகிறதில்லை. ஊழியத்திற்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பணியானது கர்த்தருடைய பிள்ளைகளினாலே தாங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நமது தோள்களிலேதான் அவரை எடுத்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. யோவான் 14:14 இயேசு யார் என்று தெளிவாய் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற காரணத்தை யோவான் 20:30-31 சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு யார் என்பதை இன்று நாமும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4:7 வாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். கள்ளப்போதகர்களை நேசிக்க கூடாது என்பதை சொல்லிவிட்டு விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்பதாகும். இதுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்கள் உள்ளத்திலே வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை கொண்டு மற்றவர்களையும் நேசிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெண்ணை நேசிப்பதை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தின்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினானாம். பிரியமானவர்களே, இது அந்த அன்பு அல்ல, மற்றொரு விசுவாசியை நேசிக்கும் அன்பு. வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உங்களையும் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளலாம். சில விசுவாசிகள் ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருக்குள் வந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அன்பு உண்மையானது. உங்கள் வாழ்க்கையிலே உள்ள அன்பு உண்மையானதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.

0: இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வேளையிலும் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலே விசேட ஜபமாக பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் தேசத்திலே அதே வேளையிலே நேற்றைய நாளிலே, அதாவது சனிக்கிழமை, நாங்கள் பெண்களுக்கான ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஜெர்மன் தேசத்திலிருந்து இங்கு வந்து என் ஒரு சபையிலே வழி நடத்தினார். அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெண்ணை வழித்திடு என்ற அந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். நான் உங்களுக்கு நேற்று கொண்டர மறந்துவிட்டேன், அடுத்த வாரத்திலே தருகிறேன். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பெயர் வந்து ஜானட். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களை கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே போயிருக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமென்.
1: ஸ்தோத்திரம் இந்த நேரத்துக்கா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை கிருபை எல்லாம் கூட கிருபை எங்களை தாங்கி வளர்ந்துறோம் சுவாமி. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. உங்களோட கிருபை கிருபை கிருபை அப்பா பிதாவே, தகுதியற்ற எங்களுக்கு கிடைத்த கிருபை கிருபை கிருபை கிருபை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயவாரம் தந்தவரே, கிருபை கிருபை கிருபை கிருபை காணக்கூடாதவளை சேரக்கூடாதவளை அப்பா சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. உங்களை தகுதிப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஜபங்கள் ஊடாக எங்களை நடத்துறபடினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அவட கிருபைதான் அப்பா, எங்களோட மனுஷிகம் அல்ல ஆண்டவர், எங்களோட மனுஷப் பலன் போதாதான் தவறு. தகப்பனே உங்களுடைய பலன், உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வந்துருவோம். நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை அப்பா கிருபை, நாங்கள் மாத்திரம் சுவாமி, உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்துற அப்படின்னா நன்றி ஆண்டவரே. நான் வன்னை போலும் இரக்கங்களும் ஆண்டவரே கிருபைகளும் உங்களுக்குத்தான் உண்டு சுவாமி அப்பா. எங்களை தாழ்த்தி உங்களுக்கு மண்டாக நிற்கிறோம் மண்ணேங்க சுவாமி, மண்ணேங்க சுவாமி, மண்ணேங்க சுவாமி. கிருபை செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க. காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி, ஜெபிக்க வந்திருக்கிறோம். காலங்களில் இருக்கிற இனங்களுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. இனங்கள் தங்களை தாழ்த்தட்டும், தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. இந்த இனங்களுக்காக வேண்டி கல்லூரம் இந்த கிருபையின் காலத்தில், அனுக்கிற காலத்தில் அப்பா நாட்களை கடத்தி கொண்டு போகாதவரை இன்றைக்கே ரட்சிப்பி, நன்றைக்கு ரட்சணியத்தின் நாள் என்று சொல்லி ஆண்டவரை கீழ்படிவார்களாக, கீழ்படிவார்கள் இனங்களுக்காக வேண்டி கொள்றோம். பூமியின் கடையாந்தங்களை ஒவ்வொருவரையும் காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரை கொடுமைகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிற சுவாமி ஐயாவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். மன்னிப்பு இறக்கங்களும் மனம் திரும்ப வேணும் சுவாமி, கீழ்படிய வேணும் சுவாமி. காலங்களை பார்த்து நேரங்களை பார்த்து ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய், ஆண்டவரே வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவளாய், இன்றைய நாட்களில் வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்படுகிறவளாய், அதன்படி நடக்கிற தங்கள் தாத்துகளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வருகையின் காலத்துக்கு முன்பு அந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கண்ணீர் ஆண்டவரே அலைச்சல் ஒவ்வொன்றையும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. தகப்பனே தங்களோட வழிகளில் நடந்து, தங்களோட சித்தன்படி நடந்து ஆண்டு மக்கள் ஆண்டவர் சாசானவனுடைய வேலையில் ஐயாசிக்கப்பட்டும் கட்டுண்டு கிடக்கிற மக்கள் ஆண்டவரே, ஒரு விஷயங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு கொள்ளுபடியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. யுத்தங்கள் அப்பா தேசங்களை காண்கிற தேவனே, யுத்தத்தினே அல்லப்பட்ட ஜனங்கள் கண்ணீரப்பா, உயிரிழப்பா, வாழ்வாதாரம் இல்லையப்பா, பொருட்களை எல்லாம் வந்து விடுவாசல் இல்லாமல் இளையிற மக்கள் அப்பா ஆண்டவரு, இவருடைய வழி ஆண்டவரே உங்களுடைய வழிகள் மாறட்டும் மாறட்டும். இவர்கள் தங்களை தாத்தி கீழ்படிந்து ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டவரை உங்களோட சத்தியத்துக்கு கை கொண்டு ஆண்டவரை நடந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று யுபிக்கிறோம். பாதுகாப்பை பெற வேண்டும் என்று யுபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்படிவு இவர்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி. அதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அந்த யுத்தத்திலே எல்லப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. உங்களது ஜெயிக்கத்தானப்பா முடியுமா ஆண்டவரே ஐயா? உங்களது இறக்கத்துக்காக மந்தாட முடியுமா ஆண்டவரே அப்பா? இறக்கம் செய்யற தேவன், இறக்கம் செய்யற தேவன், காரியங்களை எல்லாம் பார்க்கப்பட்ட தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே, வேண்டிக் கொள்ளும். வியாதியப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் ஆண்டவர் எங்கும் வியாதியஸ்தர் பெருகிக் கொண்டே போறார்கள். சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே தகப்பனே, இந்த வியாதியில வல்லப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதிகாரியாய காத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவர் உங்களை நோக்கி இவர்கள் கூப்பிடுவார்களானாலும் உங்களுக்கு வியாதி குணம் கொடுக்கிறது நீங்க ஆண்டு சொல்ற அப்பா. நாட்களில் ஆண்டவன் கொடுத்து வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும், அந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. அதே பிரகாரம் இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடட்டும். தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும். தங்களோட வழிகள் எல்லாம் இருந்து மனம் திரும்பட்டும். தகப்பனே இந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வியாதியின் கொடுமை ஆண்டவரே, தத்தளிக்கிற ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிற மாதிரி ஜனங்கள் ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சோத்தி கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. செலுவையிலே ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன் என்றும் மாறாதவரா இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நவியாகிய சொற்களா வேண்டிக் கொள்வோம் ஐயா. முதியோர்கள் ஆண்டவரே, கனாகரவாய் கிடக்கிற முதியோர்கள் அப்பாவிலோ உண்டு சுவாமி. வைத்தியசாலைகளில் நிரம்பி வழிகிறார் சுவாமி ஐயா. இவர்களுக்கு ஆறுதல் நீங்க தான் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த முதியோர்களை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இந்த முதியோர்களுடைய தேவைகள் உதவிகளை எல்லாம் செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வார்களின் தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா யார் கைவிட்டால் நான் கைவிடாதவன் அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா நீங்க சொன்ன தேவன் சுவாமி. அதன்படி ஆண்டவரே இவர்களை நாங்கள் நடத்துறபடினால் நன்றி சொல்லுவோம். வாக்கு மாறாதவர் நடத்துறீங்க பாசர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அந்த மரண தருவாய் இருக்க வியாதியஸ்தர் உபர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அவருடைய ஆத்மா ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவிலேயே வரப்பேன், ஆத்மாவிலேயே வரப்பேன். இந்த ஆத்மாவே ஆண்டவரே அவர்கள் தங்களிடமாய் தங்களுடைய குற்றங்கள் குறைகள் உள்ளவற்றை உங்களிடமாய் மன்னிப்பு கேட்டு அப்பா அப்ப கொடுப்பார்களாக, அப்ப கொடுப்பார்களாக, அப்ப கொடுப்பார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இருக்கிற சுவாமி. தலைவர்களுடைய வழிகளில் ஆண்டவரே தேவ பயன், தேவ நீதி ஆண்டவர் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும். உண்டாக வாழ்கையை கொடுத்ததேவன் நீங்கள் சுவாமி. தேவ பக்தியோடு பயத்தோடு ஜனங்களை ஆளுகிறதான இறுதியவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு பயந்து கேட்படிந்து ஆண்டவரே தீர்மானங்களை செய்கிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. தங்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவரே அழாதபடி அவர்களை வழிநடத்த

மண்டிக்குள்ளோம். ஐயா, தேசங்களின் நீதியெல்லாம் அல்லப்படுகிற ஜனங்கள், கண்ணீரோடு தவிக்கிற ஜனங்கள், நீதிகள் புரட்டப்பட்ட நிலையில் ஆண்டவரே அங்கலாய்க்கிற மக்கள், இறக்கம் செய்யப்பவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல நீதி செய்கிற தலைவர்களாக இவர்கள் மாறட்டும். அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் சுவாமி. நீதி உள்ள வருவோ ஆண்டவர் ஆளுகை தேசங்களை ஆளுகை சேர்த்து அவனே அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கும்படியாய் வந்து கொள்ளுறோம் சுவாமி. அவப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தில் உள்ள அதிகாரங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரை ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கெல்லாம் தேசத்தை ஆண்டவரை காத்து கொண்டு நிற்கிறார்கள் சுவாமி. இவர்களெல்லாம் நீங்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிய வெள்ளத்தை சுகத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்துடன் செய்ய ஆண்டவரை இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் குடும்பங்கள் எல்லாம் அணந்திரும்பட்டும் ரசிக்கப்படட்டும் தகுப்பனி. அங்கிருந்தாலும் ஆண்டவரை அவரை பாதுகாத்து நடத்துங்க சுவாமி. இப்படியாக தேசத்தில் உள்ள தலைவர் அதிகாரங்கள் ஒன்றுக்காம் வேண்டிக் கொள்வோம் ஐயா. தேசங்களில் பஞ்சங்கள் ஆண்டவரே தகப்பனே அந்த நாட்களில் பெருகிக் கொண்டே போகும். வாழ்வாதாரங்கள் இல்லையப்பா, வேலை இல்லையப்பா, ஜனங்களுடைய போராட்டங்கள் அப்பா, கூக்குரல் அப்பா, வறட்சிகள் அப்பா, ஆண்டவரே ஏற்றுக்கு காரணமாயிருக்கு. எல்லா குற்றங்களும் சாபங்களும் கர்த்தாவை மறிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவரே பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்பட தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுடைய கூப்பிடுதல், இவர்களுடைய கூக்குற போராட்டங்கள் தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுறதாய் மாறட்டும். சமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டு. இவர்கள் உங்களை நோக்கி பார்த்தா சிரமத்தை கொடுப்பேன்னு சொன்னவரே, நீங்க சிரமத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களுக்காக வேண்டிக் இரவே செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பஞ்சங்கத்தில் ஆண்டவரே ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் அப்பா கூடியப்பா எங்கெல்லாம் தவித்து கொண்டுக்கிறார்கள் தகப்பனே. கண்ணு நோக்கி பாருங்கப்பா, சீன் கொடுமை ஆண்டவர். இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே. வேணாந்தரத்துல பசினால் ஜனங்கள் தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை போஷி தனுப்பின தேவன் மாறாதவர் அப்பா. நீங்க மாறுவதில்லை ஆண்டவர். இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அதனதின் காலத்தில் நேத்தியாய் நடப்பிக்கிற தேவன் சுவாமி. நீதி நியாயம் உங்களுடைய சிங்காசனமா இருக்கிற சுவாமி. தகப்பனே, தோணமில்லாம தவிக்கிற மக்களை ஒரு விசை மன்னித்து மன்னித்து இறக்கும் செய்யப்பா. இவர்களுக்கு வேண்டிய போஷக்கள் இவர்களுக்குரிய உணவை ஆண்டவரே கட்டளையிடுங்க சுவாமி. உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி, இவர்களுடைய பசியின் உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி, இவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க. வேதத்தை இவர்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக, கீழ்ப்படிவார்களாக. இவர்களுக்காக வேண்டி நன்றி சொல்லுவோர், நன்றி சொல்லுவோர், நன்றி சொல்லு. இந்த நாட்களில் நிற்கிற இந்த பொல்லாங்கான காலத்தில், இந்த கொடுமையின் காலத்தில், இந்த அக்கிரமமான காலத்தில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஐயா. இந்த ஊழியர்கள் எல்லாம் உண்மையோடும் பாரத்துவத்தோடும் ஊழியன் சீர்களா இருக்கட்டும், ஊழியன் சீர்களா இருக்கட்டும் சுவாமி. எல்லா போராட்டங்கள், மனுஷ போராட்டங்கள், பிசாசின் போராட்டம், போதனைகளின் போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே இவர்களை காத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் நிற்கத்தக்க வெள்ளத்தை கட்டளையிடுங்க சுவாமி, வெள்ளத்தை கட்டளையிடுங்க சுவாமி, வெள்ளத்தை கட்டளையிடுங்க. சொந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் இந்த நாட்களில் ஆண்டவரே.
இந்த நாட்களில் இரட்டிப்பான வல்லமையினால் அபிஷேகித்தனாலும் ஆண்டவர் ஊழியர்களாய் மாறட்டும். இவருடைய வழிகளில் உள்ள காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவரே தேவராஜ்யத்தில் நிற்கிறவர்களாய் எப்பொழுது நிக்கட்டும் சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக நிற்கிறோம், எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி. இரட்டிப்பா

0: இருக்கட்டும் சுவாமி, அத்தாவே இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், ஆண்டவரே இவருடைய வழிகளுக்காக வேண்டிக்கொள்ளும், பலப்படுத்தும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதி சகப்பனே, நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். அப்பா விழுந்து போனவர்கள் ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே விழுந்து போற ஊழியர்களையும் விசுவாசிகள் உண்டு சுவாப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போறவள் சுவாத் எவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தாங்க நின்ற நிலையில் திரும்பமாக இவர ஆண்டவரே இவர்களை ஆண்டவர்
1: ஒவ்வொருவரையும்
0: நடத்தும்படியாய் வண்டி கொள்வோம் சுவாமி, பெற்றரட்சிப்பை காத்துக் கொள்ளவும் விசுவாசத்தை காத்துக் கொள்ளவும் ஆண்டவரே ஊழியத்தை காத்துக் கொள்ளவும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அன்னைங்க சுவாமி திரும்பமா எங்களுக்கு வரட்டும் சுவாமி, தங்களோட வழிகளை ஆண்டவரே எங்களோட மாப்பு கொடுக்கட்டும் சுவாமி, சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சத்ருவாகனன் வஞ்சித்து போ இவர்களை கொள்ளை கொண்டு போய்விடாதபடி வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, சத்துவத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லு நன்றி சொல்லு தகப்பனே, இந்த நாள் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, சபைகளுக்கு நீங்க கொடுத்த விலை அதிகமாண்டவம் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் சபைகளை கொண்டுக்காம வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, எங்கெல்லாம் ஆண்டவரே கூட சபைகள் இருக்கிறது சுவாமி, நீங்க தானப்பா சபை சபைக்கு தலைவரா இருக்கிறீங்க, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, கூட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமல்ல சபைகளாக மனவாட்டி உள்ள சுவாமி, மனவாட்டியான சபையாக பரிசுத்தமுள்ள சபையா கரைகரையற்ற சபையா ஐயா நீங்க எடுத்துக் கொள்ளப்பட வருகிற சபையாக ஆண்டவரே, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆயத்தப்படட்டும் சுவாமி, சபையில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு மனமும் அன்பும் உள்ளவர், சபையை கட்டுகிறவர்களாய் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும், உட வருகையை நோக்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும், குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படட்டும், ஒவ்வொரு சபைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைக்காக வேண்டி சபையில் நிற்கிற போதர்மாருக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள் தாங்குங்க, பலப்படுத்துங்கப்பா, பரிசுத்தத்துல நடத்துங்கப்பா, சபையை மேய்க்கத்தக்க பலனை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, இவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டி ஆண்டவரே, சாட்சியுள்ள குடும்பங்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரு குடும்பங்களும் ஊழியக்காரரும் குடும்பங்களும் போதர்மாரோட குடும்பங்களும் விசுவாசிகளின் குடும்பங்களும் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி, ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம், எல்லாம் கூட கிருபையப்பா கிருபையப்பா கிருபைதானப்பா, அப்பா எங்களுடைய நீதி அல்ல சுவாமி, மனுஷருடைய நீதி அல்ல ஆண்டவரே, இவட கிருபை இவட கிருபைதானப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ள ஆண்டவரே, இந்த நாளில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையாதிகளுக்கு அறிவிக்கப்படவன் அப்பா பலவன்புள்ள தேவன் சுவாமி, ஒருவர் தான் கெட்டு போதும் சித்தம் அல்ல ஆண்டவர், நீங்க ஆண்டவர் அதற்காக ஒரே குமார் இந்த பூமிக்கு தந்தீங்க சுவாமி, அக்கா நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்பணும் ஆண்டவரே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த இடங்களிலெல்லாம் நீங்க அனுப்பி கொண்டிருக்க அப்படின்னா நன்றி சொல்லுறோம், அதுக்குரிய காலங்களை தந்திரால் வளர்ந்து பலகமாய் ஆண்டவரே மீடியாக்கு ரேடியோக்கு டெலிவிஷன் போன்கள் இந்த ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை நீங்க இந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி, எவ்வளவு விதமாய் ஆண்டவரே எங்களோட வார்த்தை சொல்ல முடியும் அவ்வளவா செல்லுறபடினா நன்றி சொல்றது நடத்துறவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் உண்மையோடும் மேலியோடும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யட்டும் சுவாமி, இந்த ஊழியங்களை செய்யட்டும். அவருடைய தேவைகளை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி, பார்த்துக் கொள்ளுங்க. இன்னுமாய் அழைக்கப்பட்ட கொட்டணம் கிராமங்கள் உண்டு சுவாமி, இவைகளுக்கெல்லாம் நிக்கிற ஊழியர்கள் வேண்டும் சுவாமி. நீ ஆண்டவரே இங்க உள்ள ஊழியர்கள் ஒவ்வொருக்காம தாங்குங்கப்பா, கண்ணீரோடு எவ்வளவு தேவைகளோடு நிற்கிறவர் சுவாமி, நிற்கிறவர் சுவாமி, நிற்கிறவர் தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி. தேவைகளோடு நிற்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க, ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஆரோக்கியம் உள்ள மக்களை ஆசீர்வதிங்க. அப்போ அந்த காலங்கள் இருக்கிற மக்களுக்காக வந்து அன்பு தணிந்து போன காலம் தகப்பனே, அன்பு தணிந்து போன காலத்தில் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கை, ஜனங்களுடைய வாழ்க்கை தாரமகளான வாழ்க்கை, கீழ்படியாத வாழ்க்கை, இறக்கமற்ற வாழ்க்கை ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களை மாற்றவல்ல தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவரே, பிரிந்த பெற்றோர், பிறந்த பிள்ளைகள், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர். உங்களுக்கு தன பாறுதலும் சகாயமும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களை தாழ்த்தி ஆண்டவர், உங்களிடமாய் திரும்பி ஆண்டவர், ஐயா மன்னிப்பை பெற்று சமாதானத்தை பெற்று குடும்பத்தில் ஒப்புரவாமிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, வேண்டிக் கொள்வோம். இந்த குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஒரு விஷய ஆண்டவரே பின்மாறியாக உங்களோட அன்பை உங்களோட வருகைக்கு முன்பாக ஜனங்கள் மேல் ஊற்றும்படியா. உங்க அன்புதானப்பா சாலத்தையும் தாங்கும், சாலத்தையும் சகிக்கும், எல்லாவற்றையும் செய்ய வல்லவது உங்களுடைய அன்பு. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்ப மன்னிப்பு அப்பா, அவர்களை மன்னித்து ஆண்டவரே இவருடைய குடும்ப பாவங்கள் குற்றம் குடும்பம் எல்லாவற்றையும் மன்னிட்டு ஒரு செய்யறக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த வேலைதான் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளை கண்ண வைக்கிப்பாங்கப்பா. இந்த வாலிப வயதில் ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களே, இந்த கொடுமையான காலத்தில் ஆண்டவர், இந்த வாலி புள்ளிய கட்டல் இந்த ஆண்டவர் விசைக்கு சிதறப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம் சுவாமி. என் தகப்பனே திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. மனிதனால் முடியாத ஆண்டவர், மனிதனால் ஒத்தராய் உங்களை நான் சகலமும் முடியும், சகலமணி மன்னிப்பு இறக்கம் ஆண்டவர் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. இந்த வாலிப புள்ளிகள் மேல் இறங்கி ஆண்டவர் கத்தாவே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இந்த பெற்றோர்களும் குறிப்படியாமையினால் ஆண்டவரே இருக்கிற குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளும். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த வாழ பிள்ளைகளும் வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா. அப்பா தேசங்களுக்காக வேண்டி இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. நீங்க போவரிடம் எல்லாம் வெளிச்சம், உங்களோட வார்த்தை செல்வரவரிடம் வெளிச்சம். அப்படியான காலம் ஆண்டவரே, இந்த தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்ட இடங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்று உங்களோட வருகை காத்தம் உள்ளவர்களாய், உங்களோட வருகை சேர்க்கப்படுவதாய் மாறுவேன். ஜனங்கள் எல்லாருக்கும் இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளவும். இந்திய தேசத்தில் இருக்கிற கோடி மக்கள் ஆண்டவர், கோடி மக்கள் ஆண்ட இருளின் ஆதிக்கத்தில் இருந்து அந்தகாரத்தில் இருந்து அவர்கள் எல்லாம் திரைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. காலங்களில் இருந்து எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேண்டிக் கொள்வோம் இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. எங்கள் இலங்கை தேசம் மாற வேணும், சிறையிருப்பு உடைக்கப்பட வேணும் சுவாமி ஆண்டவரே. அதுக்கு நீங்க தானப்பா வேணும். எல்லா சிறையிருப்புகளை மாற்றி தேசம் வாழ்வுடைய வேண்டுமென ஜெபிக்கிறோம் சுவாமி, வாழ்வுடைய வேண்டுமென ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். ஜனாதிபதி ஆண்டவரோ மந்திரி சபையை பாதுகாத்துக் கொள்ளும், நீதியிலும் நியாயம் ஆண்டவர் ஆளுகையில் வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க செய்யறபடினால் நன்றி சொல்கிறோம் சுவாமி. நன்றி சிவர்களுக்காக வேண்டி பிரியா விலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பா அந்த கடல் தேசத்துக்காக வேண்டி நாங்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே, இவர் கிறிஸ்தவ நாடாண்டவர் மிஷனரிகளின் ஆள் ஊழியக்காரர்களும் அந்த தேசத்துக்காக கண்ணீர் விட்டார்கள் சுவாமி. அலங்காலி நின்றார் சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு உள்ள எல்லா விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களும் பொய்களும் கலியாட்டுகளும் காம விகாரங்களும் போலிகளும் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களும் அசுத்தமான காரியங்களும் என் தகப்பன் என் தகப்பன் எங்களுடைய நாமத்தினால் எங்களுடைய நாமத்தினால் இயேசுன்ற நாமத்தினால் தேசத்தை விட்டு நீங்க முடிய வேண்டிக் கொள்வோம் சுவாமி. நீங்க முடிய வேண்டும் தேசத்து மக்கள் இங்க இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும், சிச்சைப்பை கண்டு கொள்ளட்டும் சுவாமி. வாழ்வை கண்டுகொள்ளட்டும் சார். எங்கெல்லாம் சிறப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில உதவி செய்யுங்க சார். நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஜெபிக்கிறோம் சுவாமி, ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே நாங்கள் சொந்த போவாம எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த அனுவசரியை கொண்டு அந்த ஊழியருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே ஒரு குடும்பத்தை நீங்க நடத்தி வந்தீங்க சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டுமா நீங்க கனப்படுத்தி இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் தருகிறோம். சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்களில் அப்பா அவங்களுடைய வருகை நாட்களில் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து உங்களுக்காக ஊழிய ஓட்டத்தை ஓடி மடி கிருபசிங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பனே நேற்று நம்ம ஆண்டவரது புத்தக வெளியிட்டு இருந்த ஆண்டவரே சௌரிக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும். அப்பா எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே ஐயா உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம், உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம். உங்களோட வழிகளின்படி உங்களோட சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி அதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே அதை நீங்க மயமைப்படுத்தின அப்படின்னா நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தாவே இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களும் ஆவியானவரை நீங்க வழிவகுத்து கொடுங்க சுவாமி. ஒரு மனுஷ வழி வேணா சுவாமி, ஒரு மனுஷனுடைய வழி வேணா ஆண்டவரே. அவியானவரே நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்தி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு சிக்கனம் தகப்பனே இந்த பூமியில ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற காலத்தை ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி, நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய காலத்துல எல்லாவற்றையும் தந்திருக்கிறோம் சுவாமி, தந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை பூரண சமாதத்தோடு காத்துக்கொள்ளுறீங்க சுவாமி, காத்துக்கொள்வோம். நாங்க நன்றி சொல்லுவோம். கோடி நன்றிகள் அப்பா, கோடி நன்றிகள் அப்பா. அவங்களை தரை மட்டும் தாழ்த்தி நன்றி சொல்லுறோம். நன்மைகள் கிருவிகளுக்காக நன்றி சொல்லுவோம். நாங்கள் மாத்திரமான நாங்கள் மாத்திரம் சுவாமி. எங்களை தாழ்த்தி எங்களுக்கு மன்னிப்புகளும் இருக்க கணமும் துதி மயிமை நீங்க தான் அப்பவே சுநாமத்தில் ஜபிக்கிறோம் மங்களவிதா. ஆமி ஆமி ஆமி.
1: ஆமீன் ஆமீன். இந்த ஒரு நேரம் நீங்கள் ஜபித்து வாழ்த்தி ஆசீர்வதித்து வாசவானவர்களையும் சகோதரி ஜனட் அவர்களுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறீர்கள். தோடு மீதியான ஜபங்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கதரை கரத்திலே உங்களை ஒப்பித்துக் கொண்டு நாளைய நாளிலே நீங்கள் நீய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீர்கள். புத்தங்களை திரும்பமாக சந்திப்போம். கோட் பிளஸ் அம்மா. ஆமீன் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்தார்கள், ஜெபித்தார்கள் கத்தனை, அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி 11வது வருடத்துக்களே கடந்து செல்கிறது. அவருடைய செலிப்ரேஷன்லே கலந்து கொள்ள ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆமேன்.
2: எங்கள் ஊழியத்தின் மூலமாய் குடும்பத்தின் மூலமாய் எஸ்மே ஊழியர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கிருபை பெறுகிறோம். ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ். கத்தரோடு இருப்பாராக, கத்தோடு நாமம் மகிமைப்படுவாராக. எங்களுக்கு அந்த நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்காங்க. கத்திற்கு ஸ்தோத்திரம். கத்தோடு நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் ராஸ்.
3: ஆமென் ஆமென். தேங்க்யூ பிரதர். கத்தர் உங்களையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் தெய்வ நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் மகிமையாய் வருகிற நாட்களிலே ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஐயா. நலந்தினர்களே, இப்பொழுதும் நீங்கள் இணைந்திருப்பது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் 10 ஆண்டுகளை நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய அந்த கிருபையை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். அப்படியாக தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திலிருந்து எஸ்எம்என் பிரேயர் ஹவுஸுடைய சாபகராயிருக்கிற அன்பு ஊழியர் பாஸ்டர் அகஸ்டின் சாலமன் ஐயா அவர்கள் ஒரு குடும்பத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சிறப்பு நிரலை நிகழ்ச்சிக்கு நேராக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நன்றி சிஸ்டர். இந்த நல்ல நாளிலே இந்த ஆனிவர்சரி மீட்டிங்கை நம்ம அனுசரிக்கின்ற இந்த நாட்களிலே ஆண்டுடைய பெரிதான கிருபையில ஆண்டுடைய ஆண்டுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த ஆரம்பத்தில் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த இன்பமாய் ஸ்தோத்தரிப்போமாக இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.
5: இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அந்த இன்பமாய் ஸ்தோத்தரிப்போமாக.

0: இந்த ஸ்கைப்ரா இன்டர்நேஷனல் எஃப்எம் முழுவதும் 10 ஆண்டுகளை முடித்து 11வது ஆண்டுக்குள்ளே கால் அடித்து வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளில் கிருபையாக ஆண்டவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்துல ஆரம்பத்துல ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷகர் அமல்ராஜா அவங்க இதுல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல உலக அளவுல இந்த செய்தியை கொடுக்கணுன்றது என்ன, சின்ன வயசுல 22 வயசுல நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்துல பல மணி நேரங்கள் நான் ஜெபித்து இருக்கிறேன். என்னுடைய ஜப நேரமே காலை விடியற்கால 2 மணிக்கு 2 இருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல ஒன்னாந்திரமான இடத்துக்கு போய் ஜெபிப்பேன். அந்த நாட்களில நான் ஜெபித்த அந்த ஜபம் அந்த நாட்களில தரிசனமாக அங்கே நிறைவேறுகிறத நான் பார்க்கிறேன். அந்த கால உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவரை போலவே இந்த ஊழியத்தை செய்யணுன்றது இந்த விருப்பம். அமல்ராஜ் ஐயா, அந்த நானும் எங்களுடைய மனைவியும் இங்க ஆம்பூர் பகுதியில் இந்தியாவில தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கெச்சமேன பிரேயர் ஹவுஸ் ஏற்கனவே ஒரு 37 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றன. அநேக ஊழியர்கள் இதுல இருந்து எழும்பியிருக்கிறாங்க. அதுல ஒரு அமல்ராஜ் ஐயாவும் இங்க ஊழியர்காரராக இருந்து இந்த அருமையான இந்த ஸ்கைப்ரா இன்டர்நேஷனல் எஃப்எம் மூடியம் மற்றும் காஸ்போ எஃப்எம் மூடியத்தோட இணைந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. வேதாகமத்தை முறையா கற்கவும், வசனங்களை நல்லா மெமரி பண்ணவும், செய்திகளை நன்றாக கொடுக்கவும், இதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை எங்களுடைய வாழ்க்கையில சாட்சியாக நாங்கள் கண்டிருக்கிறோம். திருச்செல்வம்மையாவோடும் மஞ்சள் அம்மாவோடும் ஸ்டல்லம்மாவோடும் எபினேஸ்வரையாவோடும் நிறைய அதிகமான ஜப பங்குதாரர்களாக நாங்கள் ஜபித்து இந்த ஊழியத்தை நடத்த முடியாத ஒரு பெரிய கிருபை. உலக அளவில் அநேகர் எங்களோட கூட தொடர்பு கொள்ளும் போது அது நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். கத்ததாமே இந்த ஊழியத்தை வருகிற 11வது ஆண்டு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இந்த ஆண்டுக்கான புதிய ஆண்டுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகத்துல 11வது அதிகாரம் வசனங்கள் 10, 11, 12 வாசிக்கும் போது, நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே விதையை விதைத்து கீரை தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சுகிறது போல உன் காலம் நீர்ப்பாய்ச்சலாய் நீ கடந்த சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி, இந்த வருஷத்தின் துவக்கத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்ன பேசணும்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை அழக கொடுத்தார். இந்த புதிய ஆண்டுல இந்த ஊழியமானது அந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு தேசம், அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கிற தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த புதிய ஆண்டுல எப்பொழுதும் இந்த ஊழியத்தின் மேல இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு 4 காரியங்கள். இதுல ஆபிரகாமுக்கு 7 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தா கூட இதுல பார்க்கும் போது ரொம்ப சிறப்பான வாக்குத்தத்தங்கள். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நித்திய ஜீவனையும் பரம காணனையும் புதிய எருசலேமையும் அந்த பரலோக பாக்கியத்தையும் ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார். ஆமே, அதை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள போகிறோம். எப்படின்னா நம்முடைய விசுவாசத்தினால. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, தேசங்களை ஆண்டவருடைய பக்கமா திருப்புகிற ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த என்னன்னா இந்த இன்னொரு காரியம் கூட ஆண்டவர் இதுல பார்க்கிற காரியம், இந்த 4 காரியங்களும் அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி மூன்று யோவான்ல சொல்லியிருக்கிற வண்ணமாக இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, மலைகள் உள்ள ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கும். இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கும்போது உன்னதமான ஜப ஜீவியத்தை இது காண்பிக்கிற அந்த ராகேசு மலைகளுக்கு சென்று இரவு முழுதும் ஜபித்ததை நாம பார்க்கிறோம். அதிகாலையில மாலையில எப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கும் போது அவர் ஜபத்துல தரித்திருக்கிற ஒரு இடம். ஆகவே இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கும்போது மலைகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது நம்முடைய உன்னதமான ஜப ஜீவத்தை காண்பிக்கிற ஜபிக்கிறவர்களாக தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்ம இந்த புதிய ஆண்டுல எடுத்து பயன்படுத்துவராக. இதுல பார்க்கும்போது இந்த மலைகள் உள்ள தேசம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய முதலாவதாக காணப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய வலது பாரசத்துல விற்றிருக்கிறவருடைய மேலான ஒரு இடத்தை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது உலகத்துக்கும் அந்த பாவத்துக்கும் மறித்த அந்த அனுபவம் பாதுகாத்துக் கொள்ளும்படியான ஒரு அனுபவமாக இருக்கின்றன. மூன்றாவது இதுல பார்க்கும் போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள மறைக்கப்பட்டதை இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது இதுல நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம்னா, இது பள்ளத்தாக்குகள் உள்ள ஒரு தேசம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கின்றன. பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது நம்முடைய தாழ்மையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி, அதாவது சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். அப்போ அந்த பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது தாழ்மை உள்ளவங்க, அந்த சாந்த குணம் உள்ளவங்க, தேவ அன்பினால நிரப்பப்பட்டவர்களாக ஆவிக்குரிய கனிகளை அவங்க கொடுக்கிறவர்களா இருப்பாங்க என்று சொல்லி இந்த இரண்டாவது காரியத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத பார்க்க. தாழ்மை எப்பொழுதுமே நம்ம தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவனுடைய தாழ்மை, ஆண்டவர் அவர் எவ்வளவு மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆமே, அவர் தேவாதி தேவன் தான், ஆனா அவர் தன்னை தாழ்த்தினதை பார்க்க. மூன்றாவது வானத்தின் தண்ணீரை மழையை குடிக்கிற ஒரு தேசம் என்று சொல்லும் போது இது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஜபம் மாத்திரமல்ல, தாழ்மை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை இது காண்பிக்கிறது என்று பாருங்க. அநேகர் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை காய்ந்து வறண்டு போயிருக்கிறத பார்க்க. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லுன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வானத்தின் அந்த தண்ணீரை அந்த குடிக்கிற ஒரு தேசம், அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் இந்த புதிய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா தருகிறேன்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, அது விசாரிக்கிற தேசம் என்றும் சொல்றார். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். கர்த்தர் நம்ம கருத்தோடு விசாரிக்கிறார். இந்த புதிய ஆண்டுல, இந்த 2026 நம்ம இருந்தாலும் கூட இந்த ஸ்கைப்ரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் ஊழியத்துக்கு இது 11வது ஆண்டு. ஆண்டவர் சிறப்பாக இந்த ஆண்டுல நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமே, இதுல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொண்டார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஆனப்படினாலே நம்முடைய எல்லா பாரங்கள், நம்முடைய கவலைங்க எல்லாவற்றையும் அவர் மேல நம்ம வைத்துவிடும் போது ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமே, உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்றார். அப்போ கர்த்தர் நமக்கு விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால நம்ம எது குறித்தோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவதாக கர்த்தருடைய கண்கள் இந்த நம்மள பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு பாருங்க, உலக பிரகாரமா பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் பார்க்கும் போது நிறைய அந்த ராடர் அந்த கருவியை வச்சு வெளியே இருந்த உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, ரொம்ப பூமிக்கு அடியில என்னென்ன இருக்குதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சாதாரணமா மனுஷனுக்கு கொடுத்த இந்த ஞானத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா ஆண்டவருடைய கண்கள்ல எப்பொழுதுமே நம்ம பதிந்திருக்குன்னு சொன்னா நமக்கு ஒருவேளை எதிரிங்க சத்துருக்கள் வராங்கன்னா நம்ம பாதுகாப்பாரு. அதே நேரத்துல நம்ம பலவீன போடும் போது நம்ம பலப்படுத்துவாரு. இந்த ஊழியத்தின் பாதையில திரளான ஜாதி ஜனங்களை நமக்கு கொடுப்பாரு. இது ரொம்ப ஆண்டவர் நமக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதுல சகரியா புத்தகத்துல கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னா 6:10 துக்கத்தோட அல்ல மகிழ்ச்சியோட என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமி எங்கும் உள்ள சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் அந்த செர்வாபாலியனுடைய கையில இருக்கிற அந்த தூக்கு நூல சந்தோஷமா பார்க்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம எந்த காரியத்தை குறித்தும் இந்த புதிய ஆண்டுல பயப்படாம கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கி இருக்கிறபடினாலே வசனம் அந்த 2:4 கூட 16:9 சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படி அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியம் சிறக்கும், ஆசீர்வதிக்கப்படும், திரளான ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை மென்மேலும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக என்னுடைய துணைவியார் அவங்க ஜெபிப்பாங்க, ஜெபித்து இந்த காரியங்களை நம்ம முடிக்கலாம்.
1: நடத்தி கொண்டிருக்கிறான அருமையான சகோதரி மஞ்சுளம்மா, திருச்செல்லம் ஐயா இணைந்து இந்த ஊழியத்தை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறான காஸ்பல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் செல்லம்மா, எர்னேஸ்ட் ஐயா, இவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்த பிறகு நாங்கள் உண்மையிலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் அவர் தேவனா இருக்கிறார் என்பதை இந்த ஊழியத்தின் மூலமாக அதிகமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா எங்கேயோ இருக்கிற எந்த தேசத்திலயோ இருக்கிற அநேகரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களோடு கூட இணைந்து அவருடைய பாரங்களை நாங்கள் கேட்டறியும்படியாக, எங்களுடைய பாரங்களை அவர்களுக்கு சொல்லும்படியாக, அவர்களுக்காக நாங்கள் செபிக்கும்படியாக, எங்களுக்காக அவர்கள் செபிக்கும்படியாக என்று பல தேசங்கள் இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. அநேகருக்காக ஜெபித்திருக்கிறோம், அநேகர் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. உண்மையிலேயே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உண்மையிலே இந்த புதிய ஆண்டு அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக நம் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாத்து வந்தார். இனி வரப்போகிற இந்த புதிய ஆண்டு உண்மையிலே இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள். எதையெல்லாம் கடந்த ஆண்டுகளை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம், தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சேரும். கர்த்தரப்படியா உங்களை மேன்மேலும் உயர்த்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு புறமை ஸ்தோத்தரிக்கிறப்பாம். ஆண்டவரே, கடந்த 10 ஆண்டு முழுவதுமாக முழுமையாய் ஆண்டவரே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களை கத்தனர் ஆசீர்வதித்து வந்தீரே, அதற்காக உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி ராஜா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திருந்து உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு ஆத்மாவோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு பலத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு மனதோடு ஸ்தோத்தரிக்கிறோம், முழு அன்போடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்து வந்த பாதையில திரும்பி பார்த்து கர்த்த நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து நினைத்து உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டைக்கான கிருபை செய்திருக்கிறப்பா, உமக்கு நன்றி. அந்த இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக, உன்னத ஆண்டாக அவர்களுக்கு கர்த்தனை கூட்டி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனான தாமே அவருடைய எல்லா வேண்டுதல்களையும் கேட்டு எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லாவற்றையும் நிறைவான பாதையிலே நடத்தி செல்கிறீராக தகப்பனே. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த 11வது ஆண்டை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுவீராக. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு முன்பாக நீ கடந்து போகும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நீ கடந்து போனால் எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் ஆண்டவரே. குன்றுகள் தகர்த்தப்படும் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அப்படியாக தகப்பனே முன்னே போய் கோணனால எல்லாவற்றையும் செவ்வையாக்கி பாதையை கர்த்தர் இவளுக்கு சமப்படுத்தும்படியாய் செபிக்கிற தகப்பனே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இந்த புதிய ஆண்டிலியவர்கள் பிரகாசிக்க கத்தனிக்கிறவை செய்யும்படி ஆய்ச்சிக்கிறப்பா. முத்திரை மோதிரமாக திகழிக்கிறவை செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். எச்சமின செவ்வக்குழுவாக தகப்பனி நாங்கள் இணைந்து பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உணர்த்துகிறோம். தகப்பனியும் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எல்லா எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, எல்லா நிந்தைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை கடிந்து விரட்டி அடிக்கிறோம். இந்த கிருபை சூழ்ந்து கொண்டு இந்த புதிய ஆண்டு விடுதலையோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு கூட இந்த ஆண்டை நீ நடத்தி செல்லும்படி ஆய்ச்சிக்கிறப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு புதுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் அத்தனை வாக்குத்தங்களும் பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படி ஆய்ச்சிக்கிறோம். இணைந்து பயணிக்கிற ஆண்டவரே, காஸ்பல் டிவி ஆண்டவரே, ஊழியர்களுக்காக நிறுவனங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தரவளை ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தின் ஊழியர்கள் அதிகமாக தேவை. கர்த்தர் சந்தியம், எல்லா தேவைகளையும் சந்தியம். கர்த்தர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஆம் தகப்பனே, மேலே வானத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தினாலும், கே பூமியிலிருந்து ஆழத்திலிருந்து வாங்கும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தரைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கே சேர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர் பிரதர்.
2: Amen, amen. Thank you, Pastor. Thank you, Sister. கர்த்தரே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த சிறப்பு நேரலை ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களை வாழ்த்து ஆசீர்வதித்து ஜெபித்த ஊழியர்களுக்கு காஸ்பல் டிவியின் சார்பாக எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த எஸ்பிஎம் காஸ்பல் ஊழியத்தோடு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்திலும் தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. இன்னும் மகிமையாக ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நல்லது நேர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. நமது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் கடத்தலுடைய பிரிதான கிருபையினாலே 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் பாராட்டிய மகாபெரிய தயவை எண்ணி தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்தியா தேசத்திலிருந்து வேலூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிற கிறைஸ்ட் சர்ச் சபையினுடைய போதகராக இருக்கிற ரெவரண்ட் ராஜதுரை ஐயா அவர்கள் குடும்பத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பு ஊழியர் அவர்களை இந்த சிறப்பு நேரலை ஆராதனைக்கு நேராக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் ஐயா, நீங்க தொடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: வீடியோ வரலீங்களா சிஸ்டர்?
2: பிரைஸ் தி லார்ட்.
3: வீடியோ வரல சிஸ்டர்? ஹலோ,
2: வீடியோ உங்களுக்கு தெரியதா பாஸ்டர்?
3: வீடியோ எனக்கு வரலையே, உங்களுக்கு வருதா? எனக்கு வரல.
0: வீடியோ ஆன் பண்ணுங்க.
3: வீடியோ ஏன் வீடியோ ஆன்ல தான்
2: இருக்கு. வீடியோ தெரியதா பாஸ்டர்?
3: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஸ்கை எஃப்எம் மற்றும் ஸ்கைப் எஃப்எம் மினிஸ்ட்ரி, பிரேயர் மினிஸ்ட்ரி மற்றும் காஸ்பல் எஃப்எம் மினிஸ்ட்ரியானது 10 ஆண்டுகள் நிறைவடைந்து இந்த 11 ஆண்டிலே காலெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்தார். இது தேவனுடைய அநாதி கிருபையினாலே இந்த ஊழியம் கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறார். தேவ கரம் அவர்களோடு இருக்கிறது. அருமையான இந்த தேவ பிள்ளைகளோடு இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த 10ஆம் ஆண்டு நிறைவை தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையாக கூடியிருக்கிற இந்த வழியிலே தேவனுடைய அநாதிகரம் நம் ஒவ்வொருவரும் இருப்பதாக. இந்த நாளிலும் நன்றி செலுத்த வண்ணமாக ஒரு பாடலை பாடி பின்பு நாங்கள் வாழ்த்துறை செய்து அடுத்த ஜெபத்தோடு கூட இந்த வேலையை நாம் கடக்கிறோம்.

கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நாளிலும் இந்த அருமையான ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, கடந்த 10 வருடங்களாக தேவன் நம்முடைய அநாதி கரத்தினாலே இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். தரிசனங்களை கொடுக்கிற ஆண்டவர், எப்பொழுதும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையை நாம் யோசிக்கும் பொழுது, அருமையான எங்கள் தாயார் மஞ்சுளா அம்மா அவர்களுக்கும் திருச்சிரமை அவர்களுக்கும் இந்த பெரிய தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர், 10 ஆண்டுகளாக அவர்களை கரம் பிடித்து தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சமயம் இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவாய் போதுமானவராய் இருக்கிறார், எத்தனை ஆறுதலற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும், சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானையும், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலையும், நம்பிக்கிழந்தவர்களுக்கு நம்பிக்கையும், மன சஞ்சலத்தில் இருக்கிறவர்களுக்கு மன சஞ்சலத்தை போக்கக்கூடிய ஆறுதலின் மருந்தையும், அநேகருக்கு இப்படிப்பட்ட வாழ்வு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியும் உற்சாகத்தையும் பின்மாற்றத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் உன்னதமான பணியை செய்யும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட அருமையான மஞ்சுளாமாவுக்காகவும் திருச்சிலமையாவுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறேன். தேவன் இப்படிப்பட்ட அழைப்புக்காக கொடுத்த அந்த அழைப்புக்கு, அவர் வாழ்க்கையில கொடுத்த அழைப்புக்காக தேவனை துதிக்கிறேன். ஒரு சமயம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எரேமியாவை அழைக்கும் பொழுது, நான் உன்னை தாயின் கருவில் நீ உருவாகுவதற்கு முன்னே உன்னை அறிவேன் என்று சொல்லி இறைமையை குறித்து சொல்லுகிறார். இறைமையா 1:5 வாசிக்கிறோம். அப்படியாக அருமையான திருச்சிரமையா மஞ்சுளாம்மா அவர்கள் தாயின் கருவிலை உருவேற்பதற்கு முன்பாகவே இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாக தேவன் அவர்களை முன்குறித்திருக்கிறார். ஒரு சமயம் அவர்கள் அழைக்கப்பட்ட நாளிலே அநேக தடைகள் அவர்களை பார்ந்திருக்கலாம், அநேக சோர்வுகள் வந்திருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக உணர்வுகள் அவர்களுக்காக தோன்றியிருக்கலாம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மூசை அழைக்கும் போது, நான் திக்கு வாயும் மந்த புத்தி உள்ளவனே என்று சொல்லி எப்படியோ அவர் தம்முடைய பலவீனத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறார். அப்படியே இறைமையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இறைமை சொல்கிறார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே என்று சொல்லி இறைமை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் யாரை தாயின் வயிற்றிலே அல்லது முன்குறித்தாரோ, அவர் அவர்களை கொண்டு அந்த காரியங்களை நிறைவேற்றுவரை அவருக்கு எல்லா விதமான உத்தாசியங்களையும் உதவிகளையும் செய்யும் தேவனாக இருக்கிறார். அப்படியாக இந்த நாளிலே பார்க்கும் பொழுது, மோசேவை ஆண்டவர் சொல்ல, உன்னோடு இருப்பேன், உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு இருக்கிறார், இறைமையோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு அவர்களை கொண்டுதான் உன்னதமான அவருடைய பணிக்காக அவர் பயன்படுத்தினார். அப்படியாக இந்த நாளிலும் அருமையான தெய்வ பிள்ளைகள் மஞ்சுளாமையும் திருச்சிரமையும் அவர்களையும் இந்த உன்னதமான பணிக்கென்று அவர் அழைப்பிலே இன்னும் கரம் பிடித்து இந்த 10 ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறார். ஒரு சமயம் மனித பலத்தினால் இந்த காரியத்தை நாம் செய்திருப்போம் என்றால் அது கூடாத ஒரு காரியம். தேவனுடைய அனுக்கிரவம், தேவனுடைய பாதுகாப்பும், தேவனுடைய வழி நடத்துதலும் அவர்களோடு இருந்தபடியினால்தான் இந்த மகிமையான காரியத்தை தேவன் 10 ஆண்டுகள் கடந்து வரும்படியாக செய்தார். ஆம், தேவன் பயன்படுத்தும் பாக்கியம், பாத்திரங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருப்பதனாலே இவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஒரு அருமையான ஊழியத்தை தாகத்தோடு செய்யக்கூடிய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையினாலே நடத்தப்படக்கூடியவர்கள். இவர்கள் தன்னுடைய காரியங்கள் எதை எடுத்தாலும் செபிப்போம் செபிப்போம் என்று திறப்பில நிற்கப்பட்டு செபிக்கக்கூடிய ஒரு மகிமையின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆம், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவர்கள் எல்லாமே செபத்திலே தரித்திருப்பார்கள். அவர்கள் அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், ஆவியிலே அனலாய் இருப்பார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதும் போது, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆம், அநேக நேரங்களிலே காலையில 5 மணிக்கு எல்லாம் சமயத்திலே அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் என்னோடு பேசுவார்கள். நான் என்ன நேரம் என்று கேட்கும் பொழுது 2 மணி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் தூக்கம் ஏக்கம் எல்லாம் அவருடைய நினைவுகள் எல்லாம் இந்த ராஜ்யத்தை கட்டும் இந்த ஊழியத்தை செய்யும் உன்னத பணிக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரை இந்த நாளிலே அவர்களை அபீர்வாதமாக ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன்னதமான இந்த பணியை செய்து ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ளக்கூட இந்த ஓட்டத்திலே இன்னும் பலமையாக செயல்பட்டு மகிமின் கிரீடத்தை பெறக்கூடிய பாக்கியவான்களாக இருக்க தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அவர்களுக்கென்று நான் செபித்த போது கிடைத்த ஒரு வாக்கு தத்தம் இயேசாயா 58:12 வாசிக்கிறோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல்
பாழாய் கிடந்த இந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள். தலைமுறை தலைவரையாக இருக்கும் அஸ்திவாரத்தின் மேல் நீ கட்டுவாய். ஆம், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையான அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதோடு மாத்திரமல்ல, தன் சந்ததிகளையும் இந்த ராஜ்யத்தை கட்டும் மாபெரும் ஓட்டத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். ஆம், அதன்படி இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களுக்கு நல்ல இப்படிப்பட்ட பெயர், பாதைகளை திருத்துகிறவன் என்றும் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் இவர்கள் பெயர் பெறுவார்கள். தேசத்திலே எழுப்புதலையும் மாறுதலையும் கொண்டு வரும் மகிமின் பாத்திரங்களாக தேவன் இவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். இவர்களோடு கை கோத்து நிற்கிற அருமையான ஸ்டெல்லா அம்மாவர்கள், இவினைசெய்யவர்கள் மற்றும் சங்கமும் அதர் எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கரம் இந்த நாளிலே விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கும். ஆம், 10 ஆண்டுகளிலே இவர்கள் செய்திருக்கிற சேவை எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது, சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது, நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, மன கவலைகளிருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது. ஆம், எத்தனை பிரிந்த குடும்பங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். சோர்ந்து போன மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள். பின்வாங்கி போனவர்கள் ஆண்டவருக்குள் பலன் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையாய் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கும் துதியின் ஒரு பாத்திரமாக அவர்களை இந்த மீடியாவை தேவன் பயன்படுத்துகிறார்.

0: que se lo pasa.
1: இருந்த
0: வரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆவணி மாதம், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையான எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் புல்லுயிஸ்கரன் அவர்கள் பின்னியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் அவர் கூட எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் ஜெகவுளியரை வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: God bless you, brother. Amen. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில கூட உங்கள் மதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால், திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் யாக்கோபு எழுதின புத்தகம் 1:22 இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. இந்த வஞ்சிக்கின்ற என்ற வார்த்தை நாம் அனுபவ ரீதியிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த அனுபவ ரீதியிலே அநேகர் நம்மை வஞ்சித்திருக்கலாம். அந்த வஞ்சனையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இன்னொன்று, பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாய் மாறலாம். சில நேரங்களில், பெரும்பாலுமான நேரங்களில் நாமே நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. இந்த வஞ்சிக்கிறது முதல்ல நாம் பார்ப்போமானால், பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். நம்முடைய விசுவாச பாதையில் நடக்காதபடி அவன் நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். பசுத்தத்தில் இருக்காதபடி நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். ஆசைகளும் துராசைகளும் கொட்டு அவன் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றுவதற்கு அவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன்

ஆத்துமா நம்முடைய இதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது, வஞ்சனையில் தள்ளப்படக்கூடாது. சில நேரங்களில் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு மனிதன் தன் ஆத்துமாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆபத்தானது. தன் ஆத்மாவை வஞ்சிப்பது எவ்விதமாக வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எந்த சூழ்நிலையில் வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எவ்விதமான வஞ்சனை என்ற அந்த சர்க்கிள்ல போய் அவன் மாட்டி விடுகிறான், மாட்டிக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள தெய்வம் நம்மை வஞ்சிக்காதபடி, நாம் வஞ்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடி, பிசாசினுடைய வஞ்சனைக்கு அடிமையாகாதபடி, நம்முடைய ஆத்மாவை வஞ்சனையில் அவன் தள்ளி பாவத்தில் பாவத்திலும் இருளிலும் குற்றத்திலும் கரையிலும் நம்மை மாட்டி விடாதபடி நம்மை காப்பதற்காக அவரே இந்த பூலோகத்தில் வந்து நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக இரத்தத்தை சிந்தினார், வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிலே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவி நமக்கு வாக்குத்தத்தமாய் அருளப்பட்ட ஆவி இன்றைக்கு சபையிலும் வீடுகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை கண்டித்து கொண்டிருக்கின்றார், நமக்கு உயிர் மீட்சி கொடுக்கிறார், நம்மோடு கூட போராடி ஜெபிக்கிறவராயிருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார், பரிசுத்தத்திற்கு போராடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார், விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்கிறார். இதுதான் மனிதன் எவ்விதமாக வஞ்சிக்கப்படுகிறான். வஞ்சி நான் என்னை என்னுடைய ஆத்மாவை நான் வஞ்சித்தால், என் பரிசுத்தத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் எடை போடுவான் பிசாசு. தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறேனா என்று நினைத்து கொண்டு உண்மையில் பாவத்தில் வாழ்வதே சுய வஞ்சனை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் எதையுமே மறைக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. ஆண்டவருக்கு விரோதமாய் நீ எதையும் செய்யவே முடியாது. அவருக்கு அவருடைய கண்ணை நீ மூடவே முடியாது. நீ பாதாளத்தில் படுக்க, நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயே இருக்கிறேன். ஆமா, உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், எங்க ஓட முடியாது. கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் துர்மார்க்கனையும் பசுத்தவானையும் விசுவாசத்தில் இருக்கிறவன் எல்லோரையும் பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள். துர்மார்க்கன் எவ்விதமாக ஓடுகிறான், பசுத்தவான் நீதிமான் எவ்விதமாக அவரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறான் என்பதை அறிகிற பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறார். எதிர்பார்க்க வேண்டும். சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆபத்து. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து, விசுவாச வாழ்க்கைக்கு ஆபத்து. ஆபத்தில் போய் விழுந்து விடுகிறான். ஏனென்றால் எரேமியா 17:9 இவ்விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடு உள்ளது எது? நம்முடைய இதயம்.
நம்முடைய வாழ்க்கை

0: நல்லதை எத்தனை பர்சன்ட் இதயத்தில் நினைக்கிறோம், எத்தனை பர்சன்ட் கேடு உலைகளை நினைக்கிறோம், எவ்வளவு சீரியஸாக தேவ வசனத்தை வாசிப்பதில் நாம் இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. சுவேலின் தேவன் அவர் மகா பசுத்தமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். இந்த இதயத்தை காத்துக்கொள்ள ஆகவே தான் கத்து சொல்லுகிறார், மகனே உன் இதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் அவருக்கு வல்லமை உண்டு காத்துக்கொள்வதற்கு, அவருக்கு வல்லமை உண்டு நம்மை பலப்படுத்துவதற்கு. இந்த பத்தாம் வசனத்தில் கத்தர் யார் என்பதை சொல்லுகிறது. கத்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கத்தை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்து வருகிறவரும் உள்ளும் திரையங்களை சோதித்து அறிகிறோமா இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் மாறாதவராயிருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமையின் நாமம். நம்முடைய உள்ளந்திரையங்களை சோதித்து அறிகிறவர், நானே வஞ்சித்துக் கொள்ளுகிறனா என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய கட்டளை உடைப்பேனானால் ஆத்மாவுக்கு விரோதமாக வஞ்சனையில் ஈடுபடுகிறேன், வஞ்சிக்கிறேன், நானே வஞ்சிக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை வஞ்சிக்க கூடாது. ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்காகத்தான் வந்தார், இந்த சரீரத்திற்காக வரவில்லை அவர். இந்த ஆத்மா மீட்கப்பட்டு இந்த ஆத்மா தான் பரலோகத்திற்கு போக வேண்டும். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் இயேசு வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா இந்த பாவ சரீரம் இந்த பூலோகத்தில் அழிந்துவிடும். பாவமில்லாத ஒரு மறுரூபத்தை நமக்கு கொடுத்து நம்மை நித்தியத்தில் சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறார். ஒன்று யோவான் 1:8 இந்த வஞ்சனையை குறித்து சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யோவான் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர், பரிசுத்தத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு நன்றாக தெரியும் கத்தரோடு நெருங்கி வாழ்ந்த அந்த பசுத்தாவான் அப்போஸ்தலர் யோவான் கத்தருக்காக அநேக துன்பங்களை அனுபவித்தார். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், பாவம் இல்லை. அநேகர் வாதாடுறோம், பாவம் செய்துட்ட பிறகு அதை அப்படியே கடந்து போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று யோசனையில் மனிதன் ஓடுகிறான். எனக்குள்ள பாவம் இல்லை. பசுத்தவான் என்று காட்டிக் கொள்ளுகிறோம், நீதிமான் என்று காட்டிக் கொள்ளுகிறோம், ஆனால் திரைக்கு பின்னாக இருளில் வாழ்கிற விசுவாசிகள் எத்தனை பேர், யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். கர்த்தருடைய கட்டளையை உடைக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர், கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிற பிள்ளைகள் எத்தனை பேர், சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ உன் ஆத்மாவை வஞ்சித்தால் நித்திய ஜீவனை இழக்கிறாய். பரலோக ராஜ்யத்தில் போகக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. சத்தியம் நமக்குள் இராது. அப்போ பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சித்தம் இருக்காது. சத்தியம் எங்க இல்லையோ அங்க பசுத்தம் இருக்காது. பசுத்தம் எங்க இல்லையோ அங்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற உறுதியான வாழ்க்கை இருக்காது. ஒருவன் தன் ஒன்றுமில்லாதிருந்தோம் தன்னை ஒரு பொருட் என்று எண்ணாமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். ஒன்றுமில்லாதிருக்கிறான். படிப்பறிவில்லாவிட்டால், செல்வம் இல்லாவிட்டால், வாழ்க்கையில பதவிகள் இல்லாவிட்டால், அவன் தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த பசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்ந்தால் ஒழிய நம்முடைய ஆத்மா காக்கப்படாது. காக்கப்பட வேணும் என்றால் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்வேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சித்துக் கொள்ளாதபடி பசுத்தத்தில் நிதானமாய் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வைத்து வாழ்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவரை நாம் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதானதை செய்தது என்ன என்றார். ஒரு 100 நபர்களை 3 பேரை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். அவர்கள் யார் என்றால் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள், வஞ்சித்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒருவரும் புதிய ஏற்பாட்டில் ஒருவரும். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊமையை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் இயேசுவானவர். பழைய ஏற்பாட்டில் 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று சவுல். அவனுடைய கோத்திரத்தில் அவன் தள்ளப்பட்ட நிலையில் ஏழ்மையில் இருந்தவனை தூக்கி எடுத்து ஒரு ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ராஜ்ய பாரத்தை அவன் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ராஜ்ய பாரம், ராஜா என்ற ஒரு பதவி வந்த பிறகு தன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்டா. இதிலே நடந்த ஸ்டோரி என்னவென்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக, ஜனங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் நிற்பதற்காக வருகிறார். அமலேக்கியர் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் இவரை அதிகமாக பேசி சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலியை செலுத்திவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டா, இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவர். ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜா, ராஜாவினுடைய அதிகாரம் வேறு, ஆசாரியன் தீர்க்கதரிசியினுடைய அதிகாரம் வேறு. ரெண்டு பேரும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருந்தாலும், ராஜாவை விட தீர்க்கதரிசியை மேலாக கர்த்தரோடு பேசுகிற ஒரு தாசர், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ராஜா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யபாரத்தை பெற்று ஜனங்களை நியாய தீர்க்கவும், ஜனங்களுக்கு வாதாடவும், ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணவும் கர்த்தர் நியமித்தார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஆண்டவர் சவுலோடு கூட இருந்தார். சவுல் இந்த தவறை செய்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை இவர் செய்துவிட்டார். இங்கதான் பார்க்க வேண்டியது, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை இவர் செய்தார், கீழ்ப்படி ஆமினார். சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உன் பலி, அது வேற. கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் முக்கியம். இதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்த தவறுக்காக அவர் மன்னிப்புக, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். நீர் என்னை மன்னித்து, பாவத்தை மன்னித்து. அப்போ இவன் பாவம் அறிக்கை இடுகிறான். கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே, கீழ்ப்படியாமை ஆவி இவனுக்குள்ளே பிரவேசித்தபடினாலே இவனே தன்னை வஞ்சித்து கொண்டபடியினான், தன் ஆத்துமாவை வஞ்சித்தான், தன் வாழ்க்கையை வஞ்சித்தான். அதன் விளைவு என்னவென்றால், இவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மீது ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிய பிறகு கர்த்தர் நம்மை தள்ளிவிடுகிறார், வஞ்சிக்கப்படுகிறோம், பிசாசினால வஞ்சிக்கப்படுகிறோம். ஜனங்கள் சொன்னார்கள் என்று பலி செலுத்தி விட்டார், தன் இஷ்டமாக தீர்மானத்தை எடுத்து விட்டார். பரவாயில்லை, அவர் லேட்டாக வருகிறார் தீர்க்கதரிசி என்று இவர் பலிப்பிடத்தை கட்டி, இந்த பலிப்பிடத்தில் மேல் அவர் காலைகளை வெட்டி பலிப்பிடத்தை செய்து விட்டார். எங்க தேவனால அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி பண்ண வேண்டிய பகுதியை இவர் பண்ணிவிட்டார். ஆகவே அவர் அதற்கு என்று விலை கொடுத்தது என்னவென்றால் ராஜ பாரமே போனது, ராஜா என்ற தகுதியை இழந்தார். கர்த்தர் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்புக்கு அவருக்கு கிடைக்கவில்லை. ஒன்றாவது. இரண்டாவதாக, நியாயாதி புத்தகத்தில் சிம்சோன் என்பவர் அறிவிக்கப்பட்டவனவாய் பிறந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் பிறந்தான், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் பிறந்தான். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு நியாயத்தை செய்கிற ஒரு நியாயாதிபதி. ஆகவே தான் இந்த புத்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்த இவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருமையாக அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த இவனுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய தாய் தந்தை பேசி கேட்காமல் அந்நிய தெய்வத்தை வணங்குகின்ற அவனுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்த ஒருவளை தேர்ந்தெடுத்தான், அவனுடைய இதயத்திற்கு ஏற்றவள் என்று அவன் நினைத்தான். எத்தனை முறை தாய் தந்தை பேசினாலும் அவளுடைய அன்புக்கு அடிமையாகி அந்த இச்சைக்கு அடிமையாகி அவளுடைய அழுகைக்கு அடிமையாகி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பித்தெடுத்தது என்னவென்றால், தெரிந்து கொண்டது என்னவென்றால், அந்நிய தெய்வத்தை வணங்குறவள் அந்நிய ஜாதி உடையவளை தெரிந்து கொண்டான். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பெலனை பெற்று வாழ்கிற ஒரு நியாயாதிபதி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜாடிகளை சிறைப்பிடித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி விட்டான். பாவம் என்ற மடி என்ற அந்த உலகம், பாவத்தினுடைய உலகம் படுத்துக் கொண்டிருந்தான். அவனால் முடியாதது என்ன என்றால் அவன் பலனை இழந்து விட்டான். கர்த்தரால சொல்லப்பட்ட வார்த்தை பிறந்ததிலிருந்து சவரன் கத்தி அவன் தலையிலே படக்கூடாது, மூச்சு இருக்கிற வரையிலும் அது எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தை, அந்த ரகசியத்தை அவன் அவளுக்கு வெளிப்படுத்தி விட்டான். ஏனென்றால் அவள் அதிகமாக உபத்திரப்படுத்தி அவன் வாய் சொல்லி பிடுங்கி விட்டால் அவன் சாவதற்கு ஏதுவான ஒரு துக்கமான காரியத்தில் தள்ளப்பட்டான். இந்த பாவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த மனிதனை சேர்க்கிறது, எந்த அளவுக்கு என்றால் ஒரு அழகில் வீழ்ந்தவன் தன் ஆத்மாவை தானே வஞ்சிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அவள் அவனுடைய அழகுக்கும் அவன அந்தஸ்துக்கும் அவனுடைய பலத்திற்கும் அவளுடைய அன்பு பாசத்திற்கும் அவள் அவனோடு சேர்ந்து வாழவில்லை. பணத்தை வாங்கி கொண்டால் காட்டி கொடுத்து விட்டாள். விளைவு என்ன? பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெங்கல விலங்கு போட்டு சிறசாலிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக மாவரைத்தார்கள்? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தமுள்ள தெய்வத்தை யாரும் எவரும் திசை திருப்ப முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே பசுத்தம் உள்ளவர். பெலிஸ்தர் அவனை பிடித்து என்ன செய்தாங்க? முதலாவது அவனுடைய கண், எந்த கண்ணால அவனை நேசித்தாலோ, அவனை அவளை நேசித்தானோ இச்சித்தானோ, எந்த கண்ணால அவன் பாவம் செய்வதற்கு துணிந்தானோ, அவள் அழகாய் இருக்கிறார் என்று அவளுடைய அழகில் அவன் மயங்கி விழுவதற்கு அந்த கண்களே அது முக்கியமாயிருந்தது. அந்த கண்களினாலே நியாயம் தீர்த்தான், அநேகரை கொன்றான், இஸ்ரவேல் ஜனத்திற்காக வாதாடினான். முதல்ல எடுத்ததோ அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார்கள். வெங்கல விலங்குகள் போட்டு இழுத்து செல்லுகிறார்கள். சிறசாலிலே மாவு அரைவதற்கு அவனுக்கு அந்த நிலையில் தள்ளப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய அரண்மனையாய் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே 3000 பேர் கூடியிருந்தார்கள். அப்போ அவனை வழிநடத்துகிற ஒரு சிறுவனை அவன் கேட்கிறான், நான் கையை வைப்பதற்கு ஒரு தூண் இருக்கிற இடத்தை கொண்டு போய் நிற்க வேண்டும். அந்த சிறு பிள்ளை அந்த தூணை அவனுக்கு காட்டுகிறான், தூணின் மீது கையை வைக்கிறான். பாருங்கள், சவுல் செய்த விண்ணப்பத்தை, பாவத்தை மன்னியும் என்று சொன்னதை ஆண்டவர் கேட்கவில்லை, அவனை தண்டித்து விட்டார். இங்கே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஜெபத்தை கேட்டிருக்கிறான், என்னை ஒரு முறை மாத்திரம் நினைத்தருளும், என் பாவத்தை மன்னிச்சுடு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் பலனினோடு கூட வருவதற்கு என்னை பலப்படுத்தும். பலன், இவனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் இவனுக்கு மீண்டும் பலனை, கர்த்தருடைய பெலன் இவன் மீது இறங்கி வந்தபடினாலே பிடித்து கொண்டிருந்த அந்த தூணை அவன் அசைத்த பிறகு எல்லாம் விழுந்து அவன் இருந்த நாட்களில் மரித்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் போது அதிகமாக 3000 பேர் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே வஞ்சிப்பதற்கு பாவத்தில் விழுந்தான். தன் ஆத்மாவை இச்சைக்கு ஒப்பு கொடுத்து தன்னை வஞ்சித்துக் கொண்டான். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பான், ஒப்பிடப்படுவான். தன் வார்த்தையை வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் யாரா இருப்பான்? மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். வீடு வந்து யாரும் மணலின் மேல் கட்ட மாட்டார். மணல் மேல கட்டுறனாக்கா அந்த வீடு அழியும் என்று தெரிந்தோ உன்னையே உன் குடும்பத்தையே நீ வஞ்சித்துக் கொள்ளுகிறாய், ஆத்மாவே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். அதுதான் அவன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை செழுந்தது, பெருவளம் அது காற்று அடித்து மேல் மோதின போது அவன் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்முடைய வீடு வீடாகிய இந்த இதயம், வீடாகிய தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நம்முடைய ஆத்மா அழியாதிருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் நீ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவளாய் இருக்க மணல் இல்ல. இந்த சத்தியம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து என்னும் கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மீது உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது உன் வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் வஞ்சிக்க முடியாது. நீ நிரந்தரமாய் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையால் பரிசோதிக்க வேண்டும். நானே வஞ்சிக்கிறேனா, நான் என்னுடைய வலையிலே நான் விழுந்து விடுகிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்புறம் பக்தி போதாது. பக்தி வெளிப்புற பக்தி எப்படி என்றால் ஆக்ஷன் மாதிரி காட்டுறோம், பசுத்தமா இருக்கிற மாதிரி, விசுவாசியா இருக்கிற மாதிரி, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற மாதிரி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய நாடகக்காரராய் வாழ்கிற வாழ்க்கையாய் மாறுகிற இல்ல. நீதிமான் என்று அழைக்கப்பட்ட படிந்து உன் ஆத்மாவை நீ வஞ்சிக்காதபடி அந்த திருவசனத்தினாலே உன்னுடைய ஆத்மா காக்கப்படுவதற்கு அந்த ஆத்மா நித்தியத்திற்கு போகிறது. அது கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த ஆத்மாவின் நேசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே உள்ளம் அதுதான் முக்கியம். ஆகவே ஒன்னாவது தலைப்பின் பிரகாரம் உங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய பசுத்த வாழ்க்கையை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வஞ்சிக்க கூடாது. கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விலகி செல்லக்கூடாது. பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்காக அநேக திட்டங்களை போடுவார். இயேசு உன்னோடு கூட இருக்கும் போது உன்னை காப்பாற்றுகிறவராய் வருவார். அதை நாம் ஜெப செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிற ஆண்டவரே, நீரே மோதுமானவர், நீரே அவருடைய ஆத்துமா ரத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கிருஷ்ணனுடைய கிருபையும் பசுத்தாவினுடைய ஐக்கியமாம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். என்ன காதுகள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்து சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். பாஸ்டர்
0: இது வந்து ஒன்னாவது பாயிண்ட், உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். ஆனா தலைப்பு வந்து திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கும் தலைப்பு.
1: திரு வசனத்தை கேட்கிறவர்களா? ஆமே. நன்றி பாசம், நன்றி
0: பாசம்.
1: அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாசர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவில் இருந்து இணைந்தார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதம் எடுத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரே சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி
2: பாசம்.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை வெளிச்சங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியங்களின் செலிப்ரேஷனோடு கலந்து கொள்வோமா? ஆமேன்.
3: அதோடு மாத்திரமல்ல, திறப்பில் நின்று தேசங்களுக்காக ஜெபித்தும் தேசம் சேமங்களை அறிவிக்கத்தக்கதாக இந்த மீடியாக்கள் மூலம் தேவன் நடத்துகிறான். அற்புதங்களை எல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரே, நன்றுள்ள இருதயத்தோடு நான் குதிக்கிறேன்.
4: இந்த நாளிலே இணைந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்திற்கிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே கத்தாவே பாஸ்தோத்தம் இத்தனை ஆண்டுகாலம் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்திலே இந்த சிறப்பினர்களை ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள போகிற உங்களுடைய பிள்ளைகளையும் கத்த தடைகளை மாற்றி கத்தர் கொண்டு வந்து எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக என்று சொல்லி சங்கீதகாரன் சொன்னது போல நாங்களும் இணைந்து ஆண்டவரே தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு பெரிய காரியங்களையும் நினைத்து நன்றி சொல்ல உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லா தடைகளை மாற்றி இந்த நிரலை ஆராதனையை கத்தரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தீங்க. நமக்கு கோடான கொடி சோத்திரமையா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பார்த்துக்கொள்ள போகிற ஒவ்வொரு நேயர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் அபரிதமாய் ஆசீர்வதிங்க. அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை கத்தர் நிறைவேற்றி கொடுங்க. ஏசப்பா, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வியாதியின் குறிலிருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. தோல்வியினால ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும் ரட்சா. ஆண்டவரே அப்பா, எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே போதுமானவராய் இருங்க. தகப்பனை திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயராய், நீரே தகப்பனாய், நீரே உச்ச துணையாய் இருக்கீங்களே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்ரே சப்பா. உம்முடைய வார்த்தைகள் எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து சொல்லட்டும். அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். நன்மையும் கிருபையும் சீனுள்ள நாட்டில் எல்லாம் பிள்ளைகளை தொடரட்டும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயித்து எடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நல்லது நேயர்களே, எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்த மற்றொரு சிறப்பு நேரலை ஆராதனை உங்கள் அனைவரும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இந்தியா தேசத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரி காஸ்பல் டிவியில் இருந்து ஸ்டெல்லா எபினேசர். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். God bless you all.

அல்லேலூயா. அந்த பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமங்களில கிராமமாக அவர் சென்று கால்நடையாக சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை வழி நடத்தினார். பசியுற்றோருக்கு ஆகாரம் கொடுத்த மலை பிரசங்களை செஞ்சார். அது மாத்திரமல்ல, நோய்வாய்ப்பட்டு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களை அவங்களை சென்று அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்ரோகியா இருந்தவங்களை தொட்டு சுகப்படுத்தினார். மறித்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, அவர் சிறந்த செய்த ஒரு காரியம் என்னன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடந்த நம்ம அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கைகளை தட்டி நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுன்ற நோக்கமே ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த அமே அந்த பணியை செய்யும்படியாக இந்த பாடல் கூட, பசியற்றோருக்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக நாம் உதவி செய்ய வேண்டும். அமே. இன்னொரு பாடல நம்ம சேர்ந்த பாடல, எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.

ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும். அவருக்கு நம்ம கொடுத்தது

ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய புகழை பாடும்படியாகிற, அவருடைய புகழை உலகெங்கிலும் சொல்லும்படியாகிற ஆண்டவர் உங்களையும் என்னை உண்டாக்கி இருக்கின்றார். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். அன்புக்குருவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்ன பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம செல்லலாம். இது நல்ல வர்ஷிப் சாங். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை அமே. அன்புக்குருவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன்.

தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் அப்படியே சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். ஸ்கைப் பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் நடத்துகிற சிறப்பான ஆப்பிரிக்க தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் ரட்சிக்கருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் சமீபத்தில் கடுமையான பஞ்சத்தின் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்குது. 34,000 பீப்புள்ஸ் ஆர் டை, 34,000 பேர் மரித்திருக்கிறாங்க. இந்த கோர சம்பவங்க பயங்கரமா இருக்கு. நீங்க உங்களுடைய தனி ஜபங்களில இதுல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜெபிங்க. இன்றையில இருந்து இந்த ஸ்கைப் பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் அந்த ஆனிவர்சரி மீட்டிங்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துறாங்க. இதுல எல்லாரும் நீங்க பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஊழியமானது துவங்கி 10 ஆண்டுகள் முடித்து 11வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறாங்க. இந்த இந்த சந்தோஷமான இந்த அக்கேஷன்ல இன்றைக்கு திங்கட்கிழமையிலிருந்து இந்த ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் காஸ்பல் டிவி மூலமாக இந்த லைவ்ல ஒளிபரப்புறாங்க. நீங்க இங்க இருக்கிற இடங்களில நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த காஸ்பல் டிவில வந்து நேரலையில பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குறிப்பாக இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிங்க. அருமையான மஞ்சளம்மாவுக்காக, திருச்செல்வம் ஐயாவுக்காக, எபினேசர் ஐயாவுக்காக, செல்லம்மாவுக்காக இந்த ஊழியத்துல ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக 24 மணி நேரமும் ஊழியத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிங்க. இந்த 11வது ஆண்டு உண்மையாக இது ஒரு விசேஷத்தின் ஆண்டாக அது இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். 10 ஆண்டுங்கும்போது ஒரு சிறப்புக்குரிய காரியம் இல்லையா? ஆண்டவர் பெரிதான காரியங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை சொந்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, உபாகம புத்தகத்துல

அவனோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவன் வாசமாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவனோட கூட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடை முன்னே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தார். அதுல யாக்கோபுக்கு கடைசி மகனாய் பிறந்த பெனியாமீன் அந்த கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் இப்ப நம்ம வாசித்த அந்த வசனம். அந்த பெனியாமீன் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டு அகஸ்டின் சாலமோன் என்ற பெயரை வச்சுக்கலாம் இல்லையா? பெனியாமீன் அகஸ்டின் சாலமோனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எதனாலும் அவன் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் ஆவிக்குரிய சிறவிலர்களாகிய நீங்கள் நான் நம்மை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பெனியாமீன் என்பதற்கு வலது கரத்தின் மகன் என்று அர்த்தம். அவன் வந்து ராகேலினுடைய 2வது மகன். இந்த பெனியாமீன் அந்த கானான் தேசத்திலே பெத்லேமுக்கு அருகில பிறந்தவன். அவனுடைய காலம் ஏறக்குரிய கிறிஸ்துக்கு முன்னாடி 1720. அவனுடைய தாயாகிய ராகேல் கடுமையான அந்த பிரசவ வேதனையில மறித்து அந்த மறிக்க போகும்போது இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெனோனி என்று பெயரிட்டார். அவன் யாகோபுக்கு தன்னுடைய தன் மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாம பெனியாமீன் என்று சொல்லி யாகோபு தன் மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாம அந்த பெனியாமீன் என்று சொல்லி எனது வலது கரத்தில் உள்ள பராக்கிரமத்தின் மகன் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்த்தான். என் மகன் பராக்கிரமசாலியாய் செல்வான், பலத்த யுத்த வீரனாய் விளங்குவான் என்பதுதான் யாக்கோபுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. யாக்கோபு மிகவும் அதிகமா பெனியாமீனை நேசித்தாரு. அது குறித்து யூதா சொல்றாரு, என் தகப்பனாகிய யாக்கோபுடைய ஜீவன் அந்த பெனியாமீனுடைய ஜீவனோட ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறபடினால இவர் இளையவன் அந்த வரவில்லை என்ற அந்த இளையவன் வரவில்லை என்ற அந்த மாத்திரத்தில் அவன் இருந்து போவான். இப்படி உமது அடியானாகிய நாங்கள் எங்கள் தகப்பனுடைய நரமேற வியாகுலத்துடன் பாதலத்தில் என்னங்க பண்ணுவோம் என்று சொல்லி ஆதியாகமத்தில் 44 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா! என்ன மாதிரி ஒரு வாக்குத்தம், என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? யோசேப்பு கூட நம்ம பார்க்கும்போது அவன் எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு கேள்விப்பட்ட போது யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாக 70 பேர் எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கணும். 430 வருடங்கள் எகிப்தில் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்பொழுது பெனியாமீன் குடும்பம் அந்த 45,600 குடும்பங்களாக பெருங்கின. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு 40 வருஷங்களாக வழிநடத்தி வந்த மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அந்த குடும்பங்களையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படி மோசே தீர்மானித்தார். மோசே மீது தேவனுடைய ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசனமும் தன்னுடைய அபிஷேகமும் இருந்தது என்று சொல்லி உபாகம புத்தகத்தில் 34 அதிகாரம் 9வது வசனம்.

0: வாசிக்கிறோம். ஓசேயின் மீது ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசன அபிஷேகமும் இருந்தது. தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக் கொள்ளும்போது 60வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படிதான், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றுகிற ஆண்டவன் நம்முடைய ஆண்டவர். இந்த ஏசியா தீர்க்க தரிசனம் மூலமா சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி, இந்த இளைய மகனாகிய அந்த பெண்ணியாமன் பெரிய ஜாதியாக மாறுவான் என்பதை கண்டுதான் அப்படியே ஆண்டவர் அந்த அந்த அவங்க தகப்பனர் அவனை ஆசீர்வதித்ததை பார்க்கலாம். அந்த பெண்ணியாமனுடைய ஆசீர்வாதத்துல 4 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அமே, அந்த பெண்ணியாமன் கர்த்தருக்கு பிரியமானவன். அமே, முதலாவது நம்ம பார்க்கிறோம், பெண்ணியாமன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் அவனோட சுகமாய் தங்கியிருப்பான். மூன்றாவது அந்த வசனத்துல பார்க்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவனை என்னாலும் காப்பாற்றுவார் என்று சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, நான்காவதாக அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமா இருப்பார். என்ன மாதிரி வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? பெண்யாமீனுக்கு கர்த்தருக்கு பிரியமானவன். இரண்டாவது, அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். மூன்றாவது, அவனை என்னாலும் காப்பாற்றுவாரு. நாலாவது, அவன் எல்லைகளுக்குள்ள கத்த வாசமாயிருப்பார். கைகளை தட்டி நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல நம்ம முதலாவது காரியம் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்து ஜெபித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணியாமன் வந்து கத்தருக்கு பிரியமானவன். ஆமே, ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று பொதுவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா 4 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கும்போது தகப்பனர் என்ன பண்றாருன்னா, இந்த குடும்பத்துல பெண்ணியாமினை அதிகமா நேசித்தார் என்று சொல்லி பார்க்கலாம். தாய்மார்கள் பெரும்பாலும் எப்பொழுதுமே ஆண் பிள்ளைகளை நேசிப்பாங்க. அப்படின்னு சொன்னா பொதுவாக வீட்டுல கடைசியாக பிறக்கிற கடைக்குட்டியை அவங்க அப்பா அதிகமா நேசிப்பார். ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த கடைக்குட்டி பிள்ளைகளை நேசிப்பாங்க. அது போலதான் பெண்ணியாமீனுக்கு பெற்றோரினுடைய பிரியமும் இருந்தது, அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரியமும் அளவில்லாமல் கிடைத்தது நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை பிரியப்படுத்துவது எவ்வளவு பாக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். முதல் முதல்ல பார்க்கும்போது ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்துல 11வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கீங்க. எங்க ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். இன்னொரு காரியம், எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்துல விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப குடும்பத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் போது, அப்ப கணவனை பிரியப்படுத்துவது எப்படி, மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி என்று கணவனுக்கு தெரியும். மனைவி கணவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று சொல்லிட்டு மனைவிக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவன் சந்தோஷமாக பிரியமாக இருக்கும்போது பெற்றோருங்க அந்த அன்பு பாசத்தை பார்க்கும்போது பிள்ளைகளும் கூட அப்படிப்பட்ட பாசத்துக்குள்ள வளர்க்கப்படுகிறது நம்ம பார்க்கலாம். அது போலதான் நம்முடைய அருமை ஆண்டவர் கூட நம்ம உள்ள அந்த பாசத்தை காமிக்க விரும்பினார். அவர் சொல்றாரு, என் பிரியமே என்று அழைக்கிறார். தானியல பாருங்க, பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைக்கிறத நம்ம பார்க்கலாம். தானியல் எழுதின அந்த புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 11வது வசனத்துல தானியலே பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைத்தார். ஆண்டவர் நம்ம பிரியமானவனாக பார்க்கிறார், பிரியமானவன் என்று அழைக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவைக்குரிய சிறுவர்களாகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக் எழுதார். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் அளவற்ற அனுபவித்திருந்தார். எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து அவங்க பார்வனுடைய கடலில் இருந்து விடுதலை செஞ்சார். ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தினால அவங்களை பாதுகாக்க முடிய கட்டளையிட்டாரு. ஆனா இஸ்ரவேலின் அந்த பெரும்பாலானோர் என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த அன்புக்கு பாத்திரமான இருக்கவில்லை. அவங்க முறுமுறுத்தாங்க, அவிசுவாசப்பட்டாங்க. பண்ணாங்கன்னா அவர்களை அதிகமான பேரிடத்துல தேவன் பிரியமா இருந்தது இல்ல. கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எவ்வளவு ஃபாலோ பண்றாரு. ஆனா இவங்க பாருங்க, முறுமுறுக்கிறதும் அவங்க அவிசுவாசம் இருக்கிறதும் அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அதனால என்ன பண்ணாரு, வண்ணாந்தரத்துல அவங்க அழிக்கப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம கொரிந்தியர்ல ஒண்ணு கொரிந்தியர் புத்தகத்துல 10:5 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதுல இந்த டெக்ஸ்ட்ல இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்பது முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எப்படி 10:5-7 வாசிக்கும் போது, பிதாவினுடைய சித்தத்தின்படி பிரியமாய் நடக்கவே ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன்னை தாழ்த்தி கீழ்ப்படைந்து ஞானத்தையும் எடுத்து அங்கே கரையேறின போது பிதாவானவர் என்ன சொன்னார்னா, அவருக்காக வானத்தை திறந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கூறுகிறத பார்க்கலாம். மறுரூப மலையில கூட இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார். யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கி இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். இவருக்கு செவி கொடுங்க, அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை கூட நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அது இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8:29 நம்ம வாசிக்கும் போது, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா, அவர் என்ன எப்பொழுதும் தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னார். பிதாவுக்கு பிரியமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம எல்லா ஹாங்கிலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதாக தான் இருந்தது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, அந்த பிலாத்துவை போல மனுஷரை பிரியப்படுத்த விரும்பி இயேசுவை சிலுவையில அரைமுறை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம துக்கப்படுத்துகிற பாவத்தையும் கர்த்தரை துக்கப்படுத்துகிற அக்கிரமத்தையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் பிதாவுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்கிறது. ஏசியாவில் நம்ம வாசிக்கிறோம் 59:2. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாவம் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை உடனே விளங்கணும். அல்லேலூயா. இங்கே தாவீதை பாருங்க, 40:8, கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றமாக கண்ட அதனுடைய ரகசியம் என்னன்னா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்னு சொன்னார். சங்கீதம் 143:10 வாசிக்கும் போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் என்று ஜெபிக்கிறார். ஆமே, ரொம்ப நல்ல ஒரு காரியம். அப்ப நம்ம இப்படி இதெல்லாம் நம்ம கேட்கும் போது கர்த்தர் அன்போடு நம்முடைய அருகில வந்து அவர் சொல்லுவாரு, 3:1-2, அதாவது 1 அந்த 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, பிரியமானவளே, ஆண்டவர் அந்த ஆண்டவரிடத்தில் அன்புக்குறவங்களுக்கு ஆண்டவருடைய சுத்தத்தை செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? நம்ம ஆண்டவர் மேல ஆண்டவருக்கு பிரியமானது நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவர் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரே, இவருடைய பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமே. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபை மக்களை பார்த்து என்ன சொன்னார்னா, 1 Corinthians 4:14-15 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள், சுவிசேஷத்தினால கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களை பெற்றேன் என்று சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். எபேசியர் 1:6 தான் வாசிக்கிறோம். இனிமேல் அவரை நம்ம பிரியப்படுத்தி அவரே நம்ம சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ற, உன் ஆத்மா வாழ்வதுக்குள்ள எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு சொன்ன. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான இந்த மத்தியான நேரத்துல ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில ஆண்டவரே இந்த ஸ்டாக் பிரேயர் ஊழியத்துக்கும் ஆண்டவரே சிறப்பான விதத்துல ஆண்டவர் நமக்கு பிரியமானதை செய்யும் போது எங்களுடைய ஆத்மா வாழ்வதுக்குள்ள நாங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அன்றைய நீரங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் ஊடாக அன்றைய நீரங்களை எடுத்து செல்வதாக துதிகன மகிமாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெயந்தி இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
1: பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் சோதியம்மா பிரைஸ் தி லார்ட். ஸ்டெல்லா நிக்கிறீங்களா ஐயா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஐயா, பரிசுத்தரே சோத்திரம், சர்வ வல்லவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே அப்பா, இந்த அருமையான நாளுக்காய் தேவனுக்கு துதியக்கான மகிமை பிள்ளைகள் ஆத்தை நாங்கள் செலுத்துறோம். நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்துறோம். நன்றி சொல்லி கர்த்தரை நாங்கள் இயேசுவே மகிமைப்படுத்துறோம் ஐயா. பெரியவரா இருக்கிறீங்க, நல்லவரா இருக்கிறீங்க இயேசுவே, நீங்க வல்லவரா இருக்கிறீங்க இயேசப்பா. போதுமானவர் ஐயா, தகப்பனே நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம், நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே நன்றி, நன்றி பரிசுத்தரே அப்பா, பிதாவே என்னழைக்கிற உரிமையை தந்தவர் ஐயா இயேசையா, நன்றி சோத்திரம், சோத்திரம் வல்லமுள்ளவரே சோத்திரம், எங்களை வழி நடத்துற ஆண்டவரே சோத்திரம், வாக்கு மாறாதவரே சோத்திரம் ஐயாப்பா. நீதிபர் ஐயா கர்த்தரை உயர்த்துறோம், நியாயாதிபதி கர்த்தரே உங்களை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவருக்கு. நன்றி, நன்றி, நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. அம்மா பிரைஸ் லோட்டம்மா, கமலேசம்மா
2: பிரைஸ் லோட்டம்மா, பிரைஸ் லோட்.
1: தொடர்ந்து பாக்குறீங்களாமா
2: கத்திரமா?
1: லைவ் ப்ரோக்ராம் இருக்காமா, அதுக்கு ஜெபிங்க. நாளைக்கு உங்களுக்கு டேர்ன் போட்டு இருக்கிறேன் சோதியம்மா, சொல்லிருப்பா. நாளைக்கு இந்த டைம் இப்ப அங்க இப்ப 4:30 அங்கத்த டைம் 7 இருக்குது, நான் உங்களை கூப்பிடுறேன் எல்லாருமே. அம்மா வந்துட்டாங்களா? கலாமா எல்லாரும் நாளைக்கு ரெடி ஆயிருங்க. இலங்கை டைம் இந்திய டைம் 7 ஹாஸ்பிட்டல இருக்கு, இன்னைக்கு இப்ப இருக்கு, நான் லைவ் போடுறேன் அதுல, நீங்க வந்து பாத்து கொண்டு இருந்தா நாளைக்கு எப்படி செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் 20 கொடுத்துருக்கோமா. நன்றி அம்மா. ஒரு நன்றி பாடல் பாடிட்டு நீங்க உங்களோட சாட்சியை எப்படி ஸ்கைப்ல வந்தீங்க, எப்படி ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒரு வாக்கு தத வசனத்தையும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. 20 அவர் இருக்கும்.
3: நன்றி. என்னம்மா
1: நன்றி
2: ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே மடியில் தவழுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்த எங்களது ஐயா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு இருக்கிற கர்த்தரே, இந்த சேனைகளின் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. இந்த நாள் முழுவதும் நடத்தி இருக்கிற நினைவை நடத்த போறதற்காக நன்றி ஐயா. இந்த இடத்தில் நாங்கள் வாசிக்க போற வசன பந்திகள் எல்லாம் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு வாசிக்கிறங்களை தியானிக்கிறங்களையும் ஆண்டவரே தகப்பனை நீர் பொருட்படுத்துக்கொள். எந்த தடைகளும் இல்லாதவாறு ராஜா இந்த இடத்தில் நாங்கள் இதை செய்வதற்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் தகப்பனே. கூட இருந்து வழி நடத்தும் ஐயா தகப்பனே. கலாமாவை சோதியம்மாவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ரத்தத்தினால் மூடி மறைத்து ராஜா இன்னும் அநேக ஆசீர்வாதங்களையும் விளக்கங்களையும் நீ தரும்படி இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபித்து நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் நன்றி.
4: ஓகே நடுப்பர் கோபன் நீ கூட யாருனே.
2: ஓகே ஓகே ஓகே நான் வசதிகளை
4: எடுக்கிறேன். 13 மரியாதை நினைக்கிறேன்
2: நன்றி ஆண்டவரே. தகப்பனே பின்னும் கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவரிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்ட ரோகம். ஆசாரியன் அதை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளியாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 அடைத்து வைத்து 7 நாளில் அவனை பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோமன் நின்றிருந்தால் ஆசாரியன் 2 அவனை 7 அடைத்து வைத்து 2 அவனை 7 பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசர் அவன் தன் பத்திரங்களை தோய்த்து சுத்தமா இருப்பான் ஆகாமே.
4: அதிகாரத்துல இருக்கிற இந்த காரியம் எல்லாம் ஒரு குஷ்ட ரோகத்தை குறிச்சு எழுதியிருப்பார். குஷ்ட ரோகம் அது என்ன காட்டுது என்று நாங்க பார்த்தோம்னா அது பாவம். குஷ்ட ரோகம் எப்படி ஜனங்களுக்குள்ள மெல்ல மெல்லவா பரவி அது அவங்கள சமூகத்தை விட்டு விலக்குதோ செவில் மக்களுக்குள்ள அதே மாதிரிதான் இந்த பாவம்ன்றது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது எப்படி பிரவேசிக்குது. அவங்களுடைய மனுஷன் இல்லாம பொதுமக்களா இருந்தாலும் அப்படி பாவம் கொண்டு அடிமைப்படுத்துது என்றதை குறிச்சுதான் இந்த 13 அதிகாரத்துல நாங்க கற்றுக்கொள்ள போறோம். இந்த 13 அதிகாரம் உண்மையாகவே இது நமக்கு தேவையானது தான். இந்த காலத்துல நடக்கிற காரியங்களை குறிச்சு நாம எப்படி இந்த ஆவிக்குரிய விதமா விளங்கி கொள்ளலாம் இதுல நாங்க பாக்கலாம். எபேசியர் 4 அதிகாரத்துல இருந்து நாங்க இதெல்லாம் அரைஞ்சு கொள்ளலாம். எபேசியர் 4:19 நினைக்கிறேன் பாருங்க. அந்த 4:19 இருக்க அடுத்து
2: சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்க ஸ்தானம் அதை பற்றி பேச வேண்டிய உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை.
4: 4:19
2: அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
4: அதான் இப்ப என்ன மக்கள் எல்லாம் எப்படி இந்த உணர்வில்லாதவர்களா இருக்கிறபடியா தான் இந்த பாவம் அவங்களுக்குள்ள பிரவேசிக்குது. இது குஷ்ட ரோகத்தை போடன்றது இதுல இருக்கும். ஆசாரியன் அப்படி குஷ்டரோகத்தை காண்றான் கண்டு அவன் கொண்டு வர வேணும். ஆசாரியன் கடவுளுக்கு அவர் தான் எங்களை பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் எடுத்துருவன் வர்றதாலதான் அந்த பத்துமே அந்த குஷ்டரோகி அப்படி ஒரு தொட்டு குணமாக்கினார். அவரிடத்துல வந்தபடியினாலதான் அவன் அந்த குஷ்டரோகம் நீங்க சுத்தமானான்லாம் பாக்குறோம் புதிய ஏற்பாடு. அத போலதான் இந்த பழைய ஏற்பாடுல அந்த ஆசாரியன் இடத்துலதான் அவங்க முதலாவது கொண்டு வரணும். ஆசாரியன் தான் நியாயந்திருக்கிறவர். இவனுக்கு குஷ்டம் ரோகம் இருக்குது இல்லாடி இவன் அடைச்சு வைங்க இவனை புறம்பே தள்ளுங்க இவன் சுகமாயிட்டான் இவன் சுத்தமாயிட்டான் வீட்டை போங்க அப்படின்னு நான் சொல்றது இந்த ஆசாரியன் தான். ஒன்று தீமேத்தியும் நாலு ஒன்றிலையும் அந்த மனச்சாட்சியிலே சூடுண்டவர்களாய் என்ற ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. ஒன்று தீமேத்தியும் நாலு ஒன்று நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
5: ஆனாலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறார், பிற்காலங்களில் மனச்சாட்சி சூடுண்ட பொய்யுடன் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
4: இதெல்லாம் ஒரு உஷ்ணத்துக்கு போல. ஆமா, இப்ப நாங்க நல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வாரம், அதே நேரத்துல ஒரு துஷ்ட மனச்சாட்சியில நமக்கு அதெல்லாம் பாவம் இல்லை அப்படி என்று தெரிய வைக்கிறது, அல்லது மெட்டாக்கள் உபதேசம் கள்ள உபதேசங்களை கேட்டு பின்வாங்கிறது, இதெல்லாம் இந்த குஷ்டரோகம் போல ஒரு காரியம் தான். அது இதெல்லாம் நம்ம வாசிக்க வாசிக்க பின்னுக்கு விளங்க முடியும். இதெல்லாம இந்த குஷ்டரோகம் என்றது இது பரம்பரை பரம்பரையாண்டுதான் எண்ணப்படுது அந்த காலத்துல, பரம்பரை நோயிலே அந்த மாதிரி. ஆனா இது என்னத்தை காட்டுது, இந்த ஆண்டா பரம்பரை பரம்பரையா சாபத்தை காட்டுது. இது சாபம் அப்படி மனிதனுக்குள்ள பிரவேசித்து அப்படி முதலாம் ஆதாம் செய்த பாவத்தினோடாக மனித குலத்துக்குள்ள இந்த பாவம் பிரவேசித்ததோ அதை போலதான் இந்த குஷ்டரோகம், இது ஒரு பாவம் பாவமான காரியமா இருக்குது என்று சொல்லப்படுது. இது என்னண்டா ஏழு என்ன இது ஏசாயா 59:2 வாசிச்சு பாருங்க. 59:2 வசனம் 59:57 வாசிச்சு பாருங்க. 59 அந்த முகத்திரையே இன்னொன்று ஒரு வசனம் இருக்கும். ஏசாயா 59:9
5: நாங்கள் கூடவே போல பண்ணி காட்டுபடியே போல அக்கிரமங்கள் அக்கிரமங்களே.
4: அதான் அந்த வசனம் தான் அக்கிரமங்கள்.
5: உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களை உங்களுக்கு செவி கூடாதபடி முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
4: அப்ப அந்த ஆண்டவரை நம்ம திருட விடாம இருக்கிறது, அல்லது ஆண்டவருடைய முகம் எங்களுக்கு வெளிப்படாம இருக்கிறது, இல்ல நாங்க இவ்வளவுதான் அபிஷேகத்துல நிறைய முடியாம இருக்கிறது, பிரசன்னத்தை உணர முடியாம இருக்கிறது எல்லாம் இந்த பாவம் என்ற காரியம்தான். அதே மாதிரிதான் இந்த குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகம் வந்தவர்கள் சமூகத்துக்கு தேவ சமூகத்துக்கு அவன் வரையலாது திருட்டுப்பட்டவன். அப்ப அவனுக்கு தேவன் அந்த பிரசன்னத்தை அவன் பெற முடியாது, ஆசரிப்பு கூடத்துல இருந்து விளக்கப்பட்டவன். அதே மாதிரிதான் இந்த பாவம் இருக்கிற ஆக்களுக்கு, பாவம் புரிஞ்ச ஆக்கள் இந்த ஏசாய 59:2 படிக்கு அவன் வந்து அவன் முகத்தை தேவன் மறைக்கிறது காரணம் அந்த பொருள் இருக்கிற பாவம். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினார். நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் மீட்டு கொண்டு வெளிப்படுத்த 21:22 நாம வாசிக்கலாம். அப்படி அந்த கழுவப்படாத பாவி பரலோகத்துக்கு போகலாம். வெளிப்படுத்த 21:27 வாசிச்சு பாருங்க. அது நேரத்துல 22 இருக்கு அந்த படிக்கிற வசனம். 21:27
5: வீட்டுள்ளதும் அறிவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமே ஒன்று மாதிரி பிரவேசிப்பது, அட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில்
4: பிரவேசிப்பார்கள். அப்ப இதுல நமக்கு விளங்கணும், இந்த பாவத்தோடு நம்ம விளையாடி கொண்டு கடைசி வரையும் நம்ம ஜீவ புத்தகத்துல அவர் தூக்கி போடுங்க நம்ம பேரன்னு சொல்றேன். அப்ப தீட்டுள்ளது இந்த குஷ்டரோகம் போல இருக்கிற பாவம், இதுவும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நாங்க எவ்வளவுதான் இசைதாலும் இந்த காரியங்கள் நம்ம ஒட்டி கொண்டிருக்குமெண்டா, ஆனாலும் ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலதான் அவர் அதுக்கு பின்னுக்கு நம்ம வாசிக்கலாம். இந்த அதிகாரத்துல அவர் 7 நாள் 14 நாள் அப்படியெல்லாம் நாள்களை கூட்டி கூட்டி கொடுத்து வரேன்டா. அவர் இரக்கமுள்ள தெய்வம், அவர் பொறுமை உள்ள தெய்வம், நியாயந்திக்க மாட்டார். உடனே மெல்ல மெல்ல வாப்பன்ற பிள்ளை மனந்திரும்பும் என்று விட்டு விட்டு கொடுத்து வார தெய்வம் தான் ஆண்டவர். 22:13 அந்த வசனம் இருக்குது பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும்
5: ஜீவவிசுத்தமேக்கும் வாசல் வழியா நகரத்தில் பிரவேசிப்பது கற்பனைகளின்படி செய்கிறவர் பாக்கியவான்கள்.
4: ஆமேன் ஆமேன். அதான் நாய்களும் சூனியக்காரரும் பிரச்சாரக்காரரும் கொலைபாதரும் விக்கிரம் பொய்ய விரும்புகிறவரும் அதை செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். 15 வசனம். அப்ப அதுல அர்த்தம் என்ன, நாங்க ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவர் போல நாங்க வாழ எத்தனைக்கிற பொழுதுதான் நாங்க இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுருவோம். நாய்கள் இரண்டாவது காக்கினதை திரும்பி சாப்பிடுற சாமான் அப்படியான ஒரு குணாசியவங்களுக்குள்ள இருக்க கூடாது. சூன்யக்காரர் நாங்க சூன்யத்தை நம்புற ஆக்கள் இல்லை, மந்திர சூன்யங்களை அப்படி செய்கிற ஆக்கள், விபச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், பொய்ய விரும்பி அதை நடத்திக்கிறவர்கள் எல்லாரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். அப்ப இங்க நாங்க லேவிய ராமத்துல பாக்குற புறம்பே தள்ளப்படுகிறவன் குஷ்டரோகி. குஷ்டரோகி என்று சொல்றவன் இவ்வளவு காரியங்களையும் கொண்டிருப்பான். இப்ப நம்ம வெளிப்படத்துல வாய்ச்ச காரியங்களை எல்லாம் கொண்டவன் தான் இந்த பாவத்துல கட்டுப்பட்டவன். அப்ப இந்த பாவத்துல கட்டுப்பட்டவனை தான் ஆண்டவர் முன்னேயே அந்த குஷ்டரோகத்துக்கு அடையாளமாக வச்சு நமக்கு கற்றுக்கொள்றான், கற்றுத்தரங்க. சரியா? அப்ப அதுல என்ன, நமக்கு ஆண்டவரோட ரத்தம் நம்ம கழுவுது, அது உண்டு. நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் எப்படி செய்யற கிட்ட அவர்கிட்ட அழைச்சு கொண்டு வர்றாருன. அப்ப அதே மாதிரிதான் இங்க தூரத்துல இவன் இருக்கானா குஷ்டரோகி, அவனை ஆசாரியத்துல அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாருல, அழைச்சு கொண்டு வந்துதான் அந்த அவங்க நியாயந்திப்பாங்க, இவன் குஷ்டரோகியா இல்லையா வெளியில விடுங்க என்று சொல்லி. இப்ப நாங்க இதை வாய்ச்சத பாப்போம். இன்னும் பத்தர் மோசையும் ஆரோனியும் அப்ப கர்த்தர் தான் இதுல சொல்றேன், ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரர் ஒருவரிடத்தில் ஆகிலும் கொண்டு வர கடவன். அப்ப சபைக்கு அவன் கொண்டு வரான், சபைக்குலதான் அவனுக்கு சுகம் அளிக்கிற வார்த்தைகள் வரும், அபிஷேகம் வரும், பிரசன்னம் வரும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தவர் இப்படியான காரியங்கள் எல்லாம் சபை என்ற கூடாரத்துக்குள்ள அவன் வருவானா இருந்தால் அவனுக்கு பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். தனிப்பட்ட ஒருவனுக்கு தனியே இருந்து நம்ம சொல்றதை விட அவன் ஒரு கூட்டா நம்ம ஒரு இடத்த சபைக்குள்ள அவனை கொண்டு வருவோம்டா அந்த ஆசாரியன் அதாவது மேய்ப்பர் அவனை அதுக்கு ஏற்ற மாதிரி நடத்த வல்லவராக இருப்பேன். அப்ப அதுதான் இங்க பழைய ஏற்பாடுல ஆண்டவர் காட்டு காரியம். ஏன்னா ஆசாரியன் இடத்துல கொண்டு வரணும், அவன் தான் அவனை வழி நடத்துறவன். அவன் நீ சுகமாயிட்டா நீ இந்த ஊழியத்துக்கு தகுதி என்று சொல்லி அவ மேய்ப்பன் தான் அந்த கொடுக்கணும். நாங்க போய் இந்த பிள்ளைங்க நல்லா பாட தெரியும் விடுங்க பாஸ்டர்ந்து நாங்க சொல்லா அது அது இந்த மாம்சத்துல போறதா முடியும். அப்ப நாங்க பாவத்தோட இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் அது நல்லா கிட்டார் வாசிக்க வேண்டாக்காக நாங்க கொண்டு விட்ட வேண்டாம், அது ஈனமானது நாங்க பள்ளிக்கூடத்துல ஏற்றின மாதிரி முடிஞ்சிடும். அப்ப அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்ற ஆசாரியத்துல கொண்டு வாங்க, அவர் தான் அவனை கற்பிக்கிறான், குஷ்டரோகியா இருக்கிறான், சுத்தமாயிட்டானா, அவனுடைய ஜீவியம் எப்படி இருக்குது, அவனுக்குள்ள எப்படி அவன் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைன்றெல்லாம் அவன் அவதானிப்பான் அந்த ஆசாரிய. அது மாதிரி தான் இந்த மேய்ப்பர்மாரும் அவதானிச்சு பல பேருடைய சாட்சிகள் அவருக்கு போகும், இந்த பிள்ளை நல்ல பிள்ளை வீட்டுலயும் அடக்கம் அப்படி இப்படி எல்லாம் ஆக்கல்ற இதெல்லாம் வரும் அவருக்கு, அது கடவுள் தான் செய்ய வைக்கிறவர். ஜீசஸ் அவனை ஒருவனை எடுத்து உயர்த்தணும்டா அப்படித்தான் செய்வார். அந்த சாட்சி அவன் மறைவா செய்யறது அந்த ரங்கத்துல நடக்கிறத வெளியரங்கமா கொண்டுருவேன் ஆண்டு, அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்ப இதுல இருந்து நாங்க விளங்கணும், என்ன ஆசாரிய இடத்துல கொண்டு வர படக்கடவன். மூன்றாவது, அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். அப்ப அவன் வெளிப்பிரகாரமாக அவன் பாப்பான் முதலாவது. அப்ப ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகம் உள்ள இடம் அவனுக்கு மற்ற சரீரத்தை பார்க்கணும் அதிகமாக குளிர்ந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கலாம். அப்ப ஒருவன் நல்ல வறியார்னா வாரான், ஒரு நல்ல நல்லா குடிச்சிட்டு வரான், அவனை கொண்டு வரான், அவனை கொண்டு வந்து அண்டைக்கு அவன் பார்த்து அடுத்த நாள் நீ நல்லா பாடுற ஒரு மனுஷன் இவ்வளவு காரியத்தோடையும் வாரன்று எப்பவுமே அவனை கொண்டு போய் அடுத்த நாள் அல்லது ஒரு விபச்சாரம் செய்யறவன் எல்லா இந்த நாளும் சாட்டர்டே சண்டே அவனுக்கு வேலை முழுக்க விபச்சார விடுதியில் இருக்கிறது. அப்படியான ஒருவனை கொண்டு வந்து சபையில அவன் நல்லா பாடுவான், நல்லா இந்த சினிமாவில பாடுற ஆக்கள் மாதிரி அப்படியான ஆக்களை கொண்டு ஜீசஸ் பாட்டு பாடுறவன் நல்லா பக்தியா பாடுறாரு பலிபடத்துல ஏற்றுவோம்டா இதான் நடக்கும். அப்ப அவனை என்ன நடக்கும்டா அந்த எப்படி அவன்ட குஷ்டரோகம் கண்டுபிடிக்கிறவர் பரிசுத்தாவியான இப்ப அவரே எங்களுக்கு சொல்லிட்டு எப்படியான நீயா சப்பிடால் போய் சொல்ல ஆண்டவர் பரிசுத்தாவியான சொன்னாரோ அது மாதிரி தான் இந்த காலத்துல ஆண்டவர்களுக்குள்ள பரிசுத்தமா வாழ்கிற ஊழியக்காரன் அவருடைய பிரசனத்துல வாழ்கிறவன் உடனே கண்டுபிடிப்பான் பாவதில் வந்திருக்கான்னு அவருக்கு தெரியும். அவர் சொல்ல இப்ப இல்ல சிஸ்டர் என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டேன் புருஷனுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் எப்பவுமே அவர் நல்லா செய்வார் அப்படி என்று சொன்னா, அவர் விடாம நல்ல ஊழியக்காரன்டா, மனுஷத்தை மூத்த பார்க்காம அவர் சரீரத்தை பார்க்காத அவர் உள்ளத்தை பாக்குற ஒரு தேவன் மேல இருக்கிறார். அவர் சொல்லுவேன் தகுதியா இருக்கான்னு சொன்னா, அதுக்கு பிறகு அந்த ஆசாரியன் அந்த சமூகத்துல வந்து அவன் சுத்திகரிக்கப்பட்டு சுகமாகும் வரைக்கும் அவர் ஒன்றிலையும் அவனை பயன்படுத்த மாட்டார். திருட்டுள்ளவன் மேல் பேசாம வாய புத்திட்டு சொல்ற மாதிரி தான் சொல்லுவேன். அப்படி சொல்லித்தான் அவனை மெல்ல மெல்ல மெல்ல அவனை சுத்தமாக்கித்தான் அந்த சுத்திட்டுள்ளாதவன் என்று நினைக்கப்படுறது போலதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்ப புதிய பாட்டுல ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தினால கழுவி எங்களை ரட்சித்து வைத்திருந்தாலும் நாங்க அந்த பாவத்துக்கு லேசா துணை போக முடியும். வண்டிக்கு நாங்க ஒரு வருஷம் நல்லா ஓடலாம்னா வண்டி இல்லாத பெட்ரோல் ஊற்றி ஓடும். ஓடுனா அந்த பாவ சமூகத்துல பாவ பிரச்சனத்துக்குள்ள நம்ம இழுத்து கொள்றதுக்கு இந்த மாமிசம் ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் அப்படியும் நம்ம இழுத்து கொண்டு போறது இலகுவா இருக்கும், அதான் மிகவும் கவனமா இருக்கணும் மட்டும் பின்னுக்கு நாங்க வாசிக்கலாம். இப்ப நீங்க என்ன வாய்ச்சி நாம இப்ப 4 அதிகாரம் இப்ப குஷ்டரோகம் கண்டுட்டவன்டா அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்த்து விடுவான். தீட்ட உடனே அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பாக்கிலும் அதிக பள்ளமாயிடாமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7வது நாளில் அவனை பார்க்க கடவன். 7 நாள் என்னண்டா, ஒரு நாள் வந்த உடனே டக்கண்டு அவனுக்கு நியாயம் திருக்கிறான். படலமோ தேமலோ அப்படி வந்ததுண்டா, ஆக்களுக்கு தெரியுதுன்றதுக்காக அவன் என்ன செய்வான், அவன் ஒரு கட்சிஸ் பண்ணி பார்ப்போம் இது உண்மையாக படலாம இருந்தா குஷ்டம் இல்லாத இயற்கையா தோல்வியாது என்று சொல்லி விடலாம். பிரேமங்களை பூசி பூசிலும் ஆகிற மாதிரி அது உண்மையா குஷ்டமா இல்லையான்னு பாக்குறது தான் அவர். அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று அழைச்சாலும் அவர் விபச்சாரிய மனுஷிய பார்த்து எல்லாரும் கல்லறிகிறாங்க, நீ பாவம் இல்லாதவங்க கல்லறிய கடவுள் அவர் சத்தம் விடாம இருக்கிறேன், அவள் மனம் திரும்பத்துக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். அந்த அது மாதிரிதான் இந்த இதுலயும் ஒரு 7 நாள் அவ அந்த மனுஷனோ மனுஷியோ ஒரு வீட்டுல நாங்க கோவிட் வந்தா அப்படி நாங்க தனியோமோ அது மாதிரி அடைச்சு வைக்க கடவுள். 7வது நாளில் அவனை பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2வது தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து இவனுக்கு சரியா இருக்குது. அட 7 நாளுக்கும் அவன் இருந்த மாதிரியே இருக்குது, ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படியே இருக்குதா, இன்னும் ஒரு 7 நாள் விட்டு பாக்குறது. இயேசுவும் அப்படித்தான், எங்களுக்கு ஒரு பாவம் மதுமக்குள்ள இருக்குதாண்டா என்ன மறந்துடும்புறதுக்காக சொல்லி தெளிவா பாருப்ப செய்தாங்கடா ஆண்டவர் மகளே இதை மனம் திரும்புமானே இதுல மனம் திரும்புன்னு சொல்லி நமக்கு பல விதமான உபதேசங்களையோ. இன்றைக்கு நான் பெரிய பாரத்தோட இருந்தான் காலமே இன்னோ தெரியாது தக்கண்டு அவரு அவத்தின பிரசங்கம் வந்து எனக்கேதான் பேசுகிறேன் அந்த பிரசங்கம். அப்படி என்ன அந்த நேரம் தேவன் என்ன ஆற்ற விதத்தை நான் பார்த்தேன் உண்மையாவே, மனுஷனாலது எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேது அந்த ஆறுதல். அதை கேட்ட உடனே நான் உண்மையா உடைஞ்சு போனேன், அவ்வளவு தூரமாண்டவருக்கு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. அப்ப கட்டாயமா நாம இவ்வளவு என்ன பிரச்சனையான நாங்க பிள்ளைகளாயின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு என்னதான் மனதுல பாரமா இருந்தாலும் நாங்க ஓடி போக வேண்டிய இடம் ஆண்ட ஒரு சமூகம் நல்லா உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நமக்கு வயதும் போயிட்டு அதோட நான் இப்ப ஒரு விடுவாவும் இருக்கிறேன், அப்ப நம்ம கதையில இடுபடாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருந்தது.
6: அப்போச்சு
4: எல்லாம் இருந்து நான் இவ்வளவு காசாலியோ வழிப்பாரியோ இல்லையா எல்லா உண்டும் குறைவு இல்லாமத்தான் அவ்வளவு நாளும்
6: வாழ்க்கை.
4: இப்ப அந்த தனிமை மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்த உடனே டக்குண்டு ஆண்டு என்னதுக்கு இந்த பிரசங்க நான் ஒரு நாளுங்க காசு பிரசங்கத்தை தாழ எனக்கு அந்த உடனே நான் நினைச்சேன். அதுவும் குறிப்பா அது சொல்லி சொல்லி செய்கிறார் அந்த அந்த நான் நினைச்ச காரியம் திருப்பி திருப்பி சொல்றாரு. திருப்பி திருப்பி சொல்ல சொல்லதான் நான் நினைச்சேன் ஆண்டு என்ன எவ்வளவு நேசிக்கிறேன்.
6: சும்மா
4: ஏதோ நம்ம எடுத்தோட சாத்திரம் மாதிரி வந்தது. அது ஆண்டவர் நமக்கு எப்படி அந்த நேரத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இருந்தது உங்களை தேற்று வேறன்ற வார்த்தை
5: இருக்குதான் கைவிடவே இருக்கவில்லை அந்த பைபிள் என்ன அதுல வார்த்தைகள் கிட்ட
4: கேள்வி அது என்ன மாதிரி அது மட்டும் இல்லை அந்த வார்த்தையிலே நிறுத்துவார் அப்படியே இந்த கன்சன்ட்ரேஷன் எல்லாம் அதுல இப்ப என்ன ஆண்டவர் ருசிக்க ருசிக்க அவர் நம்ம ஆற்ற விதங்களை பார்க்க பார்க்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவான் சொல்லலாமே என்று சொன்னவன்
5: அவனும் கூட இருந்தா எங்களுக்கு நாங்க தனிமை ஆயிட்டு நீ ஒன்று இல்லா போயிட்டேன் எங்களுக்கு சும்மா போட்டு கொண்டே இருக்கிறது என்ன
4: ஓ அது பிசாசு செய்கிற வேலை அப்படி அப்ப இப்ப எனக்கு தெரியும் நாம ஆறு எங்களை நம்ம உட பின்னால கண்ட முன்னா ஒருவரும் விவர போறது இல்லடா பிள்ளையும் வராது குருஜனும் வராது பேர பிள்ளையும் வராது சொந்தம் நம்ம பாசா காசாவ கூடி வராது நமக்கு ஜீவஸ் மட்டும்தான் எங்களோட இருக்க போறாங்க அவர் ரசித்தது நாம நடந்துட்டு போவோம் இவ்வளவு நாள் சூழல் எல்லாம் தவறுகள் இருந்த ஆண்டவரையும் மன்னிங்கன்ட்டு ஓட வேண்டியதான் அந்த வேண்டியது அப்ப அவரை செய்வார் நமக்கு அதோட வேலை நாள் அங்க அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்றது இதுல விளங்குது வேலை
5: நாள் முடிஞ்சதோ
4: அதான் அப்ப என்னண்டா அந்த மனிதன் மனம் மாறுறதுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்குறார் ஏன்னா ஜாத்ராம 34:6 நினைக்கிறேன் அதோட வசனம் இருக்கு அவர் இறக்கம் உள்ள தேவன் வடிவா அழி இருப்பார் பாருங்க 34:6
5: அவனுக்கு முன்பாக கடந்து கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாபிரிவை சத்தியம் உள்ளது அவன் ஆயிரம் தலைமுறை இரக்கம் காக்குறவர்
4: அப்ப ஆண்டவர் இரக்கம் காக்குற தேவன் அந்த அதே ஆண்டவர் தான் நம்ம இன்றைக்கும் வழிபடுற தெய்வம் இரக்கம் உள்ளவர் அந்த இரக்கத்தின் காரணமா தான் அந்த கிருபையின் காரணமா தான் எங்களை விலை கொடுத்தவர் வாங்கி வச்சிருக்காரு அப்படி வாங்கின தேவன் டக்குன்னு நீ அந்திக்க மாட்டார் எங்களுக்கு அப்ப பிள்ளை மன என்னண்டா அவன் ஆதாமுக்கு சவால் விட்டு தான் ஆண்டவர் வந்தவன் இந்த ரோமர்ல நாங்க பாக்குறோம் அவர் முதலாம் இரண்டாம் ஆதாமாக வந்து மனித வந்தவன் அப்படிப்பட்ட என்னண்டா ரெண்டு பேதுரு 3:9 நினைக்கிறேன் அவர் தாமதமா இருக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேதுரு 3:9 வாசிங்கிறாங்க
5: தீமைக்கு ரெண்டு பேதுரு 3:9 வாசிக்கிறேன் ரெண்டு பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி நமது வாக்குத்தத்தை குறித்து கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமா இடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்
4: ஒரு தெய்வத்துக்கு முன்னால நாங்க பாவம் செய்யாதபடி எங்களை சுத்தமா நாங்க வச்சுக்கொள்றது எங்களோட கடமை புதிய ஏற்பாட்டுல அந்த பழைய ஏற்பாட்டுல அவன் குஷ்டரோகியா இருக்கிறான் அந்த அவனுடைய சரீரத்துல வருகிற குஷ்டம் அதுக்காக அவன் விளக்கப்படுறான் விளக்கப்பட்டு அவனுக்கு நீ பூசி அதை செய்தி இதை செய்தி அவனுக்கு நடக்கும் வைத்தியம் ஐயன் நடந்து அவன் சுத்தமாகின பிறகு அவன் ஆசாரி எனக்கு உன்னால கொண்டு வர கடன் கொண்டு வர கடன்பட்டு அவன் சுத்தி பட்டா அந்த சுத்தமிட்டு அவன் தீர்ப்பானான்
5: தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும் அப்பொழுது அசறு தோலின் மேல் படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் அவனை
4: வீட்டுள்ளவர்ந்தரம் விட்டு அதுல ஒன்று நடக்கல மற்ற திரவம் அதுலதான் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் அது என்னவாம் உள்ளவன் என்று தீர்க்கட்டாமாம் அது என்ன செய்யாம அவனுக்கு அந்த அசரு என்று சொல்லிட்டு அந்த வஸ்திரங்களை தோய்த்து அவன் சுத்தமாயிருப்பான் அவன் ஓகே பெறலாம் தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோலினால் தோலில் அதிகமாக படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவுள் இது என்னத்தை வெளிப்படுத்து
5: சுத்தமுள்ளவன் என்று தீர்த்து விட்டா பிறகும் அசறு தோல் இல்லைன்னா திருப்பியும் அவன் இந்த பாவத்தை செய்திருந்தான் அவன் பாவம் அவனோட இருக்கும் இருக்குமா இருந்தா திருப்பியும் பாவம் இந்த பாவிதான்
4: அதுதான் அப்படி ஒரு ஆண் செய்தா அதுக்குதான் ஒன்று தீமைத்தையோ 5:19 நினைக்கிறேன் அதுல சொல்ற 2-3 சாட்சியோட நிரூபிக்கணும் எல்லாம் இருக்கு அந்த வசனம் 1 தீமைத்தையோ 5:19 இருக்குது அது அப்படியே அவன்
5: 3 சனுக்கு விரோதம்

0: ஆஸ்பதமாக ஒருவன் பிறப்பிடாது, இரண்டு மூன்று சாட்சியம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது.
1: அப்ப அது மாதிரி திருப்பியும் அந்த ரட்சிக்கப்பட்டு ஊழியங்களை செய்த ஒருவர் மறைவாக ஒரு பாவம் செய்யறான்டா, அவன் கண்டுபிடிக்கப்பட்டான்டா, அவனை நீக்கி வைக்க வேண்டும் என்றதை பற்றி
0: சொல்றாரு. பயம் உண்டாகும்படி
1: அதுதான். அப்ப அவனை சுத்தமுள்ளவனா இருந்த பாரம் வசனத்தின்படி அவனை அங்க பிரித்து வைக்க தேவையில்லை. சரியா? அப்ப ஏனண்டா இது குணமாக்க கூடாத ஒரு வருத்தம் இல்லைன்றது மட்டும் நமக்கு விளங்குது.
0: அப்ப பாவியலுக்காக
1: தான் ஆண்டவர் வந்தார்.

0: வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்ததல்ல, கத்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களை கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் பிடிக்கிறோம், வழிநடத்துங்கள். அமீன். காட் பிளஸ் யூ.
1: அன்புக்கிருவேம் ரகம் நிறைந்த பரிசுத்ததேவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளை நீங்க காணச்சித மட்டுற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்ததுக்காக, உலகம் கொள்ள கொண்டு போகாதபடி பிரித்தெடுத்து உங்க பாகத்தில் வந்து நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, அழைப்புக்காக, இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருவி ஐயா, நிர்மூலமாகாமல் காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. யார் மறந்தாலும் நான் இன்னும் மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க மறக்காதபடி இருக்கிறதுக்காக, எங்களை உள்ளங்கையில் வந்து எங்களை சிறுசன் மயிரியம் எண்ணி அவ்வளவு அன்பாக எங்களை நேசித்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி சாட்சி அடையாதபடி உங்களோட நீதியின் விளக்கிறதுனால எங்களை வழிநடத்துறதுக்காக, எங்களுக்கு வெலப்பக்க நாயில் இருந்து எங்களுக்கு எல்லாமாயிருந்து போதுமானவராயிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக, வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதித்திருக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் காலை தொடங்கி இந்த சங்கமம் ஒளி எளிய நீங்கள் தொடக்கி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி ராக. நன்றி வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு என் போல வார்த்தையை வாசிக்க வேணும் அந்த மனப்பாரத்தை கொடுத்து, தொடத்துக்கு தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக நன்றி. வார்த்தை ஆகிய தேவனே, உங்களோட வார்த்தையை போல உண்மையும் உத்தமம் ஆறுதலும் சமாதானம் கொடுக்கிற வார்த்தை ஒரு இடமுமே பெற முடியாது ஐயா. இருபுலமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய உடம்பை மூனையும் மூலவே மூடி சென்று என்னும் என்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி எங்களையும் என்னென்ன விதமாக பரிசுத்தப்படுத்தணுமோ இந்த வார்த்தைகள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படியத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்குறது ராஜா, குணமாக்கி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரையும் கூட வருகையில் நாங்கள் எல்லாரும் உங்களோடு கூட ஈடுபடத்தக்கதாக, ஈடுபடத்தக்கதாக, நித்திய நித்தியமாக உங்களோடு வாழத்தக்கதாக உங்களை கிருபியை ஊற்றி இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வர்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ எந்தெந்த ஆத்மாவுக்கு உங்களை மாமப்படுத்த நீங்க சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களோ அந்த ஆத்மா ஒவ்வொரு தரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவையோட சபையை ஆசீர்வதிங்கோ. எல்லா மேலாக எந்த விதத்தில் எங்க அக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒன்றும் போட்டு விடாதபடி தாழ்மையாக உண்மையாக இருந்து வாழத்தக்கதாக, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட ஒளியவர்களில் மங்காதபடி ஒளி வீசுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உறங்காமல் தூங்காமல் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறவரையும் உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு மரபொருளாக ஒன்றுமே இல்லையா ஐயா, அதுக்காக எங்களை எல்லாவற்றுக்கு மேலாக எங்களை செய்ய பேச்சுக்களை உலகம் எல்லாம் கேட்கும், எல்லாரும் கேட்பார்கள், எல்லாரும் பார்ப்பார்கள். ஆனால் எங்களோட சிந்தனை ஒன்றை நீங்கள் ஒருவர் தான் ஐயா அறிவிங்க. உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய சிந்தனையையும் எங்களோடு கூட இருக்க தந்த பரிசுத்த ஆவியானவரை ஆராய்ந்து வேதனகரக்கூடிய காரியங்களையும் நாங்கள் சிந்தித்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த முடியும். பரிசுத்த பாதையில் வழிநடத்த முடியும். பரிசுத்தத்தை விரும்புற பரிசுத்த தேவனே, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமா அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியலையே பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் ஆண்டவரே நீங்க கொடுத்த அன்பு கூடாக நடத்தி கொண்டு வரும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ ராஜா, உங்கட பிள்ளைகள் என்று உத்தரவோட்டு வழிநடத்துறீங்களே, அந்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி நாங்கள் அறிந்த உண்மையுள்ள தேவனை, உயிர் உள்ள தேவனை, எங்களுடைய இனசன பந்துக்கள் சந்ததிகள் அன்பானவர்கள் அறிந்த அறியாத எங்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் அறிய வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து அவர்களுக்கூடாக நீங்க இந்த சங்கமம் வானல் பேரையும் நீங்க கொடுத்து சங்கமம் என்ற பேரையும் கொடுத்து இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்க பிள்ளைனே வல்லமைய நேரம் சுகலம் பாதுகாப்பு வழிநடத்த ஆலோசனை ஞானம் எல்லாம் நீங்க தான் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துறீங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனமே துதியையும் கனமே கனத்தை மகமையும் அவர் கொடுத்து நடத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய நீதியின் விளக்கருத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எந்த விதத்திலும் அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி இந்த சங்கம மொழிகளை நடத்துவதே சுயத்தில் எதையும் இனத்து செய்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மகனை ஆசீர்வதிங்கோ ராஜா, சகோதரி ஆசீர்வதிங்கோ, கொடுத்த மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய நேரத்தை நீங்க கொண்டு அவ உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக ஏது விதத்தில் அவையும் உங்களை நீங்க பார்த்து கொண்டு வர்றதுக்காக உடைய நேரங்களை கொல்ல கொண்டு வழிநடத்துற கிருபைக்காகவும் தள்ளாதபடி காத்து கொண்டு வர கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனை மருமகளை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கும். வாழ்வ சந்ததி ஐயா வலுதப்பி போவிடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி காலூன்றி கல்வாரியாக இயேசுவே உங்கள் காலூன்று நிற்கத்தக்கதாக வருங்காலத்தில் கனிதரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவ மரம் கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க வல்லதேவனே, ஆசீர்வதித்துக் கொண்டு வரவரே உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தரப்பினே இந்த கனடா தேசத்தின் விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு பொழுதும் அவருடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு ராஜா ஆண்டு உங்களுக்கு அந்த நேரத்தை வீணாக்காதபடி திரும்ப அந்த நேரம் வராதென்று எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக அவர்களை தூக்கி சுமந்து தோல் சுமந்து நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களுக்கு நீங்க நல்ல மேப்பராயிருந்து மகனுக்கு மருமகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சகோதரி மகளுக்கு எல்லாருக்கும் நீங்க நல்ல மேப்பராயிருந்து அவர்களை நீங்க புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோடும் வாகனங்கள் வேலை ஸ்தலமாயிருந்தாலும் வேலை ஸ்தலமோ ஆண்டு வெறி வாலண்டியர் செய்கிறமாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் எல்லாவற்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா. என்னும் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம், மகளும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும், இந்த சங்கம் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளும் ராஜா. மூடி காத்து கொண்டு வாரது இவனே என்னும் உங்களுக்கென்று என்னென்ன விதத்தில் உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேணும், அதில் மத்தியில் அன்பான மத்திய சகோதரங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டு வாஞ்சியை போடுவீங்களோ அந்த வாஞ்சிகளையும் உங்களுடைய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி ஆசீர்வித்து காத்துக்கொள்வீங்க ராஜா. ஆசீர்வித்து காத்துக்கொள்வங்களுடைய கையில் விரியாசங்களையும் சந்தித்து அவளுடைய தேவைகளையும் நீங்க சந்தித்து இந்த சங்கம மொழிகளையும் நடத்துவதற்கும் எல்லா விதமான ஞானம் ஞானத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக என்னும் மனதில் கொண்டு கொன்ற வாஞ்சியை நிறைவேற்றி நிறைவேற்றி உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக வழிநடத்த வல்லங்கள் தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் உங்களுக்குள் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆக்கியப்படும் ஒவ்வொருவரோடும் அன்பாக பேசி உங்களோட அன்பை பாராட்டத்தக்கதாக ஆண்டவரே, யாராக உங்களோட அன்பவர்களுக்குள்ளாலும் வாய்ந்து உலகத்தில் எந்தெந்த பாகத்திலிருந்து தொடர்ந்து தொடர்பு உண்டாலும் அவர்களின் தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் காத்த இம்மானுவேலரே, இனிமேலும் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா விசேஷமாக கொண்டாடும் ஆண்டவரே, பாஸ்தவானருக்காக மனைவிக்காக உங்களை அன்றை வருகிறோம். அந்த மனைவியை தொட்டு விளையாட்டு சோத்தை கொடுத்து அவள் ஆண்டவரே ரெண்டு பேரும் கை கொடுத்த வண்ணம் உட நாமத்தை மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு கூடாரத்துக்கு வாழத்தக்கதாக அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு ஆசீர்வாதத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இன்னுமே சந்தோஷமான வருஷங்களை கண்டு ஆண்டவரே, இன்னும் உட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக என்னென்ன விதத்தில் உட ராஜ்யத்தை கட்டி எழுப்பவோ கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்ய வல்லவர். சந்ததியும் ஆசீர்வாதத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. பாசவானருக்கு நீங்க கொடுத்த ஞானத்துக்காக நன்றி ராஜா, வெளிப்பாடுகளுக்காக நன்றி ராஜா. உங்களோட பொக்கிஷங்களை ஆராய்ந்து உங்களோட பொக்கிஷங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரை உங்களோட ஒரு கருவியாக ஆயுதமாக பாய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, சபையாக அவர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான தகப்பனாக தாயாகவும் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான சாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கத்தக்கதாக, சகோதரங்களுக்கு சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, அவருடைய எல்லாவற்றையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக உங்களோட பரலோகத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் இடத்திலோ அயலார் மத்தியில் அன்பான மத்தியில் உங்களை கண்டு உள்ளத்துக்காக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற யான ஒளியே, உங்களோட ஒளி அவர்களுக்கால் பாயத்தக்கதாக வீசி மற்றவர்களையும் தொடத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசீர்வாதத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த சங்கம ஒளியலையில் அவர்கள் நஞ்சிருந்து உங்களை மகமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பத்தை நீங்க கொடுக்கறதுக்காக இந்த சங்க சந்தர்ப்பத்துக்கூடாக இந்த சங்கம ஒளியலே வரலாற்ற மற்றவர்களுக்கும் அவர் சொல்லி வெளிப்படுத்தத்தக்கதாக இன்னும் அநேக பேர் இடப்பட்டு உங்களை அன்பை ருசிக்கத்தக்கதாகவும் ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாகவும் அவரையும் நீங்கள் ஒரு கருவியாக பாவித்து ஆசீர்வாதமான ஒரு சகோதரனாக அவரையும் அவரை மனைவியையும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆபிராமின் ஆசீர்வாதம் அத்தனை அவர்களுக்குரியதாயா, அந்த ஆபிராமின் ஆசீர்வாதத்தை ஊட்டி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இப்படி 6 ஆண்டவரே அனிவர்சரி நாட்களை கொண்டாடுகிறார்கள் உங்களோட பிள்ளைகள், எங்களுக்கு தெரியாது ஐயா. 6 அப்படி ஆண்டவரே நீங்கள் கொண்டாடத்தக்க அந்த ஆண்டவரே நாளை நல்ல நாளை நீங்கள் காபித்தக்காக நன்றி உள்ளது உங்களை மகப்படுத்தி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தேவனே, பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனத்தியாலும் ஒவ்வொரு நாள் ஒரு வருஷத்தையும் உங்கள் ஒருவரால் தான் ஐயா கூட்டி கொடுக்க முடியும். அதை கூட்டி கொடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு அதுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கத்தக்கதாக இங்கிருந்து பிறந்த நாளை கொண்டாடினாலும் எந்தெந்த நாளில் அவர்கள் கொண்டாடினாலும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உங்களுக்கு மாம செலுத்தி உங்களுக்கு சாட்சியாக எங்கள் தேவன் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்துங்கிற நாட்கள்

ஆக இருக்கத்தக்கதாக, உப்பாக இருக்கத்தக்கதாக, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற மெய்யான ஒளியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றைய தினம் கூட பிறந்த நாளே அந்த வீடு நேற்றைய தினம் பிறந்த நாளே கொண்டு நவமி லோகன் மகள் பியூலாக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்படி அற்புதமாக நீங்க தொட்டு ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளையாக ஒரு ஆண்டவரை கொடுத்த வினவுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த வினவே ஆண்டவரே பிரபஞ்சத்தில் இருந்து உங்களை நேசிக்கத்தக்கதாக அவ்வளவு ஒரு கருவியாக பாவித்து நீங்களுக்காக நன்றி. அது மட்டுமல்ல ரெண்டு பேரையும் ஒரே மாம்சமாக நினைத்து அந்த சந்ததியை பெருக பண்ணினீங்களே ராஜா, நாலு பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை பெருக பண்ணீங்களே, அதுக்காக நன்றி. இதுதான் இவ்வளவு அற்புதமாக லோகனையும் லோகனை நவமியை நீங்க தொட்டு உங்களோட பிள்ளைகள் ஆக்கியும் கூட ஊழியத்துக்கு என்று பாவித்து ஆயிர கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து உலகமே பார்த்து மெச்சக்கூடியதாக நீங்கள் ஆசீர்வத்து கண்டதுனே இந்த சந்ததியையும் ஆசீர்வதிங்கோ. இதுலா வினோ நாலு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களும் ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களையும் உங்களோட கருவிகளாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்குமையா ஸ்தோத்திருக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக வைத்து எங்கு இருந்து என்னத்தை செய்தாலும் அவர்கள் உங்களுக்கென்று கனிதரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கிற ஒளிவு மரப்பு கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சந்ததி எல்லாரையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை கூடாக இன்னும் அநேக பேர் உங்களை காணத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் பலவீனமாய் சுவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்கள் அண்டில் வருகிறோம் ராஜா. பரம வைத்தியனே பெரியாரியான தேவனே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. உங்களோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படும் பொழுது நான் எய்த்தியருக்கு வரப்பண்ணேன் வியாது ஒன்றையுமே வரப்பண்ணேன் என்று வாக்கு தந்த தேவனையா. உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாயிருந்து உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகளுக்கே எவ்வளவு பலவீனம் சுயினத்திற்குள்ளால் அடிமையாக இருக்கிறார்கள் ஐயா. நாங்கள் ஆரிடம் கேட்க முடியும் எங்களுக்கு அந்த பலவீனத்தை கூடாது இன்றைக்கு தூக்கி எடுத்து நீங்க நிக்கத்தக்க பிள்ளைனை தந்து வழிநடத்துற சேவனே நாங்கள் எங்களால் கூடாது உங்களால் கூடும். நீங்க தான் ஐயா அவர்களுக்கு எட்பது சுவத்தை கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா ஆண்டுமரமான ஆண்டவரே டேனியலுக்காக உங்கள் வருகோம். எப்படி ஐயா உங்களோட ஊழியத்தை ஓடி ஓடி ஓடி செய்தவர் சாட்சியாக செய்தவர் அவருக்கூடாக மனைவியையும் ஆண்டு பிரபஞ்சத்தின் மாற்றி உங்களோட புள்ளியாக மாற்றி உங்களோட சாட்சியாக அந்த சபையில் வைத்து வழிநடத்துங்களே. இப்பொழுது அவருக்கு இருக்கும் செலவினத்தை உங்களுக்கு தெரியும் ஐயா. அன்பின் தேவனே உங்களோட காயப்பட்டகரசினால் தொட்டு ஆண்டு வைத்தியருக்கு வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து திரும்ப மருத்துவ சொத்தை கொடுத்து உங்கள் சபையில் சமுதாயத்தில் உங்களை பிள்ளைகள் மத்தியில் மருமக்கப்படுத்தி பேரப்பிள்ளை மத்தியில் உங்களை மாமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதமாக தொட்டு உங்களால் மழை நடத்த முடியும். மழை நடத்த முடியுமே வானிக்கு நல்ல சொத்தை கொடுத்து செய்ய வேண்டியதை ஆண்டு எப்படி தொட்டீங்களவரை பரிசுத்தப்படுத்தினீங்கள் ஐயா. இன்னும் சாட்சியான ஒரு மனைவியாக இருந்து கடமையை செய்யத்தக்கதாக அந்த பிள்ளைகள் மத்தியில் மருமக்கள் மத்தியில் பேரும் பத்து பிள்ளைகள் மத்தியிலும் இன்னசென மத்தியிலும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அப்பா பிரபஞ்சத்துக்கு துவேசம் போட்டு விடாதபடி அவையும் காத்து வழிநடத்துங்க ராஜா. காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்மவேல் சந்ததியில் இருந்து தூக்கி எடுத்தீங்கள் இயேசு எங்களோட பிள்ளையாக மாற்றினத வாணி சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் உள்ள அன்புள்ளதா மனைவியாக இருந்து ஆண்டவரே கடம் செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி அற்புதம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வாரத்தாயநாட்டு சிறக்கில் இருந்து ஆராதித்து கொண்டு வந்த மிஸ் செல்லத்துறைக்காக சௌதரி லீடியாக்காக உங்களை வருவோம் ஆண்டவரே. சௌதரி லீடியாவுக்கு நீங்கள் கொடுத்த சோத்துக்காக நன்றி.
el minara mada te capelen el coro te raja sa chave te recreque de caja nandri nandri ella nandri

0: இன்னும் பூரண சோத கொடுத்து உங்களை மாமப்படுத்து சாட்சி சொல்லத்தக்கதாக கிடவ செய்யுங்கோ ராஜா. அந்த கணவனை வெகு விரைவில் இப்ப கால் ஊண்டி நடக்கத்தக்க பிள்ளை கொடுத்த தேவனே, வெகு விரைவில் ரீகப்பிலிருந்து வீடு வந்து ரெண்டு பேரும் உங்களை துதித்து பாடத்து பாடி மாமப்படுத்தத்தக்கா, ஆலயத்தை சென்று உங்களை சாட்சி சொல்லி மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு அற்புத விடுதலே அற்புத சுகத்தை கொடுத்துங்கிற பரிகாரியான இயேசுவே உங்களால் செய்ய முடியும். செய்ய வரலவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல ஐயா ஆண்டவரே 17 வயது நிறைந்த ஒரு பிள்ளை கண்ட தேசத்துக்கு படிப்பதற்காக வந்திருக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு பலவீனம் என்று கண்டு அவருக்கு ஆண்டவரே என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஐயா. அன்பின் தேவனே அந்த 17 வயது பிள்ளை வாழும் வழி வாழ்வதற்கு வாஞ்சியாக படித்து முன்னேற வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த உடலை கடந்து இங்கு வர இருந்த அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி அடிமையாயிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அந்த நாதன் என்ற பிள்ளையை வாழ்வ பிள்ளையை தொடுங்கும் ராஜா, தொடுங்கும். ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிள்ளை வாழ்நாள் எல்லாம் உங்களை மகப்படுத்தி உங்களுக்கு சாட்சியாயிருந்து உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக அந்த நாதனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விடுதலை கொடுக்க உங்களால் முடியும். விடுதலை கொடுக்க வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் படித்து பட்டம் பெற்று ஆண்டவர் வைத்தியராக டாக்டராக வேலை செய்த அந்த சகோதரி 42 வயது நிறைந்த சகோதரி ஐயா, அவட பேரு தெரியவிட்டாலும் உங்களுக்கு அவ தெரியும், அவட பிளவீனத்தை உங்களுக்கு தெரியும். அப்பா அந்த மகளோட வாழ்க்கையிலும் 4 வயது குழந்தை இருக்குது ஐயா, அவ தயாராக திரும்ப குழந்தை வளர்த்தக்கத்தக்க சுகத்தை கொடுத்து உங்களால் அந்த மகளை தூக்கி எடுக்க முடியும், தூக்கி எடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். நல்ல செய்தியை எங்கள் காதுகளால் கேட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்க பெரும வைத்தியனை பெரியாரியான இயேசுவே தொடங்கும் ராஜா, தொடங்கும். எப்படி எத்தனையோ பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகள் வாழ்வு வந்தவர்கள் எல்லாரும் வியாதியினாலும் நோயினாலும் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஒவ்வொரு தரையும் ஆண்டவர்கள் பேர் தெரியாவிட்டாலும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என்னென்ன விதத்தில் நீங்கள் அற்புதம் கொடுக்க முடியுமோ கொடுங்க ராஜா, உங்களால் முடியும் என்று ஜீவனோடு உயிரோடு இருக்கிற தேவன், சப்பானியை எழுப்பின தேவன் ஐயா, குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன், பூமியை பேச பண்ணின தேவன், குஷ்டரோகத்தை மாத்தின தேவன் ஐயா, உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஆனக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களை செய்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்க செய்த அற்புதத்துக்காக நன்றி. என்னும் விடுதலை கொடுத்து சந்ததி பாவங்களோ தோஷங்களோ ஆண்டவரே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு உங்களோட ரத்தத்தால் பாவங்களை கழுவி ஆண்டவரே வளர்த்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி உங்களோட பிள்ளைகளும் விடுதலையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடல உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக உங்களண்டல் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகள் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடுகள் உந்தி தனது உயிர்க்கி ஆண்டுக்கு கொண்டிருக்கும் ஆண்டவரே. இந்த புல்லாத தந்திரத்துக்கு இந்த தலைவர்கள் அகப்படாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக உங்களிட வருகிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நத்தாக்குக்காக உங்களிடம் வருகிறோம் ஆண்டவரே. அவர் எப்படி உங்களை நேசிக்கிற புள்ளி என்று மகிமைப்படுத்தி அந்த பொறுப்பெடுத்தவர் ஐயா. எந்த விதத்திலும் அவர் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்துவிடாத எதையும் தீர்மானிக்காதபடி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர் தீர்மானம் எடுக்கத்தக்கதாக எங்களுக்காக போராட இருக்கிற தேவன் எங்களுக்காக போராடுவர் என்ற எண்ணத்தோடு அவர் நடக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யும். ஒவ்வொரு தேசத்தோடும் சமாதானமாக வாழத்தக்கதாக தேச தலைவர்களோடு சமாதானமாக வாழத்தக்கதாக நல்ல சமாதானத்தின் ஆவியை ஊற்றி நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. கேள் நீங்கள் கேள்விப்படும் செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் நோவோம். ஆனால் எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஐயா. உங்களுக்கு ஒன்றுமே மறப்பொருளாக இல்லை. உங்களுக்கு பிரியமில்லாத செய்து ஆண்டவரே செய்யாதபடி தீர்மானிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எல்லா தேசத்துக்கும் நல்ல ஐக்கியங்களை உண்டு பண்ணி பல நடத்துங்க ராஜா. அந்த இஸ்ரேல் தேசத்தை வேலி அடைத்து காத்து கொண்டு வரச்சிட்டு வைக்காக நன்றி. அங்க வாழும் மக்களை நீங்கள் ஆசீர்வத்து உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வல்லத்தக்கதாக ஜூத மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த ஞானம் ஐஸ்வர்யத்துக்குடாக உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக ஆடு தொட்டு தொட்டு தொட்டு ஆசீர்வதித்து கூட பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை மாட்டிக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டு வெளிய அமெரிக்கா தேச தலைவர் டொனால்டு ட்ரம்புக்காக உங்களை தெரிவருகிறோம். உங்களை நேசிக்கிறமான ஐயா, எந்தெந்த விதத்தில் உங்களை எந்த அளவில் நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்தை மாமிய நேரத்துக்கு வேறு ஒன்றுக்கும் கொடுத்து விடாதபடி அவரையும் ஆண்டு வரை பிரசுத்தாவியான விரைகிடட்டி வர நடத்துங்கோ. அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக எந்த விதத்திலும் ஐயா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து விடாதபடி அவரையும் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். எத்தனை கோடி மிஷனர் மேலே தேசம் ஐயா, சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தையும் அவர்கள் செய்து கொண்டு வர ஒவ்வொரு சந்ததியும் பொறுப்படுத்து பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்று வளரவனும் உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியான கூட அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. எத்தனை சதவீதம் ஆண்டவரே உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது 65% தான் உங்களை நேசிக்கிறார்கள் என்று இடை போட்டு பார்க்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது ஐயா, எங்கிற கண்களால் நாங்கள் பார்க்கவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்தவர்கள், சந்ததி சந்ததியாக இன்னும் ஊழியம் செய்தவர்கள் பின்வாங்கி போய் விடாதபடி என்ன உங்களுக்கு நிலத்திலிருந்து உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றை வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்யத்தக்கதாக நடை போட்டு வெற்றி நடை போட்டு நடக்கத்தக்கதாக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக சந்ததி சந்ததி ஒவ்வொன்றையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. அபிஷேகத்தினால் நிரப்புங்கோ. ஆரோனை அபிஷேகம் பண்ணது போல் அன்பின் தேவனே அந்த சந்ததி சந்ததி அபிஷேகத்தினால் நிரப்பி என்னும் அந்த அபிஷேகம் மற்றவர்களை தொட்டு குணமாக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். இஸ்மவர்கள் சந்ததியையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிற தகப்பன் ஐயா. என்னும் அவர்கள் உங்களை நேசிக்காமல் மாப்போடு இருக்கும் அந்த இஸ்மவேல் சந்ததியையும் நீங்க தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. எந்த விதத்திலும் அவர்கள் பணத்தாலியோ அதனால பெருமைப்படாதபடி தாழ்மையாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பாதபடி ஆண்டவரே அவர்களை உணர்த்தி அவர்களை உடைத்து தள்ளி நீங்கள் உங்களோட பிள்ளைகளாக மாற்ற உங்களால் முடியும். மாற்ற வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம். மாட்டிக்கொண்டு வாழ்வரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களை வருகிறோம். எல்லா உங்களை நேசிக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உணர்த்தத்தால் அந்த தேசங்கள் உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களோட வார்த்தைக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே ஆளாதவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ரஷ்யாக்கும் ஆண்டவரே யுக்ரைனுக்கும் இருக்கிற போராட்டத்தை உங்களால் நிப்பாட்ட முடியும். வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வரும் கஷ்டங்கள் நட்டூரங்கள் ஆண்டவரே அவர்களை அழித்து கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும் தந்திரமாக அழித்துக் கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும் உங்களால் நொறுக்க முடியும். ஈரான் தேசத்து பிள்ளைகள் உங்களோட சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஈராக் தேசத்து மக்கள் உங்களோட சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரே நைஜீரியா தேசத்து மக்கள் உங்களோட சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுத்து உங்களால் காத்துக் கொள்ள முடியும். காக்க வல்லவர், காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். சீனா தேசத்திலும் ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீர்கள். அந்த சீனா தேசத்து மக்களும் எத்தனையோ கோடி கோடி மக்கள் உங்களை நேசித்துக் கொண்டு வர்றவர்களுக்கு அந்த தடையும் வராதபடி அவர்களை சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த தேசத்தை உங்களால் ஆட்கொள்ள முடியும் ஐயா, ஆட்க முடியும். அதுக்காக உங்களிடம் வருகிறோம். எல்லாம் அறிந்த தேவனை உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவன் வலது வசத்திலிருந்து பெருத்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே, உங்களை வருக சமீபம் ஐயா, உங்களை வருக சமீபம். ஆனால் எல்லாரும் மனம் திரும்ப வேணும், உங்களை அறிய வேணும், நேசிக்க வேணும் என்று பொறுமையாக தேவன் வலது வசத்திலிருந்து பெருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவே. விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் எங்கெங்கு எந்த தேசத்தில் எந்த இடத்தில் இருந்து செய்தாலும் உங்களோட வார்த்தையை மாத்திரம் பயந்து கொள்றவர்களா அல்ல, அன்பினால் ஆண்டவர் என்ன போறேன் நேசி என்று உடுப்பில்லாதவர்களுக்கு உடுப்பை கொடுத்து, உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்து, இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அகட்டப்படுத்தி கொடுத்து ஆண்டவரே கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உங்களோட ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சொந்த சொந்த இடங்களை விட்டு பிரயாணம் பண்ணி ஆண்டவரே கூட அன்பை பங்கு கொள்ளும் பிள்ளைகளையும் நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை கூட்டிக்கொண்டு போய் திரும்ப சுதந்திரமாக உள்ள இருப்பிடங்களுக்கும் சபை மத்தியிலும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். ஒவ்வொரு சபை தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் சபைகளை, அவர்கள் குடும்பத்தை, உள்ள சபைகள் ஒவ்வொன்றையும் உடல் ரத்தத்தால் முத்திரை போட்டு மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காற்று வந்தோ முசல் வந்தோ அசைக்கப்படாதபடி கல்வாரியாக எங்குள்ளே கால் ஊன்றி நிற்கிறவர்களாக இருந்து கடமைகளை ஊழியத்தை செய்யத்தக்கதாக தாழ்மையோடும் உண்மையோடும் செய்யத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உடகரையும் இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கமம் ஒளியலியை உங்களோட திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வெற்றியோடு உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக ஒத்துழைப்பு கூடாக உங்களால் நடத்த முடியும். எங்கெங்கு இந்த இடத்திலிருந்து இரவோ பகல் ஒன்று நாளோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற பிள்ளைகள் நேரத்துக்கு வந்து தங்களை தாழ்த்து உங்களை மர்மப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளால் நீங்க பெரிய காரியத்தை செய்து உங்களோட நாமம் மர்மப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக நீங்க செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக எங்களுக்காக எங்களுக்காக என்று உயிரோடு உலக மக்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக இன்னும் பிறந்தி பேசிக் கொண்டிருக்கிறோங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் ஆய்வு செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும். அதே போல உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்திரிய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த சமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்திரக்கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. இந்த வேளையில் நாங்கள் ஸ்கைப் பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து ஆண்டனி சிட்லி இப்ராஹிம் அவர்கள் வழி நடத்துவார். ஆமேன்.
2: பாவத்தை வருகிறவர், ஆனா பாவியை நேசிக்கிறவர், அந்த அந்த தெய்வம் என்ன அவருக்கு இந்த பெரிய கொடும் பாவியான பாவிகளையே ஆண்டவர் எழுமி நட என்று சொன்னாலும் மனுஷகுமாரனுக்கு பாவம் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம்
3: உண்டான்னு சொல்றேன்.
2: ஓ அப்ப அவர் ஸ்லோகிகளை அவர் தொட்டு குணமாக்குறது நாங்கள் செய்யற குஸ்லோகிகளுக்கு சீரா சூரியன் கையோட உடையவங்களுக்கு அன்பு சீரா கூனியலுக்கு சீரா செத்தவன ஜவீன் மழை அப்படி அநேக வைத்து இதுகளை நோய் நாள்ல செய்யறார். இப்படி எல்லாம் அற்புதங்களை செய்யற தெய்வம் இந்த பாவம் இனி இனிமே நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்லிதான் ஒரு ஆளுக்கு அற்புதம் செய்யற. அப்படி செய்த தேவன் அந்த அவங்க அப்படியெல்லாம் செய்து செய்த பிறகு அவங்க திருப்பி பாவம் செய்றாங்க, அது கோபார. அப்ப என்ன செய்வாருண்டா, அந்த பாருங்க 10 பேருக்கு அவரை சொச்சமளிக்க ஒருவர் மட்டும் வந்து நன்றி சொல்றான், 9 பேர் வந்து கேக்குறாரு இல்லையா.
3: அப்ப
2: நன்றியற்றவர்களாக இருக்கிறது தேவனுக்கு அது கூடாத ஒரு காரியம். அப்ப நாங்க எப்பொழுது நாங்க அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மைகள் பெருகும். அப்ப நாங்க அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்க சாட்சியா நடக்கிறது. அதுக்குதான் ஏசாயா 8:18 நினைக்கிற ஒரு வார்த்தை இருக்குது, நானும் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் அவருக்கு அற்புதங்களாகவும் இருப்போம் இஸ்ரவேலின் நாங்க இருப்போம் சொல்றேன். அப்ப அது மாதிரி தான் எல்லா இடத்துல நாங்க சாட்சியா இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தேவனுக்கு பயந்து பயந்து நாங்களும் நல்லா இருக்கணும், அதே பிள்ளைகளையும் நாங்க அப்படி வளர்க்கறதுக்கு நாங்க அக்கறை எடுக்கணும். அப்ப அது இல்ல பாருங்க, 3rd தரவும் ஆசையாவியன் அதை கவனிக்கிறான். 1st தரம் நாள் பார்த்து அதுல ஓகேண்டு பற்ற 7 நாள் வச்சு அதுலயும் அவர் ஓகே ஆயிருக்கிறார். 3rd தரம் பார்த்துதான் 100% ஓகே. தேவன் 1000 வாய்ப்பு கொடுக்குற நமக்கு, 1000 தரம் டபுள்ள திரும்பிடணும் திரும்பிடணும் திரும்பிடணும்னு செய்யறேன். அப்படியும் செய்யாத போடுதான் சமுதாயத்தை விட்டு பிறகு புறம்பாக்குற 3rd முறை. அதே போலதான் எங்களுக்கு தேவன் செய்யறது, அவர் நம்மை விட்டு ஒன்று 19 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அவங்க நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்ற வசனம் இருக்கும்.
3: நம்முடைய பாவங்களை நீ பிரபாதார பலிய போலே நம்முடைய
2: 1 John 2:19
3: அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் நம்முடையவர்களா இருக்கவில்லை, நம்முடையவர்களா இருந்தார்களா நம்முடனே நிலைத்திருப்பார்களே, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள்.
2: சமூகத்துல வாரத்துக்கு அவங்க மனச்சாட்சியே விடாது, அவங்க மெல்ல மெல்ல வாசாவில முன்பாங்கில இருந்தவங்க 2nd வாங்க 3rd வாங்க கடைசியா போய் விட்டு இருந்துருவாங்க. சபைக்கு போய் என்ன செய்யற அப்படி ஒரு சுபாவத்துல வந்துருவாங்க, ஏன்னா அவங்க பாவம் செய்யறது ஈஸி மாதிரி. அப்ப அப்படியான நிலைமைக்குள்ள போற வாழண்டா, அது அர்த்தமா உங்களுக்குள்ள பாவம் உங்களுக்குள்ள பிரவேசிட்டு நம்ம வெளிப்படையாவே காணலாம். அப்படியான நம்ம விட்டு பிரிஞ்சு போறாக்கள் சரியா, பிரிஞ்சு போறாக்கள் என்று அவங்க வேறொரு சபைக்கு போறதை பற்றி நான் சொல்லல, பின்மாற்றத்துல போறோம்.
3: பின்மாற்றம்
2: சாட்சி
3: குறைவு வந்து ஜனங்கள் வர்றதுக்கு பயப்படுதல், அந்த கதையை கேட்டு அதை தூக்கி வைக்குதல் முன்னுக்கு
2: நாங்க
3: பயப்பில சொல்ல அதுகள் அந்த கதை சொல்லுவோம் உங்களுக்கு.
2: அதுதான்டா முக்கியம், நம்ம அந்தவருக்குள்ள சாட்சி சமுதாயத்தை விட்டு நம்ம 3rd தரம் புரோகிராமே தள்ளி விட்டுருவேன். நம்ம விட்டு பிரிந்து போறாங்களை பத்தி நம்ம இந்த 1 John 2:19 பார்த்தது போல ரெண்டுலயும் இருக்கு அதை பத்தி. அப்ப நெடுநாளா அந்த ஒரு வியாதி உள்ளவனை பற்றி இந்த 9:11 நாங்க வாசிக்கலாம். என்ன அவன் சரீரத்துள்ள நாள்பட்ட குஷ்டத்தை பற்றி 11 இருந்து வாசிங்க.
3: அவன் சரீரத்தில் 9 வாசிக்கணும், ஒரு குஷ்டரோகம் இருந்தால் அவன் ஆசாரியத்தில் கொண்டு வர, அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்தது மயிர வெண்மையாக மரப்பண்ணிட்டென்றும் அந்த தடிப்புள்ள இடத்தில் ரணமாம்சம் உண்டனும் கண்டால். ஓகே, அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம் அது, அவன் தீட்டுள்ளவன், ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க
2: கடவன். வெளிப்படையாகவே தெரிகிற பாவம் இது, அவன் மாற்ற ஒழிக்க கூடாத ஒரு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்.
3: அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
2: அப்ப அதாவது அந்த சிரணம் உள்ளதென்றால் சிகளே வலியுது அப்படியேனா எல்லாருக்கும் பார்க்க தெரியும் ரோபுக்கு வந்த மாதிரி ஒரு ஒரு வியாதியா இருப்பாங்க. அவங்களை பார்த்தா யாரும் சொல்ல தெரியல, ஆளுகள் என்ன அடைச்சி வச்சாலும் சுகமா பொருள் விரசம் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க. அவ்வளவு வேண்டானோ அதுல பின்னுக்கு ஒரு வசனம் பெறும், முகத்தை மூடி மூக்கள் அழி போயிருக்கும், கால் விரல் எல்லாம் அழி இருக்கும், அப்படியான வியர் தான் அது. அப்ப அப்படியான ஆளை அவன்
3: பார்க்கிற இடங்களும் தோளில் குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி கால் மட்டுமது தேகம் முழுவதை மூடி இருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகன் சரீரம் முழுவதை மூடி இருந்ததால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்படும் முழுவதையும் மூடி இருந்தார். அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகன் சரீரம் முழுவதை மூடிதால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்கப்படும் என்று அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால்
2: ஆசாரியன் பார்க்கிற
3: இடங்களுக்கு தோலே குஷ்டம் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவருடைய தலை தொடங்கி கால் மட்டுமது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாக போனபடியால் அவன் சுத்தம் உள்ளவன்.
2: ஏனென்றா அது வெண்மையாக போயிட்டு சிலருக்கு அந்த வியாதி பாத்தீங்கன்னா சிலருக்கு அந்த வெள்ள வந்தா ஃபுல்லா வெள்ளையாயிருப்பான். அவனுக்கு அந்த அழுகியோ அல்லது அந்த அப்படி இருக்காம அவன் அதுக்குதான் நான் ஆண்ட சொல்ற தலையை முழுதுனவன் முழுதுமாய் முழுக கடந்து அப்ப அந்த முழுமையாக வெள்ளையாது. அந்த ஏசாயில அதுக்கு ஒரு வசனம் இருக்கு என்னண்டாது, ஏசாயா 1:18 வாசிச்சு பாருங்க.
3: பாருங்கள் கர்த்தர் உங்கள் பாவங்கள் சிவேலன்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சுவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் இருக்கும். 19:18 நீங்கள் மனம் வருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். விவசாயம் உண்டுதானே அம்மா உண்டு
2: 18 தான் அந்த வசனம் இருக்குது. அத போல இன்னொரு வசனம் இருக்கு இந்த முழுமையாண்டா விவசாயம் உண்டு 5 வாசிங்கிற,
3: இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகம் அதிகமாய் விலை போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இடனா உண்டு, அது சீல் விதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது, உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது.
2: அப்ப என்ன அர்த்தம்டா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் மாதிரி அவன் பாவம் அவனுக்குள்ள நிறைஞ்சு போயிருக்குது. அதை சீல் பிரிக்கப்படுறதுன்றா அந்த அர்த்தம் வந்து ஆண்டவர் காயங்கற்றது அவர் ரத்தத்தினால கழுவி அவர் அபிஷேகத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள அவர் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை எங்களை தர்ற நேரம் நாங்க அந்த சீல் பிரிக்கப்பட்டவர்களா தான் அந்த நாங்க பாதிச்ச 1:18 வசனம். அவர் எப்படிதான் பாவம் செக்க செவேலன்றி அதை பஞ்ச போல வெண்மையாக்குவாராம் ஆண்டவர். எங்களை கொடூரமா கொலை செய்துட்டு இன்றைக்கு நம்ம ஒருவனை கொலை செய்து போட்டு ஆண்டவர் பார்த்து ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம செய்தான்னு சொன்னமுண்டா அந்த கொடும் பாவிய கூடி மன்னிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அதுதான் இதுல சொல்லப்பட்டது இந்த இந்த காரியம் என்ன 2 முழுவதையும் மூடி இருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியம் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையான் போல
3: இருக்குதோ
2: நசிதலோ அப்படி ஒன்றுமில்ல, தோல் எல்லாம் பியோவல்லையா
3: தோல் பியோ வைட்டா வந்தால் அவங்க சுத்தமானவன். ஓகே ஓகே
2: சுத்தமாக.
3: ஆனாலும் ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டு உள்ளவன்.
2: ஓ அப்ப அதுக்குள்ள நமக்கு சிதல் வந்து இல்லை தண்ணி ஒழுகி அப்படி இருந்ததுதான் அவன் திட்டுப்பட்டான். ஒன்றும் இல்லாம நல்ல ஸ்மூத்தான வெள்ளை சரீரம் இங்க எப்படி இருக்கிறாங்க, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வெள்ளக்கார மாரி இருப்பாங்க.
3: எங்கட ஒரு புள்ள இருக்கு சரியான கருத்த புள்ள
2: அவங்களை எல்லாம் எதிர்த்துப்பட்டவர்களா இல்ல.
3: ஆசாரியன் காணும் போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது ரணமாம்சம் தீட்டுள்ளது அது குஷ்டம்.
2: ரணம் இருந்த
3: அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியிடத்துக்கு வர வேண்டும், திருப்பியும் பாவம் சின்ன பாவம் இருந்தா திருப்பி வருவான். ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ளவிடம் வெண்ணையாக மாறினது என்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சுத்தம் உள்ளவன்.
2: அப்படிதான் திருப்பி அவன் எல்லாம் அந்த சிதல் எல்லாம் மாறி காயமிடாமல் சுத்தம் உள்ளவன்.
3: சரீரத்தின் மேல் புண்ணுண்டாயிருந்து ஆறி போய் அவ்விடத்தில் ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த வெள்ளைப்படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். இந்த சின்ன பாவம் வந்தாலும் உடனே ஆசாரியிட்ட வந்துருந்தாங்க ஆண்டவர்கிட்ட. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாய் மாறி இருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் இருக்க வேண்டும். அது புண்ணில் எலும்பின குஷ்டம்.
2: இது என்னத்தை காட்டுதண்ணா நமக்கு மாம்சம் மாம்சம் என்ற காரியம் தேவனை பிரியப்படுத்தாத ஒரு நாள் தெரியும். அது இப்ப அது 22-23 வசனத்துக்குள்ள போக்குள்ள வரும். அது விளாத்திலையும் நம்ம பாத்திரையில இருந்து விளங்குது. அந்த சீதாள் இல்லாம வெள்ளியாகனா அது சுத்தம்
3: உண்டு. ஆசாரியன் அதை பார்த்து அது வெண்மை வெள்ளை மயிர் இல்லை என்றும் மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாக படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று இருக்க கடவுள் அது குஷ்டரோ குஷ்டந்தான். அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாயில் அது புண்ணின் தழும்பா இருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் இருக்க கடவன். அந்த புண்ண தழும்பு மாதிரி இருந்தா அது மாறிட்டு தானே, குஷ்டரோகம் இல்ல பாவம் இல்லையோ.
2: அதே நேரத்துல அந்த பெண்ணுக்கு வசனம் வேறு அப்ப எல்லாம் எல்லாம் மாறுபட்டு போயிட்டு. யூதா 23 வசனத்தை வாசிங்க.
3: யூதா மாமிசத்தில் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் பெருத்து தள்ளுங்கள்.
2: மாமிசம் என்ற காரியம் பாவத்தை பிறப்பிக்கும். அது மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த மாம்சம் தான் நம்ம பாவம் செய்ய வைக்கிறது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. அப்ப இதெல்லாம் அன்னத்தை காட்டுதண்டா லேசா நம்ம பாவத்துக்கு விழுறதுக்கு இந்த சரீரம் தான் முக்கியமான காரியம். இந்த சரீரம் தான் சொல்லும் பசிக்குதண்டு, இந்த சரீரம் தான் சொல்லும் கொஞ்சம் படண்டு, இந்த சரீரம் தான் சொல்லும் விசாரித்த போல், சரீரம் தான் சொல்லும் பொய் சொல்லு கலவடு எல்லாம் செய்யற காரியம் இந்த சரீரம் தான். அப்ப இந்த சரீரம் தான் அந்த பாவத்துக்கு முக்கியமா துணை போற காரியம்.
3: கரைபட்டிருந்தால் சரீரம் கரைபட்டிருந்தால் வஸ்திரத்தை உறுத்து தள்ளுங்கள். கரைபட்டு வஸ்திரத்தையா
2: அப்ப அந்த வஸ்திரம் என்றது நீதியின் வஸ்திரம், அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம். இதெல்லாம் கரைபடாம நம்ம பார்த்துக் கொள்ளணும். எபேசியர் 2:3 அதான் இருக்குது. பிலிப்பியர் 3:3 நாங்க பாக்கலாம். மாம்சத்தினால மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. இந்த விதியெல்லாம் ரெண்டு 15-5 இதான் இருக்கு. எல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் அங்க இப்படியாக வருத்தோட வந்து பற்றி சொல்லி காட்டியிருப்பார். ஆனால் இப்படியெல்லாம் நம்ம வந்துட்டோம். அந்த 23 வசனத்தில் இருப்பாருங்க, வெள்ளைப்படல் அதிகப்படாமல் அவ்வளவு நின்றிருக்குமாயில் அது புண்ணின் தழும்பா இருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவனை நீக்க கடவன். அப்படி தெரிஞ்சுதா. ஆனாலும் நாங்க பின்னுக்கு அந்த நம்முடைய குற்றம் இல்ல, நீ சரி ஆண்டவருக்குள்ள நீ நல்லா தெரிஞ்சாய், நீ ஊழியங்களை செய்யலாம் என்று சொல்லி அந்த சபையில அவனை சாட்சியா நடத்தி இருக்கிறாங்கன்னு எப்பவுமே அவன் என்ன செய்யறான், அந்த பழைய பாவம் அவனை இந்த பிசாசு இருக்குதே அது என்ன செய்யும்டா, ஒருவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு வைராக்கியம் அலும்புறான்டா, அந்த பாவத்தை தான் சுட்டி சுட்டி காட்டி கொண்டு
3: இருப்பான்.
2: பெரிய சதவாணி அடே நீ போன முறை எங்களோட பாட்டில இருந்து அடிச்சு கொஞ்சம் அப்படிதான் கொடுத்து அவனுக்கு அந்த பழைய அந்த இன்பத்தை காட்டுறது. சரியா. அப்ப என்ன காரியம், கொடியன் மட்டுமில்ல எல்லா காரியம். அப்ப நம்ம முந்தி என்ன அந்த பொம்பளைகளோட சேர்ந்து சும்மா தேவையில்லாம அம்பு கதைகள் கதைகளை கொண்டிருந்த ஒரு க்ரௌடோட நாங்க திரும்பி போமா இருந்தா அந்த நமக்கு லேசா பிடிச்சிடும். அது பிடிக்கல இப்படி ஆதாம் ஏவாளுக்கு மெல்ல மெல்ல அந்த பிசாசு ஒரு நல்ல செய்யலையே மெல்ல மெல்ல கதைச்சு கதைச்சுதான் கொண்டு வந்தது. மேத்தானங்களுக்கு அதன் திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளாக இப்படியாக ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இவ்வளவு காலத்துக்கு கர்த்தரோட உறவாடி கொண்டிருந்த சனத்துக்கு பிசாசு மெல்ல தந்திரமா மெல்ல மெல்ல வந்து கதைச்சமே தான் எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கா வைராக்கியமா விளிம்பி செய்து கொண்டு வந்ததுக்கு இல்ல. அவனுக்கு தெரியும் எவ்வளத்தை விழுத்தலாம் இந்த ஸ்பாட்ல கலர்ஞ்சா விழுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அதுக்காக தான் நாங்க மிச்சவங்க அவனவா இருக்கணும். எப்படி விழுந்து போக விட மாட்டார் ஆண்டவர். ஏனென்றா அவரோட ரட்சிப்பு முடிவு பெரியன்னு காத்துறதுக்கு தான் தேவன் நம்ம அவரோட பிள்ளைகளாக அழைச்சவர். அப்ப நம்மட பிள்ளைய உண்டு வழிதப்பி போவோம் கடைசி வரையுமே விட மாட்டேன். ஏன்டா ஒரு வசனம் வயசாவியாவிலான் இருக்குது, வயசாயா 35:5 ஒன்னதுல இருக்கிற வசனம். என்னோட அவருக்காக நம்ம இருக்க இருக்க இருக்க அவற்ற பிள்ளையும் ஒரு நாளும் சோர்ந்து போக விட்டுற மாட்டேன். அவர் தூரத்துல இருந்தவர் டக்குன்னு கிட்ட வந்துடுவார். இப்படி யாக்கோபு என்ன செய்யறான், லாபானை கண்டு லாபானில அவனை அண்ணாக்கு ஏசாவுக்கு கண்டு பயத்துல ஆதியாமம் 28:25
3: இருக்கு, கர்த்தரால் வெறுக்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சிகள் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் சஞ்சலம் முடிப்போம்.
2: அதுக்கு முந்தின வசனங்கள் அது என்னண்டா, அவர் வரக்குல்ல பயத்தோட வாரா நடுக்கத்தோட, நமக்கு ஒரு பயம் வருதுன்னு வைப்பேன் என்ன விட்டுட்டீங்களோ பயம். ஆனா நமக்கு தந்த சொத்துகள் ஒன்றையும் அவர் எடுக்க மாட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, உலக ஆசீர்வாதங்களா இருந்தாலும் ஒன்றும் எங்கட கையில இருந்து ஒரு ஆடம் என்னிடத்துல இருந்து பறிக்கப்படுவதில்லை என்று ஜோவான்ல நாம் வாசிக்கிறோம்.
3: நான் அறிந்திருக்கிறேன்
2: அந்த 6:49 நினைக்கிறேன் அந்த வசனம் 39 அதுல சொல்லியிருப்பேன், இந்த கையில இருந்து ஒரு ஆடு பறிக்கப்பட்டு போவதில்லை. அப்ப என்ன ஆடுகள் அந்த ஒன்றுமண்டு வருது, ஒன்று மண்டலத்துல எல்லாம் வரும். அதுக்குள்ள பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மட வேலைகளா இருந்தாலும் சரி, உலக செல்வங்களோ ஊழியங்களோ என்னவோ நம்ம தேவன் பறிக்கப்பட்டு போயிருவோம். ஐயோ எங்கட பிள்ளைகள் எங்களை கைவிட்டு போயிருங்களோ, எங்கட எந்த சொத்துக்கள் போயிருமோ, நாங்க பயந்து இருக்கிறோம். தேவனுக்கு பயந்து ஒரு ஆள் இப்படி பயப்பட மாட்டான், அவர் தூரத்துல இருக்க மாட்டார். முந்தி யாக்கோப் இப்படித்தான் பயந்து இருக்க அவர் மேல இருந்து காய்ச்சாரு இன்னைக்கு மேல மனம் பதறி கொண்டு நாம் இருப்போம்டா. ஆண்டவர் என்ன செய்வார், தூரத்திலிருந்து பதிலளிச்சவர். முதல் பிற என்ன செய்யறார், கிட்ட
3: வந்துட்டேன்
2: கிட்ட வந்துடுவார். போல என்ன பாவம் வந்தாலும் உடனே நம்ம ஆண்டவட்ட போயிட்ட மாட்டோம், கிட்ட வந்துடுவார். அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ராக்கியம். அது அதுக்குதான் நாம பாடுபடணும். அந்த ஆவியான சொல்ல சொல்ல நாங்க கீழ்படியே நமக்கு கிடைக்கல பெரிய ஸ்லாக்கியம். இதை விட நமக்கு வேறொன்றும்
3: இல்லை. 24 சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதானால் வெள்ளைப்படதான் இப்ப பாத்துறாங்க, ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதானால் வெந்து அந்த வேக்காடு ஆறி போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியரை பார்க்க கடவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவட மற்ற தோலை போல பார்க்கலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழுப்பின குஷ்டம். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான், குஷ்டரோகம்தான். அசாரியர் அதை பார்க்கிற போது படரிலே வெள்ளமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 அடைத்து வைத்து 7 அவனை பார்க்க கடவன் அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியர் அவனை தீட்டுள்ளவன் தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம். படரானது தோலின் மேல் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்தது ஆகில் அது சூட்டினால் உண்டாக தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் தீர்க்க கடவன் சூட்டினால் அந்த வேக்காடு.
2: இதுல என்னண்டா, இது வந்து இன்னொரு குஷ்டம் ஒரு விதமான இருக்கு. அது வந்து
3: நெருப்பு
2: பாவனால் தீப்புண்ணு சொல்லுவோம், தீப்புண்ணால வந்த குஷ்டம். அது அதை நாங்க என்ன காரணம் இதுல நமக்கு விளங்கப்படுத்துற ஆண்டவர்னா சரீரத்தை நம்ம கட்டுப்பாடா வைக்கணும். அதான் மாம்சத்தை நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்.
3: அதுதான்
2: அந்த தீ என்றது ஒரு நெருப்பு, அந்த
3: நெருப்பு
2: ரோமர் 6:19 இருக்குது பாருங்க, அவை அவங்களை நீதிக்கு அடிமையாக நோண்டு வாசனம் இருக்கும். ரோமர் 6:19-18 தெரியாது பாருங்க, இங்கிலீஷ்ல 18:19 இருக்கணும்.
3: ரோமர் 6:18 உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுறவரா பேசுற பதினெட்ட பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் அடிமைகளானீர்கள்.
2: பத்தொன்பது என்ன சொல்லு?
3: உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள்.
2: அப்ப ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோமே பேச இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு முந்தி பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து போயிருந்தோம், அவங்களுக்கு அடிமையா இருந்தோம், இருந்தோம் அப்படி இருந்தோம். ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி அவற்றை பிள்ளைகளா மாற்றி வச்சிருக்கிறேன். அந்த அத நாம நீதிக்கு அடிமையலாக எங்களை அவயவங்களை கொடுக்கட்டாமா? நம்ம எந்த அவயங்களால ஒரு பாவம் வருதுன்னு நம்ம செய்ய போறோம் உள்ளுக்கு இருக்கு. ஆண்டவர் டக்குன்னு அவ்வளவு சிக்னல் ஒண்ணு போடுவேன், ரத்பிள்ளை அது செய்யறதுபிள்ளை இந்த எல்லாத்தையும் கோவம் வந்துட்டுன்னா சிலவள நம்ம அடக்க முடியாம அது விழிக்கிட்டுரும் சிலவள இந்த பாவம் அப்படி வந்துட்டேன்டா. அத நாங்க என்ன செய்யலாம்? நீதிக்கு அடிமையாக நாங்க ஒப்பு கொடுத்துறோம். ஆண்டவரே என்னால முடியலப்பான்னு தெரியாம உடனே நாம செய்ய செய்ய உள்ளுக்கு இருக்கிற ஆவியான நம்ம விட்டு போகலன்றதுக்கு அதான் தாச்சு. நம்ம மனச்சாட்சியில சூடுண்டவர்களுக்கு அங்க பொய்ய நடப்பிக்கலாம் ஈஸியா. அது ஆண்டர் சொல்லி சொல்லி நீ அது ஆண்டர் போயிட்டாருன்றா அவங்களுக்கு தெரியாது. அபிஷேகம் போயிட்டதுன்றா அவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்கு அவங்க இப்பவும் கருத்துட பிள்ளைங்க மாதிரி தான் ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பிரசன்னம் போயிடும், ஆண்டவர் மகிமை அவங்கள விட்டு போயிடும். ஆனா அவங்களுக்கு செய்து கொண்டிருப்பாங்க. அப்ப அதுதான் அந்த நீதிக்கு அடிமையிலாக நாங்க ஒப்பு கொடுக்க அடிவார ஆபத்து. அப்ப அதான் நாங்க சரீரங்களை கீழ்படுத்த பழகிக்கொள்ளும். அதான் ஒன்று குறுந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழுல இருக்கிற சரீரங்களை நம்ம கீழ்படுத்த பழகிக்கொள்ள வேணும். அதான் அந்த சரீரங்கள் என்றா சரீரம் தேவனை பிரியப்படுத்தாது. ஒரு நாள் அதை எப்படி என்னன்னு இழுத்து கொண்டு போய் அவன் மாமிசத்துக்குள்ள நம்ம ரூங்கி கட்டுறதான் அவனுக்கு
3: வேலை. நீக்கு ஆகாதவனாய் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்.
2: அதான் அந்த இப்ப பிரசங்கம் பண்றவனே வீட்டுல ஒரு வாழ்க்கை சபையில ஒரு வாழ்க்கை வந்தா ஆண்டவர் நல்ல ஒரு படி ஒரு ஆண்டியோண்டு கொடுப்பேன். அப்ப ஏனண்டா அப்ப சரீரங்களை நாங்க மற்றவங்களை பிரசங்கம் பண்ணி நாங்க தலைகளா நடந்தவன்டா விங்கடமன சாட்சியும் கொல்லும் ஒரு பக்கம் பரிசுத்தாவியங்களை விட்டு வெளியில போயிடுவேன். அப்ப நாங்க அதுக்காக தான் நாங்க சரீரங்களை எல்லா விதத்தையும் நாங்க கீழ்படிச்சு வச்சிருக்கோம்ன்ற முக்கியமான காரியம் இதுதான். அப்ப அப்ப அதுல என்ன சொல்றேன்டா இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு அது இப்படி ஏழு நாள் வச்சிருந்து அப்புறம் பதினாலு நாள் வச்சிருந்து உண்மையா அவனுக்குள்ள இது இருக்கமெண்டா நீங்க சிரோமெண்டு தீர்ப்பு கொடு. அப்படி என் சுகமாயிருந்தா நீ அவனுக்கு புஸ்தகம் இல்லை என்று அவனை தோழி பெருகாமல் இருந்தா சுருங்கி இருந்தா அது சூட்டினால் வந்த புண் என்று சொல்லி அவனை தலை பெருகிறானே சுருக்கினால சொல்லி இருபத்தி ஒன்பதுல இருந்து வாசி
3: புருஷனுக்காவது ஸ்திரீக்காவது காலி தலையிலாவது தாடியிலாவது சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமும் அதில் மயிர் பொன்னிறமும் மிருதுவாம் இருக்க கண்டால் ஆசாரியன் அவரை தீட்டுள்ளவன் என்று இருக்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி குஷ்டம்.
2: மறைவான பாவத்தை குறிச்சுது. சொறி குஷ்டம் இது சொல்ற சொறி குஷ்டம் தீன பாவத்தினால வந்த குஷ்டம் தீயினால வந்த குஷ்டம் அது மாதிரி இதால வந்த குஷ்டம் என்ன சொல்லி கொண்டு வந்து நாம வியாதியினால
3: நெருப்பால வந்த குஷ்டம் எல்லாம்
2: இப்படி குஷ்ட ரோகங்கள் பல விதத்திலயும் இருக்கு. பாவத்தால இப்ப சரீரத்தை நாம கீழ்படுத்தாததால வந்தது இப்படி அதே குஷ்டம் வந்த மாதிரி இது சொறியினால வந்த குஷ்டம். சொறியா இது என்னன்னா மறைவான பாவம். இதுக்கு அப்படிதான் யோகுட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க நீ ஏதோ மறைவா செய்யலாம் வந்தன்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது என்ன செய்யுமெண்டா இந்த இந்த குஷ்டம் சபைக்குள்ள வழியில தெரியாது சரியா? பெரிய பெரிய சபை இருக்கிற அசம்பிளி ஆஃப் கவர்னர் வேப்பம் இல்லாத ஒரு சபையில உயர் மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகள் அவங்க அந்த காசுகள் உள்ள அடிக்கிறது அல்லது காணிக்கின்ற பேர்ல வாங்கி அவங்கள சொந்த வேலையில செய்யறது இதெல்லாம் அல்லது மறைவாக இருந்தது வச்சாரம் செய்யறது டிவோர்ஸ் எடுக்கிறது இப்படியான காரியம் எல்லாம் அந்த பாவத்துக்குள்ள வரும். இது சொறி குஷ்டத்துக்குள்ள வரும். அதான் அந்த அவ சாட்சியை குறைக்கிற காரியம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சி குறைகிறதும், சபை வாழ்க்கையில அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் வாழ்க்கையில நிர்வாகங்கள்ல வார அந்த மூப்பர் சண்டைகள், பாசர்கம் விசுவாசிகளுக்கும் சண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் அந்த குஷ்டரோகத்துக்குள்ள அடங்கும். இது என்ன செய்ய வேண்டாம், மற்ற இடத்துலயும் அது பரவும். சரியா, இது ஒரு ஆள் அந்த சபையில இப்படி செய்யறாங்க, எங்கட சபையில அப்படி சொல்ற காரியம் தான் இந்த புஸ்தகத்துல
3: விளையாட்டு.
2: இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். சொல்லி பிடிக்க ஆக்கப்படுற சட்டையை வாங்கி போட்டவன கட்டாயம் எங்களுக்கும் கிடைக்கும்.
3: இந்த சபையில கிடக்குதானே, நானும் செய்தா என்ன செய்யும்.
2: அதான் இந்த சொறி சொறியாதங்க சொல்லுவாங்க சிலவுல, சொறிச்சாண்டாம். எல்லாருடைய சாட்சியும்
3: குறைச்சுக்கணும்.
2: அப்ப இது என்னடா, மற்ற இடத்திலையும் இது பரவுறதால இது தீட்டுள்ளதா இருக்கலாம்.
3: மறைவான பாவம்
2: அதான். இது என்னண்டா, இது இதையும் ஆண்டவர் என்ன செய்யறார், கால தாமதம் பண்ணி கவனத்துடன் பார்த்து தீர்மானம் எடுக்கட்டுமான்னு சொல்றார் ஆண்டவர். இதுக்கு நீங்க டக்கண்டு ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாவம், ஒரு ரெண்டு மூப்பர் மேர் இப்படி பாவம்.
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய ஆசீர்வாத கரம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை கூட கடந்ததில்லை உங்களை அழைக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியாரன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களை முத்தரிக்கிறோம். பாச வழி நடத்தினார். ஆமென். காட் பிளஸ்.
4: இயேசு கிறிஸ்துவின் நினைவாச்சி நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையான மகிமையான வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும். ஏனென்றால் வெளியேறப்பெற்ற ரட்சி எவ்வளவு மணி கொடுத்தாலும், எவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாலும், பூமியில் இருக்கிற அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத மேன்மையான மகிமையான ரட்சிப்பை எங்களுக்கு இனாமாக இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு அஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும், விடுதலை ஆக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், எல்லா விதத்திலும் பலிகை பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையத்த நாமத்தினால் ஆமென். எடுப்போம், வாசிப்போம். ஜோஷுவா முதலாம் அதிகாரம் 8 வசனம். கவனியுங்கள், இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. இப்ப கவனியுங்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கிறோம், வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. வேதத்தை அநேக உலகளிலே பிள்ளைகள் படிக்கிறார்கள், தேவ வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் கவனியுங்கள், அது எப்படி நம்மை மேற்கொள்ளுகிறது, எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறது, அந்த வார்த்தைகள் எப்படியா எங்களுக்குள் கிரியை செய்ய முடியும் என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு அழகாக கற்பிக்கின்றன. கவனியுங்கள், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. எழுதி இருக்கிறவைகளை செய்ய வல்லமை உள்ளவர்களா இருக்கும்படி, எழுதி இருக்கிறவர்களை செய்ய முடியுமானவர்களா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயால். அப்ப கவனியுங்கள், தியானிப்பதுதான் எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது, தேவ வல்லமையை கொடுக்கிறது. தேவ வசனத்தை வாசிப்பதனால் மாத்திரம் அல்ல, நாங்கள் அநேக உலைகளிலே வாசிக்கிறோம் ஆனால் தியானிக்கவில்லை. இங்கே தேவன் சொல்லவில்லை நீ என்ன செய், வசனத்தை வாசி என்று சொல்லவில்லை, தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கவனியுங்கள், 2 மில்லியன் பீப்புள் என்றால் 20 லட்சம் பீப்புளை நடத்த வேண்டி இருக்கிறது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறார் யோசுவா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பாயாக என்று சொல்லுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவாயாக என்று அவர் சொல்லவில்லை. ஈவன் நாங்கள் சரியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கூட சரியான தியானம் இல்லாமல், சரியான தேவனை குறித்த அறிவில்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியாது, சரியாக ஜெபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் சரியாக ஜெபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய ஜெபத்திலே எங்களுக்கு விசுவாசம் இராது. நான் ஜெபித்தது நிச்சயமா நடக்கும் என்ற நிச்சயம் இருக்காது. அப்ப முதலாவது தேவன் என்ன சொல்லுகிறார், அவரை பார்த்து அதிகமாய் 20 லட்சம் பேரை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, 2 மில்லியன் பீப்புளை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, ஆகவே நீ என்ன செய், அதிகமாய் ஜெபி. முதலாவது நாங்க என்ன அப்படித்தான் செய்யிருக்கோம். இரண்டாவது அதிகமாய் உபவாசம் பண்ணு. மூன்றாவது அதிகமாய் துதி. நாலாவது அதிகமாய் சக்ரிஃபை பண்ணு, அலி செலுத்து என்று தேவன் சொல்லாமல், கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார் இரவும் பகலும் வசனத்தை தியானீர். ஏனென்றால் இந்த தியானம்தான் எங்களை சரியான வழியிலே நடத்த போகிறது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜபங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய நினைவுகள் தவறாயிருக்கிறது. எங்களுடைய ஜபங்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே என்பதாக இருக்கிறது. கானான் தேசத்துக்கு போங்கள், கானான் தேசத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பிறகும் அவர்கள் போய் மறுபடியும் வந்து அவருடைய சிந்தையிலே அவர்கள் மரணத்தை பார்த்தார்கள். என்னத்தை தியானித்தார்கள், தேவ வசனத்தை அல்ல. நீங்கள் போங்கள், உங்களிடத்திலே நான் என்ன செய்தேன், கானான் தேசத்தை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்காமல் அவர்கள் கடந்து சென்றபடியினால் இப்பொழுது அவர்கள் தியானிப்பது என்ன என்று சொன்னால் வேத வசனம் அல்ல, மாறாக அவர்கள் மரணத்தை தியானிக்கிறார்கள். அவர்கள் என்னத்தை தியானித்தார்களோ அது அவர்களை வந்து மேற்கொண்டது. ஆகவே எங்களுடைய தியானம் மிகவும் முக்கியம். அவர்கள் பார்த்து விட்டு வந்து நாங்கள் அழிய போகிறோம், அரிக்க போகிறோம் என்று இரவிரவாய் ஜபித்தார். அங்கேதான் முழு இரவு ஜபம் ஆரம்பித்து இரவு முழுவதும் அழுது குளறி கண்ணீர் வடித்து ஆண்டவரே நாங்கள் மரிக்க போறோம் என்று ஜபித்தார். அப்படி அவர்கள் ஜபித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய சிந்தையில என்னத்தை பார்க்கிறார்கள், விடுதலையை அல்ல, தேவன் கொடுத்த வெற்றியை அல்ல, தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை அல்ல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அல்ல. அநேக வேளைகளிலே வாய்களினால் சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய தியானத்திலே அது இல்லை. தியானத்திலே இருந்தால் இம்மீடியட்டா அதுதான் என்ன வரும், இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது தியானத்தினால் இருந்திருந்தால் அது இதயத்திலே இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் தியானிக்காதபடியினால், தேவ வார்த்தைகளை தியானிக்காதபடியினால், தேவ வசனத்தை வாசிப்பது மாத்திரம் இல்லை அது போதாது, கேட்பது மாத்திரம் போதாது, அதை தியானிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஆனால் தியானிப்பதில்லை. ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாக தியானித்து அந்த தியானத்தின்படி நாங்கள் பேச ஆரம்பிப்போமானா நிச்சயமாய் உனக்கு என்ன கிடைக்குமா, வெற்றி கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாயிருக்கும், சுகம் உள்ளதாயிருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும், சமாதானம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாயிருக்கும். ஆமே வாய்க்க பண்ணுவாய், இரவும் பகலும் தியானிக்கும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து எங்களுக்கு சுயீனம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் உம்முடைய தலம்புகளை நான் குணமானோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த சுயனத்திலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே. அப்ப சுகயினத்தை பார்த்து கொண்டு சுகத்தை தாரும் என்று கேட்டு எங்களுடைய தியானத்திலே என்ன இருக்கிறது? சுகயீனம் இருக்கிறது. இயேசுவினிடத்திலே ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொடுத்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? பிதாவே நன்றி என்று மாத்திரம் தான் சொன்னார். ஏனென்றால் நீர் பலிக்கு பெருக பண்ணுகிற தேவன். அப்ப அவருடைய தியானத்திலே என்னத்தை பார்க்கிறார்? பலிக்கு பெருக பண்ணுகிற தேவன் என்பதை பார்க்கிறோம். இந்த அஞ்சு அப்பங்களையும் இந்த ரெண்டு மீன்களையும் வைத்து நான் என்ன செய்வது பிதாவே? 20,000 மேற்பட்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறார்களே, புருஷர்கள் மட்டும் 5,000, அதற்கு பிறகு மனைவிகள், அதற்கு பிறகு பிள்ளைகள், அப்ப 20,000-25,000 பேர் இங்கே இருக்கிறார்களே, எப்படி இவர்களை நான் போஷிப்பேன்? ஏதோ செய்யும் ஆண்டவரே என்று இயேசு ஜெபிக்கவில்லை, மாறாக தேங்க்யூ ஃபார், நன்றி. இவர்கள் பலிகி பெறுகிறதற்காய் நன்றி. அப்ப இயேசு என்னத்தை பார்க்கிறார்? பலிகி பெறுகிறார்கள் என்று பார்க்கிறார். மறித்து போனார்கள் என்று சொன்னவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், வாங்க எழுப்ப போகிறோம், லாசரு தூங்கி கொண்டிருக்கிறார், வாருங்கள் போய் அவனை எழுப்புவோம். அப்ப அவருடைய தியானம் என்ன? இயேசுனுடைய தியானம் என்ன? அவர் மரணத்தை தியானிக்கவில்லை, பிரச்சனைகளை தியானிக்கவில்லை, போராட்டங்களை தியானிக்கவில்லை, மாறாக தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மேன்மையாக மாற்றி போட்டார், செய்து முடித்தார் என்பதை இயேசு பார்த்து செயல்பட்டார். அதுதான் அவருடைய தியானமாய் இருந்தது. இத்தனை கோடி ஜனங்களை, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் முக்கியமாக தேவன் யோசுவாக்கு சொன்ன ஆலோசனை என்ன? தியானி. எத்தனையோ ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது, ஆனால் அவனுக்கு சொன்ன ஆலோசனை என்ன? தியானி, வார்த்தையை தியானி. அப்படி தியானிக்கும் பொழுதுதான் தேவ வல்லமை எங்களை மேற்கொண்டு எங்கள் மூலமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். தேவ வல்லமை எங்களுக்கூடாக கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டுமானால் தியானிக்க ஆரம்பிங்க, தேவ வசனத்தை எடுத்து வைத்து தியானிக்க ஆரம்பிங்க. ஒரு வசனத்தை எடுத்து வைத்து அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் தியானி. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமோ ரெண்டு வசனமோ மூன்று வசனமோ எடுத்து வைத்து அதை தியானி. எவ்வளவு நேரம்? இரவு பகலாய் தியானி. உங்களால் முடிந்த வரைக்கும் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படியாய் நீர் செய்து முடித்தீர். என்னிடத்தில் இல்லை, என்னுடைய சுகயினம் இனிமேல் என்னிடத்தில் இல்லை, உம்முடைய சரீரத்தில் வந்து விட்டது. நீர் சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீர், அதன்படி நீர் எல்லாவற்றையும் இழுத்துக் கொண்டீர். இப்பொழுதும் இந்த சுகயினம் என்னிடத்தில் இல்லை, உம்மிடத்தில் வந்து விட்டது என்பதை நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இரவும் பகலும் என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முழுமையாக பூரணமாக அந்த வார்த்தையை பூரணமாய் காலை தொடக்கம் மாலை வரை நித்திரைக்கு போகும் வரை அதையே தியானித்துக் கொண்டு இருப்போமானால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப தியானம் என்பது அந்த வசனத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த வசனத்தோடு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டோமானால் இம்மீடியட்டா எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன? சமாதானம், சந்தோஷம். அவருடைய சரீரத்திலே என்னுடைய சுகயினங்கள் கடந்து சென்று விட்டது. என்னுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக் கொண்டார். அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க சொல்லிவிட்டார். ஆகவே இனிமேல் நாங்கள் சுமக்கிறதில்லை, அவர் சுமந்து தீர்க்கிறவராயிருக்கிறார். உண்மையை சொல்ல போனா சுமந்து தீர்த்தவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் விடுதலை ஆனோம் என்பதை தியானிக்கும் பொழுது, மன கண்களிலே பார்க்கும் பொழுது, இமீடியட்டாய் நமக்கு வர வேண்டியது சமாதானம், சந்தோஷம். இதை நம்புவோமானால், அவருடைய வார்த்தையை நம்புவோமானால், நாங்கள் தியானிக்கும் பொழுது இமீடியட்டாய் எங்களை வந்து சமாதானம் சந்தோஷம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை நம்புகிறேன் என்பதற்கான சைன் என்ன, அடையாளம் என்ன என்றால் சமாதானம் சந்தோஷம். அவருடைய தழும்புகள் நான் குணமானேன் என்று நான் நம்பும் பொழுது எனக்குள்ள இமீடியட்டா வர வேண்டியது சமாதானம் சந்தோஷம். அப்படி வரவில்லை, நான் இப்பொழுதும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறேன், இப்பொழுதும் ஐயோ ஆண்டவரே பெயின் இருக்கே ஆண்டவரே அஸ்தமா இருக்கே ஆண்டவரே என்று சொல்லி கொண்டு இருப்பேனானால், நான் நிச்சயமாய் என்ன செய்யவில்லை, அந்த வார்த்தையோடு இணைக்கப்படவில்லை. நான் இணைக்கப்படுவேனானால் எனக்குள்ளே பெரிதான சமாதானம் சந்தோஷம் என்னை வந்து மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கவனியுங்கள், அமெரிக்காவிலே ஒரு ஃபுட்பால் ப்ரோக்ராம் மேட்ச் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் யூகேல இருக்கிறவர் அதை என்ன செய்கிறார், டிவியிலே பார்க்கிறார், ரெண்டு பேர் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒருவரை பார்க்கிறார், ஆனால் அவர் விசிலடித்து காய்

வெற்றியை தன்னுடைய வெற்றியாக அவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. அதனால் அவரால் சாதாரணமா இருக்க முடியவில்லை. துள்ளி குதித்து என்ன செய்கிறார், ஆர்ப்பரிக்கிறார், விசிலடிக்கிறார், கைதட்டுகிறார். ஆனால் மற்றவரோ, இது என்னுடைய வெற்றி அல்ல, எவனோ அடிச்சுட்டு இருக்கிறா, எவனோ ஜெயிச்சுட்டு போறான், நமக்கு என்ன என்ற எண்ணத்தில் இருக்கிறபடினால் அது அவரை அசைக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து செய்தவைகள் எல்லாம் எனக்காக செய்யப்பட்டவைகள் என்று என்னை இணைத்துக் கொள்வேனானால் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் என்ன செய்கிறவனா இருப்பேன், துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கிறவனா இருப்பேன். ஜோவானும் பேதுருவும் ஆலயத்தை நோக்கி கடந்து செல்லும் பொழுது அங்கே அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் விடுதலையை கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் என்ன செய்கிறான், பிச்சை கேட்கிறான். ஆனால் அவர்களோ, பொன்னோ ஒளியோ என்னிடத்தில் இல்லை, எனக்குள் இருக்கிறது. கவனியுங்கள், எனக்குள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார், எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுதும் அவன் கேட்காவிட்டாலும், அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவன் கேட்காவிட்டாலும் தேவன் இப்பொழுதே கிரியை செய்வார், இப்பொழுதே அவனை குணமாக்குவார் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது, என்ற அறிவு அவர்களுக்குள் இருந்தது. ஆகவே இரு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர்கள் அதை விசுவாசித்தார். மாத்திரம் அல்ல, அதில் உட்கார்ந்திருக்கிறவன் எவ்வளவு பெரிய படும்பெரும் பாவி, ஆகவேதான் இப்பேற்பட்ட காரியங்கள் அவனை மேற்கொண்டு இருக்கிறது என்று அவனுடைய பாவங்களை தியானிக்காமல், தங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எவனையும் மறுரூபப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள், எனக்குள் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளையிட்டார். அப்ப முதலாவது, எப்பொழுதும் எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தியானம் அப்படியாக இருந்தது, எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட பாவியையும் விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவனை பார்த்து, நீ பாவ மன்னிப்பு கேட்பாயானால் இயேசு உன்னை குணமாக்குவார் என்று அவர்கள் சொல்லவில்லை. நீ அழுது குளறி கண்ணீர் வடிப்பாயானால் இந்த சூழ்நிலையில் இருந்து தேவன் உன்னை விடுவி, உன் பாவத்தில் இருந்து இனி மனம் திரும்புவாயானால் இன்றைய நாளிலே தேவன் உன்னை குணமாக்குவார் என்றும் சொல்லவில்லை. மாறாக, எனக்குள் இருக்கிறவர் உன்னை குணமாக்குற தேவனாய், உன்னை நேசிக்கிற தேவனாய், உன்னை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட என்று கட்டளையிட்டார். அப்ப எப்பேற்பட்ட அறிவுடையவர்களா, எப்பேற்பட்ட தியானம் உடையவர்களா நாங்கள் இருக்கிறோம் என்பது மிக அவசியம். அதை வைத்துத்தான் நாங்கள் ஜபிக்க போகிறோம். எங்களுடைய தியானங்கள் சரியா இல்லாவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் சரியாக இருக்க முடியாது. எங்களுடைய ஜபங்கள் சரியாக இல்லாவிட்டால் அதனுடைய பிரதிபலன் எங்களை வந்து சேரா. எவ்வளவுதான் ஜபித்தாலும், எவ்வளவுதான் உபவாசித்தாலும், எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும், எவ்வளவுதான் பொறுத்தல்கள் செய்தாலும் என்ன செய்யாது, விடுதலை எங்களை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதனால் அநேகர் நாங்கள் தேவனை குறித்து இருதயத்தில நொந்து போயிருக்கிறோம். ஏன் நடக்கவில்லை, ஏன் கிடைக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நான் தியானிப்பேனானா, தேவன் செய்து முடித்தார். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். உலகத்தின் சதா நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், என்னோடுதான் என்று நீங்கள் இந்த வார்த்தையோடு இணைத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் தியானிக்கும் பொழுதே கொண்டாடுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென்.
உங்களுடைய தியானம் சரியா இருந்தால் நீங்கள் உங்களை அறியாமலேயே நன்றி

செலுத்துகிறவர்களாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாற முடியும். ஆராதனை எவ்வளவோ மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான சந்தோஷமான ஒரு ஆராதனை இருக்குமே அல்லாமல் அழுது குளறி கண்ணீர் வடி குற்றப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற பாடல்கள் எடுத்து பாடுகிறவர்களா இருக்க மாட்டோம். ஏனென்றால் வெற்றியை காணும் பொழுது எங்களுடைய தியானத்திலே நாங்கள் வெற்றியை காணும் பொழுது எங்களுடைய தியானத்திலே தேவன் செய்து முடித்தார் என்பதை காணும் பொழுது எங்களுடைய தியானத்திலே தேவனே எல்லாவற்றையும் செய்து தேவனே உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயித்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காய் அந்த ஜெயம் என்னை வந்து மேற்கொள்கிறது. கவனியுங்கள், யோசுவா எத்தனையோ சேலஞ்சஸ மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது, எத்தனையோ யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்காக தேவன் என்ன செய்யவில்லை, யுத்த மட்பை கீறி கொடுக்கவில்லை, யுத்தத்துக்கான யுக்திகளை அவனுக்கு டீச் பண்ணவில்லை. மாறாக என்னுடைய வார்த்தையை தியானிப்பாயான யூ வில் ஹாவ் குட் சக்சஸ். நீ வந்து என்ன செய்வா, உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவான், உன்னுடைய வழி வெற்றிகரமாயிருக்கும். ஆமே, இதைத்தான் நாங்கள் சங்கீத முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் வழியை குறிக்கிறது என்றால் அறிவை குறிக்கிறது. துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும், அப்ப துன்மார்க்கனுடைய வழி எனக்கு ஒரு அறிவை தருகிறது. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்தால் நான் வெற்றியாவேன், இப்படி பொய் சொன்னால் நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வேன். இப்படியாக என்ன செய்கிறது, பயத்தின் நிமித்தம் ஆலோசனை எனக்குள்ளே வருகிறது. அவனுடைய வழிகள், பாவுடைய வழிகள், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள், உட்காருமிடத்தில் உட்காராமல் என்றால் அறியா மற்றளை பற்றி கூறுவது, தேவ சாயலாய் தேவரூபமாய் படைக்கப்பட்டவர்களை குறித்து குறையாய் பேசுவது, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வரும். மாறாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கும். யாரால் பிரியமாயிருக்க முடியும், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்றவரால் தான் வேதத்தில் பிரியம் இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தை எனக்கு எல்லா விதமான வெற்றியும் எனக்கு பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது, உன்னை பார்க்கிலும் வெளிய பார்க்கிலும் அது வெளியேறப்பட்டு இருக்கிறது என்று அறிவுடையவன் தான். ஆனால் சுகமும் வெற்றியும் ஆரோக்கியமும் நீடித்த தேவனோடுள்ள உறவும் எல்லாமே இந்த வேதத்து கூடாகத்தான், அவருடைய வார்த்தை கூட இருக்கிறது என்று நினைக்கிறவனால் நம்புகிறவனால் மாத்திரமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க முடியும். அப்ப பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆங்கிலத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, பாக்கியவான் ஆசீர்வதி. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ஆயத்தம் பண்ணின, தேவன் செய்து முடித்த சகல ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து நிச்சயமாய் மேற்கொள்ளும். எப்பொழுதென்றால் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, இதை செய்து முடித்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன் நன்றி, நீ சகல ஆசீர்வாதங்களினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆமேன். ஈவன் ஆதி ஆமத்திலே நீ சொல்லிவிட்டீர், பலியை பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டீர். ஈவன் அவவிசுவாசி கூட பலிகை பெருகுகிறான், ஈவன் ஆடு மாடுகள் பலிகை பெறுகின்றன, செடி கொடி கனி எல்லாம் பலிகை பெறுகிறது. நீர் அன்று சொன்ன வார்த்தையிலே இன்று வரைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அன்று சொன்னீர் பலிக்கு பெறுகின்ற, ஆகவே நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையாரும் என்னுடைய தேசமும் நிச்சயமாய் உம்முடைய நண்பனால் கிருபையினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் சுகத்தினால் பலத்தினால் பாதுகாப்பினால் உம்மை அறிகிற அறிவினால் இன்னும் அதிகமாய் அழுகி பெருகுவோம். அல்லேலூயா. அதற்காக நன்றி. நீ சொன்னது சொன்னதுதான், இதை மாற்ற யாராலும் முடியாது, எந்த பிசாசானாலும் முடியாது,
எங்களுக்கு முன்பாகவே சாட்சியா இருக்கிறது. ஈவன் அவவிசுவாசிகள் பெருகுகிறார்கள், பிள்ளைகளை பெறுகிறார்கள், நல்ல ஸ்கூல்களிலே படிக்க வைக்கிறார்கள், எல்லாருக்கும் சூரியனை தேவன் அனுப்புகிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், ஈவன் மழையை கொடுத்திருக்கிறார். இவைகள் இல்லாவிட்டால் எதுவுமே இந்த உலகத்திலே பிழைக்க முடியும், எல்லாவற்றாலும் கலிக்கி பெருகுவோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அது எண்ணத்திலே வரும் தியானிக்கும் பொழுது, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவன் செய்திருக்கிறார் என்பதை தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். தேவன் யாரையும் பார்க்காமல் இவ்வளவு செய்திருப்பாரானா, நிச்சயமாக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீக்கம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை மரத்தை போல் செய்வதெல்லாம் வாய்ப்பு. எப்பொழுதும் ஆசீர்வாதம் உள்ளவனாயிருக்கும், குறைவற்றவனாயிருப்பான், நீ கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்றால் அவனுக்கு எந்த குறைவும் இருக்காது. தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்த தடையும் இல்லை, எந்த தாமதமும் வர முடியாது. தன் காலத்தில் தன் தனியை கனியை தந்து என்றால் தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவனுக்கு தடைகள் இல்லை, தாமதங்கள். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணும். வாலிபன் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? பரிசுத்தம் இல்ல, குறைவா இருக்கிறவர்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அநேகர் ஜெபிக்கிறார்கள், வொர்ஷிப் பண்ணுகிறார்கள், உபாசிக்கிறார்கள், பொருத்தல்கள் பண்ணுகிறார்கள், ஆனால் வேதமேல் அவன் சுத்தமாக மாற்றப்படுகிறான். ஆமென். நாங்கள் ஜோவானிலே வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை நீங்கள் கேட்டபடியினால், அதை நம்பினபடியினால், அதை தியானிக்கிறபடியினால் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை எங்கே வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. வெற்றிகரமான வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. எத்தனை எளிமை வந்தாலும் அவர்களை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறது எது? அவருடைய வார்த்தையை தியானிப்பது, அனுதினம் தியானிப்பது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விட்டது என்பதாக நாங்கள் பார்ப்போம், எங்களை இணைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவைகள் வந்து நிச்சயமாய் நம்மை மேற்கொண்டு நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். ஆமென். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும், எங்களுடைய தியானங்கள் மாறும். ஆகவே நீர் செய்து முடித்த அப்பொழுது நீர் செய்து முடித்தவைகள் எங்களை வந்து மேற்கொள்ளுகிறது, அழுகி பெருக பண்ணுகிறது. தேங்க்யூ. எல்லா நன்மையினால், எல்லா கிருபை வரங்களினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படி உண்மையே கொடுத்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து மேற்கொள்ளுவதாக. உங்களை அறிகிற அறிவிலே, உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதிலே இன்னும் அதிகமாக நாங்கள் பள்ளிக்கு பெருக்குவோமாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். ஆமென். ஆமென்.

0: நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சபையையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய சித்தமானால் நாளைய நாளிலே திரும்பமாக இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அருமையான ஊழியர்களுடன் ஊழியர் பாஸ்டர் அந்தனிஸ் லீ இப்ராஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து சார்பாக கர்த்தருடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார். கர்த்தர் வாழ் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். அனுதினமும் தியானமாக இருக்கிறவன் ஊழியரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தரலாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. அன்னதினமும் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிலிருந்து விடைபெறுவோம். நன்றி பாஸ்டர். குட் பை. ஆமேன். ஆமேன்.
1: Recording stopped.
0: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொடர்ச்சியாக ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் அவருடைய 11வது ஆண்டு செலிப்ரேஷன் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து கேட்போம். ஆமேன்.
2: செய்யலாம். இதே புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு விளங்கப்படுத்துற அநேக சாட்சிகளோட நீங்க அதை நிரூபிச்சு நீங்க அவனை புறம்பே தள்ளிவிடுங்க.
3: மூன்று நாள் சாட்சிகளை கொண்டு போய் சொல்றேன்
2: சொல்றேன். அதுதான் இந்த சொர்க்க கிறிஸ்தத்துல விளையாட்டு.
3: நாளைக்கு மீறிய
2: நாளைக்கு 3 மணி என்றா வரலாம் தானே.
3: நாங்கள் வந்துட்டு போகலாம்.
2: ஓகே. சரி, அப்ப ஜெபிச்சு முடியுமா?
3: தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. எவ்வளவு நேரம் ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவரா நீர் வந்திருந்து ராஜா தகப்பனே, இதற்காக இந்த பாவ ரோக நிவாரணியாய் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே. ஐயா தகப்பனே, எல்லாத்தையும் சுகந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொண்ட தகப்பன் ஆண்டவரே, ஆவியானவரே, நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ராஜா இன்னும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பன். இந்த இடத்துல நாங்கள் சொன்ன ஒவ்வொரு கிட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, ஒவ்வொன்றும் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோசனம் உள்ளதா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டவர்களும் ஐயா, நாங்கள் கேட்ட நானும் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டை விட்டு விடாதபடி இந்த இடத்தில் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நினைப்பினபடியால் நன்றி தகப்பனே. ஐயா கலாமாவை முழுமையாக இருத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மன அமைதியை கொடுங்க ராஜா தகப்பனே. மனதில் உள்ள சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. சொல்லாத சாத்தானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் சத்துருவங்களை மேற்கொள்ள தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் நாங்கள் அறிந்திருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வாக்கு தந்தீங்களே ராஜா. நீர் எங்களோடு இருக்கிறபடியா எந்த பொல்லாங்கனும் உங்கள் சிந்தனைகளை தொட்ட முடியாது என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவர். ஏனெனில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா பிதாவே என்று நான் நீங்கள் கூப்பிடத்தக்க சுவீகாரம் தந்திருக்கிறேன். நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டுதான் நடக்கிறோம் ஆண்டவர். ஒருபோதும் எங்கள் கை தவறி விடாதபடி ஆண்டவர் இரவும் பகலும் தேவதூதர்களை அனுப்பி எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் ஊழியம் செய்ய இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுமையா. விசுவாசித்த விதமாய் மஞ்சுளா கணவனை கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இந்த ஊழியத்திலே ஆண்டவரே தகப்பனே அந்த பிள்ளைகளின் பங்குக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். தொடர்ந்து வந்த பிள்ளைகளோடு நீ கூட இருக்க வேண்டும் ஆண்டவர். இந்த காரியத்தை 11வது ஆண்டிலும் நிறைவே செய்து முடிக்க அநேக உதவிக்கரம் நீட்டும்படி அநேகர் வந்த இடத்தில் அந்தவரே தகப்பனே ஆசீர்வாதத்தை பெறும்படி நீர் இருவை செய்கிறபடியால் நன்றி ஐயா. சோதியம்மாவே என்னை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சோதியம்மா குடும்பத்திலே ஆண்டவரே தகப்பனே தடைகளில் உடைத்து இந்த அபிஷேகங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதா அப்பா அந்த மகளை நீர் நிறைக்கிறபடியால் நன்றி ஐயா. இன்னும் ஆவியால் நிரப்பும் ஐயா. இன்னும் வரங்களை கொடுங்க ராஜா. அநேகருக்கு ஆசீர்வாதமா அநேக ஆத்துமாக்களை தேடி செல்லுகிறவளாய் ஹல்லேலூயா சுவிசேஷ பாரமுள்ளவளாய் மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என்னை என் குடும்பத்தை உடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. சத்துருவால் வருகிற எல்லா திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறதுக்காக நன்றி ஐயா. பொல்லாதவரின் கூட்டங்கள் சூழ்ந்து வந்தாலும் என் தகவல் தகப்பன் தூக்கி எடுக்கிற தகப்பனா நீர் இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி மன்ன சஞ்சலங்களை நீக்கி போடுற பதம் புதர்களை பார்த்து சொல்லுகிற இயேசு திரும்பி வந்தங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வமா நீர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறபடியால் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன், மறுபடியும் எங்களை கட்டுகிறதவர், மறுபடியும் எங்களை தேற்றுகிறதவனா இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி எல்லா கனவும் துதியும் மகிமையும் மக்கே செலுத்தி மீண்டுமா இந்த இடத்தில் நாங்கள் வெறும் வரையும் ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் இவன் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். பிரியம்மா என் ஆத்மாவே கர்த்தர் இயேசு கர்த்தர் இயேசு ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நன்றியம்மா. நாளைக்கு இந்த நிலையை சந்திப்போம். ஓகே ஓகே ஓகே ஓகே. சோதியம் மணிக்கிறா சொல்லட்டு. சோதியம்மா சுத்த போட்டா போட்டு விட்டுட்டு பாட்டு கிட்ட போட சரியா? சரி, நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே.

ഇല്ല ഇപ്പോള് പോട്ടേനെങ്കിലോ അപ്പൊ

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம். அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே குடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு, அவன் நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது அடியானே அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாவிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொண்டு போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன வலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாவை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாவை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டான்.
1: எரேமியா 44 அதிகாரம். எகிப்து தேசத்தில் குடியேறி மித்தோலிலும் தப்பானேசிலும் நோப்பிலும் பத்ரேஸ் சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கை எல்லாம் நீங்கள் கண்டீர்கள். இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபம் காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபம் ஊட்டும்படிக்கு செய்த அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவைகள் இந்நாளில் பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. நான் வெறுக்கிற இந்த அருவறுப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் மூண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. அவைகள் இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாய் போயிற்று. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல் உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறிட்டு போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபம் மூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாய் செய்து உங்களை வேறிட்டு போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாய் இருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் யூதாவின் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் மறந்து போனீர்களோ? அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளையின்படியும் நடக்கிறதும் இல்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் யூதாவனைத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு வர தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை வாரிக்கொள்ளுவேன். அவர்கள் அனைவரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலமாவார்கள். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் பட்டயத்துக்கு இரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையுமாவார்கள். நான் எருசலேமை தண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன். எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்மா வாஞ்சித்திருக்கிற யூதா தேசத்திலே குடியேறுவதற்கு அங்கே திரும்பி போகவும் வேண்டும் என்று இங்கே வந்த மீதியான யூதரிலே மீதியாயிருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை, தப்பி போகிறவர்களாகிய மற்றவர்களே ஒழிய அவர்களில் ஒருவரும் அங்கே திரும்புவதில்லை என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும் எகிப்து தேசத்தில் பத்ரோசிலே குடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவிகொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்போம், நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம், அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பான பலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்த்தபோது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பான பலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமே என்றார்கள். அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி, யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் உங்கள் ராஜாக்களும் உங்கள் பிரபுக்களும் தேசத்தின் ஜனங்களும் காட்டின தூபங்களை அல்லவோ கர்த்தர் நினைத்து தம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டார். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவறுப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாளில் இருக்கிறபடி குடியற்ற அந்தர வெளியும் பாழும் சாபமும் ஆயிற்று. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது என்றான். பின்னும் எரேமியா சகல ஜனங்களையும் சகல ஸ்திரீகளையும் நோக்கி, எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதராகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானராக்கினிக்கு தூபம் காட்டவும் அவளுக்கு பானபலிகளை வார்க்கவும் நாங்கள் நேர்ந்து கொண்ட பொருத்தனைகளை எவ்விதத்திலும் செலுத்துவோம் என்று நீங்களும் உங்கள் ஸ்திரீகளும் உங்கள் வாயினாலே சொல்லி உங்கள் கைகளினாலே நிறைவேற்றினீர்கள். நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை சிறப்படுத்தினது மெய்யே, அவைகளை செலுத்தினதும் மெய்யே. ஆகையால் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிற யூதா ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவருடைய ஜீவனாணை என்று எகிப்து தேசமெங்கும் ஒரு யூதா மனுஷன் வாயினாலும் இனி என் நாமம் வழங்கப்படுவதில்லை என்று நான் என் மகத்தான நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் அவர்கள் மேல் நன்மை கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையாயிருப்பேன். எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா மனுஷர் எல்லாரும் ஒளிந்து தீருமளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சங்காரம் ஆவார்கள். ஆனாலும் பட்டயத்துக்கு தப்புகிறவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு கொஞ்சம் பேராய் திரும்புவார்கள். அந்தபடியே எகிப்து தேசத்திலே தங்கி இருக்க வந்த யூதாவில் மீதியான அனைவரும் அக்காலத்திலே தங்களுடைய வார்த்தையோ என் வார்த்தையோ யாருடைய வார்த்தை மெய்ப்படும் என்று அறிவார்கள். நான் இவ்விடத்தில் உங்களை தண்டிப்பேன் என்று உங்களுக்கு விரோதமாய் சொன்ன என் வார்த்தைகள் மெய்ப்படும் என்று நீங்கள் அறிவதற்கு உங்களுக்கு இதுவே அடையாளம் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை அவனுடைய சத்ருவும் அவன் பிராணனை வாங்க தேடினவனுமாகிய நேபுகாத் நேசார் என்னும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுத்தது போல நான் பார்வோன் ஒப்பிரா என்னும் எகிப்தின் ராஜாவையும் அவனுடைய சத்துருக்களின் கையிலும் அவன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும்
2: ஒப்புக்கொருந்தியர் 3 அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படியிருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க
3: நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
2: ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள்

0: துடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:13 வாசிக்கலாமா? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பு நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமே நல்லே லுகையா. கத்துரை பிள்ளைகளே, அடுப்பினடியில் கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட வாருங்களே. ஒரு ஒரு ஒரு சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாத லைஃப் மாதிரி இது. சமையல் வேலை அப்படிங்கிறது நல்ல வேலை தான், ஆனா கிட்டத்தட்ட அது தவிர வேற எதுவுமே தெரியாது எனக்கு. உலகமே தெரியாது, ஒரு வாழ்க்கை அப்படிதான் சொல்லலாம் இல்ல, உலகம் தெரியாது, ஆனா கர்த்தரை மட்டும் தெரியும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி வாழுகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. நாங்க ஒரு இடத்துக்கு உள்ளீத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு கிராம பகுதி. நாங்க எப்ப போனாலும் யாராவது இங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம், கேட்போம். அப்படியே அவர்கள் அந்த ஏரியால அந்த பெண்ணுடைய வீட்டை காமிச்சாங்க. ஒரு சிறிய வீடு. அவங்க வெளியில இருந்தாங்க, எங்களை பார்த்த உடனே வந்தாங்க. எங்களை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எங்களுக்கு எங்களை பார்த்த உடனே எங்களுக்கு தெரியுது, ஆனா நாங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல, அவங்க யாரும் எங்களுக்கு தெரியல. நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க கணவர் அவரை வெளியில விடமாட்டாங்கிறாங்க, விடமாட்டுறாரு. அதனால எங்க சர்ச்சுக்கு நான் போனதில்லை. ஆனா ஒரு வாஞ்சை எனக்கு ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும், அல்ல வீட்டிலே ஆராதிப்பேன், வீட்டிலே செபிப்பேன்னாங்க. சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு பாடல் பாடணும். ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி பாடல் பாடினா அவங்க அந்த பாட்டு ரொம்ப சத்தமா பாடுறாங்க, நல்லா பாடினாங்க. ஓகே ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்ல, நீங்க முதல்ல ஒரு ஜோம் பண்ணுங்கப்பா. அடா என்ன அழகா வசனங்களை சொல்லி நிறைய ஜெபம், நல்ல ஜெபம் அவங்க பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திருச்சபைக்கு போறவங்க கூட அப்படி ஜெபிக்க முடியாது. அவங்க அடுப்பு நடையில தான் கிடந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குங்க, அந்த வெள்ளி கொப்பான ஒரு புறாச்சிறகு இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ளேயே பறக்குற அனுபவம் இல்லைங்க, வெளியே போக முடியல, ஆவியில உள்ளுக்குள்ள ஆவியில பறக்குற அனுபவம், ஞானத்தோடு கூட பறக்குற அனுபவம் இது அவங்களுக்கு இருந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த வசனத்தை படிக்கும்பொழுது அந்த பெண்மணியுடைய நினைவு எனக்கு வருது. அப்ப கர்த்தரை பிள்ளைகள், இந்த அநேகர் ஒரு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நம்ம என்னதான் செஞ்சிருந்தாலும் என்னதான் பெரிய
1: கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

அதிகாரம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதில், இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன், இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும், உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை, ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார், நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டான்.

0: நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து இரண்டு தாளந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி இரண்டு தாளந்து வெள்ளியை இரண்டு பைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான இரண்டு பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு. எரேமியாவின் புலம்பல், முதலாம் அதிகாரம். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாயிருந்தவள், கப்பம் கட்டுகிறவளானாளே, ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது, அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்ருக்களுமானார்கள், யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள், அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இழைப்பாறுதல் அடையாள், அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள், பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது, அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது, அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள், அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள், அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது, அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள், அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள், அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார், அவள் பிள்ளைகள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள், சியோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று, அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருகிறவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனார்கள், தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள், அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள், எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள், ஆதலால் தூர ஸ்திரீயை போலானாள், அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள், அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள், அவளுடைய அசுசும் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது, தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள், ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள், தேற்றுவார் இல்லை, கர்த்தாவே என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினானே, அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்ரு தன் கையை நீட்டினான், உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரீர் விலக்கிய புறஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டாள், அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள், தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள், கர்த்தாவே நோக்கி பாரும், எண்ணமற்றவள் ஆனேனே, வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே,
1: இதை குறித்து உங்களுக்கு கவையில்லையா?
0: கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் கொண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார், அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார், என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார், என்னை பாழாக்கினார். நித்தம் நான் பலட்சயப்பட்டு போகிறேன், என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது, அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பலனை விழப்பண்ணினார், நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்கிறவர்களின் கையில் ஒப்புக் கொடுத்தார். என்னில் உள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கன்னிகையை மிதித்தார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன், என் கண் என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய்போனார்கள். சியோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானாள். கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது. நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருக்கிறார்கள். நீர் கூறின நாளை வரப்பண்ணுவீர், அப்பொழுது அவர்களும் என்னை போலாவார்கள். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவுது. என் சகல பாதகங்களின் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும். என் பெருமூச்சுகள் மிகுதியாயின.
2: 1 கொரிந்தியர் 14 அதிகாரம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தப்படி இக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்து வைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கேதுவாக செய்யப்படக் கடவுது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்க தரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களின் கடினமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுவிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாகவும், ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் போடக்கூடிய பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அநேகமாகவும் காணப்படுவதால் இவைகளை மேற்கொள்ள முடியாமலும் பலனற்று நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் பதில் இல்லாமலும் சோந்து போய் காணப்படுவீர்களானால், உங்களின் கடினமான சூழ்நிலைகளுக்கு பதிலை தருகிற வேளை இன்றைக்கு வந்துவிட்டது. கடல் கண்டு விலகி ஓடினதைப் போலவும் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போலவும் உங்களுக்கு எதிரடையாக வந்த சூழ்நிலைகளையும் அப்படியே செய்கிறார் கர்த்தர். மேலும் எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை அதட்டியும் ஆரவரித்தும் மேற்கொள்ள நினைத்ததோ அவைகளை இன்றைக்கு அதன் நிலையிலிருந்து கீழே விழும்படிக்கு செய்து உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே பார்வோனை குறித்து பார்ப்போமானால், பார்வோன் கடின இருதயம் உள்ளவனும் இரக்கமற்றவனும் பொறாமை உடையவனும் மன்னாசை உள்ளவனுமாய் காணப்பட்டவன். அவன் இஸ்ரவேலர்கள் தங்களை விட பலத்த ஜாதியினராக இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் மேலும் பெருகாதபடிக்கு இஸ்ரவேலரில் பிறக்கின்ற அனைத்து ஆண் குழந்தைகளையும் அழித்துவிட கொன்றுவிட முடிவெடுக்கின்றான். ஆனால் கர்த்தரோ அங்கே தம் ஜனங்களை நினைவு கூர்ந்து சூழ்ச்சிகளை முறியடித்து காப்பாற்றுகின்றார். பார்வோன் மேலும் கோபமடைந்து பிறக்கின்ற அனைத்து ஆண் குழந்தைகளை நதியிலே போட்டுவிடும்படி கட்டளையை பிறப்பிக்கின்றான். அப்படியே செய்தும் வருகையில் மோசே என்கிற அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது. மோசேயின் தாய் தன் குழந்தை சாவதை விரும்பாமல் நாணல் பெட்டியில் வைத்து நதியில் விட்டு விடுகின்றாள். இதைக் கண்ட பார்வோனின் தமக்கை குழந்தையின் மேல் இரக்கமுற்று தன்னுடைய பிள்ளையாய் நினைத்து வளர்க்கிறதையும், அழிக்க நினைத்தவர்களிடத்திலிருந்தே அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும்படி செய்கிறதையும் நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் நெருக்கமும் ஒடுக்கமும் கைவிடப்பட்ட நிலைகளும் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் கனிவை கரிசனையை தயவை அன்பை பிறப்பிக்கும்படி செய்கின்றார். மேலும் எங்கெல்லாம் உங்களின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை அழிக்கப்பட வேண்டும் தடை பண்ண வேண்டும் என்று சத்ரு நினைக்கிறானோ அங்கிருந்து பெருத்த நன்மைகளை அற்புதங்களை காண செய்கிறார். மோசேயை நாணல் பெட்டியில் வைத்து நதியில் விட்டார்கள். அந்த நதியோ அதிகமான முதலைகள் தங்கும் நதியாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட விழுங்க பார்க்கின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் முதலைகளுக்கும் கட்டளை கொடுத்து மோசேயை நினைவு கூர்ந்து உயிரோடே காப்பாற்றிய தேவன் இன்றைக்கும் உங்களின் எந்த சூழ்நிலைகள் விழுங்க பார்க்கும்படியாக காணப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளுக்கு கட்டளை கொடுத்து அதன் ஆரவாரங்களை அதட்டுகின்றார், அமைதல் படுத்துகின்றார். ஆகவே இன்றைய நாளிலும் உங்களையும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு இந்த காலை வேளையிலும் தேவனுடைய ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இவ்விதமாக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, பிலீவ் ஆன் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் தோ ஷால்ட் பி சேவ்ட் அண்ட் தி ஹவுஸ் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிற வேளையிலேயே நீயும் உன் வீட்டாரும் இந்த நாட்களிலே அதாவது பாதுகாக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள் என்பதைத்தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் அந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரனாகிய இந்த பூமியிலே வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியிலே இந்த நாட்களிலே தன்னை இந்த நாட்களிலே பலியாக அர்ப்பணித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய மரணம் இந்த நாட்களிலே நமக்கு ரட்சிப்பு என்னும் ஒரு பாதையை இந்த நாட்களிலே திறக்கிறதை அங்கே காண்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்தின் மூலமாய் தேவன் இந்த பூமியிலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு விடுதலையை இந்த நாட்களிலே கொடுக்கும்படியாக இந்த நாட்களிலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியே ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அதாவது விசுவாசிக்கிற வேளையிலே நானும் என்னுடைய வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவரை அறிகிற அறிவு இந்த நாட்களிலே நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜீவனும் மரணமும் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அங்கே ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எதே என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோமா இருந்தால் மரணத்திலே இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்த நாட்களிலே ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உதடுகளினாலே திருவுளம் பற்றினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் குமாரனாய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் வர வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு விபரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் இன்றைய நாட்களிலே வேத வார்த்தை சொல்லுகிற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக நீ விசுவாசி, ட்ரஸ்ட் இன் கோட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனிடத்திலே ஒரு உண்மையான ஒரு உறுதியான நம்பிக்கை இந்த நாட்களை வைக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி நம்புகிற வேளையிலே தேவன் நமக்கு பாவத்திலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சமாதான குறைவிலே இருந்து அவர் ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். அவர் ஒருவர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவர் தான் என்பதை இந்த வார்த்தையூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே, உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே, உனக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, வேதத்தை நீ வாசிக்கிற வேளையிலே அதிலே இருந்து எல்லா காரியத்தையும் நீ அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை அடைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமா இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே வாழ்ந்து சமாதானத்திலே இந்த நாட்களிலே அவருக்குள்ளே நீங்கள் நித்திர அடையும்படியாக கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: கர்த்தருக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வை. நீதிமொழிகள் 3:5. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வாழும் போது நம்மை அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றும் படிக்கு அது நம்மை செம்மையாக வழி நடத்தும். ஆனால் நமது சுய புத்தியை மாத்திரம் சார்ந்து எடுக்கும் தீர்மானங்கள் நம்மை தேவனிடத்திலிருந்து வழித்தப்பி போக செய்துவிடும். ஆதலால் முழு இருதயத்தோடும் தேவனில் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவரே நம்மை நேர் வழியில் நடத்துவார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன் என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நமது இஷ்டம் போல் தீர்மானங்களை எடுத்துவிட்டு அதில் தவறு நடந்தவுடனே கர்த்தர் எனக்கு இப்படி செய்தது ஏன் என கேட்பது சரியா? மொத்த பழியையும் தூக்கி கர்த்தர் மேலேயே போட்டு விடுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எடுக்கும் எந்த தீர்மானமும் பிழையாக போக வாய்ப்பில்லை. ஆனால் அதில் தடையேதும் வரலாம். மனம் தளராமல் கர்த்தரிடம் அதை விட்டு விடுங்கள். அடுத்த வேலைக்கு கடந்து போவோம். தடைப்பட்டதற்கு நிச்சயம் ஒரு நோக்கம் இருக்கும். அவரே சரியான நேரத்தில் காரியத்தை பாக்கிய பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.

0: ஆமீன் ஆமீன். இன்று 30ஆம் தேதி 8ஆம் மாதம், 30ஆம் தேதி ஆவணி மாதம், 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது அபிஷேக ஆராதனை. ஆமென். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை எந்தெந்தைக்கு நம்பி இருக்கிறேன். ஆமே. சங்கீதம் 52:18 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை எந்தெந்தைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதனால் நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 4, எரேமியா 52 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும், 1 கொரிந்தியர் 12:13 இவற்றை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாக புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 365 நாளிலே பரிசுத்த வேதாமத்தத்தை வாசிக்க முடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியம் செய்ய ஆயத்தம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் நாங்கள் முதலிலே அபிஷேக ஆராதனையோடு கடந்து சென்று அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் ரெவரன் ஜீசுதாசன் அவர்கள் பெந்திகோஸ்டல் மிஷன் இலங்கையிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருவார். முதலிலே நாங்கள் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களோடு இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். கதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்கள் வான்கூவரிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சுவிச சகரேட்பின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் முதலிலே ஊழியர் சுவிச சகரேட்பின் வானர் அவர்களை வரவேற்போம். எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் மணிக்கு ஒன்றும் காலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மிஸ்ஸஸ் அரிய ராஜா அம்மா அவர்கள் ஆராதனை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆரம்ப ஜெபத்துக்கூடாக தேவ ஊழியர் சுசேசரைப்பின் வானர் அவர்களை வரவேற்போம். ப்ரைஸ் லார்ட் ஐயா.
1: ப்ரைஸ் லார்ட் ஐயா.
0: ஆமேன் ஆமேன். அவர்களமை வெக்கேஷன் முடித்து வந்திருக்கிறீர்கள், உற்சாகமாக இருக்கிறீர்கள்னு சுவாசிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்குவோம். குடும்பமாக வெக்கேஷன் கடந்து சென்று அடுத்த வாரங்களில் வேலைகள் காரியங்கள் ஆரம்பமாகிறது. உற்சாகமாக வந்து இணைந்திருக்கிறீர்கள். ஆரம்ப ஜபத்தோடு வழி நடத்தி எங்களுடன் மிஸ்ஸஸ் அரியராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். அதனைத் தொடர்ந்து சகோதரி டாலி அவர்கள், சகோதரி ரஞ்சினி அவர்களுடன் ஒப்படைப்போம். இந்த வேளையில் நீங்கள் ஆரம்ப ஜபத்தோடு ஆசீர்வதியுங்கள். வரப்போகிறது வசதிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்துங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமே
1: ஆமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் ஆசீர்வதி. ஐஸ்வர்யம் அருமைக்காகவே இந்த அருமையான உலகக்காக உங்களை சுந்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் மாட்டவரே, நீங்கள் ஒருவரே பெரிய அற்புதங்கள் அதிர்ஷ்டங்கள் செய்கிற தேவனா இந்த நாட்கள் இருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களே ஒப்பு கொடுக்கிறோமையா. இன்றைய நாள் இந்த மாசம் முழுக்க ஆண்டவரே இந்த 30ஆம் தேதி வரை நீங்க நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவரே இந்த நாள் ஆண்டவரே ஆராதனைகள் துதிகள் ஆண்டவரே வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீர்தானே பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஏறெடுக்கிற அன்பு சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கரந்தானே அவர்களோடும் கூட இருந்த நாட்களை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதாக ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் நீர் பொறுப்பேற்று வாழ் நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ராஜா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் ஒருவரே இந்த நாட்களை பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனா இந்த நாட்களை இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி எந்த விதமான காரியங்களும் இல்லாதபடி இருவருவரே இந்த நாட்களிலே நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. துதிகள் மத்தியிலே நீர் வாசம் செய்யும்படியாகவும் வார்த்தையூடாக நீர் இந்த நாட்களிலே ஆண்டவரே இடப்படும்படியாகவும் வார்த்தைகளை கொண்டு வருகிற வேளையிலே ஆண்டவரே வார்த்தைகளை கொண்டு வருகிற தாசனை ஆசீர்வதியும் ஐயா. வார்த்தைகள் இந்த நாட்களிலே அடைக்கப்பட்ட இருதயங்கள் அடைக்கப்பட்ட சுவிகள் எல்லாம் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிற நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவர்

0: மட்டும் இல்லாதிருந்தாள் நான் துக்கத்திலே அழிந்திருப்பே. நன்றி அப்பா. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை கண்டுபிடிக்காவிட்டால் இன்றைக்கு வருத்தங்கள் துன்பங்கள்ல இந்த நாட்களே நாங்கள் மடிந்து போயிருப்போம். ஆனாலும் இன்றைய நாட்களே நிற்பது நாங்கள் நடப்பதெல்லாம் அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியினால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளையும் கர்த்தருடைய கரந்தானே கூட நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி.
1: ஆமீன், ஆமீன். அருமையான ஜெபங்கள் கூடாக வழிநடத்தி நீங்க மட்டும் இல்லாதிருந்தால், ஆமீன், ஆண்டவர் எங்களை எல்லோரையும் ரட்சிக்காமல் இருந்தால் நாங்கள் எங்கெங்கோ இருந்திருப்போம், எப்படியோ அழிந்திருப்போம். அவருடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது, ஆசீர்வதிக்கிறது, சந்தோஷம் சமாதானத்தை தருகின்ற பொழுது நீடிய வாழ்வையும் கர்த்தர் தருகிறார், உற்சாகமாக வழிநடத்துகிறார். குடும்பத்தையும் நண்பர்களையும் உன்ற உறவர்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வர அதே வேளையிலே சந்தோஷத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். அருமையான பாடலுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. அன்றைய நாளிலே பின்னதாக இயேசுஸ் மினிஸ்ட்ரியிலே செய்தியை கொடுக்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் குடும்பத்தாரே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஊழியங்களிலும் கூட கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையில்
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை
1: அப்படியே இணைந்திருங்கள் ஐயா, இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா வேலைக்கு இருக்கிறோம். அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பிரீசரோடமா உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாள் இணைந்திருக்கிறீர்கள், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா, துதிகளோடு பாடல்களோடு ஜெபங்களோடு வழி நடத்துங்கள். ஆமேன், காட் பிளஸ்.
2: இயேசு சுவாமி, இந்த கால வேலைக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். அது காலையிலே என்னை தேடுவோன் என்னை கண்டிடுவான் என்று சொன்னவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உயர்த்தி உண்மை உண்மை மட்டும் நாங்கள் உயர்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நான் பரிசு தாவியானவரை வரவழைக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் வந்து இந்த ஆராதனை அபிஷ ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க வந்தால்தான் ஆண்டவரே இங்க எல்லாம் ஆண்டவரை நேர்த்தியா மற்றவர்களோடு நீர் பேசுவீர் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே தாவியானவரே நீங்கள் உங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று நான் உங்களை வரவழைக்கிறேன். வாருங்க ஆண்டவரே.

ஆமீன். ஆவியானவரே, அக்னியாய் நீங்கள் வந்த ரங்கின் அத்தான் எங்கள் பாவமெல்லாம் நீங்கள் அகற்ற முடியும். அக்னியே எங்கள் மத்தியிலே இறங்குங்கள். ஆண்டவரே, எல்லா பாவங்களும் அகன்றோடட்டும், எல்லா தோஷங்களும் அகன்று போட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.

मिलूं आदि सायना दूर संपूर्ण सावन राज

பிரார்த்தனை கேட்டு பெருமானே இந்த நரபலவீனம்.

ஆம் சுவாமி, உம்மை துதிக்க நாவு போதாது, ஆயிரம் நாவிருந்தாலும் துதிக்க நாவு போதாது. நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் ஆண்டவரே, இந்த உலகத்திலே இருந்திருக்கும் இருளை நீக்க வந்த சூரியனே, நீதியின் சூரியனே, நீர் எங்கள் மத்தியிலே இந்த காலையிலே உதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஒளி பிரகாசம் வந்து ரங்க வேண்டும் ஆண்டவரே. துதிக்கிறேன் ஆண்டவரே, நான் துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நீ தந்த ஒரு பாட உம்முடைய நாம மகிமைக்காக துதிப்பேன்.

அவன்றே வணங்கிடுவேன். கற்பரையல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, அதே உன்னதமான தேவன் நீரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்

0: வானம் பூமியாவையும் பிரித்திருக்கிறவர், அதிசயங்களையும் செய்பவரே, உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தே என்னை வெட்கப்படுத்தாது காத்தவரை, துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன் துதித்து கொண்டேருப்பேன். ஆம் இயேசு சுவாமி, நீங்கள் ஒருவர்தான் துதிக்க பார்க்கிறான் கத்த, நாங்கள் துதித்து கொண்டே ஆண்டவரே, அங்கே உன்னுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற தூதர்கள் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் எல்லாரும் உங்களை துதிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த துதி காலை ஆராதனை நீங்க முற்றுமா பொருட்படுத்து ஆண்டவரே, எல்லார் மேலும் அபிஷேகம் தங்கட்டும் ஆண்டவரே. இது நடத்துகிறவர் மேலும் இதோடு சேருற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேக தைலத்தை ஊற்றி உங்களுடைய நாமம் என்றே மகிமைப்பட, சகல துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு ஒரு விஷமுடைய பாதம் முத்தம் செய்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென் ஆமென்
1: ஆமீன் ஆமீன். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர்
2: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் ஞாயிற்றுக்கிழமை உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் அரிகாஜாஸ் காப்ரோ டாரியோ. அந்த தாயார தேவன் அவர்களமாக ஆசீர்வைத்து அந்த தாயாருக்கு தேவன் இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தையும் கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். தேங்க் யூ பிரதர்.
2: நன்றி. தொடர்ந்து நாங்கள் சுஷேர் வானொலியா அழைக்க போறோம் ஜெர்மனி. பிரைஸ் லார்ட்.
1: ஐயா
2: சுஷேகர் வானொலியா.
1: ஐயா
3: ஐயா நான் வந்துட்டேன் ஐயா.
1: அவர் செய்து
2: பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் ஐயா சிஸ்டர்
2: ரஜினி வந்துட்டீங்களா?
1: சிஸ்டர் ரஜினி
4: ரஞ்சினி பிரைஸ் லார்ட் ஐயா பிரைஸ் லார்ட்.
2: ஓகே. இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் ஞாயிற்றுக்கிழமை உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த உங்களோட ஒப்பு கொடுக்க 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க வழி நடத்துங்களாமே.
4: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட புதிதான அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி எங்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆவியானவரே அன்பின் நேசரே, எங்கள் மத்தியில் உங்களோட சமூகம் நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எங்கள் மத்தியில் உங்களோட சமூகம் வந்து உங்களோட பிரசன்னத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா அப்பா. சுளியான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, பாவங்களை கழுவி தூய்மையாக்கின இந்த பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றியுள்ள தகப்பனே, சீனாய் மலையில் இருந்து இறங்கி வந்தவரே, ஆத்மா தாகம் தீக்க வாரும் இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இருக்கிறவங்க உங்களோட பிரசனத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்கப்பா அப்பா. எழுந்து ஜொலித்து உங்கள் ஜெபித்து அப்பா உங்களுடைய அற்புதங்களை நாங்கள் காணக்கூடியதாக உங்களோட சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்கள் அப்பா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது என்று சொன்னீங்க அப்பா. அந்த வாக்கு தத்துவத்தின்படி அப்பா, நீதியின் மேல் பசிதாகமா உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்பா. எங்களை நீங்க திருப்தியாப்பதற்கு எங்கள் மத்தியில் உங்களோட ஆவியின் வரங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு அப்பா நீங்க எங்களுக்கு உங்களோட அன்பை ஊற்றி உங்களுக்குரியவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிற அப்பா. நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள், எங்களோட பாத்திரங்கள் அப்பா உங்களுக்கு முன்பாக நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. உங்களோட கரத்துல யாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே மக்கு நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆமென்.

அமினப்பா, நீங்க கண்ணோக்கி பார்த்தபடியால் தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற உகந்த வாசனை உள்ள அப்பா பாத்திரராக உங்களோட மத்தியில் உங்களோட சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா, அந்த உன்னதத்தின் ஆவியின் மூலமாக யாவரையும் ஆண்டவரே அந்த அபிஷேக தைலத்தின் மூலமாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அபிஷேகத்தில் ஆண்டவரே நாங்கள் நிலை நின்று ஆண்டவரே உங்களுக்கு உறுதியான பாத்திரங்களாக எங்களை வெறுமையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தாழ்மையுள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவரே அப்பா, இன்னும் அதிகமாக தேவ பயத்தோடு யாவரைக்கும் ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நாங்கள் இன்னும் ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கு முன்பாக நாங்கள் வெறுமையான பாத்திரராக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த இந்த காலை நேரத்துக்கான ஜபிக்கிறேன் அப்பா. இந்த அபிஷேகம் உபவாச அபிஷேக நேரத்தை எங்களுக்கு அப்பா வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் பிரதர் லெஸ் சிஸ்டர் ரீட்டா மகேந்திரன் இவர்கள் யாவரும் ஆண்டவரே இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரே வந்து நின்று உங்களுக்கு கொடுத்த அந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்க புதிதான காரியங்களை எங்கள் மத்தியில் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. நன்றவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர், புதிதான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கோம் கூட கிருபியலுக்காண்டி நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதி

தேற்றினர் வசனத்தாலே திடன் தந்தாரா.

புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோம், உண்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் உபிதனில் தருபவரே, தினமும் பூரண சமாதானம் உபிதனில் தரு

வடிவத்தில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவார், மகத்துவமானவரே, இயேசு மகத்துவ

0: புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமேனப்பா, உங்களோட சமூகத்துக்குள்ள உங்களோட பிரசனத்துக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கழுவி கூடுவதற்கு தந்திருந்த மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, வந்திருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின் படி புடனிற்று ஆண்டவரே, உங்களுக்குரியவர்களாக நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர உங்களோட திரு வசனத்துக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது ஆண்டவரே. இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவரோட வாக்குத்தத்தின்படி சொன்ன கர்த்தர் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமென்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியில் ஞாயிறு உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்தை நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி, இந்த சகோதரி நித்தியவிரத நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி என்பதை மறக்க தருகிறேன். இந்த சகோதரியை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போகிறோம். அதுக்கு பிறகு பாஸ்டர் அண்டன், அதுக்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகாதேவ் அழைக்க போகிறோம். இப்போ சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. சிஸ்டர் ரஜினி, பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளெஸ் யூ.
1: காட் பிளெஸ் யூ டூ. கோ அஹெட்.
2: Amen, amen, amen. Thank you, Lord, for this wonderful morning once again, Lord, in Canada, Lord, even as we worship, Lord Jesus, on the day of rest, Lord, our early morning Sunday, Lord, that you have given to us, Lord, that we could all come together, Lord, with 97 radio stations joining us, Lord, with our Canada station, Lord, coming and deriving and also broadcasting from Toronto, Canada, Lord, that you would, Lord, enable us, Lord Jesus, with such a way, Lord, joining with 200 countries plus 200 countries, Lord. Lord, this is nothing but your way in which you have called it out, Lord, in the end days of ministry, Lord, going and worshiping and praising and coming together, Lord, in your name, Lord, with the nations of the world. So we, Lord, give you all honor and glory to you and you alone, Lord Jesus. You're the only one, Lord, who is honored, magnified, and glorified at this time, Lord, because you inhabit the praises of your people, Lord, that you would, Lord Jesus, continue, Lord, to bless all of those that have joined us, Lord Jesus, because this is nothing, Lord, but your will and your power and your purposes to fulfill, Lord, in many lives that have come and joined us, Lord, especially on a Sunday morning, Lord. When we first seek the kingdom of God, all these things shall be added unto you. That is your promise, Lord. So let them know, Lord, on the first day of the week, Lord, let us all come into your presence. Let us all worship you. Put you first in our lives, Lord, as we do daily, Lord. But this is the first day, Lord, as you have asked us, Lord Jesus, on the day of rest. Put everything aside and put you first and worship you and honor and glorify you in Jesus' name. Thank you, thank you, thank you, Jesus. Hallelujah, hallelujah. Glory be to the name of Jesus. Enni enni thudi seivan ena kadangaade kirubai ka

கண்ணின் முன்பில் அதராதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னன் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல்.

0: உனக்கு எதிராய் ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவன் உன்னை தேவன், அவர் தாசர்க்கு அவர் தாசர்க்கு நிதியவர் உன்னை அழைத்தவன் தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வாய். Amen, amen, amen. Thank you, Lord. Thank you, Jesus. We worship you. We praise you. We glorify you. We thanks to you, Lord, once again. Lord, it's very last verse, Lord. It's a beautiful verse, Lord, that I would like to add on to the song.
1: Thirandavas Thiviramai Pravasipom Thirandavas தீவிரமாய் பிரவேசிப்போம்.
0: ஆமேன், ஆமேன். தேங்க் யூ லார்ட், யூ ஹவ் ஓப்பன் டோர்ஸ் லார்ட், நோ மேன் கேன் ஷாட். தேர்ஃபோர் லார்ட், வி தேங்க் யூ ஃபார் தட் லார்ட் ஜீசஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ மாஸ்டர், தேங்க் யூ சேவியர், தேங்க் யூ லார்ட் காட் ஆல் மைட்டி. வண்டர்ஃபுல் சேவியர், வண்டர்ஃபுல் சேவியர், யூ ஆர் அ குட் காட், யூ ஆர் அ லவ்விங் சேவியர், தட் நோ மேன் கேன் ஷாட். வென் காட் ஓப்பன்ஸ் அ டோர், தட்ஸ் யுவர் வேர்ட் லார்ட. Father, Lord, we thank you, Lord, for many that have come and joined this morning, Father. Let them put all their needs aside, Lord. Let them put all their, even the very requests, Lord, that are pending upon their own lives, Lord. Let them put them aside, Lord, because you said, Lord, that you have opened doors no man can shut, Lord, that we can all boldly come to the throne of grace, Lord. Thank you for that, Lord. Thank you, thank you, thank you, Master. Thank you, my Savior. Thank you, my Lord God Almighty. Glory be to the name of Jesus. We worship you, we praise you, we glorify you, we give thanks to you. We give thanks to you, Lord Jesus. Lord, at this time, Father, Lord, even as people are, Lord Jesus, coming before you and worshiping you, Lord, I, Lord Jesus, know, Lord, how much, Lord, you are pleased, Lord, with that very way, Lord Jesus. You have created us, Lord, very, very purpose of fellowshipping with you, praising you and worshiping you. You said, if we do not do that, you will even raise the rocks and the stones to worship you, Lord. That is how, Lord, you want, Lord Jesus, our worship, our praise, Lord, the very first creation that you have made, that very purpose of having fellowship with you, Lord, to praise and worship you, Lord. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. Thank you, Master.
1: How lovely are the mountains of

rings. Our God rings. Our God rings. Our God rings. Our God rings.

Amen.

0: Yes, thank you, thank you, thank you, Jesus. From the very bottom of our hearts, Lord, we come to you, bring forth all honor and glory and lift your name up, Lord Jesus. We lift your name up, Lord Jesus, at this time, that you are drawing all people unto yourself, O Lord, that you are taking all those the praises and glory that is coming to you, Lord Jesus. So we thank you for all that you have done for us, Lord, for the very salvation that you have brought us, Lord, into our lives, for the eternity that you have given us, Lord. So we thank you, Lord, at this very Sunday morning, Lord. For some of them, Lord, it's even Monday. But Lord, we come to you with that worship and praise that belongs to you. In the name of Jesus, I pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajan Elangarmani, for your prayer. God bless you and your ministry. Amen. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசனா தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் அகிலா மகதுவ வருவோம். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் அண்டன் ராசனா அழைப்போம். பிரைஸ் லோட் பாஸ்டர் அண்டன் ராசனாயம் அவர்களே.
2: பிரைஸ் லோட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லோட் நேயர்களே.
1: ஆமே. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் ஞாயிறு உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாட வந்திருக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பாஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமே.
2: ஆமே. நாங்கள் அவருடைய அபிஷேகத்தை கேட்டு அவர் எங்களோடு அவரை துதிக்கும் பொழுது அவர் எங்களோடு வருகிறார் என்பதை அவருடைய அபிஷேகத்தினால நாங்கள் அறிந்து கொள்ள ஒவ்வொருவருடைய நுகங்களை முறிக்க உங்களுடைய அபிஷேகத்தை வேண்டி நிற்கிறோம். ஒவ்வொருவரோடு முன்னேற்படும் அநாயிண்டிங் ஃபால் ஆன் மீ.

just fall on me, anointing, fall on me.

Touch my hands, my mouth, and my heart. Fill my life, Lord, yes, Lord. எங்களுடைய கைகளை தொடும், எங்களுடைய இதயத்தை தொடும், எங்களுடைய வாயை தொடும். Touch my hands, my mouth, and my heart. Fill my life, Lord, every part. Let the power of the Holy Ghost fall on me, anointing fall on me.

anointing fall on me. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது, worship பண்ணும் பொழுது, நீர் எங்களோடு நீர் வருகிற தேவன். அன்றைக்கு மோசையோடு உம்முடைய சமூகம் முன்பாக போனது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களோடு வருகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா.

risen exalted one. Yes, நீர் ஒருவரே உயிர்த்தெழுந்த தெய்வம், எங்களோடு வருகிற தெய்வம்.

ஆண்டவரே, எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, எவ்வளவு நன்மை எங்களுக்கு செய்கிறவர், நன்மை செய்கிறவராக இன்றைக்கு நீர் சுற்றி திரிகிற தேவனாக இருக்கிறீர். உம்மை வரவேற்கிறோம், உம்மை இரங்களோடு வந்து தங்கி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி அவர்களை பரவசப்படுத்துகிற தேவன் தான் நீர், ஒருவர் தான் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ்.

0: Thank you, Lord. Your goodness is running after ஆண்டவரே, உம்முடைய கிருபை இறக்கம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்கள் உண்மை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஒவ்வொரு நாளும் உண்மை தேட முடிய அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் நிறைந்து நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து பெற்று பிசாசுக்கு எதிர்த்து வாழுகிற வாழ்வு தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியங்களிலேயும் முன்பதாக போய் கொடல் ஆணவைகளை நீராக்கி ஒவ்வொருவரையும் பரலோக ராஜ்யத்துக்கு இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமென். இதுவரை நேரமும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாட்டு பாடி துதித்தவர் பாஸ்டர் ரஞ்சன் ராஷ்ணம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இவர் சங்கம வானொலியிலே ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரர் என்பதை வருகை தருகிறோம். கர்த்தர் அந்த ஊழியக்காரை அபரிவிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அகிலா மகாதேவா அழைக்க போறோம். அதற்கு பிறகு தேவ சதி கடன் செல்ல போறோம். சிஸ்டர் அகிலா மகாதேவா.
2: Praise the Lord, Brother Mahindran. God bless you.
1: Praise the Lord, praise the Lord. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் ஞாயிறு உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாட வந்திருக்கேன். உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். 10 நிமிடம் கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமீன். கர்த்தராய் இயேசுவே, வார் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய இரகசிய வருகை பரியந்தம் நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம். இந்த பரிசுத்த நாளுக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கனடா தேசத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குபெக் ப்ரொவின்ஸுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மோன்ட்ரியல் சிட்டிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சர்வ ஜனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல ஜாதிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல பாஷியக்காரருக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல கோத்திரத்தாருக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாமிசமான யாபேருக்காய் நன்றி செலுத்துகிறோம். சர்வ ஜனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரொருவரே பரிசுத்த, நீரொருவரே மீட்பர், நீரொருவரே ஆண்டவர் என்றுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபையின் பரிபூர்ணத்தை, நீதி ஆகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் உம்மாலே அடையவும் ஆளிகை செய்யவும் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளையும் விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல வெள்ளமையும் பரிகரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளுக்கும் பாஷைக்காரரும் வந்து உம்மது மகிமையை காண்பார்கள் என்றவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சதா காலங்களும் உள்ள ராஜ்யத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்பவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வம சம்பூர்ணமுள்ள ஆகும்படி செய்பவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வலோக நியாயாதிபதியே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.

நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம். தேவாதிதேவனே, கர்த்தாதி கர்த்தரே, மன்னாதிபன்னவரே, நித்யானந்தமுள்ள சக்கராதிபதி, ஏகசன் ஆகிய பரலோகத்தின் தேவனே, இந்த மகத்தான நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய சுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவனவர் பரிசுத்தர், இருந்தவரவர் பரிசுத்தர், இருக்கிறவரவர் பரிசுத்தர், வருகிறாகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்றுமே மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. It's coming down, down, it's coming down. The glory of the Lord is coming down. Let the saints begin to pray that the Lord is have his way. And the glory of the Lord is coming down. It's coming down, down, it's coming down. The glory of the Lord is coming down. When the saints began to pray that the Lord is have his way and the glory of the Lord is coming down. When magimai, magimai, when magimai, deva magimai millarangitre. Parisuthar jabathal kathar paadai thirandhar, deva magimai millarangitre. When magimai, magimai, when magimai, தேவ மகிமையும் இல்லறங்கிட்டே. பரிசுத்த ஜபத்தான் கத்தர் பாதை திறந்தார், தேவ மகிமையும் இல்லறங்கிட்டே. இட்ஸ் கமிங் டவுன், டவுன், இட்ஸ் கமிங் டவுன், த க்ளோரி ஆஃப் த லோர்ட் இஸ் கமிங் டவுன். வென் த சேன்ட் பிகன் டு ப்ரே தட் த லோர்ட் இஸ் ஹேவ் இஸ் வே அண்ட் த க்ளோரி ஆஃப் த லோர்ட் இஸ் கமிங் டவுன்.

நன்றி செலுத்துறேன்ப்பா. மாமிசமான யாவும் மேகமாய் முது மகிமையை காணும்படி இந்த பரிசுத்தாவினாலும் பரிசுத்தாவின் மகிமை மர்ப மகிமை பிந்திர மகிமை ஆவி நிறைவு சகல ஜனங்களை நிரப்ப சர்வ பூமியை நிரப்ப சகல ஜாதிகளை நிரப்ப பரிசுத்த பிதாவியமே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவனை கெட்டு போகக்கூடாது என்பதுடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுடைய சித்தம் சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவடைய சித்தமுள்ளவராயிருக்கிற எங்கள் பரமபிதாவையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்று கட்டளை விட்டு போன எங்கள் தேவனே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மாமிசமான யாவர் மேலும் உமாவியை ஊற்றுவேன் என்ற வாக்கு தத்தத்தை தந்த தேவனே உமை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. மாமிசமான யாவர் மேகமாய் வந்து உமை தொழுது கொள்வார்கள் என்று வெளிப்படுத்தல் வார்த்தை தந்த தேவனே இப்படியா இந்த பரிசுத்தோவினாலும் மாமிசமான யாவும் மேகமாய் கர்த்தருடைய மகிமையை காணும்படி பரலோக மகிமை பொழிந்தருளப்படும்படியாய் சத்துவத்தின் வல்லமையினால் ஜனங்கள் நிரப்பப்படும்படி சத்துவமும் வல்லமையும் உள்ள பரிசுத்த பயங்கரமும் நீதியும் உள்ள உண்மையும் சத்தியம் உள்ள தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தி மகிழ்ச்சியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி நல்ல காலங்களை நல்ல சமயங்களை நல்ல நாட்களை நல்ல வேலைகளையும் கேட்டு மனவாளனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அனுதினமும் உண்மை சேவிக்கவும் அனுதினமும் உண்மை ஆராதிக்கவும் அனுதினமும் உமக்கு கனி கொடுக்கவும் காலமும் வேலைக்கும் நாட்களும் வந்ததென்று சொல்லி மனவாளனை உண்மை மைமைப்படுத்துறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கோடி நன்றிகளை கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. My Jesus, my Savior, Lord, there is none like you. All our days, we want to praise the wonders of your mighty love. Our comfort, our shelter, tower of refuge and strength. Let every breath, all that we have,

நீயும் காடல் மூழங்கும் உம் நாமத்துக்கே கரத்தின் கிரியைகளை பாடி மகிழ்வோம் உம்

0: செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துறோம் அப்பா. சர்வ பூமியும் ஆராதிக்கும்படி பரலோகத்தின் பரிசுத்த வான்கள் துதியிலும் துத சேனைகளுடைய துதியிலும் வாசம் பண்ணுகிறது. இவன் பூமியில் உண்டான துதியும் பரலோக மகிமையை நிரப்பி மடிப்பிக்கு பூமியில் இந்த நாளிலும் சபைகள் தோறும், தேசங்கள் தோறும், நாடுகள் தோறும், கண்டங்கள் தோறும், உலகங்கள் தோறும் கத்தரை செலுத்து பாட வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களிலும் முடங்குற அதியுன்னதமான நாமமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய சர்வ வேலமுள்ள தேவனே, உமது பரிசுத்த நாமம் ஒன்றே உயர்த்தப்படவும் போற்றப்படவும் மகிமைப்படவும் பாத்திரமுள்ளதாய் இருக்கிறபடியினால் சர்வ ஜனமும் உமது நாமம் தரிக்கப்பட்ட தேவ புத்திரராய் தேவ புத்திரிகளாய் தேவாவின் அபிஷேகத்தை பெற்ற நீதிமான்களாய் திகழும்படிக்கு இந்த நாளிலும் உம்மை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம் கெத்தாவே. மாமிசமான யாவும் ஏகமாய் இதோட மகிமையை காணும்படி பரிசுத்தாவியான பொழிந்தரலப்படுகிற ஏராளமான தாராளமான சம்பூர்ணமான அதிக அதிகமான நிறைவான நிறைவான மிகுதியான எக்கச்சக்கமான அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கட்டவிழ்த்து த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் உம்மை தொழுது கொள்கிறோம் கெத்தாவே. ஹலேலூயா, க்ளோரி டு காட். உலகத்தின் அதிபதி, மிருராஜ்யத்தின் ஆவி, துறைத்தனங்கள் அதிகாரங்கள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேவனைகள், பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள், அந்தி கிறிஸ்தின் ஆவிகள், கள்ளத்தீக்கத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், மிருகத்தின் ஆவிகள், லூசிபரின் ஆவிகள், பாகால் வணக்கங்கள், பாகால் சிலைகள், பாகால் மந்திரங்கள், பாகால் கிரியைகள் எல்லாம் அற்று ஒன்றான மெய்தேவனை தொழுது கொள்கிற மனுக்குலமாய் மனுஷ ஜாதியாய் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு நல்லதென்று கண்டது போல இந்த 21ஆம் நூற்றாண்டு மக்களும் கத்தருக்கு முன்பாக நல்லதென்று காணப்படும்படி பரலோக மகிமை பூமியை நிரப்பப்பட பூமி கத்தட மகிமை அகிர அறிநாள் நிறைந்திருக்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் சகல ஜனத்தின் வலது பரிசுத்த நிழலாயிருந்து நடத்த கத்தரை வலது பரிசத்தில் வைத்திருக்கிறோம், அசைக்கப்படுதில் என்று சத்துரு கிரியர்கள் ஒன்று மேற்கொள்ளாதபடி கத்தோட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் விளங்கும்படி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே. ஹலேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஹலேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி. Praise the name of Jesus Christ. Hallelujah. Thank you, Jesus. பரலோக தேவன்பின் வெள்ளம் பாயுதம் ஆத்மாவில் மோட்சத்தின் பலகனி வழியே வல்லமை பாயுதன் மேல் வந்திறங்கிடும் ஆவியின் அருள் மாறி பொழியுதே. பரலோக தேவன்பு நிறைந்தமில் பாயுதே. ஆ பரமானந்தமே ரீகரபம். நன்றி செலுத்துறோம் கத்தாவே. Heavenly showers are falling, filling our souls with His love. Wonders of heavens are open, bending his power from above. Oh, what a wonder refreshing come from his spirit divine. Heavenly showers are falling us, filling us. Oh, what a joy is ours. Hallelujah, glory to God. பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்பட இந்த பரிசு தோவினாலும் பரலோக துதி பூமியில் வாசம் பண்ண, பூமியின் துதி பரலோகத்தில் வாசம் பண்ண பரிசுத்தவான்களுடைய துதியில் மகிழ்ந்து தேவன் நுகர்ந்து மகிமைப்படும்படி பரிசுத்த பிதாவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம் கேத்தாவே. ஒன்றான மெய்தேவனை உம்மை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். சதா காலங்களிலும் உயிருள்ளவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Glory to God. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. தொடர்ந்துவனை மகிமைப்படுத்துற பரிசுத்தவான்களுக்காய் நன்றி. தேவட நாமம் ஒன்று உயர்த்தப்படுவதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். பிரதர் கண்டினியூ.
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் ஆமென் லார்ட் ஜீசஸ் கம்ஸ் ஆன் மிஷன் ஊழியம் செய்கின்ற சிஸ் அகிலா மகாதுவா வந்து துதித்து ஆராதித்து இதோட நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் அந்த ஊழியத்தை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: இதுவரை நேரம் துதித்தோம்
2: ஆராதித்தோம்.
1: நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டு வருகிற பாச ஜேசுதாசன் பெண்டிகோஸ்டல் அசம்பிளி ஆஃப் அத்துகிரியா ஸ்ரீலங்கா கொழும்பு. இப்போடைய செய்தியை நேற்றைய நாளே 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருந்தோம். நேற்றைய நாளில் 2 தீமோத்தேயு 2:10 வசனங்களே 7 காரியங்களை பற்றி சொல்லியிருந்தார். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த ஊழியக்காரர் இன்று தேவ சேவை கொடுக்க அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜேசுதாசன்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட,
1: பிரைஸ் லார்ட பாஸ்டர்.
3: Thank you மகேந்திரன்.
1: பிரைஸ் லார்ட.
3: Thank you மகேந்திரன்.
1: பிரைஸ் லார்ட, பிரைஸ் லார்ட்.
3: இலங்கையில இருந்து சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
3: கர்த்தருடைய இணையற்ற மகிமையுள்ள நாமத்தினால் இலங்கை தேசத்தில இருந்து
1: பாஸ்டர், அதாவது உங்களுடைய செய்தி மிகவும் அருமையான செய்தி. உங்களுடைய செய்தியை அநேக முதியோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அநேகர் குறிப்பெடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஆறுதலாக, காரணம் முதியோர்களாலே ஆறுதலாக நீங்கள் செய்தியை குறிப்பிட்டால் மிக மிக ஆசிரமமாக இருக்கும். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்குறேன். ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நேற்று தான் முதல் முதல் தடையாக இருந்தபடியினால் இன்னைக்கு நான் அமைதியாக கௌரவமாக இலகான முறையிலே எல்லாருக்கும் விளங்கி கொள்ற மாதிரி சகல காரியத்திலும் சொன்னால், நான் தமிழாக இருந்தாலும் நான் 25 வருஷமா சிங்கள ஊழியத்தை செஞ்சு கொண்டு போட்டபடினால் காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களும் சிங்களம் தான் பேசுகிறேன், சிங்களத்தை தான் பிரசங்கம் பண்ணேன், சிங்களத்தில் தான் எல்லாம் நடக்குது. அது அதனால தான் இந்த காரியங்கள் அதனால தான் சரியாக போகும். ரொம்ப நன்றி மகேந்திர ஐயா, ரொம்ப நன்றி லெஸ்லி ஐயா, ரொம்ப பரிசுத்தவான்கள். விசேஷமாக இந்த இலங்கை தேசத்திலும் பரிசுத்த ஓய்வு நாள், மாலை வேலையா இருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு காலை வேலையா இருக்கப்படியினால் உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை, பரிசுத்த ஓய்வு நாளை ஆராதித்து துதித்த அனைத்து இரத்த சொந்தங்களுக்காக ஸ்தோத்திரம். அதுவிதமாக விசேஷமாக இந்த ஒளிபரப்பை முழு உலகமெங்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த அருமையான நாட்டுக்கும் அருமையான இந்த ஊழிய பங்குதாரர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த உங்களுக்கு காலை வேலை, ஐரோப்பா நாட்டிலே காலை வேலை, முழு தேசமெங்கும் அந்த ஒளிபரப்பு எந்தெந்த நாட்டுக்கு போகுதோ அந்தந்த நாட்டிலே யாரா இருந்தாலும் ஆண்டவர் தாமே இந்த இலங்கை தேசத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். இலங்கை தேசத்து த பெண்டிகோஸ் அசம்பிளி ஆஃப் அத்துருகிரிய என்ற சபை கூடாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமையான மகேந்திரன் ஐயாவுக்கும் அருமையான கத்தோடைய ஊழியக்காரனும் கத்தோடைய மகிமை பொருந்திய லிஸ்லியாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கத்தர் தாமே இந்த காலை வேளையிலே ஒரு புதிய செய்தியை, ஒரு புதிய அபிஷேகம் செய்தியை கத்து நிச்சயமாக உன் உள்ளத்திலே நல்ல ஒரு மன்னாவை தருவார் நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம், வார்த்தைகளை பேசுவோம், வார்த்தைகளை வாசிப்போம், வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்லாமல் அதை கிரியையிலே போட்டு நாங்கள் பல கனிகளை கொடுத்து பல பேருக்கு ஆசீர்வாதமாய் இந்த விசேஷமாக இந்த ஒளிபரப்பை பழுக்கி பெருகி பழுகி பெருகி சகல நாடுகளும் சகல செவிக்கும் கொண்டு போவதற்கு இந்த ஊழியம் ஒரு உறுதுணையான ஊழியம், பலனுள்ள ஊழியம், அபிஷேகம் பெற்ற ஊழியம். இந்த முகநூலு கூடாக, இந்த வாட்ஸ்அப் கூடாக, இந்த காரியங்கள் கூடாக, சகல விதமான மீடியா கூடாக செய்கிற இந்த ஊழியமானது பழுகி பெருகுவதற்கு தேவன் தாமே துணை புரிவார். இந்த நிமிஷம் வரை கர்த்தர் தாமே இந்த எட்டு மாதமும் விசேஷமாக இலங்கை தேசத்தின்படி 30வது நாள், ஆனாலும் உங்கள் ஊரருக்கும் 30 நாளாக இருக்கலாம், 31 நாளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் இந்த கடந்த 8 மாதத்தையும் இந்த குரூப்பு கூடாக, இந்த திருச்சபை கூடாக, இந்த விசேஷமாக இந்த சமூகத்துக்கூடாக இணைந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்த வந்த 8 மாதத்தை போல பிறக்க போற புதிய மாதம் ஒரு புதிய திருப்பத்தையும் ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் நிச்சயம் கர்த்தருக்குள்ளாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விசேஷமாக இந்த நன்னாளிலே நாங்கள் பார்க்கிற செய்தி வந்து விசேஷமாக தேவன் நம்மை பராமரிக்கும் விதம். குறிப்பெழுதிக் கொள்ளுங்க. தேவன் நம்மை பராமரிக்கும் விதம். தேவன் நம்மை பராமரிக்கும் விதம், அதுதான் பிரசங்கத்தின் தலைப்பு. ஆமென், அல்லேலூயா. அந்த தலைப்பு கீழாக முதலாவது காரியம் எசாயா 66:13, புக் ஆஃப் எசாயா சாப்டர் 66:13. முதலாவது காரியம் நான் வேணும்னா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்படி என்றால் வாசிக்க முடிந்தால் எடுத்து வாசிக்கவும். அது எனக்கும் உதவியா இருக்கும், உங்களுக்கும் உதவியா இருக்கும், கேட்கறவங்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும். இந்த செய்தியை கேட்டு வானொலியிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாத திருப்பத்தை கொண்டு வரும் என்பது நிச்சயம். உங்களுக்கு முடிந்தால் உங்களுடைய வேதாமத்தை திருப்பி மைக்க ஹோன் பண்ணி உங்களுக்கு முடியும் வாசிப்பதற்கு முடிந்த அளவு நான் உங்களுக்கு வாசித்து அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏசாயா 66:13 இப்படி சொல்லுகிறது. ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 இப்படி சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், இன்மையான ஆண்டவரும் இன்மையான கர்த்தரும் இன்மையான தேவனும் ஒரு மகனையாவது ஒரு மகளையாவது இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும், அவர்களுக்கு ஜாதி பேதம் இல்லை, மத பேதம் இல்லை, எந்த விதமான தடங்களும் இல்லை. அவர் தேவாதி தேவன். இந்த உலகத்திலே ஒரு இந்த உலகத்தின் பிரகாரமாக ஒரு தாய் ஒரு மகனையோ ஒரு மகளையோ தேற்றது போல இந்த காலையாக அந்த காலையிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வானொலியிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, என் அருமையான மகனே மகனே மகளே, என் அருமையான தகப்பனே தாயே, என் அருமையான சகோதரியே சகோதரனே, கர்த்தர் தாமே உன்னை இந்த உலகத்திலே உன் தாய் உன்னை தேற்றுவது போல இந்த வேளையிலே இந்த காலையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை துதி ஆராதனை மத்தியிலே கர்த்தர் உன்னை ஆற்றி தேற்ற, ஒரு தாய் தன் பிள்ளையை தன் மகளை தன்னுடைய கையில ஏந்தி தன்னுடைய மார்பிலே சாய்த்து அந்த எந்தவிதமாக ஒரு மகளையோ மகளையோ மகனையோ தேற்றி ஆற்றி அந்த குழந்தை பருவத்திலே அந்த வாலிப பருவத்திலே அந்த வாலிப பருவத்தை உச்சமடையும் நேரத்திலே அந்த மகளோ அந்த மகனோ திருமணம் முடித்து போகும் பொழுதோ அதன் பேர் பேரன் பேத்தியை காணும் பொழுதோ வயது போக மட்டும் அந்த தாய்க்கு அந்த மகள் மகள்தான், அந்த மகள் மகன் மகன் தான். அதே போல தேவனை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரையும் ஆண்டவர் ஒரு தாயை போல இந்த காலவேளை ஏற்றுவார் என்பது நிச்சயம். அது ஏசாயா புத்தகத்திலே 66:13 அம்மா மீண்டுமா வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வாசல், கர்த்தருடைய பூமி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்த வளர்ந்த இடங்களா இருக்கிறது ஜெருசலேம் இஸ்ரேல. அதே விதமாக ஆண்டவர் ஜெருசலேமில் இருந்த மக்களை பற்றி தான் பேசுகிறார். அந்த மக்களுக்கு தான் ஏசாயா சொல்கிறார், உங்க உங்க அம்மா உங்க ஆயா இல்லாட்டி உங்க தாய் உங்களை தேற்று போல என் மெய்யான ஆண்டவர் என் மெய்யான இயேசு கிறிஸ்து உங்களை ஆற்றி தேற்றுவார் என்பது நிச்சயம் என்பதை அவர் நிச்சயப்படுத்தி தைரியமான வார்த்தையை அன்று ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்லப்பட்ட வசனம் இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் ரேடியோ ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இந்த ரெக்கார்டிங் போய் கொண்டிருக்கிற வேலையிலே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மகனுக்கும் மகளுக்கும் ஒரு தாய் தன் மகளை மகனையோ மகளை தேற்றது போல என் மெய்யான இயேசு கிறிஸ்து உன்னை தேற்றுகிறார் என்பதை நிச்சயமாக கருத்தாய் பக்தியோடு பரவசத்தோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இதுதான் முதலாவது காரணம். கர்த்தர் நம்மை பராமரிக்கும் விதம் விதத்திலே விதத்திலே கர்த்தர் ஒரு தாய் தாய் தன் மகனையோ மகளையோ எப்படி எந்த விதத்திலோ ஆற்றி தேற்றி பாதுகாப்பா வைத்துக் கொள்கிறாரோ அதே போலதான் மெய்யான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலையிலே உங்களை பராமரிக்க உங்களை பாதுகாக்க உங்களை ஆற்றி தேற்றி உங்களை கவலையா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், இந்த 8 மாதத்தை எப்படியோ நான் முடித்து விட்டேன், 9 மாதத்துக்கு என் கடன் தொழிலை எப்படி நான் நிறைவு செய்ய நிறைவு கொண்டு வருவேன், என் தொழில் நல்லா கிடைக்குமா, எனக்கு வீசா கிடைக்குமா, எனக்கு இலங்கை தேசத்துக்கு போக கிடைக்குமா, இல்லை நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்குமா, என் மகனுடைய திருமணம் நடக்குமா, என் மகளுடைய திருமணம் நடக்குமா, எனக்கு யாரும் ஆதரவற்ற நிலைமை நான் நிற்கிறேனே, எனக்கு உதவி செய்வா யார் என்பது கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான மக்கள் நீங்க யாரா இருந்தாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாயை போல உன்னை ஆற்றி தேற்றி உன் தேவைகளை உனக்கு எந்த நோயா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் எந்த வருத்தமா இருந்தாலும் எந்த பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் உங்கள் மகனை குறித்து, உன் மகளை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன் பாட்டியம்மாவை குறித்து, உன் தாத்தாவை குறித்து, உன் மாமாவை குறித்து, உன் மாமியை குறித்து, உன் சித்தப்பாவை குறித்து, சித்தியை குறித்து, பெரியம்மாவை குறித்து, பெரியப்பாவை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் தாமே ஒரு தாயை போல நின்று உனக்கு பக்க துணையாக நின்று உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயமாக கர்த்தர் பராமரிக்கும் விதத்திலே முதலாவது காரியத்தை இப்படி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சங்கீதம் 103:13. இரண்டாவது காரியம் தேவன் நம்மை பராமரிக்கும் விதம். இரண்டாவது காரியம் சங்கீதம் 103:13 வசனம் பார்த்தது எசாயா 66:13. இப்ப நாங்க திருப்ப போகிறோம் சங்கீதம் 103:13 வசனம் இப்படி சொல்கிறது, தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கு ஆசீர்வாதமான வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்கிறோம், எப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம், எப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த அதிகால வேலையிலே, அதி உச்ச அதிகால வேலையிலே இந்த மகேந்திரன் ஐயாவோடு சேர்ந்து, இந்த லெஸ்லி ஐயாவோட சேர்ந்து, இந்த குரூப்பு கூட இணைந்து, இந்த சங்கமம் ரேடியோ கூட இணைந்து இந்த செய்தியை கொடுப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே லிஸ்லையாவே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே மகிதனையாவே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒளிபரப்பை உருவாக்கி இப்படிப்பட்ட செய்திகளை முழு உலகம் எங்கும் போவதற்கு இந்த ஒளிபரப்பை கேட்கிற யாரா இருந்தாலும் அவளுக்கு ஒரு தாயை போல இந்த 8 மாதத்தை பாதுகாத்தார், தேற்றினார், ஆட்டினார். 9வது மாதம் இன்னொரு படி கர்த்தர் முன்னோக்கி செல்வதற்கு ஆண்டவர் தாமே வழிவகுப்பார். அதே போல ஒரு தகப்பன், சங்கீதம் 103:13 தெளிவா சொல்லுகிறது, எப்படி சொல்லப்படுகிறது, ஒரு விசேஷமாக பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவளுக்கு இறங்குகிறார். எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம், எப்படிப்பட்ட கடவுளை நாங்கள் வணங்குகிறோம், எப்படிப்பட்ட இறைவனுக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். நேற்று நான் 7 காரியம் சொன்னேன். அந்த 7 காரியமும் எப்படி, முதலாவது ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, யூ ஆல் ஆர் பால் காட் சைல்டு. ஆமே, கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஒக்கமா தேவாசிக்கு தருவோம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சேவகனை போல, ஒரு விவசாயியை போல, அதே போல தேவன் இந்த காலையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனை போல, ஒரு தாயை போல தேற்றுகிறார். ஒரு தகப்பன் இறங்குவது போல, தகப்பன் தன் பிள்ளைக்கு, தன் மகளுக்கு இறங்குவது போல நிச்சயமாக கடந்து வந்து 8 மாதத்தையும் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு ஆகாரம், காலை ஆகாரம், பகல் ஆகாரம், ராத்திரி ஆகாரம் கொடுத்தார். நீங்க ஃபிளைட்ல போயிருக்கீங்க, கோச்சில போயிருக்கீங்க, நீங்க பயணம் போயிருக்கீங்க, தொழில் செஞ்சிருக்கீங்க, எந்தவித குறையும் இல்லாமல் உங்களை அரவணைத்து பாதுகாத்து ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் கடந்த 8 மாதத்தை செய்த போல 9வது மாதமும் இதை, இந்த செய்தியை சங்கமம் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் தன் உலகத்திலே ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு இறங்குவது போல உங்கள் ஒவ்வொருவரையும் மனம் இறங்கி, மனம் பொருந்தி, மன அன்போடு, ஆதரவோடு அவர் அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் எல்லா ஆயுசு நாட்களை கூட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இதை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் மனம் இறங்கி, மனம் பொருந்தி இந்த 8 மாதத்தை பாதுகாத்தது போல உங்களுக்கு நிச்சயமாக 9வது மாதம் பல விதத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். நாங்கள் 3வது காரியத்துக்கு போவோம். அது சீக்கிரத்திலே அவசரம் இல்லாமல் அமைதியான முறையிலே ஐயா மகேந்திரன் கேட்டுக்கொண்டது போல இந்த நன்னாளிலே முடிந்த அளவில் அமைதியான முறையிலே மூத்தவர்கள், மூத்த பக்திவான்கள், மூத்த பரிசுத்தவான்கள் இருக்கிறபடியினால் அனைவருக்கும் இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக மாறுவதற்கு கர்த்தர் தாமே இந்த வேலை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1வது தெசலோனிக்கர் நிருபம் 2வது அதிகாரம் ஏழாம் வசனம். முதலாம் தெசலோனிக்க நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம். Chapter 2, verse 1. First Thessalonica book, chapter 2, verse 7. அகத்திற்குள்ளாக வாசிப்போம். அந்த தாமே ஏழாம் வசனம். உங்களிடத்திலே பச்சயமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது போல நாங்கள் எட்டாம் வசனம் எப்படி சொல்கிறது, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவன் படினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். ஆமேன். பவுல் தெசலோனிக்க சபையை நேசித்தபடியினால் தெசலோனிக்க சபை ஆவிக்குரிய சபை, அதே போல இந்த சங்கமம் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகிதனையாவுக்கு கூடாக லிஸ்லையாவுக்கு கூடாக இந்த ஒளிபரப்பிலே அனுதினமும் நமஸ்காரத்திலும் துதியிலும் ஞாயிறு ஆராதனை உபவாச கூட்டங்கள் உபவாச ஜெபங்கள் பங்கு பெறுகிற பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறது. இந்த சுயசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த சுயசேஷ பாரம் உங்கள் அனைவர் மத்தியிலும் போக வேண்டும். அதுதான் லெஸ்லியாவுடைய ஆசை, அதுதான் மகதினாயாவுடைய ஆசை, அதுதான் உங்களுக்கு நமஸ்கார துதியிலே வார்த்தையிலே ஜெபத்திலே உங்களை தாங்கி நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆசை. இந்த சுயசேஷம் எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய ஆர்வம். இந்த சுயசேஷம் கேட்கப்படாத ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் போய் சேர வேண்டும். அதுதான் உங்கள் மேல் இருக்கிற பிரியம், உங்கள் மேல் இருக்கிற பக்தி. அது சொல்ல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்து போஷிப்பது போல மகதினாயாவும் லெஸ்லேயாவும் நல்ல அபிஷேகத்தை விசேஷமாக அபிஷேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற காரியம் வந்து என்ன சொன்னால் சுயசேஷம் கர்த்தருடைய வார்த்தை வசனமானது சங்கமம் ஒளிபரப்பு கூடாக முழு தேசங்கும் முழு உலகம் எங்கும் கடந்து போக வேண்டும். சுயசேஷத்தை கேட்கிற ஒவ்வொரு செவியும் ரட்சிப்படைய வேண்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் ரட்சிப்பை மாத்திரமல்லாமல் புது வாழ்வை அடைய வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஊழியத்தின் உண்மையான கருத்தும் ஆர்வமா இருக்கிறது. அபிஷேகம் நிறைந்த அன்று பவுல் மனமிறங்கியது போல அவர் திசுநோனிக்க சபைக்கு சொல்கிறார், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்து போஷிப்பது போல நாங்கள் இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தையை கொடுத்து, நேற்று மகேந்திரையா சொன்னார், லிஸ்லையா சொன்னார், இந்த வசனம் அனைவர் மத்தியில் போக வேண்டும். அனைவருடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். அனைவருடைய நோய்கள் நொடிகள் வியாதிகள் வருத்தங்கள் சாபங்கள் கட்டுகள் உடையப்பட வேண்டும். அபிஷேகம் நிறைய வேண்டும். முழு நாடும், கனடா நாடா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், நோர்வேயா இருக்கலாம், ஐரோப்பா கண்டமா இருக்கலாம், ஆசியா கண்டமா இருக்கலாம், எந்த நாட்டில எந்த ஊர்ல யார் இருந்தாலும் இந்த சங்கமம் ஒளிபரப்போடு இணைந்து இருக்கிற அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு ஒரு உண்மையான நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த ஊழியத்தின் முக்கிய அன்பும் பாசமா இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் முதலாவது காரியம், ஒரு தாய் ஒரு மகளை தேட்டுகிறார். ரெண்டாவது, ஒரு தகப்பன் இறங்குது போல இறங்கி இருக்கிறார். மூன்றாவது பார்த்த, ஒரு தாய் பால் கொடுத்து போஷிப்பது போல இந்த காலையிலே தேவ ஒரு நல்ல மன்னாவை, ஒரு நல்ல புரியானியை, ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸை, ஒரு நல்ல பர்கரை கொடுத்து, இல்லாட்டி நல்ல ஹொட்டோக்கை கொடுத்து உங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார். இதை நல்ல போஷித்து வார்த்தையை உட்கொள்ள நீங்கள் மகிமை அடைவது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாகிறது, உங்களுடைய ஜீவியம் வித்தியாசமா மாறுகிறது. உங்களுடைய பேச்சு நடை மூச்சு, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய இருக்க நாட்டிலே வீட்டிலே எல்லாவற்றிலும் கத்தர் கடந்த 8 மாதத்தை பார்க்கலாம். இந்த 9வது மாதம் ஒரு புதிய திருப்பத்தின் சேந்திக்கு பின்னதாக நிச்சயமாக அத்துரைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு மாறுதலை கத்தர் நிச்சயமாக 9வது மாதம் முடிவடையும் பொழுது இந்த செய்தியின் மகிமையை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் என்பதை உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் மூன்று
4: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு.
3: நீங்கள் பார்த்தோம் 4:12 எசேக்கியல் 34 அதிகாரம் 12 வசனம். யாராவது எடுத்தால் வாசிக்க வாசிக்கவும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவர் கிருபை தருவார். யாராவது ஆயத்தமா வாசிப்பதுக்கு?
1: எசேக்கியேல் 34 அதிகாரம்
3: 12 வசனம்.
1: 34:12 எசேக்கியேல் 34:12 பக்கம் பழைய ஏற்பாடு 1005. ஒரு மேப்பன் சிதறண்டு தன் ஆறுகள் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தரவுமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களும் இருந்து அவர்களை தப்பி வர பண்ணி.
3: ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதைத்தான் இந்த சங்கமம் ஒளிபரப்பு கூடாக செய்து தொலைந்து போன ஆடுகளை, காணாம போன ஆடுகளை, மந்தமும் அந்தமும் இருக்கிற ஆடுகளை, நொந்து போன ஆடுகளை, காணாம போன ஆடுகளை, நோயோடு வியாதியோடு இருக்கிற ஆடுகளை காயம் கட்டுவதற்காக ஐயா மகேந்திரனையும் ஐயா லெஸ்லியும் தெரிவு செய்து கனடா தேசத்திலிருந்து சங்கமம் ஒளிபரப்பு கூடாக இந்த சுவிசேஷ பணியிலே இந்த ஆர்வத்திலே இதுக்கு செலவழித்த எல்லா முதலீடுகளுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் தாமே இந்த ஒளிபரப்பை பக்க சாபுவின்றி தேவனுடைய கிருபையினாலே இந்த தொலைந்து போயிருக்கிற ஆடுகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலையிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க தொலைந்திருந்தால், நீ காணாம போயிருந்தால், நீங்க வேதனையோடு எனக்கு யாரும் இல்லை, என்னை தேடுவதற்கு யாரும், என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு காயங்களை கட்டுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு தண்ணி கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு ஆகாரம் கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்லப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நம் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொலைந்து போன எல்லா ஆடுகளையும், அதுல நேற்று முந்தானத்து நீங்க கேட்டிருப்பீங்க, இஸ்ரேல் நாட்டு நெத்தனியல் பெஞ்சமின் பிரதமர் சொன்னார், எல்லா யூதர்களுக்கும் பல நாடுகளில், இலங்கையில, இந்தியாவில, எல்லா நாட்டில் இருக்கிற யூதர்களை அவர் அழைத்தார் தன் சொந்த நாட்டுக்கு வரும்படியாக. இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது விசனிக்கப்பட்ட காணாம போயிருக்கிற 12 கோத்திரங்களில் 10 கோத்திரங்கள் காணாம போனது, 2 கோத்திரங்கள் தான் மீதியானது. மீதியான 10 கோத்திரங்களே ஒவ்வொரு நாட்டிலும் இந்த 200க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது, தீவுகள் இருக்கிறது. இந்த எல்லா நாட்டிலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை யூதர்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பது போல அதற்கு பங்குள்ள பிள்ளைகளாக ஆசியாவிலே அந்நிய ஜாதியாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒருமைப்படுத்தி பலப்படுத்தி சிலுவையின் பாவ மன்னிப்பு கூடாக அந்த ரட்சிப்பு கூடாக உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். அது ஒரு நம்பிக்கையான ஆசீர்வாதம். ஆண்டவர் தொலைந்து போன யாரா இருந்தாலும், அவர் தொலைந்து போன 99 ஆடுகள் இருந்தாலும் காணாம போன ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்தார். அதே போல இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் தாமே உங்களை கைவிட மாட்டார். அவர் கூட்டி அவர் சேர்த்து கொள்வார். நீங்கள் அவருடைய மந்தையிலே வந்து சேரும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, உங்களுடைய காயங்கள் ஆற்றப்படும், உங்களுடைய வேதனைகள் நீக்கப்படும், உங்களுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பார்க்க பார்க்க பார்க்க கர்த்தருடைய திவ்யமான பாலை குடிக்க, வார்த்தையான பாலை குடிக்க குடிக்க குடிக்க நல்ல சக்தியும் பலனையும் ஆண்டவர் தருவார். நாங்கள் கர்த்தர் நம்மை பராமரிக்கிற விதத்திலே நாங்கள் 3-4 காரியங்களை பார்த்தோம். என்னென்ன காரியங்கள்? ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல, 2வது காரியம் தகப்பன் ஒரு மகனை மகன் மேல் இறங்குவது போல, 3வது காரியம் காணாம போன ஒரு மேய்ப்பன் காணாம போன சுழடிக்கப்பட்ட ஆடுகளை தேடி போய் கண்டுபிடித்து மீண்டுமாக மந்தையிலே சேர்ப்பது போல, அந்த மந்தை தான் திருச்சபை, அந்த மந்தை தான் இந்த சங்கமம் ஒளிபரப்பு, இந்த மந்தை தான் இந்த தேவ ஊழியத்திலே பல நாடுகளில் வித்தியாசமான நாடுகளிலிருந்து நமஸ்காரத்திலும் துதியிலும் வார்த்தை கொண்டு வருகிற இந்த சமூகம், இந்த சோசியல் மீடியாவில் செய்கிற இந்த ஊழியம் ஒரு திருச்சபை என்பதை, இந்த மந்தைக்கு ஆண்டவர் ஆடுகளை கர்த்தராகிய ஆடுகள் கர்த்தர்
5: நல்ல மேய்ப்பன் அவர் காணாம போயிருக்கிற ஆடுகளை கூட்டி சேர்த்து கொடுக்கிறார். அந்த கூட்டி சேர்க்கிற அந்த மந்தைக்கு அந்த ஆட்டு தொழுவதற்கு ஐயா லெஸ்லி ஐயாவையும் ஐயாவையும் ஒரு காவக்காரனை போல வைத்திருக்கிறார். அது மிகவும் சந்தோஷம், அது மிகவும் ஆர்வம். அப்படிப்பட்ட மூத்த ஊழியக்காரர்கள் எங்களோடு இருப்பது மிகவும் மன ஆறுதலும் சந்தோஷமாய் கொண்டு வருகிறது என்பதை மறந்து விட வேண்டாம். நாங்கள் ஐந்தாவது காரியம் பார்ப்போம். மத்தேயு 23 அதிகாரம் ஐயா வாசிங்க. மத்தேயு 23 அதிகாரம் 34 வசனம் ஐந்தாவது காரியம். மத்தேயு 23 37
1: மத்தேயு அதிகாரம் 23 வசனம்
5: 37
1: 37 புதிய ஏற்பாடு 36 பக்கம். எருசலேமே எருசலேமே, தீக தரிசலை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் கூட்டி சேர மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆமேன்,
5: ஆமேன். அருமையான வசனம். மத்தேயு நிருபத்திலே மத்தேயு அப்போஸ்தலர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவும் மெய்யான ஆண்டவரும் அந்த யூதர்களை எவ்விதமாக ஒரு கோழி தன் குஞ்சைகளை பாதுகாத்து சிறை தன்னுடைய ரெண்டு சிறகுகளாக பாதுகாக்க வைத்துக் கொள்வது போல இந்த யூதர்கள் அந்த 12 கோத்திரங்கள் மத்தியில் ரெண்டு கோத்திரத்தையும் ஆண்டவர் கண்ணும் கருத்துமாய் இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வாழும் பொழுது இந்த ரெண்டு கோத்திரத்தை யூதா கோத்திரத்துக்குடாக இயேசு பூலோகத்துக்கு வந்தார். தாவீதின் ராஜ பாரத்துக்குடாக யோசப் யோசப் மரியா என்று அந்த அருமையான ஆவிக்குரிய தகப்பனும் ஆவிக்குரிய தக தாய் கூடாக இயேசு வசுதாவின் ஆவியில நிரப்பப்பட்டு அந்த கற்பத்திலே ஆசீர்வாதத்தை பல பலம் பெற்று ஆண்டவர் தாமே மனரூபம் எடுத்து இந்த பூலோகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 சொல்வது, தேவன் தம் ஒரே பிரானை இந்த உலகத்துக்கு தந்து அறிந்த காரணம் வந்து இந்த உலகத்துக்கு தேவன் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தியிருக்கிறார். இந்த சங்கமம் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தாமே ஒருவரும் கெட்டு போகாத படிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த ஒளிபரப்பு கூடாக இந்த காலை வேளையிலே செய்தியை கேட்டுக்கொள்ள யாருமே கெட்டு போகக்கூடாது, அழிவுக்கு போகக்கூடாது, பாவத்திலும் சாபத்திலும் மந்தமாகி போகக்கூடாது. நீங்கள் அனைவரும் எல்லாவற்றிலும் விடுதலை பெற்று நல்ல நித்திய ஜீவனை நித்திய ஆசீர்வாதத்தை பலனுள்ள ஜீவியத்தை வாழ வேண்டும் என்பதை கர்த்தராகிய தேவனுடைய ஒரே ஆசை விருப்பம். ஆமென். அதுதான் மூன்றாவது ஐந்தாவது காரியம் பார்த்தோம். ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எந்த நிமிஷமும் எந்த நேரமும் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தன்னுடைய சிறகுகளால் கூட்டி சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சிக்கு இந்த சங்கமம் ஒளிபரப்பிலே ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிற இந்த தேவ ஊழியமானது பலருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த காலையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவரும் பயப்பட வேண்டாம். ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய அவருடைய சிறைகள் மத்தியிலே பாதுகாப்பாக வைப்பதற்கு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய சங்கீழாக வந்து புகுந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பு நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். ஆமேன். அதுதான் ஐந்தாவது காரியம். ஆறாவது காரியம் ஆமேன். உபாகமம் 32 வசனம் 11 32 அதிகாரம் 11 வசனம். உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனம் ஆமேன். ஐயா இன்னொரு 2 வசனம் தான் இருக்கிறது, அதை எனக்கு வாசித்து உதவி செய்யும்படியா கேட்டுக்கொள்ள மகேந்திரன் ஐயா. உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனம்.
1: உபாகமம் 32 வசனம் 11 வசனம் இப்படி சொல்கிறது.
5: 32 அதிகாரம் 11 வசனம்
1: 11 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவரே தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல.
5: ஆமென். எப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட உதாரணம் சொல்லியிருக்கிறார். ஒரு கழுகின் முக்கியமான அம்சம் ஒவ்வொருக்கும் தெரியும், கழுகு ஒரு 70 வருஷமாவது ஒரு 80 வருஷமாக ஜீவிக்கும். அது 40வது வருஷத்துல அவருடைய அந்த சொண்டு எல்லாம் உடைந்து விழுந்து போகும். அது கஷ்டப்பட்டு மீண்டுமாக அதனுடைய சொண்டு எல்லாம் வளரும். அதுமாக கழுகு தன் குஞ்சிகளை கொஞ்ச காலத்துல அது கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது தன் செட்டைகள் மத்தியில் வைத்து அது பறந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற வரை திடீர்னு அந்த செட்டையே கைவிட்டுரும். கைவிட்டோடனே அந்த குஞ்சிகள் தட்டு தடுமாறி டபுள் கர்ணம் ட்ரிபிள் கர்ணம் அது மாதிரி மேலே போ அது கீழே விழுவதற்கு தட்டு தடுமாறி கொண்டு வரும். ஆனாலும் கழுகு அம்மா அதிக கீழே கீழாக வந்து மறுபடியுமாக அந்த செட்டைக்கு தாங்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நாம் வணங்குகிறோம். ஆமே, நீங்க ஒண்ணுக்கும் பயப்படாதீங்க. சில வேலையில கிறிஸ்துவர்கள் யோசிப்பாங்க, ஆண்டவரை என் ஜெபத்தை கேட்கல, ஆண்டவர் என்ன கண்ணீரை காணல, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, அவர் என்னை விட்டு விலகிட்டாரு, அவர் விட்டு போய்விட்டார், அவர் என்னை மறந்து விட்டாருன்னு. ஆனாலும் பயப்பட வேண்டாம். ஒரு சில ஒரு கழுக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, கழுகு தாய் தன் குஞ்சிகளை செட்டை மேல் வைத்து பறந்து கொண்டு போய் ஒரு திடீர்னு கைவிட்டு கைவிட்டுரும். ஆனாலும் அது தட்டு தடுமாறி கீழே விழுவதற்கு முன்புதாக மீண்டுமாக அதி சீக்கிரத்துல கீழாக வந்து அந்த ரெண்டு செட்டைகளையும் விரித்து பாதுகாப்பது போல உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சங்கமம் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கழுகை போல அவர் ரெண்டு செட்டைகளையும் விரித்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்களை கீழே விழுந்து காயப்படுத்துவதற்கு அவர் விடமாட்டார், அவர் விரும்புவதும் இல்லை. ஒரு பார்த்தோம் அதுக்கு முதலாம் வசனம், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல சிறைகளை கூட்டி சேர்ப்பது போல நம் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு முந்தான வசனத்தை பார்த்தோம் ஆண்டவர் தாமே நம்மை ஆடுகள் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை கூட்டி சேர்ப்பது போல இந்த திருச்சபையிலே வைத்திருக்கிறார். அதே விதமாக இந்த இடத்துல பார்க்க ஒரு கழுகு தன் சேட்டைகளை அடைக்கலம் புகுந்திருக்கிற தன் குஞ்சுகளை பார்ப்பது போல ஆண்டவர் தாமே
6: நம்மை பாதுகாத்து அரவணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் துதிக்கிறோம், எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு இந்த காலையில அதிகாலையில ஐரோப்பா கண்டத்திலிருந்து கனடாவிலிருந்து லண்டன்ல இருந்து நோர்வேல இருந்து அதிகாலையில இந்த சங்கமம் ஒளிபரப்புக்குறாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிரலான திரளான ஜனமே, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கழுகை போல சிறகுகளை வைத்து கொண்டு போவார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல சிறகுகள் மத்தியில பாதுகாக்க இருப்பீங்க. மெய்ப்பன் தன் ஆடைகளை சிதறடிக்கப்பட்ட ஆடைகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 8 மாதம் சேர்த்தால் கடந்த 8 மாதமும் அவர் உங்களையும் என்னை பாதுகாத்தார். கடைசியாக பார்க்க போகிறோம் ஏசாயா 62வது அதிகாரம் 5வது வசனம் முக்கியமான வசனம், அனைவரும் கேளுங்கள்.
1: அறுபத்தி ரெண்டு அஞ்சு வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மனவாள் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார்.
5: அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் நான் கையை தட்டி கர்த்தர் இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு மேலும் மன மகிழ்ச்சியா இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாசம் 30வது நன்னாளிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அதிகாலை வேலை இந்த சங்கமம் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு வாலிப பையன் தன் திருமணம் முடிக்க போற அந்த மனவாட்டி மேல் எவ்வளவு பிரியமாய் சந்தோஷமாய் எப்போ எந்த நேரம் நான் இந்த மனவாட்டி கைப்பிடிக்க போறேன், அந்த மனவாட்டி எப்படி நான் இந்த மணமகனை கைப்பிடிக்க போகிறேன் என்று ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு வருஷ கணக்காக பிளான் பண்ணி செய்வது போல ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய ஒரே பிறந்த மகன் இயேசு கிறிஸ்து நல்ல மனவானனா இருந்து இம்மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற திருச்சபையாகிய உங்களையும் என்னையும் ஒரு மனவாட்டியா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஆர்வத்தோடு இருக்கிறார், எப்ப நான் போயிட்டு என் மனவாட்டியை அழைத்து கொண்டு வருவேன், எப்பொழுது அந்த திருப்பந்தியிலே அந்த கப்பிலே நான் மனவாட்டி மனமகனும் அந்த நான் பார்க்கிற கல்யாண நேரத்துல கல்யாணம் முடிச்சு அந்த ரெசப்ட்ல நூலுக்கு வரும் பொழுது அந்த ஜூஸை கொடுப்பது, அந்த ஜூஸுக்கு கொண்டு வந்து கொடுப்பதை போல கர்த்தருடைய திருப்பந்தியிலே ரசத்தை நான் நினைவு கூறது போல இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வருகை பரியந்தம் நான் மீண்டும் வந்து உங்களை கூட்டி போகும் பரியந்தம் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு அடையாளம், இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை கைவிட வேண்டாம். அதைத்தான் திருப்பந்தி, அதுதான் திருவிருந்து. அந்த திருவிருந்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்று ஆவிலே நிரம்பி ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அந்த திருப்பந்தியில இந்த காலை வேளை பங்கு பற்றி கொண்டிருக்கிறோம், அது நினைவு கொண்டு இருக்கிறோம், அதை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அவருடைய திரு சரீரத்தையும் அவருடைய திரு இரத்தத்தையும் நினைவு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், சொல்கிறார் ஒரு இளைய ஒரு வாலிப பையன் தன் திருமணம் முடிக்க போற அந்த மனப்பெண்ணை குறித்து எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோ அந்த அளவுக்கு கடந்து வந்த 8 மாதத்தை விட பிறக்க போற 9வது மாதம் இந்த சங்கமம் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான பிரியமான இரத்த சொந்தங்களே, கர்த்தர் உங்கள் மேல ஒரு மனவாளர் ஒரு மனவாட்டி மேல் பிரியமாய் சந்தோஷமா இருப்பது போல இந்த காலையிலே இந்த கடைசி வருஷத்து ஓய்வு நாளிலே ஆகஸ்ட் மாசம் வருஷத்து ஓய்வு நாளிலே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் செய்தியை கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருவரையும் அந்த கர்த்தராகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு பையனோ ஒரு வாலிப பிள்ளையோ திருமணம் முடிக்க போற நல்ல நாளை குறித்து சந்தோஷமாய் ஆர்வமாய் ஆயத்தமா இருப்பது போல நாம் ஒவ்வொருவரும் அந்த மனவாட்டிக்கு மனவாட்டிக்கு உகந்த உடையை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த மனவாட்டி அணிகிற தங்கங்களா இருக்கலாம், என்ன ஆபரணங்களா இருக்கலாம், அதை குறித்து கவனமாயிருப்போம். அந்த நேரத்துக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக மத்தேயு 25வது அதிகாரம் சொல்றது 10 பேர் இருந்தாங்க, அதுல 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, 5 பேர் கைவிடப்பட்டாங்க. ஆனாலும் அந்த மனவாளன் வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமுள்ள ஒரு மனவாட்டி திருச்சபையா இருக்க வேண்டும். எந்த நேரத்துல நமஸ்காரத்தை துதியை வழிநடத்திய அந்த அருமையான தாய் இதை கொண்டு நினைவுபடுத்தினார். நமக்கு வருகை அவருடைய வருகை அது சீக்கிரம், அந்த வருகைக்கு ஒரு நல்ல மனவாட்டியாக இருப்பதற்கு இந்த காலையிலே உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். அழைப்பது மாத்திரமல்லாமல் உகந்த ஒரு கிறிஸ்தவ பரலோக ராஜ்யத்திலே அந்த மகனுக்கு உகந்த கிறிஸ்துவ உண்மையும் முத்துவமாக நீதியும் நியாயம் உள்ள பசுத்தம் உள்ள ஒரு மனவாட்டியாக மாறுவதற்கு இந்த சங்கமம் ஒளிபரப்பு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. தேவ வசனத்திலும் தேவ வார்த்தையிலும் தேவ ஜெபத்திலும் தேவ நமஸ்காரத்திலும் இந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலையிலே இந்த செய்தியை மீண்டுமாக சுருக்கமாக சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். கர்த்தர் நம்மை பராமரிக்கும் விதம், முதலாவது ஒரு தாய் தேற்றுவது போல, இரண்டாவது ஒரு தகப்பன் மண் பிள்ளைக்கு இறங்குவது போல, மூன்றாவது பாலை ஒரு தாய் பிள்ளைக்கு போஷிப்பது போல வார்த்தையை உங்களை போஷித்துக் கொண்டிருக்கிறார், நாலாவது ஒரு மெய்ப்பன் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை கூட்டி சேர்ப்பது போல, ஆமென், ஐந்தாவது கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல சிறைக்குள்ள பாதுகாப்பது போல உங்களையும் என்னை பாதுகாக்க கடந்த 8 மாதமும், ஆறாவது காரியம் கழுகு தன் குஞ்சுகளை தன் சொந்த சிட்டையின் கீழ் வைத்துக் கொண்டு போவது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார், மறந்து விட வேண்டாம். ஏழாவது காரியம் ஒரு உலகத்திலே ஒரு வாலிப மகன் தான் திருமணம் முடிக்க போற அந்த மனப்பெண்ணை குறித்து மனமகிழ்ச்சியும் மன சந்தோஷத்திலும் பழகி பெறுவது போல நிச்சயமாக நம்முடைய ஒரே மனவாளன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு உகந்த மனவாட்டியான திருச்சபை திருச்சபை நீங்கள் தான், நான் தான் கட்டிடம் அல்ல, நீங்களும் நான் தான் அந்த மனவாட்டி. அந்த மனவாட்டிக்கு தேக உகந்த உடைகள் அந்த தருணத்தை நாங்கள் ஆயத்து ஆவிலும் அபிஷேகத்திலும் வார்த்தையிலும் ஜெபத்திலும் அந்யோனத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாங்கள் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தி கூடாக உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக என் முதல் கண் வணக்கம் லெஸ்லியாவுக்கும், முதல் கண் வணக்கம் மகிந்தனையாவுக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு சங்கமம் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற என் இரத்த சொந்தங்களுக்கு கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வதிப்பார். கடந்து வந்த 8 மாதத்தை விட 9ஆம் மாதம் நிச்சயமாக உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய அனைத்து காரியங்களும் பழகி பெறுவதற்கு கர்த்தர் பராமரிக்கும் விதத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் விலப்பட்டு தெரிப்பட்டு நம்பிக்கையில் உறுதிப்பட்டு இந்த வார்த்தையில கிரியில போட்டு அபிஷேகத்தோட கர்த்தருடைய வல்லத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் உறவையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஜேதுதாசன், ஸ்ரீலங்கா. தேவன் நம்மை பராமரிக்கும் விதம் என்று 7 காரியங்கள் தன்னுடைய செய்தியிலே 7 காரியங்களை தான் குறித்து செய்து கொடுத்து கொண்டு வருகிறார். கடந்த கிழமையும் 7 காரியங்கள், இன்றும் 7 காரியங்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் அந்த ஊழியக்காரன் ஆசிப்பார். அது மட்டுமல்ல, இவர் சிங்களத்திலே செய்து கொடுக்க ஒரு நேரத்தை நான் ஒதுக்க போறேன். காரணம், என்னுடைய சபையில அநேக சிங்கள ஊழியர்கள், சிங்கள விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கொண்டு விசுவாசிக்கிறேன். நான் அவர்களோடு கதைத்து உங்களுக்கு ஒரு அரமணத்தியாரம் சிங்களத்தில் இந்த சங்கம வானொலியை செய்து கொடுக்க ஒழுங்கு செய்கிறேன். கர்த்தர் கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் தேவன் ஆசீர்வதிப்பாக. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு செல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. முடிவு ஜெயவத சிஸ்டர் ரஜனி அலங்காரம் கொடுக்க போறோம். பேசலாம் சிஸ்டர் ரஜினி.
7: Praise the Lord, Brother Mahendran.
1: Closing prayer.
7: Thank you, thank you, thank you, Lord, for such a wonderful word that came through, Lord, from the servant's lips, Lord. Lord, how you had prepared this word, Lord, from 7 different aspects of how we can be prepared at the end, Lord, for your coming as the bridegroom to your bride. But all these, Lord, that you had shared, Lord, is such a comforting word, Lord, right from the very first one, Lord Jesus, as a mother who would care and comfort her children, may it be a boy or a girl, however a mother feels and comforts, only a mother knows, but that comfort comes only from a mother to a child, and then also a father who shows mercy to a child also comes from the Father, heart of God, who shows mercy to his children, just like he shows mercy. He says, oh Jerusalem, just like he calls Jerusalem, that is the city of the living God upon high. But here we have the Jerusalem just as much real and new. And the way he had comforted Jerusalem, so we are his Jerusalem as well, his people, the people of God. And also then again he had called out to be also going into the word of God, where he had, like a mother feeds once again the child, how the mother would feed the baby with the, you know, what it takes with the milk to grow and to feed and to support and to care. That just so does the Lord feeds us with his word, feeds us we will be also grow in the very nature of the Lord Jesus Christ to become our very life, his character, the way his will to be purposed and come through our own lives, and to fulfill that purpose in our lives. As it only comes through obeying the word of God and also sharing that word of God once we know him as our personal savior. So the word is the utmost of everything that we can have in our lives as a Christian, as a child of God. And following that, he also brought as a shepherd, how the Lord goes after the lost sheep, just like a shepherd here on earth would goes after the lost sheep as well. And that is also a part of how the Lord cares for the ones that are lost. And that is exactly what we are doing with the media network at this very moment, as the word has been going through, to go after the lost sheep and the purpose to be fulfilled, to bring them into the fold back when they are lost, as the sheep, the shepherd goes after the sheep that is lost. brings the sheep back into the fold, so does the Lord bring his lost children back into the fold, the ones that do not know him as their personal savior, to accept him as their Lord and their savior. And this is going on this very moment as the Holy Spirit is working on you, each and every the person that is listening to it, to bring you back into the fold in the name of, even the backsliders, to bring you back into the fold in the name of Jesus. And also he beautifully shared, Pastor Yesudasan, about the hen gathers the chicks under the wings, so that the Lord, how the Lord gathers his children under his wings, and he protects them, he cares for them, he leads them and guides them and feeds them, and so that the Lord comforts and protects and keeps and leads and guides. So like the chick gathers the hen gathers the chicks under her wings. You have seen that. It's a beautiful way to look at it. And so does the other one is with the eagles, how the eagles carry the little eaglets on top of the wings when she flies, and suddenly if one falls, he would immediately go underneath and catches them and bring them back under the wings. It's such a beautiful thing how that happens, and how nature itself, God's creation, shows the love and comfort. If he can show that through the creators, through the animals and the birds, how much more can he, through his human that he created in his own image? That is a wonderful way the Lord has shown that also. And finally, it is how the Lord is coming through to his bride. He is preparing this very moment. That is his church. And that is the focus we have for every single lost man, woman, boy, and girl, to bring them back into the kingdom of God. And that is what exactly these media networks are doing, from Sangamam Radio Gospel to Nitya Valicham, Bharta in Valicham, where we go in and through the media networks bring all the lost sheep, the lost, how the bridegroom is preparing, is what is going on through the word that is being preached, even as a Pastor Yesudasan has been preaching also at this very moment, to prepare the bride, how the Lord wants every one of us to be prepared as his bride for his soon return, that we'll be caught up in the rapture. And otherwise, it's not possible to go. Like the 10 virgins were called, only 5 were ready. We have to be ready. We have to be prepared. That is only through the Lord enabling us to come and obey the word, read the word, live like the Lord has showed us from the word, and obediently following him right to the end. So we will not be ashamed of his coming, but be raptured, and we'll be taken up even as we are, as he is. Be holy as I am, and that is exactly how we can be raptured, even as he is. In Jesus' name. So, Lord, we thank you, we thank you, we thank you, Master, for this wonderful word, Lord, that has been teaching all of us and challenging all our hearts, Lord, and giving us, Lord, an insight, Lord Jesus, how you want us, Lord, to live this life you have given to us after receiving our salvation, Lord, and bringing all those that have now received this word, Lord, to bring them back into your fold and also accept you, Lord, even as they have not, Lord, come into, Lord Jesus, into that the way of salvation, Lord, to accept you as their Lord and their Savior. So we thank you for this wonderful word as well, and we thank you, Lord, for Brother Mahendra now. Before that, even Brother Leslie coming in and opening up the program, and Brother Mahendra, as he usually does, Lord, hosting the program. So we thank you, Lord, for their effort and all their encouragement and their services as well, Father. And Pastor Yesudasan, who came all the way from Atulagiri, Colombo, Sri Lanka, from the Pentecostal Assemblies of Sri Lanka, is also a branch of the Pentecostal Assemblies of Canada. And we have many the coordination of the churches from there coming on, because it comes from Canada into Sri Lanka. They come here and preach. Even the director from the Pentecostal Assemblies of Sri Lanka has come into Canada, into our churches, and with our Pentecostal Assemblies of Canada, supporting them. And they come and share and share the goals with us, and for missionary purposes and all of that. And we are all working in conjunction together. So we thank the Lord for enabling Pastor Yesudasan to come and join our media network as well with Sangamam Radio Gospel, and this morning, especially with the morning services, to participate. And we welcome

0: எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. என் ஆத்மாவை சொல்லுவோம், என்
1: என்
0: ஆத்மாவே
1: ஆத்மாவானவரே சோத்திரி,
0: என்
1: என்
0: முழு
1: முழு
0: நாமத்தை
1: உடலே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி,
0: என்
1: என் ஆத்மாவே
0: ஆத்மாவே
1: கத்தரே சோத்திரி,
2: கத்திரே
1: அவர் செய்த சகல உபகாரங்களையும்
2: சகல
1: மறவாதே.
0: உபகாரங்களையும்
1: ஆமேன், ஆமேன்.
3: ஆமீன், ஆமீன். அருமையான அருமையான சேவை
2: செய்தி,
3: அருமையான சேவை செய்தி கூடாக வழி நடத்தினார் பாஸ்டர் இயேசுதாசன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மினிஸ்ட்ரியையும் ஒப்புவிக்கிறோம். ஊழியங்களிலே கத்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். வழி நடத்திய சகோதர மாயந்தன்னையா, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி அதிகால வழியில் இணைந்த சகோதரி டாலி, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரன் மகேந்திரனையா, அதே வழியில் இணைந்து ஜபித்த சகோதரி அகிலா அவர்கள், சகோதரி அரியராஜ அம்மா, பாஸ்டர் அன்டன் ராசநாயகம் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஊழியர் சுசேரை பின் வானர் அவர்கள் ஜெபம் தேசத்து இணைந்து அடுத்த நிகழ்ச்சி சென்று விட்டார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்னொரு நேரடி நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நேற்றைய நாளிலே நடைபெற்ற அந்த அல்லோல அல்லோலம் எங்களுடைய ஒன்றும் எஃபெக்ட் அல்லவில்லை. நாங்கள் ஒரு சைனீஸ் மேன், நான் அவரை பிளாக் பண்ணிவிட்டேன், ஜூமுக்கு அறிவித்திருக்கிறேன், அவர் இனிமேல் வர முடியாது. ஆனாலும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே எந்த ஒரு தடையும் வரவில்லை, படங்கள் வரவில்லை. அந்தபடி அல்கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு என்னுடைய ஆசிரியர் ஏலெவல் ஆசிரியர் ஜியோகிராஃபி ஆசிரியர் கத்தருக்குள்ளே மறிக்கவில்லை, மறித்து விட்டார். டொரண்டோவிலே ஒரு நண்பர் போல அவருடைய ஃபியூனரலுக்கு சென்றிருந்தோம். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன்.
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
3: ஆமேன். நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அதனாலே நாங்கள் நிறைவு கொண்டு வந்து கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
5: தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று.
6: கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது தூங்குகிற காலம் அல்ல. எழுந்து நின்று போரடித்து சத்துருடைய கோட்டைகளை அழிக்கிற காலம் இது. எழுப்புவோம், தேசத்தை கலக்குவோம்.

நோக்கி நீங்க வந்திருக்கிறது. அதை அனுபவியுங்கள். அது எங்க பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரலோகத்தின் புனித காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நிரப்பும்படியாய் இறங்கி வருவீராக. தெய்வமே, என் ஜனங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், நாடிகளுக்குள்ளாய், நரம்புகளுக்குள்ளாய், தசைகளுக்குள்ளாய் உம்முடைய ஜீவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டு. பரலோக காற்றே நீர் வீசுவீராக. வீடுகளுக்குள் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுமையா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62850101. தொலைபேசி எண் 2236 87.
1: அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என்று சேனைகளின் கர்த்தர்
1: அதுதான் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, பசுமொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். பசும் பொன் நீதியை குறிக்கிறது இல்லைங்க, நீதி இல்லையா, பொண்ணு இல்ல, பசும் பொன் சுத்த பொன் நீதியை குறிக்கிறது. அந்த இறகு கொடுக்கப்படும், நீதி கொத்த இறகு கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்றதுதான் அங்கு நியாயமா நீதியா இருக்க போகுது. அது குடும்பம் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனா நீங்க சொல்றதுதான் அங்க நீதியா இருக்கும். ஆமீன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்க சொல்லுவீங்க. கத்துரி பிள்ளைங்களே, வருத்தமா இருக்கிறீங்களா? நம்ம எங்கேயும் போக முடியல, எந்த இடத்துக்கு போக முடியல, நம்ம இங்கேயே இருக்கிறோம், இதே செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்ய போறோம், அப்படிலாம் குழப்பத்துல இருக்கீங்க. கத்தர் உங்க கூட பேசிட்டு இருக்கார். ஆமீன். அதனால பயப்படாதீங்க, உங்களுக்கு வெள்ளிக்குப்பான அலங்கரிக்கப்பட்ட ஒரு புராச்சரகம், நல்ல ஒரு நீதியான காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பிடிச்சுக்கோங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. வார்த்தைகளும் முடியுது ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தைகள்ல தேவ பலன் இருக்கிறதே, அதற்காய் நன்றி. இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் அற்புதங்களை காண்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் அநேக காரியங்களின் நிமித்தமாய் பல வழிகளில் முயற்சி செய்தும் உங்களின் ஞானம், பலன், திறமை மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியும் நாம் வென்றுவிடலாம், சாதித்து விடலாம் என்றும் எண்ணியதுண்டு. சிலரோ நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் ஜெபித்தும் மன்றாடியும் உபவாசித்தும் வந்திருப்பீர்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் காலதாமதமும் காரியங்களில் தடைகளும் மன உளைச்சலும் சந்தித்து மனம் உடைந்து போய் எல்லாவற்றையும் கைவிட்ட நிலையில் அங்கலாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்கான நற்செய்தியாய் இயேசுவின் வார்த்தை சொல்லுகின்றது, மனுஷரால் கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஆகவே உங்களின் விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரில் முழுமையாக ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக எல்லாம் கூடும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 3 வாசிக்கையில், அங்கே யோசுவா உடன்படிக்கை பெட்டியுடன் ஆசாரியர்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் யோர்தானை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் அவர்கள் கடந்து போகின்ற காலமோ அறுப்பு காலமாக இருப்பதினால் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறதை காண்கிறான். அங்கே யோசுவா கர்த்தர் மேல் உறுதியாய் வைத்த விசுவாசத்தின்படி தேவனால் கூடும், நம்மை கடந்து போகும்படி செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தபடியினால் கர்த்தர் ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்தவுடன் மேலே இருந்து ஓடி வருகின்ற தண்ணீர் ஒரு குவியலாக குவிந்தது. யோர்தானை கடந்து போகும் மட்டும் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோர்தானை போல பிரச்சனைகள் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதே என்றும் எப்படி கரை சேருவோம் என்றும் கலங்கி போய் நிற்கிறீர்களா? அன்றைக்கு யோசுவா உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களாய்த்தான் யோர்தானை கடந்தார்கள், வழி விலகியது. இன்றைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை மூழ்கடிக்க நினைத்தாலும் உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை முன்வைத்து அவரையே நம்பி எந்த சூழ்நிலைகளுக்கும் முன்பும் நீங்கள் தைரியமாய் முன்னேறி செல்லும் பொழுது யோர்தானின் சூழ்நிலைகள் வழிவிலகும், வெற்றியின் பாதைகள் திறக்கும். கரடு முரடான சூழ்நிலைகள், மூழ்கடிக்கும் வேதனைகள் வெட்டாந்தரைகளாய் மாறும். மேலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று உங்களை கலங்க பண்ணுகிறவைகளை, முன்னேறி செல்ல விடாதபடிக்கு எழும்பி நிற்கிறவைகளை, ஆசீர்வாதங்களை குலைத்து போடுகிறவைகளை, சத்துருவின் கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் அவைகளை மிஞ்சி வராதபடிக்கு நிற்க செய்கின்றார். மேலும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு உங்களை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதிகள், தடைகள் காணப்பட்டாலும் தேவனையே சார்ந்து அவரையே நோக்கி பாருங்கள். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்பதை விசுவாசியுங்கள். அதிசயங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: Recording stopped.

0: Amén, amén, amén. சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. தாளந்தை கொடுத்து நிகழ்ச்சியை கேட்டு அபிஷேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமே, சிறு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். ஜபத்தை முடிந்தவுடன் சிஸ்டர் அகல்யா மகதுவா வந்து துதித்து ஆராதிப்பா, ஒரு ஜபத்தை எழுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கமா வானொலி உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள், உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறாள் சுவாமி, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறாள், துதிக்க சோஸ்திர பாடலை பாட வந்திருக்கிறாள் சுவாமி, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை மட்டுமல்ல, அந்த குடும்பங்கள் உற்றார் உறவினரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோட தொடர்படுத்தி இருக்கிறோம் சுவாமி. இந்த 97 ரேடியோல கேட்கிற மக்கள் இந்த உள்ளகம் எங்கும் இந்த தொனி கேட்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கானது பரிசுத்த ஆவியானவரே புது பிரசன்னம் இந்த சங்கமா வானொலி நிலையத்தில் மூடட்டும். இல்ல துதிக்கிறது ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவர். அவர்கள் பிரசன்னத்தில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து துதித்து ஆராதித்து பாடல் பாடும் பொழுது அந்த பரலோக ராஜ்யமே அசைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த உலகம் கண்டு கொள்ளட்டும் அந்த ஒன்றான மெய்தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன், இந்த உலகத்திலே ஒரு ஒரு தெய்வம், அவர் பேர் தான் இயேசு என்று அறிந்து கொள்ள நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீ ஆசீர்வைத்து வளர்த்து கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்க நன்றி. இன்றைய நாளே சுவாமி துதித்து ஆராதித்து வர ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, அவர் கையிட்டு செய்யும் குடும்ப காரின் அனைத்தையும் ஆசீர்வதித்து, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி கட்சி முதலாக வந்தவர் ஸ்ரீ அகல்யா மகாதேவ அழைக்க போறோம். அவர் வந்து 10 நிமிடங்கள் துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிரைஸ் லார்ட் ஸ்ரீ அகல்யா.
1: பிரைஸ் லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ. ஹவ் ஆர் யூ?
0: ஐ ஆம் ஓகே. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே முதலாக நீங்க சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி துதித்து ஆராதிக்க வந்திருக்கீங்க. 10 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர், நான் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்களா.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கர்த்தராய் இயேசுவே, வாரம் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2வது வரியை கொண்டாடவும், 2வது வரியை அறிவிக்கவும், பரலோகத்துக்கு செய்தியை பிரசங்கிக்கவும், தேவன் தந்த தரிசனம் நிறைவேற்றப்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. தினாலும் வாசிக்கிற வார்த்தை எமக்கு சங்கீதம் 121. உமக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தடத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை வரும். எம் காலை தள்ளாட போட்டார், உம்மை காக்கிறர் உறங்கார். இதோ இஷ்டவேலை காக்கிறவர் துறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கத்தருமை காக்கிறவர் கத்தரம் வலது பக்கத்திலே எமக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உம்மை சேதப்படுத்துவதில்லை. கத்தரம்மை எல்லாத்தையும் இங்கும் விலக்கி காப்பார். அவரும் ஆத்மாவை காப்பார். கத்தரன் பூக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். கத்தருடைய பரிசுத்த நாமம்பட கத்தருக்கு முன்பாக எங்கள் ஆவி ஆத்மா சரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கொள்ளுவேன், அளிப்பேன், பங்கிடுவேன் என்ற பார்வோன் சேனைக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்த இந்த நாளையும் தந்ததுக்காக கத்தருக்கு மகிமையை செலுத்தி நாம் துதிப்போம். ஹலேலூயா, க்ளோரி டு காட். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற

ஆசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம்.

அவசியம் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வபூ

ஆசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே. மகத்துவமும் உன்னதமுமான நாம

சியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாம்.

0: ஆசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமமுடையவரே. நன்றி செலுத்துறோங்க தாவே. 2026 ஆகஸ்ட் மாதம் 22 8:11 காலை வேளையிலே கனடா தேசத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மொன்றியல் சிற்றிலிருந்து மகிமைப்படுத்த, கிபெக் ப்ரொவின்ஸ்ல இருந்து மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி, நித்தியவாசியும் பரிசுத்தங்கிற நாமமுடையவருக்கு முன்பாக நாங்கள் ஜீவபலிகளாக தொழுது கொண்டு ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் எல்லா துதியையும் செலுத்தி இந்த மாதத்துக்குரிய ஒத்தாசைகள், இந்த காலங்களுக்குரிய ஒத்தாசைகள், இந்த நாட்களுக்குரிய ஒத்தாசைகள் நன்மை கிருபையும் பின்தொடரும்படி, நல்லதுவனாகிய உம்முடைய சமூகத்திலிருந்து நலமான ஈவுகள் கடந்து வரும்படி, பரலோக ஒத்தாசை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உண்டாகும்படி நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம் கேத்தாவே. கோடா கொடி நன்றிகள், கோடா கொடி சூத்திரங்கள், கோடா கொடி துதிகளை செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக, மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொன்னீர். எங்கள் காரியங்கள் எல்லாம் உண்மையில் வைத்து விடுகிறோம். கர்த்தரங்களுக்காக யாவை செய்து முடிக்கும்படி எழுந்தல்வீராக, இப்பொழுது எழுந்தல்வேன், இப்பொழுது உயர்ந்தல்வேன், இப்பொழுது மகிமைப்படுவேன் என்று சொன்னதுவர் சகலத்தை நன்மைக்குவா நடத்தி முடியும் என்று இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த 37 கனடா வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி, இந்த மொன்ட்ரியல் சிட்டியை, குபெக் ப்ரொவின்ஸை, கனடாவை ஒப்பு கொடுத்து சர்வஜனத்தையும் தந்து, சகல தேசங்களையும் தந்து, நாடுகளையும் தந்து, கண்டங்களையும் தந்து, பட்டணங்களையும் கிராமங்களையும் தந்து, 5 கண்ட மக்களையும் தந்து, தேவடி கிருபையும் ரட்சணியமும் வல்லமையும் விளங்கும்படி, தேவட கரம் நீட்டப்படவும், தேவட கரம் திறக்கப்படவும், தேவடி அற்புதமும் அதிசயமும் விளங்கவும், நித்தியவாசியும் பரிசுத்தருங்கிற நாமமுடையவரை தொழுது கொள்கிறோம். ஹலிலுயா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் கேத்தாவை, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்தி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல துதிகனமயமே கர்த்தருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. ஆமென். தேங்க் யூ பிரதர்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சிஸ்டர் அகல்யா மகதேவா. கர்த்தர் அந்த மகளையும் அந்த குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பில் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ரஜகணி அலங்காரமணி பிற்பாடு சிஸ்டர் மிதுலா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அவன் ஐயா நீங்க இயேசுவே, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமாக இந்த உலகத்துல எங்களை அப்பா உங்களை போல பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களை பேச்சிலையும் எங்களை நடக்கையிலையும் எங்களுடைய கிருகையிலும் உங்களை போல எங்களை ஆக்குற கிருபைகளுக்கு ஆண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவரே நீங்க இந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து உங்கள் சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட வல்லமை ஒரு போதும் குறுகினது இல்லப்பா அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறேன். உன்னதமான மறைவில் இருக்கிறவரே எங்களை உங்களோட நிழலில் தங்கி வழி நடத்தி கொண்டு வர ஒவ்வொரு கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே.

டாது நேரிடாது மகளே, கத்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம்.

ஆமீனப்பா, நீங்க வாதி ஒன்று எங்களை அணுகாத வண்ணமாக கொண்டு உங்களுடைய திரு ரத்தத்தினால் எங்களை மீட்டு உங்களுக்குரியவர்களாக சீல் பண்ணி கொடுத்த அந்த ரட்சிப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களோட ரட்சிப்பை நாங்கள் அசட்டாக எண்ணாத வண்ணமாக்க எங்களுக்கு ஆண்டவர் புதிய கிருபையை கொடுத்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களை சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமே, இயேசுவின் வருகை கிருகி நெருங்கி விட்டது. அனுபடியாக நாங்கள் உலகத்துக்கேற்றவர்களை சிந்தி இயேசுக்கேற்றவர்களை சிந்தித்து அவர் பாதப்படியில் வந்திருப்பதற்கு தர்ற இந்த பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். நான் ஒரு பாட்டை எடுத்து வச்சிருந்தேன், அந்த வேர்ட்ஸ் எனக்கு முழுக்கன் தெரியலே இருந்தாலும் அதை நாளைக்கு பாடுறேன். தொண்டையும் சரியில்லை இருந்தாலும் அப்பா நன்றி, இயேசுவே நன்றி அப்பா.

0: അമ്മേനെ അപ്പാ കൃപയിനാലെ ഞങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ടും ആണ്ടവരെ അപ്പ ബലവീന നേരങ്ങളെ ബലനെ കൊടുത്താണ്ടവരെ ഉങ്ങളുടെ വല്ലമയെ തെരുവിക്കിറ ഉങ്ങളുടെ മഹാപ്രിതാന അൻപുക്ക് നന്ദി സെലുത്തിരുന്നാണ്ടവരെ അപ്പാ ഭാവികളെ രക്ഷിക്ക വന്നിങ്ങനെയ്യ ഒരു ആത്മാ ആവത് അപ്പാ വിള തപ്പി പോകാതെ വന്ന മക യാവരെയും രക്ഷിക്ക വന്ന ഉങ്ങളുടെ മഹാപ്രിതാന കൃപയ്ക്ക് നന്ദി സെലുത്തിരേ ഉങ്ങളുടെ നാമത്തെ മറ്റുമേ ഉയർത്ത തന്ന കൃപയ്ക്ക് നന്ദി സെലുത്തി உங்களுக்கே லக்ன மகிமை செலுத்தி யாவர்க்கான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி என் தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி கரக்கிறபடிய பாட முடியல இருந்தாலும் கத்தருக்கா வேண்டி அட வார்த்தையில எவ்வளையோ வெள்ளமே உள்ளது அவட கிருபை இல்லாட்டி நாங்க இந்த இடத்துல இருக்க நிக்க மாட்டோம் ஆனக்கட கத்தரங்களுக்கு அந்த வெளிப்படுதலை கொடுத்து அபிஷேகத்தின் அந்த உபவாசத்தின் அபிஷேகத்தை எங்களை கொடுத்து வழிநடத்துகிற கத்தருக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி நன்றி நன்றி
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து பாடுற பாடம் சிஸ்டர் டால் இந்த சகோதரி நித்தியவச்ச நிகழ்ச்சியை நடத்துவார் என்பதை மார்க்க தருவோம். கத்திர இந்த மகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பார்கள். தொடர்ந்தாக சிஸ்டர் ரஜினி அலங்காரம் நடக்க போறோம். அதுக்கு பிறகு சிஸ்டர் மிதுலா, அதுக்கு பிறகு சிஸ்டர் ஹோனா நிக் எக்ஸ் எக்ஸ் டூ அவரை அழைப்பேன். பிரைஸ்டோ சிஸ்டர் ரஜினி. அடுத்து தொடர்ந்தாக சிஸ்டர் மிதுலா அழைப்போம். பிரைஸ்டோ சிஸ்டர் மிதுலா.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே ஜெர்மன் நாட்டிலே ஸ்டுட்கார்ட் தேசத்திலிருந்து சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதித்து ஆராதிக்க வந்திருக்க உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன் சிஸ்டர். வழிநடத்துங்கள். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீண்டும் தேவனுடைய சமூகத்திலே இந்த உபவாச அபிஷேக ஆராதனையிலே துதித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு சந்தர்ப்பத்தை தந்த தேவனுக்கும் சகோனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் மீண்டுமாய் தேவனை மகிமைப்படுத்தி துதிப்போம். என்னோடு இணைந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாருங்கள், நாங்கள் யாரும் இணைந்து தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரலோகத்தின் தேவனே உங்களுக்கு நன்றி. பரிசுத்தா ஆவியானவரே, இந்த இடத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே வருகிற எங்கள் நல்ல தெய்வம் அல்லவோ தகப்பனே. நீங்க இந்த இடத்திலே அப்பா ஆளுகை செய்வதனால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல அப்பா. உங்களுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. தேவனே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாய் தகப்பனே இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீங்க மகிமைப்படுவீங்களா, எங்கள் துதியிலே நீங்கள் உயர்த்தப்படுவீங்களாக, எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் உலாவி வருவீங்களாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமானவரே, மகிமையானவரே, ஆராதனைக்குரிய எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை காண்கின்ற தேவன் அல்லவோ உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. நன்றி தகப்பனே.

தந்தார், அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்கெல்லாம் கொடுத்திடுவார், அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் ஆடைக்கெல்லாம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி, மகிமை தேவ மகிமை.

பறவையை கண்டும் பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடுவேன். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகி

0: மகிமை ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் தகப்பனே, பரலோகத்தில் வாசம் செய்யுங்கள் தகப்பனே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்பொழுதுமாய் நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் செய்யறீங்களே, எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் உலாவி வருகிறீங்களப்பா. எங்கள் துதிகளின் மத்தியிலே நீங்கள் சிங்காசனம் அமர்ந்து வீற்றிருக்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்கள் நல்ல தகப்பனே, நீங்க காண்கின்ற தேவன் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே, வழியும் சத்தியமும் ஜீவனுமான எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் கோடான கோடி நன்றிகளையும் செலுத்துகிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரமா எங்கள் துதிகளிலே வாசம் செய்த தேவன் தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து வர இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் கூட இருங்க. இந்த மாப்பின்மாய் துதிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும், பிள்ளைகளுடைய துதிகளிலும் தேவன் நீங்கள் வாசம் செய்யுங்கப்பா. வர இருக்கிற வார்த்தைகள் செபங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானவரை தொடர்ந்தும் ஒவ்வொன்றையும் நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகலரையும் வாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் மிதிலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இவர் ஒரு ஜெபக்குழுவை நடத்தி வருகிறார். அதில் அநேக பெண்கள் கலந்து கொண்டு ஜெர்மனியிலே ஒரு தமிழிலே ஒரு ஜெபக்குழுவை நடத்தி கொண்டு வருவார். அதுக்காக நான் சொல்றேன், தேவன் அந்த மகளையும் அந்த ஜெபக்குழுவையும் அபரிதமாக ஆசி வைப்பாராக. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் ஸ்ரீஷ ரஜினி அலங்காரம் நடக்க போறோம். அதற்கு பிறகு ஸ்ரீஷ ஹோனா நிக் எல்எக்ஸ் டூல வந்து அடக்க போறேன். ப்ரைஸ் லார்ட் ஸ்ரீஷ ரஜினி. ஸ்ரீஷ ரஜினி ப்ரைஸ் லார்ட்.
2: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். குட் மார்னிங். காட் பிளஸ் யூ. Amen. Thank you. Thank you. Thank you, Lord, for this wonderful, wonderful morning, Lord, that you, Lord, gave us, Lord, with such a blessing, Lord, to go into the nations of the world, Lord, to bring forth, Lord Jesus, your joyous way in which we can come and bless you, Lord. Bless your name, Lord. Lift your name up, Lord Jesus, with praises and thanksgiving and adoration coming to you, Lord, from the nations of the world and 97 stations joining us from Toronto, Canada, Lord, as Lord, we are joining with the Sangamam Radio Tamil Gospel, Lord Jesus, the broadcasting that is going on this very moment, Lord. Lord, we thank you. We thank you, Master. Lord, we thank you, Lord, for all those handmaidens of the Lord that have already come and praised and worshipped you, Lord, from the nations of the world as well. Father, we thank you, Lord, for the way you have chosen, Lord Jesus, for this very blessing to go on, Lord, from Toronto, Canada, Lord, as Lord Jesus, the way you have done this with the 97 stations that are also emanating, Lord, representing their country, Lord, bringing forth that blessing into their own countries as well, Father. So we thank you, Lord, for each and every one of them that have joined and Lord Jesus has brought these networks together, Lord. So we also thank you, Lord, right now, Father, for the listeners, Lord, that are come and now being blessed by it, Lord, for the days that it's been already Sunday in certain countries, Lord, that they are worshipping you, Lord Jesus, on a Sunday's worshipping day, a day of rest that you set aside for us, Lord. Thank you, thank you, thank you, Master, Lord, that your blessings are resting upon those that seek you first. First seek the kingdom of God, and all these things shall be added unto you.

ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா.

0: serve except the one who has said, I'm the way, the truth, and the life, that you would, Lord Jesus, make yourself manifest your glory, power, and presence upon their hearts and lives, Lord. And we thank you for that in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. இதுவரை இணையமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவஸ் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வான்கூவர். இவர் வந்து ஒவ்வொரு சுபாக்களையுமே ஆங்கிலத்திலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி, அந்த சகோதரியின் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தொடர்ந்து நாங்கள் ஹோனா என்எஸ்சி எலெக்ஸ் டூ பிரைஸ் லோட் பேச முடியுமா? ஹோனா என்எஸ்சி எலெக்ஸ் டூவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், கலந்துள்ள முடியுமா? பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மஹிலா வாஸ்.
1: ஆ, பிரைஸ் தி லார்ட் மித்ரா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து இதோட நாமத்தை வாய்ப்பா வந்திருக்கீர்கள். கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். கத்தரிக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த பிரதருக்கும் அந்த வானொலி இல்லை நடத்துகிற ஒவ்வொருவருக்காகவும் சங்கம் வானொலிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த வேளையில இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து ஆராதிப்போம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனே, மகிமை உள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை உள்ளது. உம்முடைய நாமம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற நாமம் அல்லவோ? வழிகளை எங்களுக்கு முன்பாக திறந்து தருகிற நாமம் நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. வராந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் நான் ஓட பண்ணுவேன் என்று, கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்றும் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அப்பா. அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

ஓடி வந்தேன் கழுவும் திரு ரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹலிலூயா ஹலிலூயா. உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியின் ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டு கொண்டு உம்முடைய பிள்ளைகளா எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லிறேர் கத்தாவே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி உம்முடைய அன்பு எங்களுக்காக தந்தீரே. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறது நல்லவோ ஆண்டவரே. சியோனுக்கு இறங்கும் காலம் இதுவே என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின உன்னதமான தேவன் ஆபிரகாமை எங்களுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே நீர் அழைத்து ஆண்டவரே கிருபையினால் முடிசூட்டின தேவாதி தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களுக்கு நன்றி. இந்த காலை வேளை, மதிய வேளை, இரவு வேளை ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் அப்பா. எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வா

0: ஹலெலூயா ஹலெலூயா. வார்த்தையால் வர்ணிக்க கூடாது எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தரே, உமக்கு என்றென்றும் துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாகிறபடி நாளே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை முழுவதையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். தேவாதி தேவனே, நீர் பொறுப்படுப்பீராக. ஆண்டவரே, இனி கடந்து வருகிற வார்த்தைகளோ ஆண்டவரே, ஜபங்களோ துதிகளோ எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு எப்பொழுது மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடு சிஸ்டர் மேகலா வாஸ் கொழம்பு ஸ்ரீலங்கா. அந்த மகளையும் இந்த குடும்பங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அண்ணன் ஆஸ்தானம் திறக்க போறோம். அதுக்கு பிற ஜெப விண்ணப்பம் திறக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அண்ணன் ஆஸ்தானம்.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே,
1: மேடம் 10 நிமிடங்கள் ஒப்பு கொடுக்க பாஸ்டர் வரை நடத்துங்க.
2: ஆமீன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பன், எங்களுடைய அபிஷேகம் எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடப்படும் அவர்களுடைய கைகள் இருதயங்கள் ஒவ்வொரு உடல் பாவங்களை நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால் இயேசுவின் நாமத்தில ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பற்றி நேசிக்கிறது பிதாவே. ஆமீன். Anointing fall on me. Let the power of the Holy Ghost fall on me. Anointing fall on me. Anointing fall on me. Let the power of the Holy Ghost fall on me.

ஆண்டவரின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. ஜீசஸ்

அக்கினியினாலும் அபிஷேகித்தீரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அதே அக்கினியினால் எங்களை நிரப்பி முடிவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.

ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் துக்கப்பட்டு பாரப்பட்டு பாடுகிறார்கள். அவருடைய துக்கத்தை மாற்ற, சுகத்தை கொடுக்க மாறும் உங்களுடைய இயேசுவே. போதடே யூரைட்ட

ராஜ்யத்தில பிசாசின் பிசாசுகள் கட்டுகள் ஒன்றுமில்லாத ராஜ்யம்.

0: எல்லாம் மாற்றி இந்த உலகத்தை சமாதானமான உலகமாக உம்முடைய ராஜ்யம் பெறுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடியவர் முதலாவது சிஸ்டர் டோலி, அவ இப்போ நன்றாக கதைக்கிற பரிபூர்ண சுகம் பெற வேண்டும் என்று சிஸ்டர் டோலிக்கு முதலாவது. ரெண்டாவது படியிலிருந்து விழுந்தவருக்கு இப்போ கொஞ்சம் சுகம் பரிபூர்ண சுகம் கிடைக்க வேணும் என்று ஜெபிங்கள். மூன்றாவதாக தாய்மடைந்த தாய்மார்களுக்காக ஜெபிங்கள். இந்த மூன்று ஜோபத்துக்காக ஜெபிங்கள். நாங்கள் உன்னோட கூட இருக்கிறோம், அதுக்கு பிறகு தேவை செய்து கடந்து செல்ல போறோம். இப்போ அது கூட ஒப்பு கொடுக்கணும் சிஸ்டர், வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி கோடான கோடி நன்றி இயேசப்பா, கோடான கோடி நன்றி. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரே, மதிய வேளை இந்த மாலை நேரத்திலும் சுவாமி, பல்வேறு இடங்களில் எங்கள் அன்பான சகோதரர்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, நீங்க என்ன சித்தத்திற்காக எங்கள் ஒவ்வொருதரையும் பேர் பேராக இந்த பூமியில இருந்து பிரித்தெடுத்தீர்களோ ஆண்டவரே நாங்கள் அறியோம் சுவாமி. நீங்க ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால எங்கள் ஒவ்வொரு சகோதரர்கள் இந்த சங்கம வானொலியில் இணைந்திருக்கின்ற இந்த இயக்குநர்கள் இதை நடாத்துகின்ற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே உம்மை அன்பாகவும் துதிக்கவும் உம்மை மகிழ்வித்து ஆண்டவரே உம்முடைய தூய வார்த்தையை உம்முடைய கிருபையின் வார்த்தையை சுமந்து வருகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதரர்களோடு இந்த நேரத்திலும் தகப்பனே உங்களை ஒருமித்து நாங்கள் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம் தகப்பனே. தந்தையே, இந்த நேரம் இந்த வேளை ஆண்டவரே ஒரு விண்ணப்பத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது தகப்பனே. இந்த விண்ணப்பத்திற்காக வேண்டுதல் செய்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வீண் போகாதபடி நீங்க தகப்பனே எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே, அன்று நீங்கள் விட்டு சென்றதை உங்கள் சீசர்கள் தகப்பனே தொடர்ந்து பயணித்தார்கள். அன்று பேதுருவின் ஊடாக தளிப்பாள் என்னும் மகள் மரணித்த வேளையிலும் பேதுருவின் ஊடாக சுவாமி அவளை உயிர்ப்படைய செய்தீர் பிதாவே. அதே போல இன்றும் அன்று உயிர்ப்படைந்த வேளையிலும் தேவனுடைய மகிமையை எத்தனையோ ஜனங்கள் அநேக அநேக ஜனங்கள் மனம் மாறி உம்மை துதித்து கொண்டார்கள் தகப்பனே, உம்மை அறிந்து கொண்டார்கள். அதே போல இன்றும் ஆண்டவரே இந்த இணைப்பில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் தகப்பனே நீங்க அங்கீகரிக்கிற தேவன் சுவாமி. பிதாவே, இந்த நேரத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் விசேஷமாக ஆண்டவரே சிஸ்டர் டோனி, டோனியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த சிஸ்டரை ஆண்டவரே கடந்த வாரமும் ஆண்டவரே உங்கள் பாதப்படியிலே நான் ஒப்புவித்தேன் தந்தையே. எங்கள் விண்ணப்பத்தை நீங்க அன்போடு ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீங்க. ஆனாலும் அவரின் பாகங்கள் எந்தெந்த பாக பகுதிகளில் ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் தீய சக்திகள் நோயின் பிடியில் எந்தெந்த பாகங்கள் அகப்பட்டிருக்கின்றதோ தந்தையே உம்முடைய திரு இரத்தத்தை அவர்கள் மீது தெளிக்கின்றேன் தகப்பனே. தந்தையே என் அன்பான சகோதரியை நீர் தந்தையே நீர் குணமாக்கி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. என் காதுகள் கேட்க செய்த கிருபைக்கு நன்றி சுவாமி. அநேக அநேக அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் கண்கள் காணாவிட்டாலும் பிதாவே நீர் செய்கிற தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் சகோதரிக்கு ஆண்டவரே எந்தெந்த பாகங்களில் ஆண்டவரே எந்த நோயோ நோய் கண்டு வரும் பாக்டீரியாக்களோ எந்த விசப்பூச்சியோ எதுவாக இருந்தாலும் தொண்டையில இருந்து இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. நரம்புகள் தசைகள் நார்கள் யாவும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே உயிர்ப்படைந்து ஆண்டவரே அவளுக்கு புது பலனை கொடுங்க. தொடர்ந்தும் ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் அப்பா எங்களுடைய எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் உம்மையே துதிக்கணும், உம்மையே ஸ்தோத்தரிக்கணும் அப்பா. நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் உயிருள்ள நாள் வரைக்கும் எங்கள் கடைசி மரண பரியந்தம் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாக உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து மிகுந்த மிகுந்த கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று கெஞ்சி கேட்கிறேன். அவருக்கு கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி, கொடான கோடி நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே எல்லா நோய்களும் எந்தெந்த நோய்கள் எதவாக இருந்தாலும் எஸ்அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீங்க உமக்குகந்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. மற்றைய விண்ணப்பம் தந்தையே கடந்த வாரமும் இவருக்காகவும் வேண்டுதல் செய்தேன். பிதாவே நீங்க அவருக்கும் சுகம் கொடுத்திருக்கிறீங்க தந்தையே. அவர் இந்த சகோதரன் எந்தெந்த நிலையில் இருக்கிறார் என்று நான் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே நீர் உயிருள்ள தேவன், நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் சுவாமி. இந்த சகோதரனின் சரீரத்தையும் ஆண்டவரே தொடுங்கப்பா. உங்களோட காயப்பட்ட கரங்களால் ஆண்டவரே இந்த சகோதரனை தொடுங்கப்பா. இந்த சகோதரனின் கண்ணீரை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த சகோதரன் உள்ளான இருதயத்திலே ஆண்டவரே என்னென்ன வேண்டுதல்கள் என்னென்ன தேவைகளை ஆண்டவரே எதிர்நோக்கி நிற்கின்றானோ ஆண்டவரே இவருடைய எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்கள் ஆண்டவரே உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் தலை பகுதி உடம்பு பகுதி கை கால் வயிற்று பகுதி எந்த பாகங்களாக இருந்தாலும் பிதாவே எந்தெந்த பாகங்களாலும் இருந்தாலும் ஆண்டவரே படியினால் விழும்போது எந்தெந்த பாகங்கள் ஆண்டவரே அவருக்கு அகப்பட்டிருக்கின்றதோ நோய் ஆண்டவரே அந்த நோயை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கின்றேன். இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே அந்த சகோதரன் இருதயத்தை தொடுங்கப்பா. ஆண்டவரே அவர் எப்பொழுதும் உம்மை துதிக்கிற மகனாக ஆண்டவரே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யுங்க தகப்பனே. அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே பரிபூரண சுகம் பெற்றேன் என்ற செய்தியை என் காதுகள் கேட்க ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தினால நீர் காத்து வழி நடத்துங்க. அவர்கள் தேவைகளையும் நீங்க சந்தித்து வழி நடத்துங்க. மற்றைய நேரத்திலும் சுவாமி இந்த நேரத்திலும் தந்தை கர்ப்பிணி தாய்மார் தாய்மார் பெண்கள் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். சாராளின் கற்பம் மரித்திருந்தாலும் உயிர்ப்பை உயிர்ப்பித்த தேவன் நீங்க தந்தையே. நீங்க அற்புதங்களை எங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் தந்தையே. நீங்க கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி. பிதாவே இந்த வேளையிலும் இந்த தேசத்திலே எங்கெங்கெல்லாம் பெண்கள் கற்பவதியாக இருக்கின்றார்களோ ஒவ்வொரு பெண்களின் இருதயத்திலும் ஆண்டவரே தந்தையே என் பிள்ளை தாயும் சேயும் நலமுடன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றுதான் தகப்பனே எல்லோருடைய விருப்பமும் வாஞ்சையுமாக இருக்கிறது தகப்பனே. தந்தையே இந்த பூமிக்கு அந்த தாயானவள் ஒரு விதையை விதைக்கும் போது அந்த கனி ஒரு ஆரோக்கியமாகவும் முழு பலன் பெற்றும் ஞானத்தோடு நல்ல பலனான குழந்தையாக இந்த பூமிக்கு கொடுக்கும் இந்த தாய்மார்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அன்று சாராளுக்கு நல்ல ஈசாக்கை கொடுத்து அந்த ஈசாக்கின் மரபு தொடர் நாங்களும் இந்த வழிமுறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் தந்தையே. அதே போல ஒவ்வொரு கற்பத்தின் கனியை நிறைவாக ஆசீர்வதியுங்க. தாயும் சேயும் ஆண்டவரே நலமுடன் இருக்க வேணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தையே, உன் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீர் காண்கின்ற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கற்பவதிகள் ஆண்டவரே, கற்ப வேதனையை ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு கூடிய வேதனையை இல்லாமல் ஆண்டவரே சுக பிரசவம் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் தகப்பனே. கற்பத்தின் கனியை நீங்க நிறைவாக ஆசீர்வதிங்க. எங்கெங்க இருந்தாலும் அப்பா ஒவ்வொரு தாயின் ஏக்கங்களை நீங்க ஆறுதல் படுத்துங்க. அவங்க இருதயங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. எந்த பிரஷர் வியாதியோ சுகர் வியாதிகளோ என்னென்ன கொலஸ்ட்ரோலோ எதுவாக இருந்தாலும் எஸ்அப்பா ஒவ்வொரு தாயின் சரீரத்துல இருந்து எடுத்து போடுங்க. புது பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. கற்பத்தின் கனி இல்லாமலும் இருக்கிற சகோதரிகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, எங்களுக்கும் கற்பம் தரிக்காதா, எங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று நிந்தைகள் போராட்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர்களின் கற்பத்தையும் நீங்க நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே. அன்று அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் இன்றும் அன்னாளை போன்று இருட்டிலே எத்தனை பெண்கள் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் அப்பா, அவர்களின் கண்ணீரையும் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர். அன்று அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றது போல இந்த நேரத்திலும் எங்கெங்க எந்தெந்த திசையிலே இருந்து ஆண்டவரே தன் பிள்ளைக்காக வேண்டுதல்கள் செய்கின்ற தாயாருடைய கண்ணீரை ஆண்டவரே நீர் கண்டு ஆண்டவரே களிப்பாக மாற்ற வேண்டுமென்று கெஞ்சி கேட்கின்றேன் பிதாவே. விசேஷமாக ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சங்கம வானொலியில் இருக்கின்ற பிள்ளைகளும் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலைகள் என்னென்ன நிலைகளில் இருக்கிறாரோ நான் அறியேன். பல்வேறு இடங்கள் இந்த உலகமெங்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த செய்தியை கேட்கிற இந்த சங்கம ஒளியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தந்தையே நீங்க ஒவ்வொரு இல்லங்களிலும் நீங்க உள்ளங்களிலும் வாசம் செய்து அவர்களை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க. உடல் சுகம் பலம் கொடுங்க. அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அவர்கள் இல்லத்துக்கு சத்துருவானவன் என்னென்ன விரோதங்களை வைத்திருக்கிறானோ பிதாவே உம்முடைய அனுமதி இன்றி எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது தகப்பனே. அவனால் தந்தையே உம்முடைய அனுமதியூடாக எங்கள் திராணிக்கேற்ற சோதனைகளை நீங்க அனுமதிக்க வேண்டுமப்பா தகப்பனே. எங்கள் சரீரத்தின் எல்லா அவயவங்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உருவாக்கின இந்த சரீரம் எப்பொழுதும் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரராக நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. எந்தெந்த இடத்தில் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே எங்கள் சங்கம வானொலியில் இணைந்திருக்கிற இணைப்பாளர்கள் இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ.
1: ஆமென். இதுவரை இந்நேரமும் ஜெப விண்ணப்பத்தை எடுத்தவர் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா, கிளிநொச்சி, ஸ்ரீலங்கா. அந்த மகளையும் அந்த குடும்பங்களையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இதுவரை நேரம் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம். தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே தேவ செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நோட்புக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஊழியக்காரன் சொல்லும் வார்த்தைகளே அதிகாரங்களை குறித்து கொள்ளுங்கள். மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும். தயவு செய்து இந்த செய்தியை உள் மனதோடு கேளுங்கள். அற்புதம் அடையாளம் இன்று நடக்கும். ஆமேன். இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டவர் போல் லூயிஸ் காரன் அவர்களை இந்தியாவிலிருந்து அந்த ஊழியக்காரனை சங்கமா வானொலி நிலையத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிறு உபவாச ஜெப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட தேவபிள்ளைகள் சார்பிலும் அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் போல் லூயிஸ் காரன்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அதிகாலை வேலையிலே உற்சாகமாக வார்த்தையை கொடுக்க வந்திருக்கள், கேட்க அவளோடு இருக்கிறோம். இப்ப உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவில் தொடர்படுத்திருக்கிறோம். இப்பொழுது பாச ஒப்புக் கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமே
3: ஆமே. தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய நாமம் வல்லமுள்ள நாமம். என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. இந்த திருவசனம் என்பது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் விடுதலை அடைவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள், அடிமைதனம் தலைக்கீழாய் மாறும். எனக்கு அருமையானவில்லை, இந்த திருவசனத்தை வைத்துத்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருவசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், அந்த வசனத்தில் நிலைத்து நிற்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், வெற்றி கொள்ளுகிறவர்கள். இந்த வசனம், இந்த திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன், சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறவன், இந்த சத்தியம் அவனை சகல சத்தியத்திலும் வழி நடத்தும். பசுத்தாவி சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். அவர் இந்த காலகட்டத்தில் நம்மதிலே உலாவி கொண்டிருக்கிற பசுத்தாவி, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பசுத்தாவி, நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற பசுத்தாவி, அந்த பசுத்தாவி சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துகிறார். அப்போ சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவ வசனத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், தேவ வசனத்தை பின்பற்ற வேண்டும். அதாவது தேவ வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த திருவசனம் தான் மனிதனை மாற்றினது. மாற்றப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லுகிறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கிறிஸ்தவனுடைய ஆணிதரமான விசுவாசம். இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலத்தினாலே நிற்கக்கூடிய ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். நாம் போகிற பயணம் நித்தியத்திற்கு போகிறோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிருபையாய் பெற்ற இந்த நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி இந்த சத்தியத்தை வைத்து வாழும் போது தான் நித்தியத்திற்கு போக முடியும். இந்த நித்தியத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இந்த சத்தியம் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி யாக்கோப்பு 1:22, இந்த ஒரே ஒரு வசனத்தில் மூன்று பகுதியாக நான் பிரிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லாமலும் திருவசனத்தை உங்களை நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். இந்த வார்த்தை ஒன்று முக்கியமாக அழுத்து திருத்தமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு என்னுடைய முதலாவதாக எதை பார்க்க போகிறோம் என்றால், உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிக பெரிய ஆபத்தானது. தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு உண்மையில் பாவத்தில் வாழ்வதே சுயவஞ்சனை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவளே, சில நேரங்களில் நம்மை நாமே அறியாமையினாலும் வஞ்சித்துக் கொள்ளுகிறோம், தெரிந்து வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய கட்டளை இவர்கள் பேசுகிறது. அதாவது இந்த வசனத்தின் மூலமாய் யாக்கோப்பு எதை கிறிஸ்தவர்களுக்கு, அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவில் வாழ்கிறவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் என்னவென்றால், நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. அப்போ நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சிக்க கூடாது. அந்த ஆத்மா வஞ்சிக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுவதற்கு நம்மை பள்ளத்தில் தள்ளவும், திசை மாறி திசை வாழவும், நம்மை வேறு விதத்தில் சோதனைகளை கொண்டு வந்து நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுவதற்கு திட்டங்களை போடுகிற அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எரேமியா 17:9, எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நம்ம இதயம் தான், இந்த இதயத்தை தான் ஆண்டவர் கேட்டார், உன் இதயத்தை எனக்குத்தான். ஏனென்றால் அவர் தான் இந்த இதயத்தை ரட்சிக்க வந்தவர், இந்த இதயத்தில் வாழ வேண்டும் என்று உலகத்தில் வந்தவர், இந்த இதயத்தை மீட்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஆகவே எல்லாவற்றையும் பார்க்கலாம், இதயமே, இந்த இதயம் முக்கியமாய், தேவ வசனத்தை கேட்கிற இதயமாய், தேவ வசனத்தை மீறுகிற இதயமாய், தேவ வசனத்தினுடைய கட்டளைகளை உடைக்கிற இதயமாய் இல்லாதபடி தேவ வசனத்தில் வாழ்கிற நொறுங்குண்ட இதயமாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். எரேமியா 17:10 இவ்விதமாக தீர்க்கதர்சியின் மூலமாக கர்த்தர் எழுதுகிறார். இதயத்தை, நம்முடைய இதயத்தை ஆராய்கிறவர், நம்ம இதயத்தை சோதிக்கிறவர், நம்முடைய உள்ளந்திரங்களை ஆராய்கிறவர். ஆமா, அதற்கு ஏற்றபடித்தான் அவர் வசனத்தை பேசுகிறார். அவருடைய வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. 1 யோவான் 3:8 இவ்விதமாக சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவத்தை செய்த பிறகு அதை அறிக்கையிட வேண்டும், அந்த பாவத்தில் இருந்து விடுதலை விடுவிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் நினைப்பது என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறது என்று நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. மனஸ்தாபப்பட்டு நான் செய்தது தவறு என்று உணர்ந்து அறிக்கையிடுகிறவனுக்குத்தான் கிறிஸ்துவின் இடத்தில் பாவம் மன்னிப்பு உண்டு. ஆகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய இதயத்தை நம்முடைய ஆத்மாவை வஞ்சித்து கொள்ளாதபடி பிசாசு எதிர்த்து நின்று அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது நல்லதாயிருக்கும். கலாத்தியர் 6:3 இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவன் தன்னை ஒன்றும் இல்லாது இருந்தோம் தன்னை ஒரு பெரிய பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிரும். இந்த மேட்டிமை, இந்த பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலும் பரிசுத்த ஆவியினுடைய தெளிந்த புத்தியிலும் வாழ்கிறது தான். நாம் நம்முடைய ஆத்மாவை வஞ்சிப்பதில்லை. எப்ப பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போறோமோ அப்பொழுது நம்முடைய ஆத்மாவை முற்றிலுமாக நாம் பிசாசுக்கு அடிமைதனத்திற்கு ஒப்படைத்து விடுகிறோம். நம்மை நாமே நாம் வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். வஞ்சித்துக் கொள்ளுவதற்கு அவர் நம்மோடு பலவிதமான போராட்டங்களை, விசுவாச போராட்டத்தை, பரிசுத்த போராட்டத்தையும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தடுமாறுகிறவனோ அவன் அலட்சியப்படுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், நிதானமாய் நடக்கிறவன் எது, நிதானமாய் கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறவன், சத்தியத்துக்குள்ள நடக்கிறவன், பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள நடக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான். அவனுடைய இஞ்சு இதய எதற்கும் அஞ்சாது, தைரியமாயிருக்கும். அவன் பிசாசால தன் ஆத்மாவை வஞ்சிப்பதற்கு விட்டு கொடுக்க மாட்டான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ நல்ல முடிவுகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தது என்ன என்றார். 1 Samuel 15:19 இவ்விதமாக பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்தின சவுல் ராஜாவை பார்க்கிறோம். ஒரு கீழ்ப்படியான ஆவி, தன்னைத்தானே அவன் வஞ்சித்துக் கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த மிகப்பெரியதான ஒரு குற்றம், அவன் உண்மை ராஜாவாயிருந்தபடி புறக்கணித்து தள்ளினார் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்போ சவுல் அவபக்தியும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினால். ஆமா, ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை இவன் செய்து விட்டான். தீர்க்கதரிசி தான் பலிகளை செலுத்தி, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், ஆசாரியன், பலிப்பிடத்தை கட்டி பலிப்பிடத்தின் மேல் பலிகளை இஸ்ரவேல் ஜனத்திற்காக செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். அழைக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். ஆனால் சவுலோ என்ன செய்தார் என்றால், அவருடைய ஜனங்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று ஜனங்களுக்கு கீழ்ப்படிந்து தானே பலிகளை செலுத்தி விட்டான். மிகப்பெரிய தவறு, கட்டளையை உடைத்தான், தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவையெல்லாம் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கும் போது அந்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். இவர் மன்னிப்பு கேட்கின்றார். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு ஒன்று சாமுவேல் 15:25 சொல்லியிருக்கிறபடி, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். அவன் செய்த குற்றத்தை சாமுவேல் சொல்லிவிட்டார். சொல்லிய பிறகு அவன் அறிக்கை எடுக்கிறான், இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மீது ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றார். கர்த்தருடைய கட்டளையை மீறிய பிறகு, கட்டளையை உடைத்த பிறகு, ஆசாரியன் செய்ய வேண்டியதை, ஒரு ராஜாவா இருக்கிறவன் அவன் பலி செலுத்தின காரணத்தினாலே அது கர்த்தருக்கு விருப்பமில்லாததாய் மாறின பழினாலே, கர்த்தர் கொடுத்த ராஜ்ய பாரத்தை எடுத்து விட்டார். அவன் மன்னிப்பு கேட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. பிரியமானவரே, கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் நீ துணிந்து செய்கிறியோ துணியாமல் செய்கிறையோ, அறியாமல் செய்கிறையோ, அறிந்து செய்கிறையோ, பாவம் பாவம்தான். அவைகளை அறிக்கையிட்டு மனமாறி திருந்து தேவ சமூகத்தில் இருப்பது கர்த்தருடைய நாமம், நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தியம், திருவசனம் வாழ வேண்டும் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. ஆகவே அவனுடைய கர்த்தருடைய கட்டளையை மீறினான், ராஜ பாரத்தையே இழந்தான். கர்மியானவிலே நாம் சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.

தேவசனத்தை. இந்த பழைய ஏற்பாட்டின் உதாரணம், இன்றும் சத்தியத்தை கேளாதவர்களாய் கேட்டோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவள், அதை பின்பற்றாமல் இருப்பது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வது. அப்படி வஞ்சித்துக் கொள்ளாமல் நாம் தேவ வசனத்தை, தேவ வசனத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இரண்டாவது பாயிண்டில் நாம் பேசும் பொழுது அதே வசனத்தில் திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று யாக்கோப்பு 1:22. தேவ வசனத்தின் மூலமாக தேவ வசனம் நம்மோடு கூட இருப்பதற்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமம் என்றென்றும் என்றென்றும் அவருடைய நாமம் வாழ்கிறது, உயர்த்தப்படுகிறது, மகிமைப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கேட்டு நடக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள் வாழ வேண்டும், அந்த வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும், அந்த வார்த்தை நம்மோடு இடைப்படுகிறது. இடைப்படுகிறது என்றால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த பேசுகின்ற வார்த்தைகள் நாம் நம்மை நாமே ஆராய வேண்டியவர்களாய் இருக்கும். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், திருவசனத்தை கேட்கின்றவர்களாய் மாத்திரம் இராதிருங்கள். பிரசங்கம் முடிஞ்சுதான் அநேக சொல்லுவாங்க, சூப்பரா பேசுனீங்க, அருமையா பேசு. சிலர் தான் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று. இந்த வசனத்தை வைத்து நான் வாழப்போகிறேன், ஆண்டவர் என்னை உணர்த்தினார், பசுத்த ஆவியின் மூலமாய் பேசினார், இந்த பிரசங்கம் எனக்காகவே இருந்தது. மனிதன் பேசுகிற வார்த்தை அல்ல தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பசுத்த ஆவியின் மூலமாய் அருளப்படுகிற வார்த்தை இது. இந்த பசுத்த ஆவியின் மூலமாய் அருளப்படுகிற இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த திருவசனத்தை இவ்விதமாக பார்க்க வேண்டும். வேதத்தை கேட்பது ஆசீர்வாதம், ஆனால் கேட்டபடியே வாழாவிட்டால் அது நியாய தீர்ப்பை அதிகப்படுத்தும். தேவன் கேட்பதை காட்டிலும் கீழ்ப்படிதலையே

வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 7:26-27 இவ்விதமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவன் வீட்டை கட்டுகிறதை குறித்து சொல்லுகிறது. அவன் வீட்டை கட்டுகிறான், அந்த வீட்டின் மீது எவ்விதமாய் அந்த வீட்டை கட்டுகிறான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மழை செறிந்து வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இரண்டாவதாக, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, இங்கதான் முக்கியமாக, வார்த்தையை கேட்டு செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவனுடைய நிலைமை என்ன என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றான். கருமையானவிலே, ஒரு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தை வைத்து வாழ்கிற வீடாயிருக்கும். அது தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்க, அதன்படி பின்பற்றாமல் இருக்க, அதன்படி கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வீடு, அவன் ஒரு மலனின் மேல் கட்டப்பட்டவனாய் இருப்பான். பெருவல்லம் என்பது போராட்டம், சோதனை, கண்ணீர், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இவை எல்லாம் என்ன செய்கிறது என்றால் மனிதனுடைய ஆத்மாவை அழிப்பதற்காகவே பிசாசுவின் மூலமாக தூண்டப்படுகிறவைகள். அப்போ நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்கு துணிகிற அந்த பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதை கையாளுகிறவர்களா இருக்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:46 இவ்விதமாக சொல்லுகிறது. இந்த தேவ வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவ வசனம் நம்மோடு இடைப்படுகிறது. இடைப்படுகிற வசனத்தை, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன என்ற கேள்விக்குரிய ஆண்டவர் கேட்கிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கும் ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறோம், ஆலயத்துக்கு போகும், ஜபம் செய்வோம், வசனத்தை கேட்போம், ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதிலே விட்டு விடுவோம் விதமாய் இருக்கிற வாழ்க்கைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவனுடைய ஆத்மாவே அவனே பின்னுக்கு தள்ளுகிறான், அவிவிசுவாசத்திற்கு தள்ளுகிறான், ஆத்மா அழிந்து போவதற்கு விட்டு விடுகிறான். உன்னுடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தினாலும் சத்தியத்தினாலும் வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராதிருங்கள். இந்த வசனம் நம்மை ஆளுகை செய்கிறது. கேட்காதவனுடைய விளைவு என்ன? தேவ கோபம் வரும். கர்த்தருடைய கோபத்தை கோபத்தை

0: ஆளாய் மாறிவிடுவான். ஜபத்திற்கு தாமதமாய் மாறிவிடும். ஜபம் என்னத்தான் ஜபம் செய்தாலும் அது தடையாய் மாறிவிடும். ஆசீர்வாதங்களை இழக்கிட நேரிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்திவிடும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்திவிடும். தேவ வசனத்தை மாத்திரம் கேட்கிறவர்களாய் இராமல், அந்த தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செயலில் கொண்டு வராதனுடைய விளைவு இவ்விதமாய் வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. பாரோன் தேவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்டான். அவன் இதயம் கடினமாயிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை அசட்ட பண்ணினான். ஆனால் கத்தரோ வல்லமை உள்ளவர் என்று நிரூபித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருக்காக பலி செலுத்தி செலுத்தப்பட்ட அந்த பலியின் இரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் தெளிக்கும் பொழுது அந்த வீடு காக்கப்பட்டது. இரவு நேரத்தில் சங்கரிக்கிற தேவ தூதன் கடந்து செல்லும் பொழுது இவர்கள் கீழ்ப்படிந்தார்களே தேவ வசனத்திற்கு, கத்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களே. அதனாலே இஸ்ரவேல் ஜனத்தார் காக்கப்பட்டார்கள். எகிப்தினுடைய ஜனத்திற்கு வீடுகளுக்கு மரண ஓலை, கண்ணீர்கள், துன்பங்கள் எல்லாம் பற்றி எரிந்தது. கத்தரை நேசித்தவர்கள், கத்தரை பின்பற்றினவர்களுக்கு கத்தர் நல்லதையே செய்தார். பாரோன் ராஜா கடைசியில் அவன் சரணடைந்து ஜனங்களை போவதற்கு விட்டு கொடுப்பதற்கு காரணம் இந்த கத்த செய்கிற அற்புதங்களை நான் கண்ணால கண்டேன். இனி தொடர்ந்து இவரை எதிர்த்து நான் வாழ முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த கருமையானவில் நாம் தேவ வசனத்தை கேட்டு யூடியூப்ல கேட்கலாம், இன்டர்காம்ல கேட்கலாம், இன்டர்நெட்ல கேட்கலாம், ஆலயத்துக்கு போய் செய்தியின் மூலமாய் கேட்கலாம், ஏதோ கேட்டோ என்று அங்கே அதே இடத்திலே மறந்து விட்டு நீ வாழ்க்கை நடத்துவாயானால் உடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் அடைந்துவிடும். மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், சுருக்கமாக முடிக்க ஆசைப்படுகிறேன், திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. தேவ ஆசீர்வதிப்பது வார்த்தையை அறிந்தவர்களை அல்ல, அதன்படி வாழ்கிறவர்களையும் கீழ்ப்படிதலினாலே உண்மையான விசுவாசத்தின் அடையாளம். கேட்கிறது மாத்திரம் அல்ல, நீ கேட்கலாம், கேட்டு நீ ஞானியாய் மாறலாம், உன் புத்திக்கு பெரிய அறிவாளியாய் மாறலாம், ஆனால் அதன்படி வாழாதிருக்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்படியாதிருக்கிறவர்கள், அதன்படி உண்மையாய் நடக்காதிருக்கிறவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி செல்வார்கள். ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களோ தேவனாலே உயர்த்தப்படுவார்கள், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனாலே கிருபையை கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். தேவனுடைய வசனத்தை நாம் செய்கிறவர்களாய், அதை வைத்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொருவரோடு பேசும்பொழுது ஒவ்வொருவரும் அந்த வசனத்திற்கு தலைவணங்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதுதான் வேதம் நம்மோடு எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று. கீழ்ப்படிதல் அவசியம். யாக்கோப்பு 1:25 சுயதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவர்களாய் இருந்து தன் செயல்களில் பாக்கியவனாய் இருப்பான். எனக்கு அருமையானவிலே, நினைவில் மாற்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது வசனம் நமக்கு போதிக்கிறது, அதற்கேற்ற கிரியை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும், செயல்முறையில் கொண்டு வர வேண்டும். அந்த செயல்முறையில் கொண்டு வரும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாறுகிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை உயிர் மீட்சி கொடுக்கிறார் கர்த்தர். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:17 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த வசனத்தை அறிந்தோம், இந்த வசனத்தை கேட்டோம், இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவில் கீழ்ப்படிந்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டு சரீரமாகி இருக்கிற இந்த சரீரத்தில் அதை நடைமுறையில் கொண்டு வரும் போது கிறிஸ்துவுக்கு முன்பதாக பாக்கியவான்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறதை சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:28 இவ்விதமாக சொல்லுகிறது, அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களோ அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவ வசனத்தை கேட்க, வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கட்டளையை மீறாதபடி வாழ வேண்டும். கர்த்தருடைய கட்டளைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய திருவசனம் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆக, அவருடைய வசனத்தினாலே நிலைத்து நிற்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனத்தை பார்க்கும் போது மத்தேயு 7:24-25 சொல்லப்படு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை செழுந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழும் பொழுது உன் வாழ்க்கை கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்கும் போது எந்த சத்ரு, எந்த பிசாசு, பிசாசின் கிரியைகள் உன்னை தாக்க வந்தாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இந்த தேவ வசனத்தை நாம் பார்க்கும் போது, ஆராயும் போது, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். அப்போ கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. முற்றிலுமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். 3வது பாயிண்ட், எத்தனையோ பிரசங்கத்தை இந்த ரேடியோ மூலமாக நீங்கள் கேட்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் மூலமாய் எச்சரிக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியின் மூலமாய் பேசப்படுகிறது. தம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தகாரத்திற்கும், தனிப்பட்ட வாழ்க்கையின் இருளான வாழ்க்கைக்கும், இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கைக்கும் எச்சரிக்கிற இந்த பரிசுத்தாவினுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திருந்தி கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் தான் பாக்கியவான். அப்போ கிறிஸ்துவின் வார்த்தையினாலே கீழ்ப்படிந்து வாழும் பொழுது உனக்கு தொடர்கிறது ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்தை எந்த நேரத்திலும் உணரக்கூடிய ஒரு கிருபை. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாய் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறார். நானே உலகத்தின் ஒளி என்று சொன்னார் அல்லவா. இந்த வசனம் எனக்குள்ளே வாழும் போது பிசாசு என்னை அசைக்க மாட்டான். நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தரால் கைவிடப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு துணையாய் நிற்கும். என்னை பலப்படுத்தும். என்னுடைய பலவீனத்தில் அது துணையாய் நிற்கும். நான் கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அதை வைத்து வாழும் போது, அதன்படி நான் செய்யும் போது என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தராய் மாறுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுகிறது. நான் உயர்ந்து செல்லுகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், தெய்வீக அன்பு, தெய்வீக கிருபை என்னை தொடர்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறேன். பசுத்த ஆவியோடு வளர்கிறேன். வார்த்தையோடு வளர்கிறேன். நிலையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன போராட்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் துணையாய் நின்று என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். ஆகவே இந்த மூன்று காரியங்களை என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் உங்களே நீங்கள் வஞ்சித்து கொள்ளாதிருங்கள் என்று ஒன்றாவது பாயிண்ட். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரம் இராதபடி இராதிருங்கள். வசனத்தை மாத்திரம் கேட்க விருப்பம் இருக்கோ அதன்படி செய்யாதவர்களாய் காலத்தை தள்ளி கொண்டு போகிறோம். மூன்றாவதாக வேத வசனத்தின்படி திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். யாக்கோப்பு 1:23-22 வசனத்தின் அடிப்படையிலே இந்த கடைசி பாயிண்ட் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் கேட்ட வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் இருக்கும் போது ஆசீர்வாதம் தொடரும், கிருபைகள் தொடரும், நன்மைகள் தொடரும். போராட்டத்தை மேற்கொள்வதற்கு, வாழ்க்கையில் ஜெபத்தை ஜெபத்தின் வீரராய் மாறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் கொள்வதற்கு பசுத்தாவி உதவி செய்து நம்மை காப்பாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாக இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காய் சூத்திரம். இந்த வேளையிலே இந்த மூன்று காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. இந்த மூன்று காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரே எவ்விதமாய் வாழ்கிறோம் என்று, நாங்கள் எங்களையே நாங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதபடி இருக்க கிருபைத்தார் ஆண்டவரே. வசனத்தை மாத்திரம் கேட்கின்றவர்கள் மாத்திரமாய் இராதபடி ஆண்டவரே, அந்த வசனத்தை கேட்கிற வாஞ்சியோடு இருக்கிறபடி இராதபடி ஆண்டவரே, மூன்றாவது பாயிண்டின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு கிருபை தாரம் ஆண்டவரே. திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய், திருவசனத்தின்படி கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களுடைய இதயத்தையும் ஆத்மாவையும் மாற்றும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்பி வராது. உம்முடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமையினால் ஆத்மாக்களை அடிமைதனத்தில் இருந்து தலைக்கீழாய் மாற்றி பாவ மன்னிப்பை கேட்டு ஆண்டவரை கொடுத்து அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதி எந்தெந்த பிரசங்கியார் இந்த ஆண்டவரே இந்த இதுவின் மூலமாக செய்கிறார்களோ, ஊழியம் செய்கிறார்களோ, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுகின்ற ஒவ்வொருடைய நாவிலும் உம்முடைய வார்த்தையை வைத்து அதை அக்னியாய் புறப்படட்டும். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கரன். இன்றைய நாளே யாக்கோப்பு 1:22 25 வசனத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். இதைத்தான் சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்சமும் வார்த்தையின் வெளிச்சமும் சனியார எடுக்கிற துதி ஆராய்ச்சியும் வார்த்தையை கொடுக்கிறோம். உலகமெங்கும் இருளான தேசத்துக்கு வார்த்தையை கொடுக்கிறோம். ஆண்டவர் அழியா மக்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கு கூட வார்த்தையை கொடுக்கிறோம். வஞ்சியாதபடி இந்த வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ரேடியோ மூலம் அறிவித்தல கொடுக்கிறோம். நீங்களும் கூட இன்றைய நாளிலே மிக அருமையாக வஞ்சியாதபடி அதன்படி செய்ய வேண்டும். திரு வசனத்தின்படி சிறுகளாக இருக்கணும். வார்த்தையை கேட்கிறோம் என்பதால் ஒரு நாளிலே சங்கம் நாலஞ்சு ஆறு வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நாங்கள் நடக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இங்க சொன்ன மாதிரி தேவாலயத்துக்கு போறோம், இந்த வார்த்தையை கேட்கிறோம், வாசப்பட்டு விளைவோட மறந்து போவோம். என்ன செய்து கொடுத்தாலும் பிசாசானம் அந்த வார்த்தையை பிரிச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு போயிடுவார். அருமையான ஒரு வார்த்தை, ஆழமான சத்தியம். இதை நான் மீண்டும் இருக்க மறு உரைப்பில் வரும்பொழுது கேட்கவன் அப்படியான வார்த்தையை கொடுத்தீர்கள். பிசாசுக்கு பசுத்தாவியானவர் சக்கர சத்தியத்திலும் வழிநடத்துகிற தேவன். நாங்கள் தேவ வசனத்தை பின்பற்ற வேண்டும். கிருபையா பெற்ற நித்திய ஜீவன் வஞ்சியாதபடி ஆத்மாவை வஞ்சிக்க கூடாது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீர்கள், மிக மிக ஆச்சரியமா இருந்த பாசல். இப்படியான செய்தியை இதுதான் முதல் தடவையா நான் கேட்டிருப்பேன். ஐயா அப்போ முதலாம் அதிகாரம் 22 இவ்வளவு பொக்கிஷங்கள் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது என்பதை இன்றைய தான் நானும் மறந்து கொண்டேன். அன்னைக்கு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தால் அவரும் மறந்து கொள்வார். கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையிட்ட செய்யும் காரியம் கிடைச்சவர்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாள் இந்த செய்தி யாராவது தொட்டால் சாட்சி சொல்லலாம். உடனடிய வாருங்கள், நேரம் கடந்து போகின்றது. இந்த சாட்சி உங்களை தொட்டதா? எப்படி இந்த சாட்சி நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள்?
2: எனக்கு ரொம்ப விசேஷமாக இருந்தது. கேட்கிறதா இப்பொழுதும் நான் கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழவனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியவனும். அது ஒரு மெமரி வேர்ட்ஸாக அப்படியே அதை கேட்டுக்கொண்டு தான் போகிறோம். இருந்தாலும் இந்த சிறிய இந்த நாட்கள்லையும் இப்பொழுது அந்த வார்த்தை எனக்கு உறுதியாக தாங்க கிறிஸ்தவர்களாக இருந்து பரிசுத்தமாவி பெற்று நாங்கள் கர்த்தருக்குள்ள வாழ்கிறோம். வாழ்ந்தாலும் அதுக்குள்ள இருந்து நாங்கள் இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு இன்னும் அவருக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாங்கள் அவருக்கு நாங்கள் கீழ்படுகிறோமா என்று ஒரு கேள்வி பதில் வந்து எனக்கு வந்துச்சு. அப்போ கர்த்தர் என்னோட இப்போ பேசினேன்னா, இன்னும் அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உண்ட பிளவீனங்களை சிந்திக்காத, இன்னும் அதிகமாக இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தையை கேட்டு அவர் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குவதற்கு நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா என்று ஒரு பெரிதான கேள்வியோடு எனக்கு இந்த வார்த்தை என்னை தொட்டது. என்னன்னா, இன்னும் அதிகமாக நாங்கள் அவருக்குள்ள மறைந்திருந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்னுடைய அதிகமாக பேசினார். உங்களோட வார்த்தைக்கு நன்றி கர்த்தர். இன்னும் மென்மேலுமாக அநேகருக்கு உங்களோட வார்த்தையின் மூலமாக அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று கூறி உங்களையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். நன்றி பாஸ்டர், நன்றி பாய்.
0: தேங்க்யூ சிஸ்டர்.
2: God bless you.
1: வேறு யாராவது இதுவரை? சிஸ்டர் டோலி அவர்களா?
3: Thank you, Pastor Paul Louis Karen. That was a wonderful word. I was really challenged on my own heart. My name is Sister Ranjini Alangaramani from Vancouver, British Columbia, Canada. That was a real good word, very challenging word. You know, many of us listen to the word of God. How far, how deep are we willing and being obedient to the word and living the word in our lives? That's the criteria where you have shared from James 1:22, Matthew 7:26-27, and then James 1:25. All the words that you have shared from the living word has been such a challenging way, you know, to be obedient, to not be hearers only, but doers of the word, to be obedient to the word. And that is the only way we'll see, you know, the glory of God working and moving and having its wonderful way in transforming us and also preparing us for even for his, you know, rapture. We have to become like the bride of Christ he has called us to be, and the church that he has asked us to be is coming through only through the obedience to the word. And you have beautifully come through with the word of God and, you know, challenge us through the living word. And it has been such a powerful way, has been bringing much conviction, just like it has done, you know, through the word of God coming through to us. Thank you for this wonderful way in which you have presented it to us, Pastor. God bless you.
0: God bless you, sister. Thank you so much.
3: You're welcome. Thank you. God bless you too. Bless you and your ministry and your family. Amen.
0: Thank you, sister. Thank you.
1: வேறு யாராவது செய்தியை தொட்டால் சொல்லுங்கள். 97 ரேடியோவில் கேட்கிறவர்கள் சொல்ல முடியாது, காரணம் கேட்கலாமலேயே கதைக்க முடியாது. இதில் நெச்சில் இருக்கிற நீங்கள் உங்களை இந்த தேவ வார்த்தை உங்களை தொட்டா, இந்த வார்த்தை ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், இதன்படி நான் நடக்க போறேன், நான் திருசனத்தை கேட்கிறாயிராமல் அதன்படி செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து யாராவது சாட்சி சொல்ல வேணும்னா சொல்லுங்கள். அருமையான செய்தி, இதை மறுபடியும் மீண்டும் கேளுங்கள், கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சிஸ்டர் மிதுலா, சிஸ்டர் மேகலா வாஸ், இந்த வார்த்தை பற்றி ரெண்டு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஓகே, நாங்கள் முடிவு சேர்த்து எடுக்க போறோம். உண்மையிலே இன்றைய நாளிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்தி நிகழ்ச்சியிலே நேற்றிலே 12 பேர், 97 எல்லாமே 2000க்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகள் உலகத்திலே இல்லை பிள்ளைகள் இதை கேட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை, இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு உள் மனதில் தொட்டிருக்கும். நான் வசனத்தை கேட்கிறோம், கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள் விசுவாசிக்கிறேன். அப்படியாக இன்றைய நாளே இந்த சங்கம வானொலி உபவாசி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சி அனைத்தும் ஆவியானவர் என்று வழிநடத்தினார். அது மட்டுமல்ல, ஆவியானவர் தான் அந்த செய்தியை தேவ பிள்ளைகளுக்கு என்ன திறந்து கொடுத்த, அதுக்காக தேவனுக்கும் இந்த வார்த்தையை குறித்த பாஸ்டருக்கும் மிக்க நன்றி சொல்கிறேன். இதில் கலந்து கொண்டு தேவ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் முடிவு சேர்த்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி கொடுக்க போறோம். பிரஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
3: Praise the Lord, Brother Mahindran. நன்றாக நடத்தினீர்கள். God bless you. Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for the way, Lord, you have chosen, Lord Jesus, the Sangamam Radio Gospel, Lord, on a day like today, Lord, through the fasting and prayer and worship and praising time, Lord, that you have given to us, Lord, such a way, Lord, to be such a blessing, Lord, through the worship time, through all the handmaidens that have come from different parts of the world to come and worship you and praise you and thank you, bringing thanksgiving to you, Lord, and also, Lord, Pastor Paul, Louis, Karen, who came all the way from India to come and share this word as well, Father. So we thank you, Lord, for the wonderful word that many have received, Lord, and they'll be only, not only, Lord, hearers, but hearers of the word. Oh, Father, Lord, we pray, Lord Jesus, that much will bring forth much fruit upon their hearts and lives through only the obedience of the word. I pray, Lord, now we, Lord, bring forth, Lord, the very first way, Lord, even as this has been now recorded, Lord, and going into YouTube and Facebook and all the rest of the way that you would use through media networks, Lord. Thank you, Lord, for the way Brother Leslie has been doing all this, Lord. So we thank you, Lord, for the wonderful blessings that, Lord, you would impart and into many of those of the people, Lord, that are listening, Father, and the 97 stations that have joined us as well, Father. We thank you for each and every one of them, Lord, as they represent their countries with those stations, Lord, that they would receive these blessings just as much. Now we bring, Lord Jesus, from the first person who started off, Lord, Sister Ahalia Mahadeva, who came, Lord, from Quebec, Canada. Lord, thank you, Lord, for her praise and worship, Lord. Following that, we had Sister Dolly coming all the way from Calgary, Alberta, following with the worship as well, Father, and the singing that they have been singing and worshiping you. And then the third one has been coming, Lord Jesus, from Sister Midula from Stuttgart, Germany, who came and participated in the worship as well, Father. much of the praises that have been going on, Lord, in worshiping and adoring and, Lord, bringing forth your very power of your the presence of the living God upon their hearts and lives, Lord, and touching many, Lord, through the worship that goes through. Lord, we also thank you, Lord, following that way. Myself, Lord Jesus, having been able to come and worship you, Lord, and praise you, Lord. And continuing with that, Lord, we had Sister Pastor Anton Razanayam, who came and, Lord, worshiped you, Lord Jesus, from Scarborough, Ontario, Canada. And following that, we had Sister Mayla coming all the way from Colombo, Sri Lanka, who joined us as well. Thank you for her time and dedication and her worship as well, Lord, all the way from Sri Lanka. Lord, we thank you, Lord. Following that, we had Lord Jesus, Sister Sujata Anandaraja, who came and prayed for all of the requests, Lord, that have been going on, Lord. Thank you for bringing her all the way from Kulinochi, Jaffna, Sri Lanka, Lord, that she would, Lord, pray so beautifully for all of the requests that have been going on, Lord, that you would lay upon her heart, pray through your spirit, Lord, and stand in the gap and pray, Lord, according to your will and your purposes to fulfill, and the request being, Lord Jesus, Lord, coming through into your presence, Lord, as you are interceding with us, Lord Jesus, and make it known, Lord Jesus, as you would, Lord, supply those needs, Lord Jesus, and meet those needs, Lord, according to our riches, according to your riches in glory through Christ Jesus. So we thank you for that, Lord. And also, Lord, last of all, Lord Jesus, we thank you for the very word that came through, Lord, for a wonderful way you have blessed many, Lord Jesus, through the wonderful service and blessing that had been going through the nations of the world because of the word that has been now given through also, Lord, from Pastor Paul Lewis, Karen. Bless him and his ministry and his family and all that you, Lord, have entrusted to him, Lord, in these end days of the ministry, Lord, that Lord Jesus bring forth much harvest and much blessing, I pray in Jesus' name. And Lord, we also, Lord, entrust the rest of the day and the weekend services in as we come back tomorrow once again, Lord, from Canada. It would be still in North America Sunday, and probably in the other time zones of the world Monday. But Lord, let this blessing continue to go on, Lord, as we dedicate our time and services for you, Lord, that your kingdom be enlarged and many souls would come into the harvest of souls. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajan Yalangaramai, for your closing prayer. Nanga ellorai paathi naathmave solli lechipadu கொடுப்போம். இப்ப எல்லோரும் ஒன்று சேர்ந்து மிதிலா மைக் ஆன் பண்ணுங்க. மேகலா வாஸ் மைக் ஆன் பண்ணுங்க. இல்லை நான் இந்த ஆத்மாவே சொல்லுவோம்மா. அகிலா மகாதேவா மைக் ஆன் பண்ணுங்க அம்மா. எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே
4: மறவாதே. God bless you.
5: God bless you.
6: God bless you all.
4: Amen. God bless you all.
7: இதுவரை நேரமும் அருமையான தேவை செய்யக்கூடாக பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவருடைய இரவு நேரத்திலும் இணைந்து கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். ஆமீன். திருவசனத்தை கேட்பது மட்டுமல்லாமல் திருவசனத்தின்படி நடக்க கத்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் மறுவொலி கேட்க போன்ற ஒருவரையும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவாராக. வழிநடத்திய இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திய தேவ ஊழியர் சவரன் மகிந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்து காரியங்களை செய்தார். 5 மணிக்கு அவர் இணைந்தார். 5 மணிக்கு முன்னதாகவே இணைந்தார். கதர்தாமை அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. அதோடு அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி அல்பர்டா கனடா, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி வான்கூவரிலிருந்தும் அதிகால வேளையில் இணைந்தார்கள். மாலை வேளையிலே இணைந்தார்கள். காலை வேளையிலே பாஸ்டர் அந்தன் ராசனம் டொரண்டோவிலிருந்து இணைந்தார். மாலை வேளையிலே சகோதரி மிதிலா அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சகோதரி மகளா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்திலும், அதே நிலையிலே சகோதரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். இணைந்து கத்துடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே சகோதரி அகிலா அவர்கள் மொன்றியல் தேசத்திலிருந்து கால வேளையில் இணைந்தார்கள். ஆரம்ப ஜபத்தையும் எடுத்து வந்து அவர் நான் என்னுடைய ஜூம் ஸ்டார்ட் பண்ண முன்னதாகவே அவர் அங்கு இணைந்திருந்தார். கிட்டத்தட்ட 7 மணிக்கு முன்னதாகவே இணைந்திருந்தார். கத்தர்தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தர்தாமே அந்த வசனங்களோடு உங்களோடு பேசியிருப்பார். துதி ஆராதனைகளை கத்தர் சந்த தாளந்துகளை கத்தோட நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாளை கால வேளையிலே அதே வேளையிலே அதே இதே நேரத்திலே எங்களுடன் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து தகவசை எடுத்து வருகிறார். மீதியான சங்கமும் வானொலி ஊழியர்கள் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கத்தடை கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு பாஸ்டர் பவுல் லூயிஸ் கரன் அவர்களுக்கும் விசேடமாக அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே சௌரம் வாய்ந்த நெய்யாக அதிகார வேளையிலிருந்து இதுவரை நேரம் நடத்தினார். மற்ற எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதடி கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
1: ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
7: ஆமேன். ஆமேன். தடைகள் வந்தது, ஆனாலும் கத்தர் வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ராஜாக்கு 19 அதிகாரம். ஏலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசவேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசவேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய வழிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகு கொண்டு போடுவான், யெகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏற்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு.
1: எரேமியா 45 அதிகாரம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில் எரேமியா தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசி, பாரூக்கே, உன்னை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இழைத்தேன், இழைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறார். இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதையே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கும் இப்படியே நடக்கும். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று. எரேமியா 46 அதிகாரம். புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐப்ராக் நதியண்டையில் கர்கேமிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசா யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நேகா எனப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள், குதிரை வீரரே குதிரைகளின் மேல் சேனங்களை வைத்து ஏறி தலைச்சீராயை அணிந்து கொண்டு நெல்லுங்கள், ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறதென்ன, சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம், வடக்கே ஐப்ராத் நதியண்டையிலே அவர்கள் இடறி விழுவார்கள். பிரவாகம் போல் புரண்டு வருகிற இவன் யார், அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல் எழும்பி வருகிற இவன் யார், எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான், அவனே அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான், நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களையும் அழிப்பேன் என்றான். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகட என்று ஓடுங்கள், பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நாணேற்றுகிற லீதியரும் புறப்பட கடவர்கள், ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டுகிற நாளுமாயிருக்கிறது, ஆகையால் பட்டயம் பட்சித்து அவர்களுடைய ரத்தத்தால் திருப்தியாகி வெறித்திருக்கும், வடதேசத்தில் ஐப்ராத் நதியண்டையிலே சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு, எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே நீ கீழயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு, திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது, ஜாதிகள் உன் லட்சையை கேள்விப்பட்டார்கள், உன் கூக்குரலால் தேசம் நிறைந்தது, பராக்கிரமசாலியின் மேல் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்றார். எகிப்து தேசத்தை அழிக்க பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசார் வருவார் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் சொன்ன வசனம், ஆயத்தப்பட்டு நில், பட்டயம் உன்னை சுற்றிலும் உண்டானதை பட்சித்து போடுகிறது என்று சொல்லி எகிப்திலே அறிவித்து மிக்தோலிலே கூறி நோப்பிலும் தக்வானேசிலும் பிரசித்தம் பண்ணுங்கள், உன் வீரர் வாரிக்கொள்ளப்படுகிறதென, கர்த்தர் அவர்களை தள்ளினதால் அவர்கள் நிலை நிற்கவில்லை, அநேகரை இடற பண்ணுகிறார், அவனவன் தனக்கு அடுத்தவன் மேல் விழுகிறான், அவர்கள் எழுந்திருங்கள், கொல்லுகிற பட்டயத்துக்கு தப்ப நமது ஜனத்தண்டைக்கும் நாம் பிறந்த தேசத்துக்கும் திரும்பி போவோம் என்கிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம் போல் அவன் வருவான் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா தம்முடைய ஜீவனை கொண்டே சொல்லுகிறார். எகிப்து தேசவாசியாகிய குமாரத்தியே, சிறையிருப்புக்கு போகும் பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்து, நோப் பாழாகும், அது குடியில்லாமல் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கும், எகிப்து மகா நேர்த்தியான கடாரி, அடிக்கிறவன் வடக்கே இருந்து வருகிறான், அதன் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொளுத்த காளைகள் போல் இருக்கிறார்கள். இவர்களும் நிற்காமல் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடி போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. அவன் பாம்பை போல் சீறி வருவான். ராணுவ பலத்தோட நடந்து காடு வெட்டிகளைப் போல் கோடரிகளோடு அதன் மேல் வருவார்கள். எண்ணப்படாத மரங்களாய் இருந்தாலும் அந்த காட்டை வெட்டுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெட்டுக்கிளிகளை பார்க்கிலும் அதிகமானவர்கள். அவர்களுக்கு தொகை இல்லை. எகிப்தின் குமாரத்தை கலங்குவாள். வடதிசை ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நோ என்னும் பட்டணத்தில் உள்ள திரளான ஜனங்களையும் பார்வோனையும் எகிப்தையும் அதன் தேவர்களையும் அதன் ராஜாக்களையும் பார்வோனையும் அவனை நம்பி இருக்கிறவர்களையும் விசாரித்து அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரின் கையிலும் அவனுடைய சேவகரின் கையிலும் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன். அதற்கு பின்பு அது பூர்வ காலத்தில் இருந்தது போல் குடியேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாம.
2: 1 கொரிந்தியர் 4 அதிகாரம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ராணக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ராணக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யங்களாயிருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதன் நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆயிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும்? 1 கொரிந்தியர் 5 அதிகாரம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாயிருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். விபசாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிர ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்தார். ஆகையால்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி

0: சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜா.
1: Recording in progress.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு ஜெபங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள், பலனற்று போன நிலைகள் காணப்படலாம். காரணம், சூழ்நிலைகளின் காரணமாக இயேசு இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உடையவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து பலனற்று தைரியத்தை இழந்து போய் என்ன செய்வது என்று அறியாதவர்களாய் ஒரு சிலரும், தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் உங்களின் தேவைகளுக்காக, சுகத்திற்காக, விருப்பங்களுக்காக காத்திருந்து பதில் இல்லையே என்றும், என் ஜபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும், வேறு சிலர் புதிய விடியலுக்காய், புதிய பாதைகள் திறக்கப்பட வேண்டி காத்திருக்கிறவர்களுக்காய் கத்த சொல்லுகிறார், நானே பதில் செய்கிற தேவன், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை தள்ளாதவர் என்று. ஆகவே உங்களை நீண்ட நாள் ஜபத்திற்கு மறு உத்தரவை கொடுத்து பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசிர்வதிப்பேன் என்று இன்றைக்கு உறுதி அளிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி தங்களின் ஆபத்து நாட்களில் கூப்பிட்டவர்களுக்கு எப்படி பலன் தந்தார், மறு உத்தரவு அருளினார், ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், திருப்பி தருகின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், அவன் குடியிருக்கிற நகரமாகிய சிக்லாகின் மேல் அமலேக்கியர்கள் தாவீதுக்கு விரோதமாய் புகுந்து நகரத்தை அக்கினியினால் சுட்டெரித்து அங்குள்ள ஜனங்கள் யாவரையும் சிறைப்பிடித்து சென்று விட்டனர். இதையறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் அழுதார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினார், இப்படியாக, நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்படியே தாவீதும் செயல்பட்டான். கொள்ளையாடி கொண்டு போன யாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான், பலனடைந்தான் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட சத்ருவானவனின் சகல சதி திட்டங்களினால் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவுகளின் ஐக்கியம் போன்றவற்றை திருடிக்கொண்டும் சுட்டரித்து விட்டானே என்று கலங்கிக் கொண்டும் அழுகிறதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களே, உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள், அவரின் சமூகத்தில் ஆறுதல் பெறுவீர்கள். கர்த்தர் தாவீதுக்கு அருளின அதே மறு உத்தரவை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுகிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு திருப்பிக் கொள்வீர்கள், ஒன்றிலும் குறைவுபடாமல் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களையும் திருப்தியாய் பெற்றுக் கொள்ளும்படியும் உடைந்த மனதை தேற்றி பலனையும் ஆறுதலையும் அளித்தும் ஆசீர்வதிக்கின்றார். 2வதாக பார்க்கலாம், திடப்படுத்துகின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கிதியோனை குறித்து பார்ப்போமானால், கிதியோனும் தன் ஜனங்களுக்கு தங்கள் தேசத்திலே எப்பொழுதெல்லாம் அவர்கள் விதை விதைக்க ஆயத்தமாயிருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஒன்றும் மீதியாய் வைக்காதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து கெடுத்து போடுவார்கள். இந்நிலையில் கிதியோன் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான், எப்படியெனில் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாயிருக்கிறார்கள், இவர்களை எப்படி மேற்கொள்வேன், நானோ என் குடும்பத்தில் எல்லாரிலும் மிகவும் சிறியவன் எளியவன் என்றும், மேற்கொள்ளுகிற பலன் எனக்கில்லையே என்றும் விண்ணப்பிக்கின்றான். கர்த்தர் ஜெபத்தை கேட்க

0: என்றார் மறு உத்தரவு அருளுகின்றார். எப்படியெனில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றும், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று பதில் கொடுத்து அப்படியே செய்து ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள், வேதனைகள் பல வழிகளில் திரளாய் இந்நாட்களில் உங்களை ஆக்கிரமித்தும் ஆளுகை செய்தும் இருக்கிறதா? நீங்கள் எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் தடைகளும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் வேதனைகளும் வருகிறதே என்று கலங்கி போய் காணப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை விசுவாசியுங்கள். உங்களுக்குள் இருக்கின்ற பலத்தோடும் விசுவாசத்தோடும் காரியங்களை நடைபெறுங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எதிராக எவையெல்லாம் தீவிரித்து காணப்படுகிறதோ இன்றைக்கு அவைகளை முறியடிக்கின்றார், முழு வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். விசுவாசியுங்கள், இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாற்கு 13:33. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையின் நாளையும் நேரத்தையும் நாம் அறியாதபடியால் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு பாதாளத்திலிருந்து மேலேறும் வழி தெரியுமா? நிச்சயம் தெரியாது. நான் யாரை அனுப்புவேன் என்று பரலோகத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இதோ நான் போகிறேன் என்று இயேசுவின் குரல் தொனித்தது. இயேசு சொன்னபடியாக வந்தார், பாடுகளை அனுபவித்தார், எமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார், தாம் சொன்னபடியே 3 உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் கீதம் எங்குமே தொனிக்கின்றது. பிரியமானவர்களே, சோர்ந்து விடாதீர்கள். உலக பாடுகள் உங்களை விசுவாசத்திலிருந்து பிரித்துவிட அனுமதிக்காதீர்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதோ சீக்கிரம் கிறிஸ்து வருகிறார். ஒரு நொடி பொழுதில் உங்கள் துன்பங்களும் வேதனைகளும் அகன்று போகும். இந்த நாளிலும் அவர் செய்த தியாகத்திற்காய் இயேசுவை துதிக்க ஆயத்தப்படுங்கள். இயேசு எப்படியாக விழிப்புடன் ஜெபித்தாரோ அதே போல நாமும் விழித்திருந்து ஜெபிக்க அவருடைய வல்லமையான ஜெப ஆவியை எம்மேல் ஊற்றும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 23 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2026 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைபோடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டென்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர்கள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம், எந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ அந்த பட்டணங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த நாட்களே அங்கே அநேக ஜனங்கள் தனக்கு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே பவுலடிகளுக்கு கத்த சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே, பவுலடிகள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே செல்லுகிற இடமெல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று சொல்லி இவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே அவரை இந்த நாட்களை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் நாங்கள் எந்தெந்த தேசங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த பட்டணங்களுக்கு செல்லுகிறோமோ, எந்தெந்த நகரங்களுக்கு செல்கிறோமோ, அந்த நகரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையில், அந்த பட்டணங்களுக்காக, அந்த இருக்கிற இடங்களுக்காக ஜெபிக்கிற வேளையில், தேவன் அந்த தேசங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரித்துக் கொள்வார். நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம், எந்த பட்டணத்திலே நாங்கள் போய் தங்கியிருக்கிறோமோ, அந்த பட்டணங்களில் உள்ள இருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகள், அந்த பட்டணங்களில் இருக்கிற இந்த நாட்களிலே அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை கடிந்து, இந்த நாட்களில் ஜனங்களை ரட்சிக்க முடியாதபடி தடைகளை போடுகிற ஆவிகளை கடிந்து கட்டி, இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் அந்த தேசத்தை தனக்காக இந்த நாட்களை சுதந்திரித்துக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். இந்த பகுதியிலே பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைபோடுவதில்லை. குளோரி டு காட். அப்படியானால் தேவன் நம்மோடு இருக்கிற வேளையிலே நாங்கள் செல்லுகிற பட்டணங்கள், நாங்கள் செல்லுகிற நகரங்கள், நாங்கள் செல்லுகிற இடங்களிலே இந்த நாட்களிலே அவருடைய கரம் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறதா இருக்கிறபடினால், அங்கே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அந்த பட்டணத்தில் உள்ள பலவான்களை கடிந்து கட்டி இந்த நாட்களிலே ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அப்படியாக செய்கிற வேளையிலே மிகுதி காரியங்களை தேவன் அந்த இடத்திலே இந்த நாட்களை பார்த்து கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, அவருடைய காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொன்ன தேவன், இந்த பட்டணத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணு சொல்லுகிற வேளையிலே, அவர்களுக்காக நாங்கள் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே, அங்கே சுவிசேஷத்தின் வாசல்களை தேவன் திறக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை நாங்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளை, செல்லுகிற இடமெல்லாம் அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமா இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் எங்களுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டுமா இருந்தால், அங்கே நாங்கள் செல்லுகிற இடங்களில் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபங்களை ஈரெடுக்கிற வழியில் இருக்கிற இடங்களிலே, அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்திலே தேவன் ஒரு பிரகாசத்தை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, ஜனங்களை அலக்களிக்கிற, ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற கட்டுக்களை நீக்கி இந்த நாட்களில் அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களில் உயர்த்துவார். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கெங்கே செல்லுகிறீர்களோ அங்கங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடங்களை ஜெபங்களை ஈரெடுங்கள். தேவன் அப்பொழுது அந்த கிராமத்தையோ அல்லது அந்த பட்டணத்தையோ தேவன் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அதனாலே இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை அந்த இடத்திலே நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்களை ஒருவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: கிராமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 68:13 வாசிக்கலாமா? நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சருகுகள் போலும் பசும்பகரமாகிய அதன் இறக்குகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமே நல்லே லுகையா. கத்துரை பிள்ளைகளை, அடுப்பினடியில் கிடந்தவர்கள் எப்படிப்பட்ட வாருங்களே, ஒரு ஒரு சரியான ஒரு ப்ரமோஷன் இல்லாத லைஃப் மாதிரி இது. சமையல் வேலை அப்படிங்கிறது நல்ல வேலைதான், ஆனா கிட்டத்தட்ட அது தவிர வேற எதுவுமே தெரியாது எனக்கு. உலகமே தெரியாது ஒரு வாழ்க்கை, அப்படிதான் சொல்லலாம்ல, உலகம் தெரியாது, ஆனா கர்த்தரை மட்டும் தெரியும். நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி வாழுகிற எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. நாங்க ஒரு இடத்துக்கு ஒழியத்துக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல ஒரு கிராம பகுதி. நாங்க எப்ப போனாலும் யாராவது இங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம், கேட்போம். அப்படியே அவர்கள் அந்த ஏரியால அந்த பெண்ணுடைய வீட்டை காமிச்சாங்க. ஒரு சிறிய வீடு, அவங்க வெளியில இருந்தாங்க, எங்களை பார்த்த உடனே வந்தாங்க, எங்களை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது, ஆனா நாங்க யாரும் அவங்களுக்கு தெரியல, அவங்க யாரும் எங்களுக்கு தெரியல. நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க கணவர் அவரை வெளியில விடமாட்டாங்கிறாங்க, விடமாட்டுறாரு. அதனால எங்க சர்ச்சுக்கு நான் போனதில்லை. ஆனா ஒரு வாஞ்ச எனக்கு ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேசணும், அல்ல வீட்லயே ஆராதிப்பேன், வீட்லயே செவிப்பேன்னாங்க. சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு பாடல் பாடணும், ஒரு ஜெபத்துக்கு முன்ன ஒரு பாடல் பாடினா அவங்க அந்த பாட்டு ரொம்ப சத்தமா பாடுறாங்க, நல்லா பாடினாங்க. ஓகே ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன், முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆடா என்ன அழகா வசனங்களை சொல்லி நிறைய ஜெபம், நல்ல ஜெபம் அவங்க பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, திருச்சபைக்கு போறவங்க கூட அப்படி ஜெபிக்க முடியாது, அவங்க அடுப்பு நடுவில் தான் கிடந்தாங்க. ஆனா உங்களுக்கு என்ன இருக்குங்க, அந்த வெள்ளி கொப்பான ஒரு புறா சிறகு இருக்குது, அதாவது உங்களுக்குள்ளே பறக்கிற அனுபவம் இல்லைங்க, வெளியே போக முடியல, ஆவியில உள்ளுக்குள்ள ஆவியில பறக்கிற அனுபவம், ஞானத்தோடு கூட பறக்கிற அனுபவம், இது அவங்களுக்கு இருந்தது நான் பார்த்தேன். அதனாலதான் இந்த வசனத்தை படிக்கும்போது அந்த பெண்ணோட நினைவு எனக்கு வருது. அப்ப கத்திரி பிள்ளைகளுக்கு அநேகர் ஒரு வெளியே போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம், நம்ம என்னதான் செஞ்சிருந்தாலும், என்னதான் பெரிய காரியங்களை செஞ்சிருந்தாலும், இன்னைக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு வெள்ளி குப்பானு ஒரு புறாச்சிறகு கொடுக்க போகிறார். நீங்க பறக்க போறீங்க, நீங்க மேல வர போறீங்க. கர்த்தர் அதுதான் இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, பசுமொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். பசும் பொன் நேவியை குறிக்கிறது இல்லைங்க, நேவி இல்லையா, பொண்ணு இல்ல, பசும் பொன் சுத்த பொன் நேவியை குறிக்கிறது. அந்த இறகு கொடுக்கப்படும், நீதி கொத்த இறகு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை நீங்க சொல்றதுதான் அங்க நியாயமா நீதியா இருக்க போகுது. அது குடும்பமா இருக்கலாம், வெளியே இருக்கலாம், சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனா நீங்க சொல்றதுதான் அங்க நீதியா இருக்கும். ஆமேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு நீங்க சொல்லுவீங்க. கத்துரை பிள்ளைகளை வருத்தமா இருக்கிறீங்களா, நம்ம எங்கேயும் போக முடியல, எந்த இடத்துக்கும் போக முடியல, நம்ம இங்கேயே இருக்கிறோம், இதே செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்ய போறோம், அப்படிலாம் குழப்பத்துல இருக்கீங்க. கத்துரு உங்க கூட பேசிட்டு இருக்காரு. ஆமேன். அதனால பயப்படாதீங்க, உங்களுக்கு வெள்ளிக்குப்பான அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாச்சிறகும் நல்ல ஒரு நீதியான காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பிடிச்சுக்கீங்க, கத்துரு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா. வார்த்தைகளும் முடியுது ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தைகள்ல தெய்வ பலன் இருக்கிறதே, அதற்காய் நன்றி. இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. Recording stopped.

0: ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் சனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. தாளந்தை கொடுத்து நிகழ்ச்சியை கேட்டு அபிஷேக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் முதலில் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் துதிந்து கடந்து கொள்ற பிள்ளைகள் மீது ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சியை 97 நாடுகளில் தொடர்படுத்தியிருக்கிறேன். உலகம் எங்கும் இந்த துதியின் ஆராதனை சத்தம் துணிக்க நீ கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி கத்தாவே நீர் ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளை வந்து துதித்து ஆராதித்து பாடுகளை பாடிய தேவ பிள்ளைகளை, தேவதாசர்களை நீர் இன்றைய நாளே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த துணி உலகமெங்கும் கடந்து செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த சங்கம வானொலி கையெட்டு செய்யும் காரியங்கள் நீரே உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகம் அங்கம் 24 மணி நேரம் இந்த சங்கம வானொலி இரவு பகலாக செயல்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும், ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு தேவசையினை கேட்டுக்கொண்டு ஆசிரியக்கிறவரே, தொடர்ந்து இன்றைய நாளையும் இந்த நிகழ்ச்சியை அபரிமிதமாக இன்றைய நாளே நீர் ஆசீர்வதித்து தந்துவிட வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே முதன் முதலாக பாஸ்ரம எஸ்பா இந்தியாவில் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார். இதுதான் முதல் தடவையாக இந்தியா நாட்டிலிருந்து சங்கம வானொலியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த பாஸ்ரமாவை நாங்கள் அழைப்போம். பிரசரோ சிஸ்டர் எஸ்பா, பிரசரோ மைக் ஆன் பண்ணுங்க. எஸ்பா,
1: உபவாச
0: துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாட வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு 12 நிமிஷங்கள் தருகின்றேன் சிஸ்டர், உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்களாமே.
1: இந்த சங்கமம் வானொலியில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகேந்திரையாவுக்காகவும் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி அந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஒரு 10 அல்லது 12 நிமிடத்துக்குள்ளாக நம்ம கர்த்தரை நம்ம துதித்து நம்ம ஆராதிக்க போகலாம். பசுத்தாவியான நம்ம மோடு கூட இடைப்படுவாராக. அப்படியே அந்த நாளிலும் முதலாவது நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம பாடி பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலைப்பை அந்தாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே என்று சொல்லி நம் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்களும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த என்னை விட்டு விலகாத என்னை ஒருபோதும் கை

எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும் மலைகள்னாலும் அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இகுபனிசி எந்த ஜெயமானவர், இகு சொம்மா என்னோடு இருப்பவர். இகுபனிஷி எந்த ஜெயமானவர், என்னோடு இருப்பவர். போதுமானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும் மலைகள் விலகி போனாலும் பயந்து போனாலும் அவ கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவ கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. இகுவர எந்த சுகமானவர், இகுவருவ எந்த மெய்ப்பரானவர்.

0: விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவக்கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவக்கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவக்கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவக்கிருபை அவர் இறக்கம் மாறாது எந்த வாழ்விலே ஆமே. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகாமலும் அப்படியே சமாதானத்தின் கிருபை உன்னிலிருந்து நிலை பெயராமல் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தர் நம்ம மேல மனதுருகுகிறவராய் இருக்கிறார். நம்ம மீது மனதுருகி நம்ம என்றும் நடத்துகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். அந்த தெய்வனை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மனதார கர்த்தரை நம்ம துதித்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். பரிசுத்தாவியானவர் இந்த சாயந்தர வேளையில இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட அசிவாடி கொண்டு இருக்கிறார். நம்ம மத்தியில கர்த்தரை உலாவி கொண்டு இருக்கிற அந்த தெய்வாதி தெய்வனை ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மனதார ஆராதிக்கலாமா? மனதார ஆராதித்துக் கொண்டிருப்போம். பரிசுத்தாவியானவர் மத்திலே கர்த்தர் அசிவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில வெளியரங்கமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தாவியமுடைய மகிமைக்காய் நன்றி, உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி, உங்க கிருபைக்காய் நன்றி, உங்க இரக்கங்களுக்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டுட்டோம். தேவ கிருபை எங்கள் மத்தியில அசிவாடுவதாக, தேவ மகிமை எங்கள் மத்தியில வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக தகப்பன். தாவே இந்த பகல் சாய்ந்தர வேலையில அண்ட ஒருவேளை நாங்கள் ஆங்காங்கே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய நேரங்கள் ஒருவேளை மாற்றப்பட்டதான் இருக்கலாம், எங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டதான் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீர் இருந்து கொண்டு இருக்கிறீர். ஆவியானவர் எங்கள் மத்தியில் கத்தனை அசிவாடி கொண்டு இருக்கிறீரே. அசிவாடுகிற பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, அசிவாடுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மத்தியில அளவில்லாமல் ஊற்றப்படும்படி காய்ச்சி வைக்கிறேன். எங்கள் மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்படும்படி காய்ச்சி வைக்கிறேன். கத்தருடைய நாமம் எங்கள் மத்தியில மகிமைப்படுவதாங்க, தேவ பிரசன்னங்கள் மத்தியில் அசைவாடுவதாக, தேவ கிருபைகள் இந்த ஆராதனை வேளையில ஆவியானுடைய மகிமை எங்களை நிரப்புவதாக, ஆவியானுடைய வல்லமையுள்ள கரம் எங்களுக்கு நேர நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக தங்க உங்க கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்க மகிமையில எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை எங்களோடு கூட நீங்க வாங்கப்பா. எங்கள் மத்தியில கத்தர் நீங்க அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில கத்தர் எழுந்தருளுவீராக. தேவ சபையில தேவன் எழுந்தருள் இருக்கிறது அந்த வார்த்தையின்படியா அன்றுவரே நாங்கள் இந்த கூடி ஆராதிக்கிற அன்றுவரே இந்த ஜூம்ல அன்றுவரே ஒருவேளை நாங்கள் இருக்க உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க அன்றுவரே எங்கள் மத்தியில கத்தர் வாரு அன்றுவரே ரிஷாதா மாதாளமா வாரும் வாரும் வாருங்கப்பா. வாரும் வாருங்க ஆவியானவருடைய மகிமைகள் மத்திலே ஊற்றப்படுகிறதற்காய், ஆவியானுடைய பிரசன்னமைகள் மத்திலே ஊற்றப்படுகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். நீருமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அல்லவோ, நீருமுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அல்லவோ ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் மத்தியிலே கத்திர உலாவும்படிக்காய் ஜெபிக்கிறார். ஆவியானுடைய கரம் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுகிறதற்காய், ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும். விசேஷமா இந்த நாளில் ஆண்டவர அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர அப்பா கிறிஸ்து ஆண்டவர வானொலி நிகழ்ச்சிக்காக சங்கம வானொலிக்காக எங்க சமூகத்துல எங்க பாரத்தோடு நாங்க செபிக்கிற ஆண்டவர சங்கம வானொலியை கத்த நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா பல நாடுகளில ஆண்டவரே கத்தருடைய வார்த்தை போய் சென்றடைந்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பிரஸ்தாபிப்படுத்தி கொண்டிருக்கிறத சங்கமம் வானொலியும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த கத்தாவை இந்த ஊழியத்தை கத்திர ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேக ஜனங்களுக்கு அன்றுவரே இந்த ஊழியமானது ஆசீர்வாதத்தின் ஊழியமாய், அநேக ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதான ஊழியமாய் கத்தரை மாற்றித்தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த கருத்துக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உங்க பிரசனத்திற்குள்ளே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, உங்க பிரசனம் மாத்திரம் வெளிப்படுவதாக. இந்த சங்கம வானொலியில ஆண்டவரே அப்பா கடத்தாவே நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு மகேந்திரனையா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, மகனை கத்தனை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு உடைய மகனை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கத்தர் மாற்றி தரும்படி ஜெபிக்கிறப்பா. கத்தரப்பா இன்னும் அதிகமா உடைய ஊழியத்தின் பாதையில மகனை கத்தனை பயன்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி அந்த கத்தா இந்த சங்கம வானொலியில இணைந்து துதித்து ஆராதித்து கத்தருடைய வார்த்தைகளை கொடுத்து இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. கத்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. கத்தருடைய ஆசீர்வாதத்தில் கரமுடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுவதாக ஆண்டவர் உங்க நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபடுத்துகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறாண்டு நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. தொடர்ந்து ஆண்டவர் இதில் இணைந்து நடத்தி கொண்டு ஊழியங்களை இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் தெய்வனாகிய கத்த நீங்க தனித்தனியா பேர்பேரா குடும்பம் குடும்பமா கத்தனை ஆசீர்வதிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விளக்காது விளக்க மாட்டேன் என்று சொன்ன கத்தருடைய கரம் இந்த சங்கமம் கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் ஆண்டவரே வானொலியின் மூல வானொலியிலையும் ஆண்டவர் இதை நடத்துகிற மகேந்திரையா மேலையும் இதில் இணைந்து ஆண்டவரே கத்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கத்தாமையுடைய கிருபை விலகாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் நன்மை செய்யுங்க. செய்ய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து பாடியவர் பாஸ்ரமா சேம் சிபா. இந்த பாஸ்ரமா தொடர்ந்து நித்திய வளர்ச்சி நிறுத்தி வார்த்தையை கொடுக்க ஆயத்தமா இருக்கின்றார். எனவே சில நாட்களிலே அவள் வார்த்தையை கூட இந்த நித்திய வளர்ச்சியத்திலே வார்த்தை விஷயத்திலே நீங்கள் கேட்கலாம். கத்தர் அந்த மகளை அபரிதமாக ஊழியங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஹரிராஜா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஹரிராஜா.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசத நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் வந்திருக்கிறீர்கள். கடா தேசத்திலிருந்து தொண்டோரிய மாகாணத்திலிருந்து இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
2: தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க்ஸ். சோத்ரம் ஆண்டவரே, மதிதுக்குறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அருமையான இயேசு சுவாமி. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று 24 மத்தியாலங்களும் உண்மை போற்றி பாடுகிறார் ஆண்டவரே. நாங்களும் உண்மை சேனைகளின் கத்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உண்மை அழைக்கிறோம். உண்மை அழகு ஆண்டவரே, உண்மை வர்ணிக்கங்களுக்கு வார்த்தை இல்லை. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீடி ஆண்டவரே, நீர் அருமையான தேவன். எங்கள் மத்தியிலே நீங்கள் வாசம் செய்கிற தேவன், நீங்கள் அதைத்தான் நீங்க விரும்புறீங்கள் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த கால வேளையிலும் அடியாளுக்கும் இந்த நேரத்தை நீர் தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன்.

ஆமே, நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே பாவத்திலே இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்கள் மேல் காதல் கொண்டிருந்து பக்தன் பாடுகிறார். ஆண்டவரே அன்பை நாங்கள் எப்படி உணர முடியும், எப்படி அழைக்க முடியும்? அன்பின் சொருபியே நீர் வாழ்க வாழ்க வாழ்க.

ஆமென், இயேசு நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த நாமத்துக்கு இணையே இல்லை. இயேசுவே மகா சோத்ரம். ஆகவே நான் அவருடைய பாதம் நான் முத்தம் செய்ய வந்திருக்கிறேன்.

தூத சோழும் செய்ய பாதம் ஒன்றேவேனும். எங்களுக்கு வேற என்னையா வேணும்? உம்முடைய பாதத்திலே நாங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவரே எங்களை அணைக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். இயேசுவே சூத்திரம்.

ஆம் சுவாமி, அந்த பாதத்திலே நாங்கள் வரும் பொழுது நீர் எப்பொழுதும் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன். நானும் கலங்கி நின்ற வேளையிலே 1982 ஒரு கால வேளையிலே என் வேதனையோடு நான் இருந்த வேளையிலே ஆண்டவர் அவர் ஜபத்தை கேட்கிற தேவன். ஆகவே நான் அவரிடம் கேட்கிறேன், இறங்குவாய் ஐயனே.

கேட்டு எனக்கருள் புரிவாயே. சோர்வரும்பலையில் உம் ஆவியோற்றியே, விலனற்ற இளையே தூக்கி நிறுத்தி நீர். நாட் ஒன்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் லார்ட், நான் சோர்ந்து போனவர்கள் எல்லாம் என்ன தூக்கி நிறுத்தினீரே.

0: ஆமேன். எனக்கு இறங்கின ஆண்டவரே, இந்த நாளிலும் யார் யார் ஆண்டவரே எனக்கு யார் இறங்குவார் என்று இறங்கி நிற்கிறாரோ, அவருடைய ஜெபத்தை நீ கேட்கிறதுகவன், ஜெபத்தை தள்ளாத ஜெபன். நன்றி நன்றி நன்றி, உம்மை நன்றி செலுத்தனாவு போதாது, ஆயிரம் நாவு போதாது ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் அடியே எனக்கு இந்த நேரத்தை தந்து இந்த சங்கமத்தோடு சேர்ந்து உம்ன நாமத்தை உயர்த்த நீ தந்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன். மிகுதியாக ஆண்டவரே வருகிறவர்கள், பாடுகிறவர்கள், வார்த்தை கொடுக்கிறவர் எல்லாரையும் ஆசீர்வாதம், கேட்கிறவர் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சங்கம வானுகளிய நான் ஆசீர்வதித்து கத்தாவே. மீண்டும் மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்காக ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாங்கள் இதோ வந்து விட்டோம். அடியாளை மேற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எல்லா துதிகன மைமேன் இயேசு ராஜாவுக்கு உம்முடைய பாதாரவிந்த முத்தம் செய்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் அரியராஜா, அரியராஜா ஸ்காபரோ ஒன்றாரியோ, இந்த சகோதரிக்கு இன்று ஒரு வசனம் கொடுக்கிறேன். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவனாலும் நிறைந்திருப்பதாக, தள்ளிவிடாமலும் என் பிள்ளைகள் போது என்னை கைவிடாமலும் இருந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். கத்திருந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பதாக. ஆமேன் ஆமேன்.
0: Thank you brother. God bless you.
1: God bless you too. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜன் அலங்காரம் அழைக்கப்போ, அதுக்கு பிறகு சிஸ்டர் சாந்தினி, அதுக்கு பிறகு டொலி, அதுக்கு பிறகு பாஸ்டர் என்றார் பிரேஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி.
2: Praise the Lord brother Mahendran. God bless you.
1: Amen.
2: Thank you, Lord. Thank you for this wonderful, wonderful morning, Lord, on a Sunday morning, on the day of rest, that we could, Lord Jesus, be privileged to come into your very presence, Lord, for the very purpose that you created us, Lord, in your image, Lord. Thank you that you inhabit the praises of your people. And Lord, so many, Lord Jesus, handmaidens of the Lord have already come, Lord, and worshipped you, Lord Jesus, even as 200 nations plus have gathered us, Lord, and 97 radio stations also have gathered us across the nations of the world, Lord. Lord, you are exalted, magnified, glorified, Lord. Your name is lifted up, that you will draw all people unto yourself. Lord, that is the very purpose, Lord, that you, Lord Jesus, are Lord. Please, Lord Jesus, with us when we put you first in our lives, and when you come, Lord Jesus, on a Sunday morning as it is, Lord, in the North American continent and all the rest of the zones, time zones, wherever they are coming and joining you, Lord, at this time from Sangamam Radio Gospel, Lord, as we are emanating, Lord Jesus, on this fasting and praying day, Lord Jesus, that we are coming to you, Lord, to exalt your name. Thank you, thank you, thank you, Master. We love you, we praise you, we worship you, we give thanks to you, we honor you, Lord. Jesus, Jesus, Jesus. Thank you, Father. Lord, we bring, Lord Jesus, the rest of the meeting into your hands, Lord, as many others are waiting to come and praise you, Lord, and the word of the living God that is going to come and be preached, Lord Jesus. Prepare the hearts of people. Be with them, Lord, even as they are also, Lord, joining with us, Lord Jesus, and, Lord, adoring you and worshiping you, Lord. Thank you, Lord Jesus, for that, and your blessing resting upon it in Jesus' name. Kaakum karangal undenakku காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை

நேடுவார். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க ஜீவித்து நேசருக்காய்

கைகள் பெயர்ந்து போனாலும் கத்தருக்காய் ஜீவித்திடுவேன், கண்மலைகள் பெயர்க்கும்படி

மரம் துளிந்துடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் காத்திருப்பாய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்றுரைத்தீர் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று

சாரி, என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராப்ளம் வந்து விட்டது, மறைந்து விட்டது இந்த வேர்ட்ஸ், அதால கொஞ்சம் ஸ்டக் ஆகிவிட்டேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ ஆல். இப்பொழுது நான் அடுத்ததாக இன்னொரு வர்ஷிப் பாட்டை பாடிவிட்டு ஜெபித்து முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. I love you, Lord, and I worship you to bring praise to you, Lord. Oh, I thank you, Lord. I lift my hands

0: Worship you, O God. Worship you, my Master. Worship you, my Lord Jesus. You said, Lord, O God, when we worship you, O Lord, we will see the glory of our God. We thank you. We praise you. We give thanks to you. Love you, Lord. Love you, Lord. Love you, Lord Jesus. Lord, many years, Lord, are coming to you, Lord, at this time, Father. And we, Lord, know, Lord, that many are also coming with all their burdens, their problems, their distresses, what they might be, Lord, oh God. You are able to, Lord, bear their burdens, just like you have said in your word, Lord. Come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And this is the day of rest, Lord, as they come and unveil their burdens before you, Lord. And also, Lord, when you are exalted, when you are praised, when you are glorified and lifted up, Lord, you will come down, Lord, with your much of your grace and your blessing, Lord, much of the way in which you, Lord Jesus, come down, Lord, with rain down with your blessings and shower down with your blessings, Lord, and bring down, Lord, your praises, and Lord, in the way in which you have promised, Lord Jesus, to come and take care of their needs, take care of their problems, and Lord, thank you, Lord, for this wonderful way, Lord. You are ministering to many, Lord, that are across the nations of the world, I pray, and we thank you for Brother Mahindran, even as he is, Lord Jesus, hosting this program today. Be with him, and you have already, Lord, blessed him, and many have already prayed for him too, Lord. So we thank you, Lord, for that, Lord. And also Brother Leslie, who is doing the recording and the rest of the program to continue to carry on, Lord. We, Lord, lay them at thy feet and at thy altar, and also for the blessing to come through with the rest of the worshippers that are going to come and worship you and sing, and also for the word of God that is going to be preached. And I thank you, Lord, that you are going to bless this word, Lord, into many people's lives at this time, I pray, in Jesus' name. Amen. Amen.
1: Amen. Amen. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசத்தை துதித்து ஆராதித்து பாடுபவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் பண்ணி ஃப்ரம் வேங்குவர் கத்திரது மகளை ஆசிரியப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம். சாந்தினி பிறகு சிஸ்டர் டொலி, அதன் பிறகு பாஸ்டர் ரஞ்சன். இப்பொழுது பிரைஸ்லோ சிஸ்டர் சாந்தினி. ஜெர்மன் நாட்டில இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதித்து ஆராதித்து பாடல பாடி இதனுடைய நாமத்தை மகிப்ப வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாம.
2: சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் உமது நாமம் மகிமைப்படுத்திக்கும். பூமி எங்கும் ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்கள், உலகமும் அதன் நிறைவும் ஆண்டவரே உங்களுடையதண்டு. அப்பா, இந்த வேளையின் பூமியின் குடிகளை எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொன்னவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும். இந்த மாலை வேளையிலும் இந்த மதிய வேளையிலும் உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா, 7 கண்டத்தில் 199 நாடுகளில காலை நிலைகள் ஆண்டவரே நேரங்கள் எவ்வளவுதான் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று அப்பா நீங்கள் முழங்கி இருக்கிற ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து என்னை துதிப்பீர்களாக என்று சொன்னவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் நிக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமேன். அவர் துதி எப்பொழுதும் உங்கள் நாவில் இருப்பதாக. அல்லே லூயா, அல்லே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே பிதாவே, தேவகுமாரனே, பரிசுத்தாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்த மெந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி, நன்றி. உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும். நன்றி ஏசப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி.

எல்லாம் வாழ்வாமல் அம்மை காருணியத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வாழ்வாமல் அம்மை காருணியத்தாலே

அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா, உம்முடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. நன்றி பிதாவின் ஆவியானவரே, இயேசுவின் ஆவியானவரே, ஆராதனைக்குரியவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தினால எங்கே இருவர் மூவர் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறீரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஒரு தகப்பனை போல எங்களை தோளில் சுமந்து கொண்டு வருகிறீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாங்குகிறீரே, ஸ்தோத்திரம். தப்பி வைக்கிறீரே, ஸ்தோத்திரம். ஏந்துகிறீரே, ஸ்தோத்திரம். அல்லே லூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம்.

முள்ளங்காள்யாவும் முடங்கிடுமே, மகள்வுடன் துதித்திடவே. அல்லேலூயா. முள்ள

0: அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீங்க விரும்புகிற பரிசுத்தம், உண்மை, நீதி உங்களுக்குள்ளே காணப்படத்தக்கதாக அப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது நாமம் மகிமைப்படட்டுக்கும் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவரே. எல்லா புகழும் மேன்மையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாவதாக. துதியும் கனமும் மகிமைக்கும் பாத்திரம் நீங்க தான் இயேசப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முழங்கால்கள் யாவும் முட்டங்கும், நாவி யாவும் கத்திரென்று உள்ளகம் முழுவதும் இருக்கிறதான நீங்கள் ஜீவன் கொடுத்ததான் ஒவ்வொருவரும், குழந்தைகளிலிருந்து கற்பத்தின் கனியில இருந்து முத்தியோர் வரை இயேசப்பா உங்களை துதிப்பார்களாக. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஜீவன் தந்தீரே, சுகம் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை எங்கும் எப்பொழுதும் மகிமைப்படுத்துவார்களாக. பப்பா நீங்கள் யாவரையும் பொருட்படுத்துவது இந்த சங்கமம் ஆண்டவரை, உமது நாமம் மகிமைப்பட முள்ளங்கட்டுக்கும் முழங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. அதில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் உண்டாது என்று சொல்லி அடியாளை தாழ்த்தி பரலோக தேவனை உயர்த்துகிறேன் அப்பா. நன்றி அப்பா, பொருட்படுத்தி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஸ்டர் சாந்தினி, ஹானோவர் ஜெர்மனி. அந்த மகளையும் இந்த குடும்பங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசிரியும் வதிப்பாராக.
0: தொன்னாக
1: சிஸ்டர் டோலி அழைக்க போறோம், அதற்கு பிறகு சாந்தன் தாஸ் அழைக்க போறோம். சிஸ்டர் டோலி நாளை உச்சாமா வந்திருக்கிறீர்கள். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆறா நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்து பாட வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழிநடத்துங்கள். ஆமேன்.
2: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்று காலை புதிதான நாளாக புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற உங்களோட மகா அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எனக்கு தாசை வேறும் பருவதுகளுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கூறின கத்திரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையை கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமையான அன்பிற்கு நாங்கள் நன்றி செலுத்துவேன். அன்பு நிறைந்த தகப்பினேன், தய நிறைந்தவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உனக்கு பக்கத்தில் உனக்கு நிழலாயிருப்பார். ஆமென் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நிழலாயிருந்து இன்று மட்டும் காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த அபிஷேக ஊழியத்தை நீங்க ஆண்டவரே தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற உங்களுடைய முகத்தை பார்த்து நாங்க ஓடுவதற்கு இந்த புதி வழிகளை எங்களுக்கு தெரிந்து கொடுக்கிற உங்களுடைய அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, உங்களுடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக எங்களை நிரப்பி உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர உங்களோட மகா அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் வரவேற்றி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்க இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே, நன்றி நன்றி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பா உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கிரியைகளையும் உங்களுடைய அற்புதங்களையும் நினைக்கும் போது அப்பா நாங்கள் மாத்திரம் எங்கே இருந்த எங்களை அன்றைய தெரிந்தெடுத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றின இந்த மகா கிருபைகளுக்காக நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமேன்.

ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ராஜா, நாவாலே துதிக்கிறேன் ராஜா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ராஜா, நாவாலே துதிக்கிறேன் ராஜா, அடைக்கலமே கிடக்கமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ராஜா, நாவாலே துதிக்கிறேன் ராஜா. சோர்ந்து போன நேரத்தில்

கொண்டிருக்கிறேன், அவர் இன்று வரேன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து தாங்கி வருகிற தகப்பனுக்கு நாங்க எவ்வளவோ நன்றி செலுத்த வேணும். சாரி பிளவீனங்கள், இதை மன்னிக்கவும். சாரி கத்துறத எங்களுக்கு முடியாம இருந்தாலும் பிசாச வந்து எப்படி எங்களோட குரலையோ எங்களுக்கு செய்ய முடியாம எங்களைய பிளவீனப்படுத்துறோம். ஆனா நாங்க கத்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு எங்களுக்கு கத்தருக்குள்ள செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனவன் பிளவீனத்துல தான் அவர் பலன் கொடுக்கறன்னு சொன்ன கத்தர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், இப்பொழுதும் வாக்குத்தத்தின் படி எங்கள் மத்தியில் உள்ளாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தரான எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிற தகப்பனுக்கு நாங்க எவ்வளவோ நன்றி செலுத்த வேணும். நாங்க முழு இருதயத்தோடு, முழு அன்போடு, முழு இருதயத்தோடும் அவருக்கு நாங்க எங்களோட சரீரத்தை தூய பலியாக ஒப்பு கொடுங்க பொழுது அவர் எங்களுக்கு அதிகமான அற்புதங்களை செய்து இன்னும் அதிகமாக சாட்சியாக நிலவின நேரத்தில் எழுந்து பிரகாசி என்று அவங்களோட அவரோட வல்லமையை கொடுத்து எங்களை வழி நடத்துகிறார். அதுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன். என்ன திடீர் தடைகள் எனக்கு தடைகள் வந்திருந்த பொழுது கத்தர் சொல்றார், நீ போ, நான் உன்னை முன்பு ஆய திறப்பேன், நீ போ. கத்தருடைய வார்த்தையில எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பதை இன்றைய ஜீவியத்தில் எனக்கு அனுபவிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்பொழுது நாங்க கத்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது அவர் எங்களை இன்னும் அதிகமாக அவர் துதி பாடலை கொடுத்து சபையை எழும்பி பிரகாசி சபையை இன்னும் அதிகமாக உண்மையில் நான் அன்பு வைத்திருக்கிறேன். எனக்காக நீ என்ன செய்வா? ஏசியாவுக்கு சொன்னது போல யாரை நான் அனுப்புவேன் என்று கூறும் பொழுது அவர் ஏசாயா அனுப்பி போனார். அதன்படி அவருடைய நாவை தொட்ட தகப்பன் எங்களுடைய நாவையும் எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே இன்னும் அதிகமாக அவருக்கென்று எழுந்து பிரகாசிப்பதற்கு புதிதான ஒளிவை கொடுத்து எங்களை புதிதாக்கி எங்களை அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்குறார். அதப்படியா நன்றியப்பா, நன்றியப்பா. உங்களால கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மனதுருகி கரம் பிடித்து அதிசயம் செய்பவரே உங்க சுத்தம் என்று சுத்தமாக என்று சொல்லி குருடன்களை குருடர்களை பார்த்து அப்பா நான் குருடனை பார்க்க செய்தீர், முடவர்களை நடக்க செய்தீர். உம் கரத்தால் ஆண்டவரே, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. உம் காயத்தாலே குணமானேன், குணமானேன். ஒரு கோடி கோடி சோத்திரம் என்று அப்பா உங்களுக்கு மட்டுமே நன்றி, நன்றி, நன்றி. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, எங்களுக்கு அப்பா சுகம் தந்து உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக பிரகாசித்து உங்களோட ஒளியை கொடுத்து வழிநடத்துற கிருபேலுக்கான ஒவ்வொரு ஆத்துமாக்களை மாண்டவரை நீங்க தெரிந்தெடுத்தீங்க. நன்றி சொல்லுத்துறேன், நன்றி, நன்றி, நன்றி அப்பா.

0: ஹலோ,
1: நெல்லுங்கம்மா.
0: ஓகே,
2: நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா.
1: சவுண்ட பார்த்து கொள்ளுங்கம்மா, பேக்ரவுண்ட் சவுண்ட பார்த்து கொள்ளுங்க, சுத்தம் வருது.
0: ஓகே ஓகே. மேனி
2: உலையான சேற்றில் சே

நன்றியுள்ள தகவலுக்கு நாங்க எவ்வளவு நன்றி செலுத்தணும். இலவசமாக கொடுத்த ஈவை ஆண்டவரே, நாங்க ஏனவத்தான மாறி உபயோகிக்காமக்கி உங்களுக்குரியவர்களாக என்ன அதிகமாக பரிசுத்தராக

ஒவ்வொரு நிமிடம் நடத்துறவங்க கூட அன்புக்கு கோடி கோடி நன்றி அப்பா. ஆமே நாங்க இந்த ராஜாவை பார்ப்பதற்கு எங்களை எவ்வளவு அதிகமாக அவர் பாதத்தண்டில் எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை கொடுத்து அந்த ஜெப வரங்களினால நிரப்புவதற்கு அந்த ஈவுகளை கொடுப்பதற்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவரும் போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் அவரை தேடி போகவில்லை, அவர் எங்களை தேடி வந்தார். அதுக்கான இந்த ரட்சிப்பை கட்டளை விட வேண்டும் என்று இந்த முடங்கக்கூடியதாக எங்களை அழைத்த அந்த அன்பு நேசருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாமே இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்து

பரிசுத்த கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, நித்தியமாய் மூச்சு வீட்டில் சேர்ந்தால் போது, பரிசுத்த

0: நன்றி இயேசுவே. உங்களோட முகத்தை உங்களை நாங்க ஒரு போது அப்பா உங்களோட வருகையில நாங்க எடுப்படுவதற்கு, நாங்க குற்றமற்றவர்களாக நாங்க வாழ்வதற்கு ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு பரிசுத்தமானவர்களையும் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாகி உங்களுக்குரியவராக நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. முடியாம இருந்தால் இந்த காலை நேரம் எனக்கு புதிய கிருபை தந்து வழிநடத்தின கிருபைக்கு நன்றி அப்பா. கிருபையினால முடிசுற்ற தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே அப்பா பலவீனத்துல பலவீனங்களை கொடுத்து அதிகமாக உங்களுடைய அன்பால நிரப்பி அநேகருக்கு நாங்கள் ஜீவன சாட்சியா இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வரே மக்கு நன்றி. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதது. அதுபடியே இப்பொழுதே உங்கள் எங்கள் மக்கள் இந்த இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இங்க விவரிக்க முடியாத அற்புதங்களை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி ஆமே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த இயேசு ராஜனை நாங்கள் பார்ப்பதற்கு அவர் எங்களை ஆயத்தப்படுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்பேன். நன்றி இயேசுவே. எல்லா கன மகிமையும் அவருக்கே உரியது என்று கூறி ஜெபிச்சு அவரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி ஆமே,
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் டோலி ஃப்ரம் கல்கரி. இவர் நித்திய விளச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சோதரி. இந்த சோதரியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ரஞ்சன் தாசன் தாய்க்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ரஞ்சன் தாசன் அவர்களே. பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாட வந்து
2: தழும்புகளை உயர்த்த போகிறோம். இயேசு நாமத்தை உயர்த்த போகிறோம். ஏசாயா 53:5 வசனத்தின்படி நம்முடைய மேகங்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை இயேசு மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஒவ்வொருவருக்காக இணைப்பில் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய நோய்கள் அவர்களுக்கு

ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் துன்மார்க்க

ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் ஏசப்பா நோய்களை சுமந்ததால் இனி நாம் சுமக்க தேவையில்லை ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம் அவருடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. இம்மனம் இறங்கும் தெய்வம் அல்லவா இந்த நேரத்தில் யார் யார் வீடுகளோடு நோய்களோடு இருக்கிறார்களோ இந்த நேரத்தில் இஸ்லாம் எடுக்கும்படியாக எகோவா ராப்பாவாக இறங்கும்படியாக இடத்துல வந்திருக்கிறோம். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு.

சுகம் கொடுப்பது பற்றி லேசான காரியம் அல்லவா. காரா ஊரில் நீ மாற்ற சொன்னே கப்பன்ன ஊரில் சுகம் கிடைத்தது. அதே போல இந்த ரேடியோ கூட போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருடைய வாழ்வில் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக

கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சுகம் கொடுத்து அவர்களை பரமசப்படுத்தபடியாக நீர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறேன். அன்று சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கிறது போல இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சகல நோய்களையும் சகல வியாதிகளை குணமாக்கும்படியாக உங்களிடத்தில்

0: ஆண்டவரே, நம்பியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை மூட்டி அப்பத்தை கேட்டால் கல்லை கொண்டு போயினா, மீனை கேட்டால் பாம்பை கொண்டு போயினா, அப்பல்லாதவர்களாக உலகத்தை அப்பா கண்டங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான இவர்களை கொடுத்து அனுப்பித்திருக்கும் போது இந்த நேரத்தில் அப்படி அபிஷேகத்தினால் என்றார். Holy name of Jesus, ஒவ்வொருவனும் சுகமடைவார்களாக, யார் யார் வேதனையோடு துக்கத்தோடு சுகத்தோடு கவலையோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரும் சுகமடைந்து ஆரோக்கியத்தோடு அவருடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தில் சுகம் பெற்று உம்முடைய ஊழியத்தை செய்ய கேள்வி செய்வியாக. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். இவர்கள் எப்பொழுது நேசிக்கிறேன். கிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.
1: Recording stopped.
2: Amen. இதுவரை
1: recording in progress.
2: பாடல்களை பாடுறோம், கடந்த தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வருகிறார் பாஸ்டர் நகோமி லோகன் ஸ்காபரோ ஒன்டாரியோ. பிரஸ் லோட் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களே, இன்றைய நாளே செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க.
3: சோத்ரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆண்டவரே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனாகிய தேவனே, ராஜா தேவனே, அப்பா உம்முடைய ஆலயம் ஐயா ராஜா தேவனே. ஆண்டவரே, நீர் நடமாடுகின்ற ஆலயம் அப்பா ராஜா. இந்த இடத்திலிருந்து ஐயா ராஜா உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு போய் உம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நான் ஒப்பு தந்திருக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசாரியர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் ஆண்டவரே, தேவனுடைய தூதை ஆண்டவரே கொண்டு வருகிறவர்களாகவும் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஒருவன் மேற்படுத்தப்படுவதில்லை என்ற வாக்கு தத்தத்தின்படி ஐயா ராஜா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தேவனே உம்முடைய தூதை கொண்டு வர நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இயற்கலந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுது. ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுது. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், என்னை பாக்கியவதி என்று சொல்ல வைத்தார். வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்தாரே, வல்லமையானவர் மகிமையானதை எனக்கு செய்தாரே. இயேசு நாமம் ஊற்றுண்ட தைலம், இயேசு நாமம் ஊற்றுண்ட தைலம். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுது. ஹலேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா உம்முடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகபலன் ஆரோக்கியத்துக்காக கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே, அன்றைக்கு அன்னாள் ஆண்டவரே அப்பா தகப்பனே தன்னுடைய முதிர் வயதிலும் ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே இருந்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாளப்பா, உமை செபித்து கொண்டிருந்தாளப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா இந்த நாள் உம்முடைய நாள் அப்பா ராஜா. இதிலே நாங்கள் கழிவூர்ந்து ஆண்டவரே மகளை கடவோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவரே இந்த ஆலயத்திலே ஆண்டவரே தொடங்குகின்ற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதித்து மகளை என் ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படி செபிக்கிறீங்க கர்த்தாவே. உம்முடைய ரக்கத்தின் கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட மத்திய 6 ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது, ஹல்லேலூயா, மாயக்காரனை போல அங்கே இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இந்த 6 ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து, ஜெபத்தின் அடையாளங்களை குறித்து, ஜெபத்தின் தாற்பயங்களை குறித்து ஆண்டவராய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும் போது ஆனால் பாருங்கள், ஜெபம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் தான் இந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவராகிய தேவன் மத்திய 6 சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், அங்கே நீங்க ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றைய நீ ஜெபம் பண்ணும் போது ஹல்லேலூயா, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். ஆனால் இந்த ஜெபம் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் என்பதை நாங்கள் குறித்து கவனித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜெபத்துக்கு எத்தனையோ அங்கே திருஷ்டாந்தங்கள், எத்தனையோ வர்ணனைகள், எத்தனையோ வர விளக்கணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக என் ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லுகிறது, அங்கே ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லுவது. அல்லேலூயா, எல்லாவற்றையும் நடந்தது நடக்கிறது நடப்போக்க போறது, நம்முடைய பயங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எல்லைகள், நம்முடைய இலக்கங்கள், நம்முடைய தடைகள், நம்முடைய மாற்றங்கள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் எங்கள் அப்பாவுக்கு சொல்லுவதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இதை சொல்லக்கூடாது இதை செய்யக்கூடாது என்பது அல்ல, அவர் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அங்கே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நமக்கு இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வேதனை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு நெருக்கம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு தடை வந்தா, ஒரு வியாதி வந்தா, ஒரு வாதை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு நொறுக்குதல் வந்தால், அன்புள்ள ஆண்டவரிடத்திலேதான் நான் சொல்லுவது வழக்கம். அதிகமாக என்னிடத்தில் எத்தனையோ நோட் புக்குகள் இருக்கிறது, அந்த புக்குகள் எழுதி எழுதி ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லி சொன்னால், என்னுடைய அப்பா தான் எனக்கு எல்லாவற்றிலும் ஆதாரம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஜெபம் என்பது முக்கியமான ஒரு காரியம். இந்த நாள் சாலையிலே என் ஆண்டவர் அங்கே தானியல் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை அவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுதான் இந்த நாளிலே நான் வாசித்த பகுதி. ஹல்லேலூயா. அங்கே தானியலை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாவரும் மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமுள்ளவர்களுமாய் சில வாலிபர்களை கொண்டு வரவும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தானியலை குறித்து பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய அச்ச அடையாளங்களை குறித்து அங்கே வேதம் அழகாக வர்ணித்து கூறுகிறது. வேதம் பொய் சொல்வதல்ல. ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய நாமிலிருந்து, பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலிருந்து, பரிசுத்த பிள்ளைகள் மூலம், பரிசுத்தவான்கள் மூலம்

மகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரங்கத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? ஹாலிலே குறை இருக்கிறதா? மற்றவர்களை பற்றின காரியங்கள் இருக்கிறதா? கசப்பு இருக்கிறதா? வெறுப்பு இருக்கிறதா? கோபம் இருக்கிறதா? உக்கிரவு இருக்கிறதா? அங்கே மற்றவர்களை சேதப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கிறதா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க விடும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடி நான் பாருங்கள், அங்கே இப்படிப்பட்ட மாசு இல்லாத இந்த தானியலின் நண்பர்களை குறித்து வேதம் வர்ணித்து காண்பிக்கிறது. அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே அவர்கள் அங்கே ராஜ சமூகத்து உணவை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதன் பிரகாரம் தேவனிடத்திலே அவர்கள் அங்கே கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதாவது பாருங்கள், அவர்கள் அந்த பிரதானியுடன் பேசுவதற்கு முன்பாக அவர்கள் தீர்மானித்திருக்கிற காரியம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கின்ற தீர்மானங்கள், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் காரியங்களை நடத்த வேண்டும், இப்படித்தான் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஹாலேலூயா என்கிற தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நம்முடைய சிந்தனையில் வருகின்ற தீர்மானங்கள் தேவனை கனப்படுத்துகிறது. ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வீணான சிந்தனைகளிலே, ஹாலேலூயா, தேவனை மகிமைப்படுத்தாமலும், ஹாலேலூயா, அவர்கள் வீணான சிந்தனைகளை தேவன் என்ன செய்தார்? அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு அவர்களை அங்கே அங்கே அவர்களை வெறுத்தார்ன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வீணான சிந்தனைகள், ஆனபடி சிந்தனையில வருகின்ற தீர்மானங்கள் தேவனை சென்றடையிறது. அன்புக்குரியவர்களே, ஆனபடி நாள் அவர்கள் எடுத்த தீர்மானம் அன்புக்குரியவர்களை தேவனை அங்கே கனப்படுத்துகிறது. அங்கே தேவனுடைய நாமத்தை அவர்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துகிறது. மற்றவர்கள் காணாவிட்டாலும் கூட அந்த பிரதானி அதை காண்கிற, ஹாலேலூயா. அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன? அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அவர் சொப்பனத்தை மறந்தாரோ அல்லது மறக்காது போல மறந்தாரோ தெரியவில்லை, அது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அந்த சொப்பனத்தை சொல்லுவதற்கு அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒருவரால் முடியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த ஞானிகளை கொல்லுவதற்கு அவர்கள் வகதீடுகிறார்கள். அதுல அங்கே தானியலும் அவனுடைய நண்பர்களும் அடக்கமாயிருக்கிறார்கள். இங்கேதான் ஒரு ஜெபத்தை குறித்து நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அங்கே இதை கேள்விப்பட்ட வேளையிலே, ஹாலேலூயா, அதை பாருங்கள், கேள்விப்பட்ட வேளையிலே அது மட்டுமல்ல, இந்த தானியலுக்கு அந்த அந்நிய தேசத்திலே அந்த பிரதானிகள் கண்களில் எல்லாம் தய கிடைக்கிறது, ஹாலேலூயா, இரக்கம் கிடைக்கிறது. அங்கே அந்த ராஜாவுடைய சமூகத்து உணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்து அவன் கேட்கின்ற வேளையிலே கூட அந்த பிரதானி என்ன செய்கிறார்? அங்கே இவர்களுக்கு அங்கே உதவி செய்கிறார், தய செய்கிறார். அவர்களிடத்தில் அணுகுவதற்கு கூட தானியலுக்கு மிகவும் சுலபமாயிருந்தது. ஏனென்றால் தானியலுடைய காரியங்கள் அப்படி இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. அதே போல இங்கேயும் பாருங்கள், இந்த கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்படுகின்ற வேளையிலே அங்கே அதிபதியாகிய ஆரியோகோடே, ஹாலேலூயா, இந்த அதிபதியோடும் கூட அவனுக்குள்ளே ஒரு சுலபமான நெருக்கம் இருந்தது, சுலபமான ஒரு சம்பாஷணை இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள். தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவனாயிருக்கிறார். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினால் பாருங்கள், இந்த காரியங்கள் வெளிப்பட்ட வேளையிலே அங்கே தானியல் செய்த ஒரே காரியம், பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஜானிகளும் கூட அங்கே அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிசாவேல் அசரியா என்ன தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவிக்கிறார். ஹாலேலூயா. அவருடைய நோக்கம் என்ன? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தான் மட்டும் தப்புவதல்ல, தன்னோடு கூட இருக்கிறவர்கள் அந்த அஞ்ஞானிகள் கூட, அல்ல அந்த தேசத்தின் ஞானிகள் கூட, அந்த தேசத்தின் மற்ற ஜனங்கள் கூட ஹலில் அழியாதபடிக்கு, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கமா இருக்க வேண்டும். ஹலிலுயா, இதைத்தான் தேவன் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிற. ஆனபடினால் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவன் தன்னை மட்டும் மையமாய் வைத்து பார்க்கவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலுயா, வேதம் நமக்கு போதிக்கின்ற காரியம் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஹலிலுயா, உன்னுடைய எண்ணத்தின் படி, உன்னுடைய சிந்தனையின் படி, உன் மாம்சத்தின் படி, உன்னுடைய காரியங்களின் படி நோக்காமல் தேவனை குறித்து பார்க்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.

0: அப்படினா பாருங்கள், தானியலுக்கு அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பர்களுடைய உதவி தேவை. அந்த எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், ஹல்லேலூயா, அது பரலோகத்தை அசைக்கும், இந்த தேசத்தை அசைக்கும். தனக்கு அந்த காரியம் தன்னுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனப்படினால் பாருங்கள், அங்கே பின்புற அக்காலங்களே தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஹாலேலூயா. அப்போ நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள். ஹாலேலூயா, தானியலுக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் ஹாலேலூயா தேவனுக்கு முன்பாக அங்கே சுத்தமாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா, அங்கே இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் அங்கே தேவனை தரிசிக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கவே முடியாது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் உள்ள தேவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவிருந்த தேவன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினால் பாருங்கள், இந்த காரியத்தை அவன் நண்பர்களோடு அங்கே சேர்ந்து ஜெபித்த வேளையிலே அங்கே மற்ற நண்பர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை. யார் முன்னின்று இந்த காரியங்களை செய்கிறானோ அவனுக்கு இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புள்ள தேவன், தேவன் எப்பொழுதுமே நல்லவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷர் பார்க்கிற பிரகாரம் தேவன் நம்மை பார்க்கிற தேவன் அல்ல. ஹாலேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் நம்முடைய இருதயங்களை அவர் காண்கிற தேவனாக இருக்கிற. ஹாலேலூயா. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் பாருங்கள், அங்கே தானியலுக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறார். பின்பு தானியர் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. பாருங்கள், பிலிப்பியர் 4 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் நாடும். ஹல்லேலூயா. பிரேயர் வித் தேங்க்ஸ் கிவிங். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்பா, அவரிடத்தை கேட்கிறதை அவர் நமக்கு திரும்ப தருகிறவர் என்கின்ற காரியத்திலே நாங்கள் அதை அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புடைய தானியலுக்குள்ளே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த நன்றி உணர்வு இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், நன்றி இல்லாத ஒரு மனுஷன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆராதனைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வருகிறோம், இந்த ஓய்வு நாளிலே வருகிறோம். ஹல்லேலூயா. சபை கூடி வருதலை நாங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய, தேவன் இந்த வாரம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் நம்மை அழைத்ததுக்காக, அவர் நம்மை ரட்சித்ததற்காக நாங்கள் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தாவீது சொல்லுகிறான், சகோதரர்கள் நடுவிலேயுமே துதிப்பேன், என் சபை நடுவிலேயுமே துதிப்பேன். அங்கே சங்கீதம் 133 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. ஹல்லேலூயா. அதுபடினால் பாருங்கள், தேவனுடைய நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, ஹல்லேலூயா, சிறிதா இருக்கலாம் அது பெரிதா இருக்கலாம், தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுபடினால் அங்கே தானியல் சொல்லுகிறார், பாருங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். ஹல்லேலூயா. இருள் தங்கும் என்று சொல்லவில்லை, வெளிச்சம் அவரிடத்துல தங்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஹல்லேலூயா, என்ன காரியமா இருந்தாலும் கூட தேவனுடைய ஆராதனையை நாங்கள் விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. அங்கே தானியுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்படுகின்ற காரியம். ஹல்லேலூயா. எந்த நிலை வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு என்று சொல்லி நாங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும். தேவனிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நாங்கள் ஜெபிக்க பழக வேண்டும். இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் இரக்கத்தின் பிதாவே, ஆண்டவரே, ஜெபங்களை நீ கேட்கிற தேவன் ஆயிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் ஐயா, தேவ கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய உணர்வும் எங்களோடு கூட இருந்தவங்களை வழி வெளிப்படுத்துகிறபடியால், வழி நடத்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவ கிருபை கூட இருப்பதாக. அருமையான ஆண்டவரே, தேவனே, மகேந்திரம் ஐயாவே, ஆண்டவரே சொரன் லெஸ்லி ஐயா, ஆண்டவரே அந்த குடும்பங்களை நீர் காத்து கொள்ளும். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழிய மெம்பர்ஸ்களை ஆசீர்வதியும் ஐயா ராஜா. ஆண்டவரே நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தானியலும் அவனுடைய நண்பர்களும் ஆண்டவரே புத்திக்கும் அறிவுக்கும் அடுத்த விஷயத்தில் 10 மடங்கு சமர்த்தர்களும் சொல்லப்பட்டதன் பிரகாரம் அநேக ஆண்டவரே தானியலை போல ஞானமுள்ள பிள்ளைகள் எங்கள் ஊழியங்களிலும் ஆண்டவரே தேவனே இந்த சங்கம ஊழியத்திலும் வந்து சேரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தை கலக்குகிறவர்களாக, ஆண்டவரே உலகத்தை மாற்றுகிறவர்களாக, எங்களோடு கூட இருக்கிறவர்களே ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்துகிற ஜனங்களை ஆண்டவரே தேவனே திருச்சபைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி செபிக்கிறோம். ஊழியங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி செபிக்கிறோம். நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்புத்தந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமேன்.
1: நன்றி பாஸ்டர் நகோமி லோகன். இன்றைய நாளே தானியேலுடைய விசேஷ தாவி எப்படி நடக்க நடந்தது என்பதை மிக தெளிவாக சொன்னீங்க. மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இன்றைய நாளில கையிட்டு செய்யும் ஆராதனைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன்.
2: Thank you, Lord, for this wonderful service that we have been, Lord Jesus, going through, Lord, into the nations of the world, Lord, as you, Lord, have been coming, Lord, and blessing us, Lord, with a wonderful message that Pastor Nehemiah Logan has been coming and sharing with us, Lord, from Daniel. Lord, a man who has been such an example, O God, from the Old Testament, Lord, that you had raised him up, Lord, in a way, Lord, that this has been speaking to us, Lord, into our own lives, Lord, how he made a difference, Lord Jesus, in the way, Lord, that you raised him up, Lord, O God, to make a difference, not only, Lord, upon his own life, Lord, coming through, Lord, and me, and affecting, Lord Jesus, the government and the community and the places that he had been, Lord, representing, Lord, and the people that he had been with, Lord. That is the example he has showed for us, Lord, through this very message, Lord, that you have been coming through. Lord, we thank you, Lord, for the way you have challenged us, our own hearts, Lord Jesus, to become that very light of the gospel, the very salt that you have called us to be, Lord, that we will be, Lord Jesus, the same way, Lord, making that impact upon the communities that we live and upon the people and the places that we, Lord, are in contact with, Lord, every single day of our lives, Lord. So this is, Lord, a call, a message, Lord, that has been, Lord, touching many nations of the world, many people that have been listening and been blessed by it, Lord. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the very first time that the sister has been coming from India, Sister Hexibah, Lord, bringing her, Lord, and blessing us, Lord, with her praises and thanksgiving and adoration, Lord, coming and worshiping with us, Lord. So we thank you, Lord, for her ministry as well. And following that, Lord, we had Lord Jesus, Sister Arya Raja also, Lord, coming and worshiping as usual, Lord, with praises and thanksgiving, Lord, from Scarborough, Ontario. And following that, myself, Lord, Sister Ranjini Alangarmani, who has been worshiping from Vancouver, British Columbia, Canada. And right after, we had Lord Jesus from Hanover, Germany, Lord Jesus, coming and worshiping with us from Sister Shanti, who had been taking time and worshiping and thanksgiving, Lord, coming to you, Lord, from that nation as well. We thank you for that, Lord. And right after, we had Sister Dolly coming and worshiping once again, Lord, despite of the fire that has been causing some issues in the wind and the direction of how it comes through and interfering with her throat and everything, Lord. In spite of that, she was able to sing and praise you and worship you from Calgary, Alberta. Sister Dolly, who has been, Lord Jesus, bringing forth much of the thanksgiving and worship that we have been, Lord Jesus, so blessed with, Lord. So we thank you, Lord. Touch her, Lord. Heal her, Lord, of her throat, Lord, and everything that affects her lungs, Lord, because of the fires and the problems, Lord, in the air. Lord, we thank you, Lord, for clearing all of that in Jesus' name. Lord, we thank you for that. We also thank you, Lord, following that we had Pastor Anton Rasanayam, who also came and worshipped and blessed us, Lord, with his praises and thanksgiving and adoration in a wonderful way, all of them, Lord, coming, Lord Jesus, and joining us, Lord, and bringing forth, Lord, such a worship coming before you, Lord, joining with the nations of the world. So we thank you, thank you, thank you, Jesus. Now we also thank you, Lord, for Brother Mahendran, who has been hosting Lord Jesus day in, day out, morning, yesterday and today also, Lord, as you have called him out, Lord, and using him, Lord, in this manner, Lord, that is nothing but your strength, that but your power and your grace, Lord, that, Lord, emanates, Lord Jesus, to be able to stand still and see the salvation of God in our lives to come through, Lord, and you are using him in this manner. Lord, continue, Lord Jesus, to put your arms of love and protection around him with your grace and strength upon him, Lord. So we thank you for that. We also thank you, Lord, for the dedication and service and time given, Lord, from Brother Leslie, Lord, and even Sister Rita working alongside, but over the weekends, Lord, our Brother Leslie has been given this burden, Lord, for such a ministry to go on, Lord. And now, Lord, also doing all the recordings, Lord, that Lord Jesus, to go on to the other media networks, to YouTube, to also Facebook and all the rest of it. What it takes, Lord, all comes through the dedication that it takes with all that you give, Lord Jesus, by your grace and your strength alone, Lord. So we thank you, Lord, for all of these families that have been coming from the network, Lord. They have been coming and joining us from the nations of the world, Lord, for the praises and thanksgiving that has been going forth. And for all the listeners that have been blessed immense, Lord Jesus, emanating, Lord, through their hearts and their lives, coming throne of grace, as you have been exalted, praised and honored and lifted up and glorified. So we thank you, Jesus, on this wonderful day, as many that would still go on with their church services, as Pastor Naomi Logan also is getting ready for her own church service as well. We give them all to you, Lord. All the rest of the church services that are going on in the North American continent and all the rest of them that have already finished their services and going on to their first day of the week, and Lord, even on a Monday, Lord. So we give them all to you, Lord Jesus. Thank you, Lord. Bless them. We pray in Jesus' name, I pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajini Arangamani, for your closing prayer. நாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி, மைக் ஆன் பண்ணுங்க. என் ஆத்மாவே சொல்லுவோம்.
3: அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
4: ஆமீன், ஆமீன். அருமையாக வழி நடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அதிகாலை வேளையிலே இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையில் அதிகாலை வேளையில் இணைந்த சௌகரி ரஞ்சினி அலங்காரமணி, சௌகரி டோலி அவர்கள் இதுவரை நேரம் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அருமையாக சௌகரி மிஸ்ஸஸ் அரிய ராஜாம்மா அவர்கள் அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, ஆராதனைக்கூடாக வழிநடத்தினார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. இதே நாளிலே முதல் முதலாக அல்ல, எங்களுடன் ஊழியம் செய்த சகோதரி எப்சிபா அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாக ஊழியங்களை செய்தார்கள். ஆனாலும் கத்தர் இந்த வேளையில் முன்னைத்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் இணைந்த பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள், சகோதரி சாந்தினி அவர்களுக்கும் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருந்தார்கள். இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். இந்த ஜெபங்களை, தெய்வ செய்திகளை எடுத்து வந்த ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்துடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்துடைய ஆசீர்வாதம் இந்த அபிஷேக ஆராதனையோடு ஒருவரோடும் தங்குவதாக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமேன்.
4: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனை உபவாச ஜபத்துடன் வழிநடத்தப்பட்டோம். பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து ஹோஸ்டாக வழி நடத்தினார். இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும், திருவசதி எடுத்து வந்த ஒவ்வொருவரையும் கத்திர தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவார். கத்திரக்கிறத்திலே உங்களில் ஒருவரின் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளிலே நேரடி ஒலிபரப்பிலே காலை வேளையிலே ஜப வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம். நன்றி. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ராஜாக்கு 20 அதிகாரம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராயிருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். அந்த ஸ்தானாபதிகள் திரும்பவும் வந்து, பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே, ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்து கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள், என் ஸ்திரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை முதல் அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாயிருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டல் ஆகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை லக்கம் பார்த்தான். அவர்கள் 232 பேர். அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் லக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். அவர்கள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாகிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன்தண்டாக புறப்படுகிற போது பெனாதாத் அனுப்பின மனுஷர், சமாரியாவிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள், அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடும் கூட தப்பியோடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் மூறிய அடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீ செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களோட சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். அதற்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி, நீர் மடிய கொடுத்த சேனைக்கு சரியாய் சேனையையும் அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும் ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் லக்கம் பார்த்து கொள்ளும். பிற்பாடு சமபூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றார்கள். அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான். மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை லக்கம் பார்த்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்கு வந்தான். இஸ்ரவேல் புத்திரரும் லக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள். தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏழு நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் 100,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். மீதியானவர்கள் ஆப்பெக் பட்டணத்திற்குள் ஓடிப்போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டான். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்ட உடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொண்டு போட்டது. அதின் பின் அவன் வேறொருவனை கண்டு, என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். ராஜா வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து, இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பிப்போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டுக்கு போக புறப்பட்டு.
1: எரேமியா 47 அதிகாரம். பார்வோன் காத்சாவை அழிக்கும் முன்னே பெலிஸ்தருக்கு விரோதமாய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்களின் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். அவர்களுடைய பலத்த குதிரைகளுடைய குழம்புகளின் சத்தத்தையும் அவர்களுடைய ரதங்களின் கடகடப்பையும் அவர்களுடைய உருளைகளின் இறைச்சலையும் கேட்டு தகப்பன்மார் தங்கள் கை அயர்ந்து போனதினால் தங்கள் பிள்ளைகளையும் நோக்கி பாராதிருப்பார்கள். பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாயரை எல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். கப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். காட்சா மொட்டையடிக்கப்படும், அவர்களுடைய பள்ளத்தாக்கிலே மீதியாகிய அஸ்கலோன் சங்காரமாகும். நீ எந்த மட்டும் தான் உன்னை கீறிக் கொள்ளுவாய்? ஆ, கர்த்தரின் பட்டயமே, எந்த மட்டும் அமராதிருப்பாய்? உன் உரைக்குள் திரும்பி வந்து ஓய்ந்து அமர்ந்திரு. அது எப்படி அமர்ந்திருக்கும்? அஸ்கலோனுக்கு விரோதமாகவும் கடல் துறை தேசத்துக்கு விரோதமாகவும் கர்த்தர் அதற்கு கட்டளை கொடுத்து.
2: 1 கொரிந்தியர் 6 அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே கூட ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியின்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று ராஜாக்கள் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 12 வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இடம் மாற்றத்திற்காக நீண்ட நாட்களாய் நம்பிக்கையுடன் காத்திருப்பீர்கள். சிலர் நம்பிக்கையற்றவர்களாயும் காணப்படுவீர்கள். இன்றைக்கு உங்களின் காத்திருப்புகளுக்கும் நம்பிக்கையற்ற நிலைகளுக்கும் நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் கர்த்தர் இந்த நாளை வாக்கு பண்ணி உள்ளார். வேதத்தில் நாம் வாசிக்கையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48 அதிகாரம் 11 வசனத்தில் யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று. யோசேப்பு மரித்து விட்டான் என்று பல ஆண்டுகளாய் துக்கித்துக் கொண்டிருந்த யாக்கோபு தன் மகனை கண்டதும் ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எவைகளுக்காகவெல்லாம் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறீர்களோ, எவையெல்லாம் மரித்து போன நிலையில் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு உயிர்ப்பிக்க செய்கிறார். துன்பத்தை கண்ட வருடத்திற்கு பதிலாக இன்பத்தை காணும்படி செய்கிறார் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போய் பலனற்று நம்பிக்கையை கைவிட்ட நிலையில் யாரெல்லாம் காணப்படுகிறீர்களோ அவர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் விருப்பங்கள் யாவையும் உங்களை தேடி வரும்படி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேர், வெளிப்படுத்தல் 5:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு இயேசு பரலோகத்தின் மகிமையை விட்டு எமக்காக பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்திய அவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் பேதுரு விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் சிலுவையின் அன்பையும் ஆண்டவர் செய்த தியாகத்தையும் நினைவு கூர்ந்து பயபக்தியோடும் ஜெபத்தோடும் அவருடைய சன்னதியில் நிற்போம். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக வாழ கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். எம் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை மூடி எம்மை சுத்திகரித்து நீதியின் வழியில் நடத்தும்படி எம்மை அவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் ஒரே தரம் சிந்திய தமது இரத்தத்தினாலே எம்மை மீட்டு கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கிவிட்டார். கெஸ்தமனை தோட்டத்தில் இயேசு ஆழ்ந்த வேதனையோடு ஜெபித்த போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அந்த பாரம் எம்மிலும் காணப்படட்டும். சிலுவையில் முள்முடி சுட்டப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எமக்காக சிந்திய இரத்தம் பாவத்தின் தண்டனையிலிருந்து எம்மை மீட்டு தேவனுடைய கிருபையில் நிலைத்திருக்க செய்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபத்தினால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எம்மை மீட்டார். பரலோக பிதா நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலான ஆசீர்வாதம் அவருடைய குமாரனின் இரத்தத்தினால் கிடைத்த ரட்சிப்பே. அந்த இரத்தத்தினால் மன்னிப்பும் சமாதானமும் நீதியும் தேவனோடு ஐக்கியமும் எமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
3: பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 இந்திய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இந்த நாட்களிலே. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 24 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 இந்திய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி இந்த நாட்களிலே. ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதே, உனக்காக நான் தேவ திட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். சில பாடுகளை அனுமதிப்பதும் உன்னை பலவீனப்படுத்துவதற்கு அல்ல, எனக்குள் உன்னை இன்றும் பலப்படுத்தி வைப்பதற்காகவே என்று கர்த்தருடைய வார்த்தையின் நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், நாட்களே ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் அவர்களை கலங்கடிக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நிலைப்பாடுகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களிலே கலக்கத்தோடு திகிலோடு என்னுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே யோசிக்க வைக்கிற காரியமாக இந்த நாட்களிலே இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கூட அவர் தன்னுடைய வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்த அந்த தரிசனங்கள் நிறைவேறுமா என்று கலக்கத்திலே இந்த நாட்களிலே சிறையிலே வாழ்ந்து வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதேபோல் புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். இந்த நாட்களிலே சிறை வாசகம், இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கப்பல் சீதம் கற்களின் கல்லாலே எரிந்து இந்த நாட்களிலே துன்பப்படுத்துகிற காரியம் எல்லாம் சூழ்நிலைகள் ஒரு நெருக்கத்திலும் துன்பத்திலும் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே ஒரு வார்த்தை